திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம், பண் நட்டவாடை, திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: கொங்கை திகிரங்கி நரம்பழுந்து கூடு கண்வன்

திருவாலங்காடு ஸ்ரீ வண்டார் குழலி சமேத ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் ஆலயத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். இந்த தலம் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து வடகிழக்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் இருக்கிறது. திருத்தணியிலிருந்து மற்றும் சென்னையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் திருவள்ளூர் அரக்கோணம் ஆகிய ஊர்களிலிருந்தும் பேருந்துகள் மூலமாக இந்த தலத்தை அடையலாம். ஆலவனமாக அதாவது வட்டாரண்யமாக இருந்தபடியால் இதனை ஆலங்காடு என்று குறிப்பிடுவர். நடராஜ பெருமானுக்கு உரிய பஞ்ச சபைகளில் இந்த தலம் ரத்ன சபையாக கருதப்படுகிறது. பெருமானுக்கு ரத்ன சபாபதீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. எண்தோல் வீசின்று ஆடும் இந்த ரத்ன சபாபதியினுடைய அற்புத நடன கோலத்தை வியந்த வண்ணம் அருகில் உமாதேவியானவள் சமீச்சீனாம்பிகை என்ற பெயருடன் காட்சியளிக்கின்றாள். முஞ்சிகேசர், கார்கோடகர் ஆகிய முனிவர்களுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி பெருமான் இந்த ஊர்தூத ஆண்டவர் நடனத்தை காட்டியருள்கிறான். காளியினுடைய செருக்கு அடங்குவதற்காகவும் இவ்வாறு ஒரு காலை உயர்த்தி ஆடுவதாக அமைந்திருக்கிறது. ஆடினார் காளிக்கான அலங்காட்டு அடிகளாரே என்பது அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம். தலையினால் நடந்து கையிலே சென்ற காரைக்காலம்மையார் இறைவனுடைய அருளை அங்கு பெற்று பின்னர் ஆலங்காட்டில் சென்று நம்முடைய கோலத்தை காண்பாயாக என்று அருளியவுடனே அம்மையார் தன்னுடைய தலையினால் நடந்து வந்து தரிசித்த புண்ணிய தலம் இது. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற திருப்பதிகத்தை காரைக்காலம்மையார் இந்த தலத்தில் அருளி செய்திருக்கிறார். வேளாளர்களுடைய பெருமையை அறிவிப்பதாகவும் இந்த தலம் அமைந்திருக்கிறது. பட்டினத்தடிகள், அருணகிரிநாதர் ஆகியோரும் இந்த தலத்தை பாடியிருக்கிறார்கள். இந்த கோயிலை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அழகுற திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த கிழக்கு நோக்கிய ஆலயத்திற்கு முகப்பில் 5 நிலை கோபுரம் இருக்கிறது. அதற்கு முன்பாக வெளிமதுரை

திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பிரகாரத்தில் அகோர வீரபத்ரர் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அம்பிகையினுடைய சன்னதி தெற்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. வண்டார்குழலி என்ற திருநாமத்துடன் அற்புத காட்சி வழங்குகின்றாள் இந்த அம்பிகை. இந்த கோயிலுக்கு நேர் திசையில் முக்தி தீர்த்தம் என்ற பெரிய தடாகம் அமைந்திருக்கிறது. இது ஒரு புண்ணிய புனல். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாதாமே திரு ஆலங்காடு வழி செல்வதாமே என்று தீர்த்த வடிவாகவும் பெருமான் இருப்பதை அப்பருவெருமான் இத்தலத்தில் அருளில் உள்ள திரு தாண்டக பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். அம்பிகையினுடைய பெயரை சுந்தரமுசுவாமிகளுடைய தேவாரத்தில் குறிப்பிடுவதை காண்கின்றோம். முக்தி தீர்த்தத்தின் ஒரு கரையில் பத்ரகாளியினுடைய கோயில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு ஆலமரம் மட்டுமல்லாது பலாமரமும் விருட்சமாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஒரு சமயம் திருக்கையறையில் அனந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர், தேவரையருடைய ஆடலால் தான் இந்த உலகமே இயங்குகிறது என்பதை உலகோர் உணரும் வண்ணம் தங்களது திருநடனத்தை அடியேன் பொருட்டு செய்துவிட வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அதற்கு பெருமான், நீ நிலவுலகில் திருவாலங்காட்டிற்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்தால் அங்கு வந்து உனது எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பேன் என்று அருளி செய்தார். அதன்படி அந்த முனிவரும் இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை கரையான் புற்று மூடிவிட்டது. புற்று மூடியது கூட அறியாதபடி தவத்திலேயே குறிக்கோளாக இருந்தமையால் அந்த புற்றின் மீது நாணல் புற்கள் முளைத்ததாம். அந்த புல்லை முஞ்சி என்று சொல்வார்கள். பெருமான் காட்சி அளித்த பொழுது அத்தவம் சற்று கலைந்தவுடன் தன்னுடைய கோலத்தை பார்த்து தன்னுடைய ஜடாமுடியில் புற்கள் முளைத்திருப்பதை கண்டாராம் அந்த முனிவர். பெருமான் வந்துவிட்டபடியால் அவரை விழுந்து வணங்க வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக அந்த முஞ்சி முளைத்தபடியே இருந்த கேசத்தை ஒரே சுற்றாக சுற்றி கட்டி கொண்டு பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார். ஆகவே அவருக்கு முஞ்சிகேச முனிவர் என்ற பெயர் வந்தது. இந்த முனிவருடைய திருமடம் வீதியில் இருக்கிறது. அதே போல பெருமானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கார்கோடகன் என்ற பாம்பு ஒரு நாள் விஷத்தை கக்கியதாம். அந்த குற்றத்திற்காக இறைவன் அந்த பாம்பினை திருவாலங்காட்டிற்கு சென்று தவம் செய்யுமாறு பணித்தார். தமது பிழைக்கு வருந்திய கார்கோடகன் பெருமானை பிழை மன்னிக்குமாறு கேட்டாராம். அதற்கு பெருமான், அனந்த முனிவருக்கு நடன தரிசனம் தரும்பொழுது உனக்கும் தருவோம் என்று அருளி செய்தார். அதன்படியே கார்கோடகனும் அந்த ஆலவனத்தை அடைந்து தவம் செய்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் உம்பன் நிசும்பன் ஆகிய ரெண்டு அசுரர்கள் ஆலவனத்தில் தங்கிக் கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி வந்தார்கள். இறைவனிடம் சென்று முறையிட்டவுடன் தேவியினுடைய திருக்கண் பார்வையிலிருந்து காளிகா தேவி உத்பவித்தாள். தனது படைகளுடன் சென்று அந்த அசுரர்களை போரிட்டு ஒடுக்கினாளாம் காளி. அந்த செயலால் காளி மிக்க கோபமுடையவளாகவும் அனைவரையும் நடுங்கச் செய்பவளாகவும் விளங்கினாளாம். இதனை கண்ட நாரதர் முதலியோர் திருக்கையிலைக்கு சென்று இறைவனிடம் விண்ணப்பித்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் அகோர வடிவம் பூண்டு அலங்காட்டை அடைந்தார். இதை கண்டு அஞ்சிய காளி அவரை வெல்லுவதற்காக தன்னுடன் நிறுத்தம் செய்து வெற்றி பெற்றால் இந்த ஆலவனத்தில் நீரே அரசாளலாம் என்றாராம். அதற்கு சீந்த பெருமானும் திருமாலும் பிரமனும் வாத்தியங்களை வாசிக்க அம்பிகை காண இன்சிகேசர் கார்கோடகன் ஆகியோர் தரிசிக்க காளியுடன் தாண்டவம் செய்தார். நிறைவாக ஊர்தூதாண்டம் செய்யும் பொழுது காதில் இருந்த மணிக்குழைகள் ஒன்று கழன்று விழுந்தது. அதனை பெருமான் தன்னுடைய கால் விரலால் எடுத்து காதில் பொருத்தி கொண்டு ஊர்தூதாண்டம் ஆடினாராம். காளிகாதேவி பெண்ணானபடியால் அந்நடனத்தை செய்ய இயலாமல் நானுற்று தோல்வியை ஒப்புக்கொண்டு நின்றாள். பெருமானும் காளிக்கு அருளி, இங்கு நம்மை வழிபட வருவோர் முதலில் உன்னை வழிபட்டு விட்டு பிறகுதான் நம்மிடம் வர வேண்டும் என்று வரமருளினார். அதன்படி இப்பொழுதும் ஆலயத்தை வளமாக சென்று முக்தி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு காளியினுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு விட்டு பிறகுதான் வடாரண்யேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து மூலவர்களையும் பத்மசபாபதியும் தரிசிப்பது மரபு. மார்கழி திருவாதிரையில் இறைவன் ஹிஷிகேசருக்கும் கார்கோடனுக்கும் நடந்த தரிசனம் கொடுத்துள்ளார்.
இந்த தரத்தில்

பிரபலமான ஒரு வரலாறு கூறுவது உண்டு. முற்பிறவியில் தன்னுடைய மனைவியை கொன்ற ஒருவன் மறுபிறவியில் ஒரு வணிகனாக பிறந்து இந்த பகுதிக்கு வந்தானாம். அப்படி அவனால் கொலையுண்ட அந்த பெண் நீலி என்ற பேய் வடிவம் கொண்டு அவனை பின்பற்றினாள். இந்த ஊருக்கு அருகில் உள்ள பழையனூர் என்ற ஊருக்கு அருகில் வரும்பொழுது மாலை நேரமாக ஆனபடியால் அவன் மேற்கொண்டு இருளில் செல்வதற்கு தயங்கினான். வருவதும் பேய் என்பதை ஒருவாறு உணர்ந்து கொண்டான். ஆகவே தன்னோடு வரவேண்டாம் என்று அவளை எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் வேளாளர் வீதியை அடைந்து அங்கிருந்த வேளாளர்களிடம் கூறி தனக்கு நீதியை வழங்குமாறு வேண்டினாள். அப்பொழுது வணிகன் சொன்னானாம், இவளுடன் இன்று நான் இருந்தால் இவள் என்னை கொண்டு விடுவாள் என்று கூறினான். ஆனால் அவள் பேய் என்பதை அறியாத வேளாளர்கள் பெண் என்பதற்காக இறங்கி, ஒரு கால் அப்படி ஏதாவது உனக்கு இடையூறு வந்துவிட்டால் நாங்கள் 70 பேரும் உயிரை விட்டு விடுகிறோம் என்று சபதம் செய்தார்கள். வணிகனும் வேறு வழியின்றி செய்தான். வேளாளர்கள் இந்த வணிகனையும் நீலியையும் அங்கு தங்கியிருக்க செய்தார்கள். அன்றிரவு பேயாகிய நீலி இந்த வணிகனை வஞ்சம் தீர்த்து கொண்டு கொன்றுவிட்டது. இதனை மறுநாள் அறிந்த அந்த ஊர் வேளாளர்கள் 70 பேரும் தீ வளர்த்து தங்களுடைய வாக்கின்படி உயிரை விட்டார்கள். பழையனூருக்கும் ஆலங்காட்டுக்கும் இடையில் இருந்த இடத்தில் தீ பாய்ந்ததாக கூறுகிறார்கள். அங்கு சாட்சி பூதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் எழுந்தொழியிருக்கிறார். வேளாளர்களுடைய உருவச்சிலைகள் 3 அங்கு இருப்பதை காண்கின்றோம். பழையனூரில் தழுவு குழைந்த ஈஸ்வருடைய ஆலயமும் இருக்கிறது. பழையனூரை இணைத்தே பாடியிருப்பதால் பழையனூரை வைப்புத்தலமாக உள்ள இடம் உண்டு. இந்த பழையனூர் ஆலயம் மேற்கு பார்த்த சன்னதியை உடையது. 63 நாயன்மார்களுள் ஒருவரான கரைக்கிழமையார் பேய் வடிவம் கொண்டு திரு கையிலைக்கு தலையால் நடந்து சென்றார். இறைவன் அவரை அன்புடன் வரவேற்கும் பொழுது இந்த பேய் யார் என்று அம்மை கேட்க, அதற்கு உமாதேவியிடம் இறைவன் நமது அம்மையே இவள் என்று கூறினாள். தாய் தந்தை இல்லாத இறைவன் கரைக்கால் புனிதவதியாரை நோக்கி அம்மையே என்று அழைத்தானாம். ஆக இறைவனாலேயே அழைக்கப்பட்டபடியால் நாமும் கரைக்கால் அம்மையாரை அம்மை என்றுதான் அழைத்து வருகிறோம். அப்பொழுது பெருமான் பழையனூர் திருவாலங்காட்டுக்கு சென்று நடன தரிசனம் செய்து வருவாயாக என்று கரைக்கால் அம்மையாரை தென்திசைக்கு அனுப்பினார். தலையால் நடந்து வந்து இந்த தலத்தை தரிசித்தாளாம் அம்மையார். இங்கு வந்து 2 பதிகங்கள் இந்த பெருமான் மீது அருள் செய்திருக்கிறார். காலத்தால் தேவார திருப்பதிகங்களுக்கும் உட்பட்டவை ஆகவே இந்த திருப்பதிகங்களை நாம் மூத்த திருப்பதிகங்கள் என்று வழங்குகின்றோம். ருத்ரசுவாமி என்பவருக்கு இந்த தலத்தில் ஸ்ரீஹஸ்தி தோஷம் நீங்கியது என்றும், ஒரு வேடம் முக்தி தீர்த்த துளி ஒன்றினால் கொலைப்பாவம் நீங்கி முக்தி பெற்றான் என்பதும், ஒருவர் உபவாசத்தோடு முக்தி தீர்த்தத்தில் நீராடி வீடு பெற்றார் என்பதும் புராண வரலாறு கூறப்படும் செய்திகள். திருஞானசம்பந்தர் இந்த தலத்துக்கு தரிசனம் செய்ய வரும்பொழுது திருவாலங்காட்டை காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து தரிசித்தபடியால் தாமும் அவ்வாறு அங்கு செல்ல சென்று காலால் மிதித்தல் ஆகாது என்று இந்த தலத்துக்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு இரவில் தங்கினார். அப்பொழுது பெருமான் அவருடைய கனவில் தோன்றி நம்மை பாட மறந்தாயோ என்று கேட்டார். உடனே இங்க வருவாரும் தொழிலிப்பாரும் என்ற திருப்பதிகத்தை அங்கிருந்தபடியே அருள் செய்தாராம் ஞானசம்பந்த பெருமான். இதில் நீலியினுடைய வரலாறும் குறிப்பிடப்படுவதால் அது மிக பழைய காலம் முதல் வழங்கியுள்ள ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் அறிகின்றோம். துஞ்ச வருவாரும் தொழிற்பாரும் வழுவிப்போய் நெஞ்ச

திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டகம் ஒன்றும் இந்த திருப்பதிக்கு அமைந்திருக்கிறது. அதில் இறைவனுடைய பல்வேறு புகழ்களையும் தொகுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. உலகனைத்துமான பெருமான், ஊழிதோள் ஊழி உயர்ந்த பெருமான், நீர் வழி தீ ஆகாசம் என்று பஞ்சபூதங்கள் எல்லாம் தாமே ஆகிய பெருமான், யமனை காலால் உதைத்த பெருமான், சென்றாடு தீர்த்தங்கள் அனைத்தும் ஆன பெருமான், மலைமுகளை பாகமாக கொண்டவன், வானூர்களெல்லாம் வணங்கப்படுபவன், கங்கையை செஞ்சடை மேல் வைத்த பெருமான், தன்னை சரணென்று அடைந்தவர்களுக்கெல்லாம் அஞ்சேல் என்று அருள் செய்ய வல்லவன், பல பல வேடங்களாக திகழ்பவன், திரிபுரங்களை தகனம் செய்தவன், ஆவினில் ஐந்தும் உகந்தவன், அளவற்ற பெருமைகளை உடையவன், பூவில் வாசமாகவும் புனித பொருள்களாகவும் பாடல் வடிவிலும் பழைய நூரை ஒரு பதியாகவும் கொண்டவன், கொன்றை முடியே சூடியவன், முடியில் சூடியவன், நான் மறையோடு ஆறு அங்கங்கள் சொன்னவன், மாறில்லாத மேனியை உடையவன், சந்திரனை செஞ்சடை மேல் வைத்தவன், பிரம்மனுடைய தலையில் தாருகாவனத்தில் பிக்ஷைக்காக சென்றவன், அல்லும் பகலுமாகவும் அந்தியும் சந்தியுமாகவும் சொல்லும் பொருளுமாகவும் தோத்திரமும் சாத்திரமுமாகவும் பல்வுரைக்கும் பாவெல்லாம் ஆனவனாகவும் செல்லும் நெறிகாட்ட வல்லவனாகவும் பெருமான் திகழ்கின்றான். தாமரையானும் மாலும் தேட தழல் உருவாய் ஓங்கி நிமிர்ந்தவன், இசைபாட நின்றவன், திருந்தோள்கள் எட்டும் உடையவன், நீலகண்ட பெருமான், மயானத்தில் ஆடல் மகிழ்பவன், திருவையாறும் திருவாரூரும் திரு ஆனைக்காவும் திருச்சிற்றம்பலமும் கோயிலாக கொண்டவன், அறவம் அசைத்தவன், திருமகள் வழிபட நின்றவன், விண் முழுதும் மண் முழுதும் ஆனவன், கண் வழியால் காமனையும் காய்ந்தவன், காலங்கள்லாம் கடந்தவன், பல்லூழி கண்டவன், மழு ஏந்து கரத்தவன், கைலை மலையை இருப்பிடமாக கொண்டவன், ஊராக ஏகம்பத்தை உகந்தவன், ஒற்றியூரை விரும்பியவன், உலகத்தோர்கள் எல்லாரும் புகழப்படுபவன், தீராத வல்வினைகளையெல்லாம் நோய்களையெல்லாம் தீர்ப்பவன், இலங்கைக்கோனாகிய இராவணனை நெறியும்படியாக விரலால் அடர்த்தவன், பாலொத்த மேனிய நிறத்தவன். இப்படி அவனுடைய பெருமைகளை பல பலவாக திருத்தாண்டகத்தில் எடுத்துரைக்கிறார் நாவுக்கரசர். அதேபோல் அவரது மற்றொரு பதிகமாகிய திரு நேரிசை பதிகமும் இந்த தலத்தின் மீது அமைந்திருக்கிறது. இதிலும் பெருமானுடைய பெருமைகள் அழகுரை எடுத்து உரைக்கப்படுகின்றன. கூடின

ஆன ஆலங்காட்டு அடிகளாரே சுந்தரமுத் சுவாமிகள் திருவொற்றியூரை நீங்கியவுடன் இரு கண்களையும் இழந்து திரு வெண்பாக்கத்தை வந்து அடைந்து இறைவனருளால் ஒரு ஊன்றுகோலை பெற்று பழையனூருக்கு சென்று காரைக்காலமையார் தலையால் அடந்த தலம் என்பபடியால் அதனை மிதியாது அதன் புறத்தே நின்று பாடியருளியது முத்தா முக்தி தரவல்ல என்ற அருமையான ஒரு திருப்பதிகம்.

இந்த திருக்கோயிலில் 52 கல்வெட்டுகள் அமைந்துள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். வடகரை மணவில் கோட்டத்து மேல்மாலை பழையனூர் நாட்டு திருவாலங்காடு என்றும், ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மேல்மாலையாகிய பழையனூர் நாட்டு திருவாலங்காடு என்றும் கல்வெட்டுகள் இவ்வூரை குறிக்கின்றன. பெருமானை திருவாலங்காடு உடைய நாயனார் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 3 குலோத்துங்கன் ஒரு மண்டபத்தை அமைத்து தந்ததாகவும் அறிகிறோம். நடராஜப்பெருமான் திருவரங்கில் அண்டமுற நிமிர்ந்து அருளிய நாயனார் என்று குறிப்பிடப்படுகின்றார். வண்டார்கோழி நாச்சியார் என்றும் குறிப்பிடப்படுகின்றாள் இந்த தலத்து அம்பிகை. பிற கல்வெட்டுகள் மூலம் இந்த கோயிலுக்கு நிலங்கள் நிபந்தங்களாக அமைத்து தந்த செய்திகள் நாம் அறிய வருகின்றது. பராந்தக சோழன் காலம் முதல் விஜயநகர அரசர்கள் காலம் வரையில் வரைய பெற்றுள்ள கல்வெட்டுகள் இந்த தலத்தினுடைய பெருமையையும் தொன்மையையும் நமக்கு அறிவிக்கின்றன. இந்த தலத்தை அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடும்பொழுது, சிவமய ஞானம் கேட்க சவமுனி ஓரும் பார்க்க திருநடமாடும் கூத்தர் என்று அண்டமுற நிமிர்ந்து ஆடும் நடராஜப்பெருமானுடைய திருக்கோயில் இது என்பதை திட்டவட்டமாக நமக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறு பல பெருமைகளை உடையது இந்த வடாரண்யன் என்னும் திருவாலங்காடு.

0: அந்நின்று வணங்கிப் போய் திருவூரல் அமர்ந்து இறங்கி கன்னி மதில் மணிமாட காஞ்சி மாநகர் அணிந்த திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புத்தூர். பண் தக்கராகம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கருவூர் ஆநிலை பண் இந்தளம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆவடுதுறை, நாலடி மேல்வைப்பு, பண் காந்தாரப் பஞ்சமம். திருச்சி

0: தலம் திருத்தூங்கானை மாடம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.
1: திருத்தூங்கானை மாடம் எனும் திருக்கோயிலுக்குச் சென்று பெருமானை போற்றி மகிழ்ந்து தமக்கு மூவிலைச் சூலமும் இடவக்குறியும் பொறிக்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தயுள்

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய காலபாச திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சப்பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அச்சப்பத்து.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டிப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திருப்பாண்டிப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

சிறுக்கழிய சற்ற சிவக்கடிமை நெஞ்சே சிறுக்கழியா முள்ளமேசே செய்யான் கருமிடற்றால் செஞ்சடையால் தேர் பொழில் சோழ் செய்யால் பழனத்தோ உலகுள் செய்யாமல் நாட்டுணாய் நில்தானே நாடுதுல் போ

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: நவிநந்தி அடிகள் நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம்.

நாட்டு சிறிய கமலத்தடம்பனையும் செழும் நீர்த்தடமுடை உடைத்தாய்

பரவி திரவுவார் எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தில் இசைந்து எழுவார் எழுந்த பொழுது

திருப்பொற்சுண்ணம் திருத்தில்லையில் அருளியது ஆனந்த மனோலயம். சுண்ணம் எனப்படுவது பெண்டிர் தலை தேய்த்து குளிப்பதற்காக பயன்படுத்தும் நறுமணப் பொடியாகும். இதில் பொன்னையும் சேர்ப்பதால் பொற்சுண்ணம் என்றாயிற்று. பொதுவாக சுண்ணம் இடிக்கும் மகளிர் பாடிக்கொண்டே இடிப்பது மரபு. இவ்வாறாக பொற்சுண்ணம் இடித்து கொண்டே சிவபெருமானது புகழை போற்றி பாடுவதே இப்பகுதியாகும். இதில் ஆனந்த மனோலயம் என்னும் உட்கருத்தினை கொண்டு சுவாமிகள் பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டதாகும்.

0: செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கோடியான்
1: சிவபெருமான் புறம் சற்ற கொற்ற
0: சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்ப

சிற்றம்பாலத்தங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞானசம்பந்த பெருமானோ, நம்ம நாவுக்கரச பெருமானோ ஒரு கோயில்ல கதவை

கதவை திறக்கவும் அடைக்கவும் பாடிய அதிசய நிகழ்வு இதுதான் இன்னைக்கு கதை. சரியா, அது எந்த தளத்துல எப்படி நடந்ததுங்கிறத பார்க்க போறோம். நேற்று கதையை எங்க நிறுத்தணும்? சம்பந்தரும் அப்பரும் திருவிழி மிளலையில இருந்தாங்க. அங்க ரொம்ப பஞ்சம் வந்துடுச்சு. அப்ப சாமி என்ன பண்ணாரு, தினமும் ஒரு பொற்காசு படிக்காசு கொடுத்தாரு. தினமும் ஒரு பொன்னாலான படிக்காசு கொடுத்தாரு. அதை வாங்கி அவங்க அதை வச்சு அவங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் செஞ்சாங்க. இப்படியே நாள் போயிட்டே இருந்தது. அப்புறம் நல்ல மழை பெஞ்சு பஞ்சம் எல்லாம் தீர்ந்த பிறகு சாமி படிக்காசு கொடுக்கறத நிறுத்தினார். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி அப்படியே வேற தலங்களை எல்லாம் வழிபட்டு திருமறைக்காடு அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க. எந்த ஊருக்கு வராங்க? திருமறைக்காடு. இப்ப நம்ம திருமறைக்காடுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப ஆச்சி சொல்றதையெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். என்ன திருமறைக்காடு அப்படிங்கறத இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? வேதாரண்யம் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் அப்படின்னா மறை, ஆரண்யம் அப்படின்னா காடு. வேதாரண்யம்ங்கிறது வடமொழிச்சல், திருமறைக்காடுங்கிறது தமிழ்ச்சல். இது நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுவும் ஒரு கடற்கரை தலம். சரியா, அதுல சாமி பேரு மறைக்காட்டு மணாளர், அம்மை பேரு யாழை பழித்த மொழியாள். என்ன நல்ல அழகான தமிழ் பேர்கள். தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்கும். என்ன நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மை பேர் என்ன அப்பா பேர் என்னங்கிறத பார்த்து எழுதி வைக்கணும். ரொம்ப அருமையான பேர்கள் நம்ம தமிழ்நாட்டு தலங்கள்ல தான் அதை பார்க்க முடியும். என்ன புரிஞ்சுதா? இதுல இங்க இந்த கோயில்ல 4 வேதங்களும் நம்ம சாமியை வழிபட்டுச்சு. அதனால இந்த கோயிலுக்கு வேதவனம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. இந்த சாமி பேரு வேதவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரும் வந்துச்சு அதனால. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? ராமர் வந்து ராவணனை கொன்னார் இல்லையா, அந்த பழி தீர்றதுக்காக இந்த தலத்துல அவர் வழிபட்டார். சிவபெருமான ராமர் வழிபட்டார். அந்த ராமநாதர் சன்னிதியை நீங்க இப்ப கூட பார்க்கலாம். அப்புறம் இதனால இந்த ஊருக்கு கோடிக்கரை அப்படின்னு ஒரு பேர் வந்தது. என்ன அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் மாவலி சக்கரவர்த்தி தெரியும் இல்லையா? மாவலி சக்கரவர்த்தி அதுக்கு முந்தின பிறவியில எலியா பிறந்திருப்பார். அந்த எலி இந்த தலத்துலதான் சிவபெருமானுடைய அந்த கருவறையில இருக்கிற அந்த விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்குல இருந்த நெய்யை குடிக்கிறதுக்கு வரும். அந்த வந்த எலி அறியாமல் தெரியாமல் தன்னோட மூக்கால அந்த திரிய தூண்டி விட்டுடும். தெரியாமல் தூண்டி விட்டு அதனால அந்த விளக்கு நல்ல பிரகாசமா எரியும். தெரியாமல் தூண்டி விட்டதுக்கே நம்ம சாமி அந்த எலிக்கு அடுத்த பிறவியில மாவலி சக்கரவர்த்தியா பிறக்கிற பெரிய அருளை கொடுப்பார். அந்த எலி விளக்க தூண்டி விட்ட தலம் இந்த தலம் தான். என்ன அப்புறம் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு ஒரு நல்ல நூல் உண்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருவிளையாடல் புராணம் அதை அருளியவர் பரஞ்சோதி முனிவர். அந்த பரஞ்சோதி முனிவருடைய அவதார தலமும் இந்த தலம் தான். அப்புறம் சப்த விடங்க தலங்கள்ல இது ஒண்ணு. உங்களுக்கு தெரியும்ல முசுகுந்த சக்கரவர்த்தி 7 தியாகராச பெருமான் ஒண்ணு போல இந்திரன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவாரு இல்லையா, அதுல ஒரு தியாகராச பெருமான இங்கதான் அவரு பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். என்ன இங்க அந்த சாமி பேரு புவனி விடங்கர். என்ன பேரு? புவனி விடங்கர். அப்புறம் அகத்தியருக்கு திருமண காட்சி காட்டிய இடம் இந்த தலத்துல சாமி அகத்தியருக்கு திருமண காட்சி காட்டினார். அதனால இப்ப கூட கருவறையில சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி அம்மையப்பருடைய திருமண கோலம் சிற்பமா இருக்குது. நீங்க போனீங்கன்னா அதை மறக்காம பாருங்க. என்ன சரி, இப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த தலத்துக்கு இப்ப நம்ம அப்பர் பெருமான் முதல்ல வந்துட்டார். அப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அவரை வணங்கி வரவேற்கிறாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து பின்னாடி வர்றாரு இல்லையா, சம்பந்த பெருமான் வர்றாரு இல்லையா, அவரையும் எல்லாரும் சேர்ந்து நிறைகுடம் ஏந்தி அப்படியே வரவேற்கிறாங்க. சரியா, இப்போ அப்பர் சம்பந்தர் ரெண்டு பேரும் அந்த கோயிலுடைய வாசலுக்கு வந்தாச்சு. வந்தவங்க பார்த்தா அந்த கோயிலுடைய அது கிழக்கு வாசல் கோபுரம், கிழக்கு கோபுரம், கிழக்கு வாசல். அது பெரிய கதவு இருக்கும், நீங்க பாத்துருக்கீங்கல்ல, பெரிய கோயிலெல்லாம் பெரிய கதவு இருக்கும். அந்த கதவு பூட்டி இருக்கும். பக்கத்துல இன்னொரு சின்ன வாசல் பண்ணிருப்பாங்க. அந்த வாசல் வழியா எல்லாரும் உள்ள போய் சாமியை வணங்கிட்டு வணங்கிட்டு வருவாங்க. அப்ப சம்பந்தர் கேட்பாரு, ஏன் இப்படி இந்த கோயிலுடைய கதவு பூட்டி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, கலியுகத்துடைய ஆரம்பத்துல வேதங்கள் வந்து இந்த தலத்துல சிவபெருமான வழிபட்டுச்சான், வழிபட்டுட்டு போகும்போது பூட்டிட்டு போயிடுச்சு. போனது அந்த கதவை திறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் யாராலையும் முடியல.
யார் வந்தபோதும் அந்த கதவை திறக்க முடியல, அது பூட்டியே இருந்துச்சு. அதனால இந்த கோயிலுக்கு நாங்கள் இன்னொரு பக்கத்தில் ஒரு வாசல் அமைச்சு அந்த வாசல் வழியாக போய் நாங்கள் பெருமானை வழிபட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கவங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஞானசம்பந்தர் சொல்வார் பக்கத்தில் இருக்க நாகக்கரசு பெருமான் கிட்ட, அப்பரே நம்ம இந்த திருக்கதவத்தை திறந்து நேர் வழியில் போய் தான் நம்ம பெருமானை தரிசிக்கணும். அதனால இந்த திருக்கதவத்தினுடைய திருக்காப்பு நீங்கி இத்திருக்கதவம் திறக்க நீங்க பாடுங்க அப்படின்னு சம்பந்தர் அப்பர்கிட்ட சொல்லுவார். சரியா? அப்பர் என்ன பண்ணுவார்? ஒரு பதிகம் பாடுவார். என்ன பதிகம் தெரியுமா?

இதுதான் அந்த பதிகத்தினுடைய முதல் பாடல். இப்படியே அவர் 10 பாடல் பாடிடுவார். பாடினா கதவே திறக்கல. அப்போ அவருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஆயிடும், 10 பாடல் பாடிட்டோம் கதவு திறக்கலையே அப்படின்னு. 11வது பாடல்ல, சாமி உங்களுக்கு என் மேல இரக்கம் இல்லையா அப்படின்னு அழுது பாடுவார். என்ன பாட்டு தெரியுமா?

அதான் பதினோராவது பாடல். சாமி உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு இந்த பதினோராவது பாடலை பாடி முடிச்சோடனே அப்படியே அந்த கதவு திறந்துடும். இப்போ சுற்றி இருக்கவங்கெல்லாம் அரஹர சிவசிவ அரஹர சிவசிவன் அப்படியே ஆரவாரம் பண்ணுவாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் பூட்டி கிடந்த கதவு இவங்க பாடினவொடனே திறந்துருச்சுன்னா என்ன ஒரு அதிசயம் இல்லையா? அவங்களுடைய வாக்கு மந்திர வாக்கு இல்லையா? அப்படி ஒரு அந்த ஒரு நிகழ்வை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆச்சரியத்தில் அப்படியே கை தூக்கி வணங்குவாங்க. அப்புறம் சம்பந்தரையும் விழுந்து வணங்குவாங்க, சாமியை விழுந்து வணங்குவாங்க. எல்லாரும் அப்படியே ஒரு ஆனந்த கழிப்பில் இருப்பாங்க. அப்புறம் நம்ம அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் அந்த நேர்வழி கதவுக்குள்ளே போய் சாமியை வணங்கி அந்த பெருமானுடைய அந்த திருவருளை நினைச்சு பெருமானை வணங்கிட்டு திரும்பவும் வெளியில் வந்துடுவாங்க. வந்தவங்க நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவாங்க சம்பந்த பெருமான் கிட்ட, நீங்கள் இப்போ இந்த கதவை அடைக்கிறதுக்கு பாடுங்க. ஏன்னா தினமுமே கோயிலில் வந்து நட திறக்கணும், நட சாத்தணும் இல்லையா? இப்போ நடைய திறந்தாச்சு, அப்போ திரும்ப நடைய சாத்தணும் இல்லையா? அதனால நீங்கள் இப்போ நடைய சாத்துறதுக்கு நீங்கள் பதிகம் பாடுங்க அப்படின்னு நாவுக்கரசர் சம்பந்தர்கிட்ட சொல்வார். சரியா? அப்போ சம்பந்தர் வந்து இந்த பண்ணில் ஒரு பதிகம் பாடுவார். சாது

பாலே. இதுதான் அந்த கடிதத்தினுடைய முதல் பாடல். இந்த ஒரு பாட்டு பாடணும்னு கதை கதவு அழகாக மூடிக்கிடும், தானே மூடிக்கிடும். நாவுக்கரச பெருமான் 11 பாடல் பாடி கதவை திறந்தார். இப்போ சம்பந்த பெருமான் ஒரே ஒரு பாடல் பாடின உடனே கதவு மூடிடுச்சு. அப்புறம் அவர் மிச்சம் இன்னும் 10 பாடல்கள் அவர் பாடி முடிப்பார், அந்த கடிதத்தை முடிப்பார். ஆனா கதவு முதல் பாடல் பாடணும்னே முடிக்கிடும், சரியா? அப்போ எல்லாரும் ரொம்ப ஆரவாரம் பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேருடைய அந்த பதிவாக்கு, அவங்களுடைய அந்த இறையாண்மை இல்லையா, அந்த தெய்வீகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வணங்கி நிற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கதவு தினமும் எல்லா கோயில் கதவு போல திறக்க வரும், மூட வரும். அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மூடி கிடந்த கதவு இப்போ இவங்களுடைய அந்த பாடலால, பதிகத்தால, திருமுறைகளால திறக்கப்பட்டது இல்லையா, திறக்கப்பட்டது. இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயில் கதவை தாண்டும் போது இதை நினச்சிக்கணும், இந்த வரலாறு இப்படி ஒரு அருள் வரலாறு, இந்த கதவு திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இந்த வரலாறை நினச்சி வணங்கி தான் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம நுழையணும், சரியா? இப்போ இருக்கிற இந்த வேதாரண்யம் கோயில் இப்படிப்பட்ட சிறப்புடைய கோயில். இங்கே நம்ம அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் இங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க, சரியா? இப்போ இந்த கதவு திறக்கவும் அடைக்கவும் பாடினாங்க இல்லையா, பாடின பிறகு அங்கேயே ஒரு மடத்தில் போய் தங்கிட்டாங்க, சரியா? அன்னைக்கு ராத்திரி அப்போது நம்ம அப்பர் பெருமான் வந்து மனசில் நினச்சிட்டே படுத்திருப்பாங்க, அப்படியே அந்த சஞ்சலத்தோடையே படுத்து தூங்கிட்டுருப்பார். பக்கத்தில் சம்பந்த பெருமானும் அதே மடத்தில் தங்கியிருப்பாங்க. அப்போ சாமி என்ன பண்ணுவார், அப்படியே திருநாவுக்கரசனுடைய கனவில் வருவார். வர்றவர் எப்படி திரும்ப வருவார், அப்படியே பொன்னாலான திருமேனி, அப்படியே ஜொலிக்கும் தங்கம், தங்கத்தில் அப்படியே வெந்நீர் பூசியிருப்பார், திருநீர் பூசியிருப்பார். தங்கம் போல மேனி, அதில் அப்படியே ஒரு வெள்ளையா திருநீர், அப்படி ஒரு பிரகாசமான மேனியோடு அவர் கனவில் வருவார். வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் திருவாய்மூரில் இருக்கேன், என்னை தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார், திருவாய்மூரில் இருக்கேன், என்னை தொடர்ந்து வா அப்படின்னு திருநாவுக்கரசருக்கு கனவில் வந்து சொல்லுவார். அப்படியே கண்ணு முடிச்சு பார்ப்பார் திருநாவுக்கரசர். ஒருவேளை நம்ம மன சஞ்சலத்துக்கு அதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறாரு, சரி சாமியுடைய திருவுள்ளம் அதுன்னா நான் போவேன், இப்பயே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருச்சிருவார். இரவோட இரவு அப்படியே எழுந்து அங்கேயே ஒரு பதிகம் பாடிட்டார், ஒரு பாடல் பாடிடுவார். என்ன தெரியுமா பாடுவாரு,

0: அப்படிங்கிற பாடலை பாடிட்டு அப்படியே எழுந்து கிளம்பிட்டார். சாமிக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் அப்படியே ஒரு ஜொலிக்கிற மேனி இல்லையா, பிரகாசமாக வந்திருக்காரு. கனவுல எப்படி வந்தாரோ அப்படியே இருப்பார். பிரகாசமான மேனியில் திருவெண்ணீர் பூசியிருப்பார். அப்போ ஒரு வெள்ளை உருவம் போல இருப்பார் சாமி. அப்போ என்ன பண்ணுவார், இப்படி கொஞ்சம் முன்னால் அப்படி சாமி தெரிவார். அப்போ நாவுக்கரசர் அப்படியே சாமியை தொடர்ந்து போவார். அதுக்குள்ள சாமி என்ன பண்ணுவார், அங்கேருந்து காணாமல் போய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிவார். இப்படியே சாமி வந்து ஒரு ஒரு இடத்துலையா மறைஞ்சு மறைஞ்சு அதுக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடி அவருக்கு காட்சி கொடுத்து கொடுத்து கூட்டிகிட்டே போவார். திருமலைக்காடுலேருந்து திருவாய்மூர் வந்து 20 கிலோமீட்டர் இருக்கும் தூரம். ஏன் வடக்கு பக்கம் நம்ம திருமலைக்காட்டிலேருந்து வடக்க போகணும், ஏன் வடக்க ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். அப்படி ஒரு தூரத்துக்கு சாமி தம்பிர நடத்தியே இப்படி கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா என்ன பண்ணுவார், அப்படியே கொஞ்சம் முன்னே தெரிவார். உடனே நாவுக்கரசர் ஓடி போய் அங்கே சாமியை சேர பார்ப்பார். ஆனால் எட்டவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அதுக்குள்ள சாமி அடுத்து முன்ன இன்னொரு இடத்துல காட்சி கொடுப்பார். இப்படியே அவர் காட்சி கொடுத்த இடமெல்லாம் இவர் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து போய் அப்படியே திருவாய்மூர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். போனவர் அங்கே அப்படியே அவர் காட்சி கொடுக்காம அப்படியே ஒரு அமைதி. நாவுக்கரசர் இப்போ அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டார், திருவாய்மூர் கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டார். ஆனால் சாமி காட்சி கொடுக்காம ஒரு அமைதியை ஒரு அமைதி அங்கே நிலவும். ஏன்னா இப்போது நம்ம சம்பந்த பெருமாள் முடிச்சு பார்ப்பார். அவர் வேதாரண்யத்தில் இருக்கார் இல்லையா, திருமறை காட்டில் இருக்கார் இல்லையா, அவரை முழிச்சு பார்ப்பார். பார்த்தா அப்புறம் எங்கே அப்படின்னு கேட்பார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் வந்து ரொம்ப ஆசையோடு திருவாய்மூருக்கு இப்படி போயிட்டாரு, அப்படி தான் இந்த வழியாக தான் போனார்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்போது இவர் சம்பந்தர் என்ன பண்ணுவார், அவரும் கிளம்பி திருவாய்மூருக்கு வந்துடுவார். என்ன திருவாய்மூருக்கு வந்துடுவாரா, இப்போது இந்த திருவாய்மூரில் அப்படியே சாமி காட்சி கொடுக்காமல் ஒரு அமைதி தான் இருக்கும். என்ன அப்போது அப்பர் பெருமான் பாடுவார், சாமி நான் வந்து உன்னுடைய திருக்குறிப்பை புரிஞ்சிக்காம நான் பாடிட்டேன், அதனால நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் சம்பந்த பெருமானுக்கு நீங்கள் காட்சி கொடுக்காமல் இருக்கலாமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு விண்ணப்பம் வச்சு அழுது பாடுவார். அப்போ சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படியே ஒரு நடனக்கோலம் காமிப்பார். என்ன அப்போ சம்பந்த பெருமானுக்கு அந்த சாமி நடனக்கோலத்தில் அம்மையோடு நடனம் ஆடுற மாதிரி காமிப்பார். அந்த நடனத்துக்கு என்ன தெரியுமா பேர், கமல நடனம். சரியா, சாமி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு தாண்டவம் ஆடியிருப்பார், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் உண்டு. ஆனந்த நடனம், கௌரி தாண்டவம், அப்புறம் சந்தியா தாண்டவம், இப்படிய ஊர்த்துவ தாண்டவம், இப்படிலாம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு தாண்டவம் ஆடியிருப்பார். அது மாதிரி இங்கே கமல நடனம் ஆடி காமிப்பார். அம்மையோடு சேர்ந்து நடன காட்சி சம்பந்தருக்கு காமிச்ச இடம் திருவாய்மூர். சரியா, எங்கள் சாமி பேர் என்ன தெரியுமா, வாய்மூர் நாதர். அம்மை பேர் பாலின் நன்மொழியாய். சரியா, இந்த தலத்தில் ஞானசம்பந்தருக்கு அப்படியே நடன காட்சி காமிப்பார். ஞானசம்பந்தர் அப்படியே சாமியை வழிபட்டு பக்கத்தில் இருக்க அப்பர் பெருமானுக்கும் காமிச்சு தருவார். சாமியுடைய அந்த நடன காட்சியை சம்பந்தர் காமிக்க அப்பருக்கு அப்போ தான் அந்த காட்சி தெரிய வரும். சரியா, இப்போ நம்ம பழைய கதைகளெல்லாம் யோசித்து பாருங்கள், சம்பந்தர் இது வரைக்கும் 3 தலத்தில் தான் கண்ட காட்சியை பக்கத்தில் இருந்தவருக்கு காமிச்சிருக்கார். அது எங்கெங்கே யோசித்து பாருங்கள் பார்க்கலாம், பழைய கதைகளெல்லாம் யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சொன்ன கதைகளில் முதல்ல சீர்காழியில் விடைமேல் அம்மையப்பரை பார்த்துட்டு தன்னோட அப்பாவுக்கு காமிச்சார், ஆனால் அப்பாவுக்கு தெரியலை, அந்த காட்சி தெரியலை. அப்போ தான் அவர் தோளுடைய செவியன் பாடல் பாடினார் இல்லையா, முதல் பாடல் பாடினார். அப்புறம் தில்லை தரிசனத்தின் போது தில்லையில் இருக்கிற அந்த தில்லை 3000 அப்படியே சிவகணங்களாக காட்சி கொடுத்தாரு இல்லையா, சாமி சிவகணங்களாக காமிச்சு கொடுத்தாரு. அந்த காட்சியை தானும் பார்த்து பக்கத்தில் இருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் காமிச்சார். யார், நம்ம சம்பந்த பெருமான், ஞாபகம் இருக்கா. அப்போ யாழ்ப்பாணரும் அந்த அந்த காட்சியை வணங்கினார். இப்போது திருவாய்மூரில் திருஞான சம்பந்தர் தான் பார்த்த நடன காட்சியை நாவுக்கரச பெருமானுக்கு காமிக்கார். சரியா, நாவுக்கரச பெருமானும் அதை கண்டு வழிபடுறாங்க. இப்போ இப்படி தான் திருவாய்மூரில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தரிசனம் கிடைக்கிது. சரியா, இந்த திருவாய்மூரில் இன்னும் சில சிறப்புகள் இருக்குது. என்னென்ன தெரியுமா, இந்த தலத்தில் எப்படி காசியில் வந்து 8 பைரவர்கள் இருப்பாங்க, காசி உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாரணாசி காசியில் 8 பைரவர்கள், அந்த பைரவர்கள் ரொம்ப சிறப்பு. அது மாதிரி இந்த கோயில்லையும் 8 பைரவமூர்த்தம் இருக்குது. அதில் 4 மூர்த்தங்கள் பைரவமூர்த்தமாக இருக்கும், இன்னும் 4 ஒரு கோல் போல் இருக்கும், ஒரு தண்டம் போல் இருக்கும். 4 தண்டங்கள், 4 மூர்த்தங்கள். ஏன்னா அந்த பைரவர்க்கெல்லாம் என்ன தெரியுமா பேர், ஆனந்த பைரவர், சொர்ண பைரவர், கால பைரவர், பாதாள பைரவர், ஈஸ்வர பைரவர், அகோர பைரவர், ஈசான பைரவர், உத்தண்ட பைரவர். இப்படி 8 பேரில் அங்கே பைரவமூர்த்தங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அப்புறம் சப்தவிடங்க தலங்களில் இந்த தலமும் ஒன்று. நம்ம பார்த்தோம்ல முசுகுந்த சக்கரவர்த்தி ஏழு கொண்டு வந்து ஏழு தலத்தில் அவர் வைப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் திருவாய்மூரும் ஒன்று. இல்லை இந்த ஏழு தலங்களும் அங்கே திருவாரூர் பக்கமே தான், திருவாரூரில் ஒரு ஒரு மூர்த்தம் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ஆறு தலங்களில் ஆறு மூர்த்தம் வச்சுருப்பாங்க. அந்த ஏழு தலங்கள்லையுமே சாமிக்கு வேறு வேறு பேர் இல்லை, ஆனால் எல்லாமே தியாகராஜ மூர்த்தம் தான், ஒரே மாதிரி மூர்த்தம், ஆனால் சாமிக்கு வேறு வேறு பேர் இந்த ஏழு தலங்கள்லையும். இந்த தலங்கள் என்ன, அதுக்கு அங்கே சாமி பேர் என்னங்கிறத ஆட்சி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறீங்களா? சரி, திருவாரூர் வீதி விடங்கர், திருமறைக்காடு புவனி விடங்கர், திருக்கோழிலி, அதைத்தான் திருக்குவளை அப்படின்னு சொல்லுவாங்க, திருக்கோழிலி அவனி விடங்கர், திருவாய்மூர் நீல விடங்கர், திருநள்ளாறு நகர விடங்கர், திருநாகைக்காரோணம் சுந்தர விடங்கர், திருக்காராயில் ஆதி விடங்கர். திரும்ப ஒரு சொல்லட்டுமா? திருவாரூர் வீதி விடங்கர், திருமறைக்காடு புவனி விடங்கர், திருக்கோழிலி அவனி விடங்கர், திருவாய்மூர் நீல விடங்கர், திருநள்ளாறு நகர விடங்கர், திருநாகைக்காரோணம் சுந்தர விடங்கர், திருக்காராயில் ஆதி விடங்கர். ஏன்னா இப்படி ஏழு பேரில் தியாகராச பெருமான் இருப்பார். இந்த ஏழு மூர்த்தமுமே முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தது. சரியா, நீங்கள் போனீங்கன்னா இதை மறக்காமல் பாருங்கள். சரியா, இந்த தலத்துக்கு மூணு பதிகம் கிடச்சிருக்கு. நம்ம அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் பாடின மூணு பதிகங்கள் கிடச்சிருக்கு. சரியா, இப்படிப்பட்ட சிறப்புடைய திருவாய்மூரில் கொஞ்ச நாள் தங்கி இருந்து பதிகம் பாடி பெருமானை வழிபட்டு உழவார பணி செஞ்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வேதாரண்யத்துக்கே வந்துடுவாங்க, திருமறை காட்டுக்கே வந்துடுவாங்க. சரியா, யாரு? சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் ரெண்டு பேரும் திருமறை காட்டிலே வந்து திருமறை காட்டில் தங்கியிருப்பாங்க. இப்படிப்பட்ட சிறப்புடைய வேதாரண்யத்தில் திருமறை காட்டில் இப்போ நம்ம அப்பரும் சம்பந்த பெருமானும் தங்கியிருக்காங்க. என்ன புரிஞ்சுதா? இப்போ இந்த தலத்துக்கு இன்னொருத்தங்க வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. அது என்ன அழைப்பு, யார் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க, இதையெல்லாம் நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ் திருச்சிற்றம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவெண்காடு. பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை சங்கொழியர் முன்கையர் ராமநதீச்சரம் திருப்பதிகம் பண் வியாழக்குறிஞ்சி. பாடியிருப்பவர்கள் திருத்தணி திரு சுவாமிநாதன் மற்றும் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. திருஞான சம்பந்தர் அருளிய இரண்டாம் திருமுறை. சடையாய் எனுமார். திருமருகளும் திரு செங்காட்டங்குடியும் திருப்பதிகம். பண் இந்தளம். பாடியிருப்பவர்கள் திருத்தணி திரு சுவாமிநாதன் மற்றும் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 45வது திருப்பதிகம் யாத்திரை 10 தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவாதீதம் உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகமானது நாயனார் தாம் முக்தி பெறக்கூடிய சமயத்தில் இப்பதிகத்தை நிறைவாக பாடினர் என்பர் அருளாளர்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: கனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

0: கணிப்ப கண்டார்கள் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: திருக்கட்டிலே 49வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். பரமேஸ்வரன் இல்லை இல்லாத கருணையினாலே உயிர்களின் மீது வைத்த இரக்கத்தினாலே அவன் தன் சுரூப நிலையிலிருந்து இறங்கி தடத்த நிலையிலே திருவுருத்தாங்கி எண்ணில்லாத ஆலயங்களிலே இருந்து உயிர்கள் தன்னை கண்டு வணங்கும்படியாக செய்து அதன் மூலமாக அந்த உயிர்களுக்கு நன்மையை செய்கிறான், முக்தியை தருகிறான் என்று நூல்களெல்லாம் சொல்லுகிறார். அப்படி அந்த திருவருளாகிய பரமேஸ்வரன் யதாஸ்தானமாக எல்லா நூலிலும் புகழப்படுவதாயும் எல்லா தலங்களுக்கும் முதன்மையாக முடங்குகின்ற கைலாசகிரியிலே எப்பொழுதும் சாநித்தியமாக உமாதேவியோடு தேவர்கள் முனிவர்கள் சூழ வீற்றிருக்கிறார் என்று வேதங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கைலாசத்திலே சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தார்களும் மற்றவர்களும் சூழ எழுந்தருளி காட்சியிருந்த வேளையிலே திருமாலானவர் சுவாமியை வணங்கி வாழ்த்தி தொழுது ஒரு விண்ணப்பம் பண்ணிக் கொள்ளுகிறார். சுவாமி, எண்ணில்லாத அண்டங்களிலும் அந்த அண்டங்களிலே இருக்கின்ற எல்லா சராசரங்களிலேயும் தேவரீர் எழுந்தருளி இருக்கிறீர்கள். அதற்கு மேலே இந்த கைலாசத்திலே பார்வதியோடு சுவாமி எழுந்தருளி இருந்து அருள் பண்ணிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் மேலாக சிற்றம்பலத்திலே எப்போது நாம் ஆனந்த தாண்டம் ஆடிக்கொண்டிருப்போம் என்று சொல்கிறீர்கள். இப்படி தேவரீர் அருளி செய்தபடியினாலே தேவரீர் எங்கு சாஸ்வதமாகவும் சிறப்பாகவும் எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்பது எனக்கு ஐயமாக இருக்கிறது. அதனாலே அந்த ஐயத்தை தீர்த்தருள வேணும் என்று கேட்டபடினார். எல்லா இடங்களிலும் இருக்கிறான் பரமேஸ்வரன் என்பது ஒரு வகை. அங்கு இங்கு அப்படி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறான் என்பது ஒரு முறை. கைலாயத்தில் இருக்கிறான் என்பது ஒரு முறை. மற்றைய தலங்களிலெல்லாம் இருக்கிறான் என்பதும் ஒரு வகை. சிற்றம்பலத்திலே ஆனந்த தாண்டவம் எப்பொழுதும் நாம் நீங்காது ஆடிக்கொண்டிருப்போம் என்றும் சொல்லுகிறீர்கள். இந்த மாதிரி விஷயத்திலே எனக்கு சந்தேகமாக ஐயமாக இருக்கிறது. சுவாமி, எங்கு பிரியமாக நீங்கள் பெருங்கருளிலிருந்து அருள் பண்ணுகிறீர்கள் என்பதை பற்றி சொல்ல வேணும் என்று கைலாயத்திலே கேட்கிறார். யாரு? திருமால் கேட்கிறார். கைலாயத்தில் சுவாமியை நேராக கண்டு கேட்கிறார். கைலாயத்தில் சுவாமியை கண்டு தரிசித்து கேட்கிறார். அது கேட்க வேண்டிய கேள்விதானே. அங்கேயும் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன், எங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னா உன்னை எங்க நாங்கள் நன்றாக கண்டு வழிவிடுவது? இங்கு கைலாயத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், சிற்றம்பலத்தில் நடிக்கிறோம் என்று சொல்லுகிறேனே சுவாமி என்று கேட்டருளினார். அண்டம் மழவற்றனும் அவ்வண்டத்தெல்லையிலா அணுகுமோங்க கொண்ட திருவருள் சுரந்து கோமள வல்லியும் நீயும் புலவாருந்த எண்டகைய கைலை வரை என்றும் இனிது உரைகின்றா என்று நாத சண்டமறை பலகோடி எண்ணறிய சிவாகமும் சாற்றாரு. அதனால எண்ணில்லாத வேதங்களும் ஆகமங்களும் இப்படி கைலாயத்தில் கோமளவல்லியும் தேவரீர் எழுந்துள்ள இருக்கின்றீர்கள் என்று வேதாகமங்கள் சொல்லுகிறது. அதற்கு மேலே உண்மயமாகிய சடில புனித பரம்பரம் அன்றி புகவனாத சின்மய அம்பரமாகி திகழ்நில்லை அம்பலத்தும் சிந்தை செய்த நிம்மலமிக்கானந்த நிறுத்த அனவரதம் நீ நீங்கா என்றும் தன்மை அது தெரியும் அது அடியேற்கு பேரருளால் சற்றுகின்றார். அதற்கு மேலே தங்கமயமான சீற்றம்பலத்திலே மனவாக்கு கேட்டாத ஞானசுரூபமாகிய ஆகாசுருவாக பிரகாசிக்கின்ற சிதம்பரத்தலத்திலே திருச்சிற்றம்பலத்திலே பூரண கலையோடு ஆனந்த தாண்டவம் செய்து கொண்டிருப்போம் என்றும் தேவதை சொல்லுகிறீர்கள். இந்த ரகசிய பொருளை அடியேன் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டார். கேட்கிறவர் யாருன்னு நமக்கு அவசியம். யாரிடத்தில் கேட்கிறார்? சோர்மாட்டையே கேட்கிறார். வேதானான் முகம் திகழும் விரிஞ்சன் உதவிய எளிதான் மிகுந்த அண்ட நாதனாகிய திருமால் உரை செய்த மொழிகேளா ஞானானந்த போதானாய் பறையாதி விருப்பறிவு தொழிலாய் புவனம் பெற்றாள் காதநாயகன் உள்ள மகிழ்ந்து திருவாய் மலர்ந்தான் கருணை கூற பிரமதேவனை பெற்றவனாய் விளங்குகின்ற திருமால் இப்படி கேட்க ஆனந்தமே வடிவாய் விளங்குகின்ற பரமேஸ்வரன் இச்சா ஞானா கிரியா சுரூபமாக விளங்குகின்ற உமாதேவிக்கு நாயகனாக விளங்குகின்ற பரமேஸ்வரன் சொல்லுகிறார் கேட்ட உரை மிக்கியம். திருமாலை பார்த்து சொன்னால் நீ கேட்ட சமாச்சாரம் மிக ரகசியமாகுகின்றார். குய்யம்னா ரகசியம், புண்ணம்னாலும் ரகசியம், குய்யம்னாலும் ரகசியம். நீ கேட்ட சமாச்சாரம் மிக ரகசியமாக இது இதுவரையில் யாரும் கேட்டதும் இல்லை, நாமும் சொன்னது இல்லையா? மிக்க ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லவா? மிக்க ரகசியத்தை எல்லாருக்கும் கேட்கவும் தெரியாது. அதிரகசியமாயிருக்கின்ற பொருளை கேட்கறதுக்கு கேட்கறவனுக்கு அந்த ஞானம் இருக்கணும் இல்ல, இல்லாருமே அதை கேட்க முடியாது. அதனால மிக ரகசியமானது. சரீர யோக ஞானம் இந்த நாற்பொருளை விளங்க உபதேசித்தோம். அறம்பொருள் என்ப வீடு என்கின்ற புருஷார்த்தங்களையும் உபதேசித்தோம். யாருக்கு? ஜனகாதி முனிவர்களுக்கு. அவர்கள் கூட இதை கேட்டதில்லை, நீதான் கேட்டார். இனி எல்லாரையும் விட எனக்கு அன்புடையவன் நீ, மற்றவர்கள் எல்லாம் விட மிக்க அன்புடையவன். இவன் கண்ணை தோண்டி திருவடியில் விசாரிச்சவன் தான், நீ ஒரு ஆள் தான். அதனாலே மிக்க எனக்கு பிரியமான பக்தன் நீதான் அப்படின்னு திருமாலை சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். கேட்ட ஓரை மிக்குயம் நாற்பொருளும் அடைவு வர கேட்டுடோரும் கேட்டதும் இல்லை யாம் உரைத்ததும் இல்லை எவர்க்கும் விளம்போனாது நாட்டமலர் அளித்தன்பால் அன்புடையார்களின் உண்ணா நாட்டயர அயர்வு தோட்டலூர் துளாய் முகிலே ஆதலினால் அது நனக்கு சொல்லலாம். அதனால இப்படி ரகசியத்தை நீ கேட்கின்ற முடியல உனக்கு சொல்லத்தும் என்று சுவாமி சொல்கிறார். அரையளவில் மூவகையார் உயிர்க்கல்ல ஆறுயிராய அகண்டமாய் குறைவாக எங்கண்ணும் இங்காண்டு நிறைந்து இயல்வாய் புலவான். மூன்று வகையாக உயிர்கள் இருக்கிறது. ஒரு வகை உயிர்கள் விஞ்ஞானகலர் என்றும், இன்னொரு வகை உயிர்கள் பிரணயாகலர் என்றும், இன்னொரு உயிர் வர்க்கங்கள் சகலர் என்றும் மூவகைய ஆறுயிர் வர்க்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உயிர்களுக்கெல்லாம் உயிராகும் அகண்டமாகும். அகண்டம் என்ற எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கியதாய் குறைவு அகல எங்கண்ணும் இங்காண்டும் நிறைந்து எல்வாய். இங்கு இல்லை என்று சொல்லும்படியான குறைவு இல்லாதவன், இங்கு இல்லை என்று சொல்லுகின்ற குறைவு இல்லாதபடி எங்கும் நிறைந்திருப்பதால் இங்கு இல்லை. இப்போ ஒரு மனுஷனை கேட்டோம்னா அவர் இங்க வந்தாரா என்று கேட்டால் இங்க வரலையே இங்க இல்லையே என்று சொல்லுங்க. கடவுள் அப்படி இல்லை, இங்கும் இருக்கிறான், எல்லா உயிர்களிலும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான். அதான் கடவுளே. கடவுள் இலக்கணம் எது என்று கேட்டார், எல்லா இடங்களிலும் இருக்கும். அது பாலிலே நெய் இருப்பது போல, பாலிலே நெய் இருப்பது போல எல்லா இடங்களிலும் நீக்க மரணம். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நனைந்து நீதிய வருவை. இது சொல்லுது திருவண்டபுரி திருவாசகம். பூவில் நாற்றம் என்ன ஓமை பார்த்தீங்களா? பூவில நாற்றம் இருக்குது அல்லவா மனம். அந்த மனம் எந்த இடத்துல இருக்குது? பூ முழுவதும் இருக்கிறது. அதுபோல பூலோகம் முழுவதும் கண்டங்கள் முழுவதும் இருக்கிறார்கள். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கு ஒளிவர நிறைந்து நேரி அப்படிப்பட்டவராய் இருக்கின்றோம். மறைமொழி ஆகமம் புகந்த எல்லையிலா பகிரண்ட வருக்கந்த நூல் எறையும் எமையன்றி ஒரு பொருளும் இலையேதுமை இசைக்குங்காலே அண்டங்களிலே எல்லா பொருளிலும் நாம் நிறைந்திருக்கிறோம். எம்மை அல்லாமல் ஒரு பொருளும் இல்லை. எம்மை அல்லாமல் ஒரு பொருளும் ஒன்றுமை இல்லை, அன்றி ஒன்று என்று எல்லா பொருளிலும் நிற்கவர்கள். அப்படி இது மிக ரகசியமானதுதான். உலகமெல்லாம் விளக்கமுற உலகமெல்லாம் புகழ்ந்தேற்று உதயபாலு உலகு வெறு கரணங்கள் பரம்பி மிக நிறைந்திலங்கும் கொள்கை போல சூரியனானவன் உதயகிரியிலே உதயமாகியுடனே அவருடைய கரணங்களானது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. சூரியனுடைய உரி எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இல்லை, எல்லா இடங்களிலும் இருப்பது போல வளமுறை எங்கனுமாக நிறைந்திருப்போம். ஆயுடினும் அண்டந்தன்னுள் சில பொருளின் மிக விளங்கி சில பொருளில் சிறிதிறங்கி சிறந்தது. அப்படி எல்லா இடங்களிலும் பரிபூர்ணமாக பிரகாசிக்கும். அப்படி பிரகாசித்தார் சில வஸ்துக்களில் மிகுதியும் பிரகாசித்து சில வஸ்துக்களிலே சிறிதாக பிரகாசித்துக்கொள்ளுங்கள். சிறிய ஒளி எல்லா இடங்களிலும் பரவியிருந்தார். சில வஸ்துக்களிலே மிகுதியாக அந்த ஒளி தோன்றும், சில வஸ்துக்களிலே குறைவாக அந்த ஒளி தெரியும். அது எப்படி என்றார், ஆகவந்தன் சுடர் எங்கு நிறைந்தாலும் ககலத்தில் அறிந்து காண்டன். அவருடைய ஒளி எங்கு நிறைந்தாலும் ஆகாயத்தில் அந்த ஒளியை காண முடியாது. ஆகாயத்தில் அந்த ஒளி தெரியுதாண்டி, ஆகாயத்தில் ஒளி தெரியாது. காண்டல் ஓதும் உயர் பாதவங்கடனில் விளக்கம் திகழும் முறைக்கு பாதவங்களாகிய மரம் செடி ஒளிகளிலே அந்த ஒளி தெரியும். அந்த பாதவங்கடனிலும் நற்றுப்பணத்தில் ஒளி கிடைக்கும். பாதவங்களாகிய மரம் செடி ஒளிகளை விட தர்ப்பணம் என்கின்ற கண்ணாடியில் இருந்தால் விளக்கும் அந்த ஒளி சூரிய ஒளி. கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும், ஒளி பளிச்சு அப்படியே தான். பகரானந்த கோதில் தருப்பணந்தனும் படிகத்தின் உருவின் மிகப் பொருமஞ்சு அப்படி அந்த தருப்பணத்தில் விளங்கியிருந்தாலும் அதற்கு மேலே படிகத்திலே அதிகமாக ஸ்படிகம் இருக்கிறது அல்லவா, அதுல இந்த சூரியன் இன்னும் அதிகமாக ஒளிரும் உபலந்தனிலும் பருதி காந்தந்தனில் ஓமையில்லா தெளிவுகள் குடிச்சுடர் வெம்மையும் உண்டாகும். அந்த படிகத்திலே ஒளி தெரியும். அந்த படிகத்தை விட சத்திகாந்தம் என்று இருக்கிறது சூரியகாந்த என்கின்ற கல். அந்த சூரியகாந்த கல்லிலே மிகுதியாக அப்படியே நெருப்பை கக்கி சூரியகாந்தத்தை கண்ணாடியே இப்படி காட்டினோமானால் சூரியனுக்கு முன்னால் இப்படி காட்டும் கீழே பஞ்ச வச்சிருந்தவண்ணா அப்படியே இந்த பஞ்சில் நிரூபிச்சு பார்த்துருக்கிறீங்களா, கேள்விப்பட்டீங்களா, பார்த்துருக்கீங்களா, சூரியகாந்த கண்ணாடி இப்படி காட்டினா பஞ்சிருந்தா அப்படியே அது வழியா வந்து சூரியகாந்த கல்வி நடத்தி செய்ய சுடர் தோன்றி இடைச்சோதி தோன்றுமாகும் என்பது சித்தியா. சூரியகாந்த கல்வி நடத்தி செய்ய சுடச்சோதி தோன்றி இட தோன்றுமாகும் என்பது சித்தியா. ஆகவனோடு எங்கும் நடந்திருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆக இந்த படிகத்திலே விட இந்த சூரியகாந்த கல்லிலே மிகுதியாக தோன்றுகிறது. வெம்மையும் உண்டாகும் மலர் செந்தேனும் காதும் மருவதோடாய் அரங்கற் கேசவனம் பேருருவம் அருவோ மதுவே போல விழிவு மகிழும் விழிவு மகிழ் விகந்துரையும் நெறியல விலை பல நெறியால் நெறிய அறிவு அறிவில் அலைவகல விளங்குவாயார். அதே போல நம்முடைய உமான உபமையங்களைப் போல சுகதுக்கங்களை கடந்து விளங்குவோம் விதமாய் புத்தி செஞ்சலப்படாமல் உத்வேகத்தினால் தெரிந்து கொள் என்று பரமசிவன் அனுக்கலவன் செய்தார். அதுக்கு திருமார் சூரியனுடைய ஒளி எங்கும் இருக்கிறது. அந்த ஒளியானது சில பொருளிலே குறைவாக இருக்கிறது, சில பொருளிலே அதிகமாக இருக்கிறது. பிரத்யட்சமா சூரியகாந்தங்களில் அந்த ஒளி நன்றாகவே விளங்கி அதன் மூலமாகவே தீ உண்டாகி உண்டாகும். எங்கு நிறைந்திருந்தாலும் எவை ஒருவர் ஈதென்னை என்ன மாட்டார், எங்கு நிறைந்திருந்தாலும் யாரால இதை கண்டுபிடிக்க முடியாது. அல்ல அந்த உள்ள துண்டுதனத்தை நல்லா சொல்லித்தார். இது துண்டுதனமும் வேறு, நான் எங்க இருப்பேன் ஆனா என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கும் தான் நிறைந்து சிவன் என்றானாய், எல்லாரும் காணவே வேண்டும் தான் என்ன, இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளான். சூரியன் இருளா ஒளியான்னா சூரிய ஒளிதான், இவன் கண்ணுக்கு சூரியன் இருக்கு. எங்கும் தான் நிறைந்து சிவன் என்றானாய், நான் எங்கு நிறைந்திருக்கிறேன் ஆனா என்னை ஒருவரும் காண முடியாது. ஒரு பெரிய கட்டிகாரம், எங்கு நிறைந்திருந்தால் எமை ஒருவர் ஈதென்னை என்ன மாட்டார், அங்கு இயல்பென்று ஆயிடினும் நிலமாக்கள் அன்பார் செய்த தங்கு சிவலிங்கத்தை எமை காணலாகும் அது தன்னை பற்ற துங்க நிறுத்தவர் கண்ட சிவகோஷம் தனிமதுவும் சுடரானும். அதற்கு மேலே மாநிலத்திலே உயிர்கள் தவமுடையவர்களாயிருக்கின்ற பெரியூர்கள் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட லிங்கத்திலே என்னை காணலாம், அதற்கு மேலே வந்த தேவர்கள் பிரதிஷ்ட பண்ணிய லிங்கத்திலே இன்னும் கூடுதலாக நாம் சாநித்தியமாகும். செரியனவர் செரிய நெறித்தவர் கண்ட அருட்சிவ கோசந்தனிலும் திகழ் எம்பு குறியினரை மிக விளக்கம் கொண்டிருப்போம். இப்படி தவமுடையவர்களாலே ரிஷிகளாலே தேவர்களாலே செய்யப்பட்ட லிங்கத்திலும் சுயம்புலிங்கத்திலே மிகவும் பிரகாசித்திருப்போம். சுயம்புலிங்கத்திலே மிகவும் பிரகாசம் சயம்பு குறியில் பார்க்க பொறிமருவு திருமாறு புண்டரிக புறப்புதிர் போதந்தன்னால் அறிவறிய வரவடக்கம் முடமுறையும் அறையும் இதற்கையம் என்றால் இப்படி சுயம்புலிங்கத்தில் மிகதியும் பிரகாசித்திருப்போம். அதிலும் அதிகமாக விராட்புருடைய இதய கமலமாக விளக்குகின்ற விராட்புருடன் தான் பூமி தேவனை ஒரு குருடனாக பாவிக்கிறது. பூமியே ஒரு புருஷன், ஒரு பூமி பூமி தேவனுடைய சரீரம், சரீரம் இந்த பூமி தேவனுடைய சரீரத்தில் இருதய ஸ்தானமாக இருப்பது தில்லைத்தலம். இப்ப இந்த பிண்டத்துக்கு எப்படி இது இருதயம் நடுவில் இருக்கிறதோ அதே போல இந்த அண்டத்துக்கு இருதயமாக இருப்பது தில்லை சிறப்பு. புண்டரிக புறப்பொதுவில் போதந்தன்னால் அறிவறிய வரவிளக்கம் உடன் உறைந்து அறையும் இதற்கு ஐயம் என்றால் விராட்டினுடைய இதய கவனமாகிய சிதம்பரம் என்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே அறிவினாலும் அறிவதற்கு அரிதாகி ஞானப்பிரகாசமாய் எப்போதும் ஆனந்த நடனம் செய்து கொண்டிருப்போம். அதனாலே லெக்குமிக்கு கணவனே இந்த உரைக்கு சந்தேகம் இல்லை என்று பரமசிவன் திருவாய்வு வந்தார். இந்த உரைக்கு சந்தேகம் இல்லை, சொற்பொயிலும் ஒளியுண்மை உண்மை. இப்ப நாம் சொல்லியது உண்மை உண்மை என்று இரண்டு அறிவித்த உண்மை அருளுருவாய் துகள் ஒன்றில்லா பொற்படர ஆனந்த புதுவிடத்தின் மிக விளங்கும் பொலிவு மந்தி அற்புதமானந்தம் அற்புதமா ஆனந்தம் எமக்குண்ட ஆதலினால் அச்சபைக்கு சிற்பரவ ஆனந்த சபையில் நாம மெய்யானந்துகளான அந்த ஆனந்த சபையின் இடத்திலே அதிக பிரகாசம் உண்டாகும், அதிலே எமக்கு அதிக சந்தோஷம் உண்டாகும். அதனாலே அங்க நாடகம் நடிக்கும் போது அந்த நாடகத்துக்கு பேரு ஆனந்த நாடகம், மிக ஆனந்தமாக இருப்பதனாலே நாம் ஆடுகின்ற அந்த தாண்டவத்துக்கு ஆனந்த தாண்டவம். தனது எனது தவிர்ந்து அருளே சார்ந்துடைய உலக்கமலன் தண்ணீர் நீங்க கனக சபை போல் தனது எனது தவிர்ந்து அருளே சார்ந்து உள்ள யான் எனது என்ற பற்றை அறு, யான் எனது என்ற பற்றை அறு. திருவருடைய சார்ந்திருக்கின்ற பெரியோருடைய உள்ளக்கமலம் இருக்குது பாரு, அதுல நாம் பிரியமாக எப்படி நீங்காமல் இருக்கிறோமோ அப்படி சொல்றாரு. தான் எனது என்கின்ற பற்று அருளையே சார்ந்து சிறுநெறிகள் சேராமை திருவருளே சேர்வண்ணம் என்றார் போல திருவருளையே சார்ந்திருக்கின்ற பரமஞானிகள் அவருடைய உள்ளக்கமலத்திலே வெளிப்படையா நன்றாக நடிக்கிறான் அவர்கள் கண்டுகொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும்படி நடிச்சிருக்கிறான். இப்ப நமக்குள்ள நடிக்கிறான் நமக்கு தெரியல, இதான் அவர் தெரியும், நமக்கு தெரியும்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருப்புன்கூர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி, திருச்சி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு திருவருள் விலாச பரசிவ வணக்கம். பாடல் எண் 1-5 வரை. பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வே பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.

போற்றி நால்வர் ஒற்றாழும் துணையே சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, ஆங்காங்கு இருந்து கேட்கின்ற சிவனடியார் பெருமக்கள், குழந்தைகள், பெரியோர்கள், புண்ணியசாலிகள் எல்லோரும் புண்ணியம் செய்தனை வனமே என்பது போல அங்கே இருக்கின்ற ஆங்காங்கே இருக்கின்ற அனைவருடைய திருவிழிகளையும் தொட்டு வணங்கி இப்பொழுது மிக சிறப்பான ஒரு செய்தி. இன்று சோமவாரம், கிழமைகள்ல எல்லாமே சிறந்தது, அதுல திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கே உரிய ஒரு நல்ல நாளாகும். அதனால இந்த நல்ல நாள்ல தாய்மான் அடிகளார் பாடல் இசை பாராயணம் சைவம் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாக கேட்கின்ற பெரும் புண்ணியம் நமக்கெல்லாம் கிடைத்துள்ளது. புண்ணியம் செய்தனே மனமே என்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்ற பொழுது என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்கிறார். நன்று, நாள்தோறும் நன்று. எல்லாம் வல்ல பெருமானுடைய பெருங்கருணையினால்தான் அவனருளாலே அவந்தாள் வணங்கி என்பதற்கிணங்க அவனுடைய திருவடிகளை நாம் பன்னாள் பணிந்து ஏத்துகின்ற அந்த புண்ணியத்தின் பயனாகத்தான் இறைவனை நினைக்கவும் இறைவனை பேசவும் இறைவனை வணங்கவும். திரிகரண சுத்தின்னு இதுதான் சொல்வார், மனம் வாக்கு காயம். அப்படிதான் நம்முடைய அருளாளர்கள் ஞானசம்பந்தர் போன்ற நாவுக்கரசு பெருமான் போன்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல மாணிக்க வாசக சுவாமிகள் போல அவ்வளவு அடியார்களும் பெருமானை நினைந்து நினைந்து அவர்களை வணங்கி வணங்கி அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். காரணம், அவருடைய அருள் அவர்களுக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நாமும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல இன்று நாம் எல்லாம் பெரிய புண்ணியம் செய்துள்ளோம். அந்த முறையிலே தாய்மான சுவாமி அடிகளார் பாடல் இசை பாராயணம் இன்று தொடங்கி 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி என்ற மகுடத்தோடு கூட தாய்மானவர் வாழ்க்கை வரலாற்றை நாம் முதற்கண் இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டு அவருடைய பாடல்களை சிறப்பாக பாடிக்கொண்டிருந்தால் நமக்கு எல்லாம் மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும் என்பதாக சொல்லி இப்பொழுது தாய்மானவருடைய வாழ்க்கை வரலாற்றை 2 நிமிஷம் நாம் எல்லாம் கேட்கலாம். தமிழகம் அன்று தொட்டு இன்று வரை அருளாளர்கள் பலரை தோற்றுவித்து அரிய புகழை பெற்று வந்திருக்கிறது. பல துறைகளில் பல பல சான்றோர்கள் தோன்றி மக்களை நன்னெறியில் செலுத்தியுள்ளனர். பல அரிய உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து உயும் எரிக்கு வழிகாட்டியுள்ளனர். அத்தகைய அருளாளர் வரிசையில் குறிக்கத்தக்கவர் தவத்திரு தாய்மான் அடிகள். அவர் கிபி 18ஆம் நூற்றாண்டில் திருச்சிராப்பள்ளியில் கேடிலியப்ப பிள்ளை செகவல்லி அம்மை என்பாருக்கு 2ஆம் புதல்வராக பிறந்தார். இளமையில் திருச்சிற்றம்பல தேசிகர் என்பவரிடம் கல்வி பயின்றார். பின்னர் பல தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களையெல்லாம் வடமொழி நூல்களையும் கற்றுணர்ந்தார். இளமையிலேயே

ஆற்றால் ஈர்ப்புண்ட. மாணிக்க வாசகர் சொல்வது போல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படிங்கிற சொல்ல போல அந்த ஈர்ப்புண்ட இரும்பை போல அவரால் கவரப்பட்டு அவரது மாணாக்கரான அவரிடம் சித்தாந்த நூல்களையும் யோக ஞான முறைகளை எல்லாம் கற்றுணர்ந்தார். நிட்டை பயிற்சியிலும் ஈடுபட்டார். பின்னர் சில நாட்கள் அரசியல் பணியை நின்றும் விலகி விராலிமலைக்கு சென்று அங்கே சித்தர்கள் பலரை கண்டு அளவலாவினார். இதன் பயனாக இவரது உள்ளம் துறவியில் ஈடுபடத் தொடங்கியது. இறைநெறி பற்றியும் துறவியின் மேன்மை பற்றியும் பல பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அதனையெல்லாம் நாம் கேட்க இருக்கின்றோம். துறவு நெறியை மேற்கொண்டு பல தலங்களுக்கு யாத்திரை செய்து பல பாடல்களை பாடி வந்த தாய்மானவரே இவர் தாயாரும் தமையனாரும் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார்கள். தமக்கு மனம் இல்லாத போதிலும் அவர்களின் வற்புறுத்தலாக அடிகளார் திருமணம் செய்து கொண்டார். ஒரு ஆண் மகவும் பிறந்தது. அதற்கு கனகசபை என்ற பெயரிட்டார். சில காலம் சென்ற பின்னர் அடிகளார் இல்லறத்தை அடியோடு துறந்து கடும் துறவை மேற்கொண்டு கோவண ஆடையுடன் வெளியேறினார். திருச்சிராப்பள்ளியில் தமது குருவாகிய மௌனகுருவை அடைந்து அவரது மடத்தில் இப்பொழுது மௌன மடம் என்று சொல்லி கோயிலுக்கு போற வழியில முதல்ல இருக்கின்ற அந்த மௌன மடத்திலே சில காலம் தங்கினார். பின்னர் புறப்பட்டு ராமநாதபுரம் சென்று காட்டூரணி என்னும் இடத்தை அடைந்து அங்கே பணியா புளிய மரம் ஒன்றின் கீழ் தங்கி நிட்டையில் இருந்து பேரின்ப சமாதி நிலையை அடைந்தார். இவரது காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு எனவும் 18ஆம் நூற்றாண்டு எனவும் இருவகை கொள்கைகள் நிலவுகின்றன. இவர் சமாதி நிலை அடைந்த பொழுது இவருடைய மாணாக்கர்கள் சில பாடல்களை பாடினார். ஆகையினால அப்பேற்பட்டதான அந்த அவரை நாமெல்லாம் அவருடைய பாடல்களை நாமெல்லாம் இசையோடு கூட பாட கேட்க இருக்கின்றோம். ஆகையினால நாமெல்லாம் மிகுந்த புண்ணியம் செய்துள்ளோம். இப்பொழுது முறையாக அந்த நால்வர் துதியோடு கூட இந்த பாராயணம் ஆரம்பிக்க இருக்கிறது. நால்வர் துதி.

போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வராய் துறை மேவியவரே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, புளிய

நான் வேறில்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் மறையே செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமு திருவாசகமு உய்வை தரச் செய்த நால்

அடியார் பெருமக்கள், திருவடிகள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை எல்லாம் தெரிவித்து இப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை நமக்கெல்லாம் சைவம் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஸ்ரீ தாய்மான சுவாமி பாடல்கள், ரொம்ப அற்புதமான பாடல்கள், நிறைந்த கருத்துகள். இப்பொழுது முதல் பாடலை இங்கே நம்மெல்லாம் விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம்.

0: அறியாகமும் கருதி அஞ்சலி செய்யிப்பாம். முதல் பாடல் தாய்மானம் கடிகாரம் இல்லையா, முதல் பாடல்
1: அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகே அருளோடு நிறைந்தது எது தன்னருள்.

செவைத்து உயிர் குயிராய் தழைத்தது எது, மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கோ தொடர்ந்ததிர் வழக்கிடவும் நின்றது எது, எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளது எது, மேல் கங்குள் பகலர நின்ற எல்லை உளது எது, அது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனைகளாம் ஓன உருவெளியது ஆகவும் கருதி அஞ்சலி செய்கிற்போம். அடுத்து

வந்த மழை பொழியும் முகிலை நம் கடவுளை சுரிய வடிவை பேரனந்தம் பேசி மறை அனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தம் ஞான ஆனந்தமா.

திகழ்கின்ற சமயமும் அனந்தம். அதனால் ஞான சிற்றத்தியால் உணர்ந்து ஞான சிற்றத்தியால் உணர்ந்து காரானந்தம் கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை

நம் கடவுளை துரிய வடிவை, நம் கடவுளை துரிய வடிவை, பேரனந்தம் பேசி மறை அனந்தம் சொல்லும். நம் கடவுளை துரிய வடிவை, பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும். பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்த பத ஞான ஆனந்தம் ஆ.

சுரூபத்தை மத சம்மதம் பெற சாலம்பிரான சாஸ்வத புட்கல நிராம்பல காலங்க சாந்தபதம் ஓம் நிலையை சோம நிலையை ஓ சோம நிலையை நித்த நிர்மல சகித இஷப்பிரபஞ்ச பொருளை ஆஷப்

சொல் பிரகாச தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதியை அநாதி ஏக தத்துவஸ்வரூபத்து மக சங்கதங்கரா சாரந்திர சிங்கால சாஸ்வத புட்கல ராம்லேய ஆரம்ப சாந்த பதயோவ நிலையை நித்த நிர்மல சகித நிஷப்பிரபஞ்ச

அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ண பாசாங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம்

அந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே பேய்க்குணம் அறிந்து

பேய்க்கும் அறிவீலா பேதைக்கும் வெகு தூரமி பேய்கொணவறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்பரிஷ்டை அருள்வாய் பாசானவிக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள்படுத்து ஒழுகு தேவதருவே பார்க்குமிடம் எங்கும் ஒரு

பாசாடவைக்குள்ளே செல்லாதவர்கருள் மனுத்தொழுகு தேவ தருவே தேவ தருவே தேவ தருவே பார்க்குமிட எங்கு ஒரு நீக்க மர நிறகின்ற பார்க்குமிட எங்கு ஒரு நீக்க மர நிறகின்ற பரிபூரண ஆனந்தமே பரிபூரண ஆனந்தமே பார்க்கும் பார்க்குமிட எங்கு ஒரு நீக்க மர நிறகின்ற பரிபூர்

ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேல்கொண்ட சேஷம் அதுவே வெறுவழி நிராம்பரம் நிறை சூன்யம் உபசார்ந்த வேதாந்த ஞானம் வேத வேதாந்த ஞானம் பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள் அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை பிறவாமை அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை பிறவாமை எற்றைக்கும் இரவாமையாய் வந்து பேசாமை ஆகும் எனவே தெரிவாக ஊர்வன நடப்பன பரப்பன செய்கொண்டு தெரிவாக ஊர்வன நடப்பன பரப்பன செயல் கொண்டு இருப்பன முதல் தேகங்களத்தனையும் மேகங்கள் பௌதிகம் ஜென்மித்தாங்கு இறக்கும் பிரிவாய பூதங்கள் ஒன்றோடொன்றாய் அழியும் மேற்கொண்ட சேஷம் அதுவே பெருவழி நிராம்பல நிறை தூண் உபசார்ந்த வேத வேதாந்த ஞானம் பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள் அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை அருள் பெற்ற பெரியோர்கள் அருள் பெற்றோர்கள் பெற்ற

பார்க்குமிடையங்கு ஒரு நீக்க வர நிறகின்ற பரிபூ ஆனந்தமே. பரிவாயனக்கு நீ அறிவிக்க வந்தது பரிவாகம் பரிவாக காலம் அளவோ. பார்க்குமிடையங்கும் ஒரு நீக்க வர நிறகின்ற

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: பல நாள்கள் கழிந்த நிலையில் சிவயோகியார்தாம் முன்பு அவரிடத்து வைத்த அழகிய திருவோட்டை அவர் பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்தினின்றும் மாயத்தால் மறையச் செய்து சிறப்பு அமைந்த பத்திமையினால் இன்றும் திருந்திய குணத்தை உடைய திருநீல கண்டரிடத்து உள்ள தூய பத்திமையை பிறரும் உணருமாறு செய்ய முன்பு வந்தது போன்ற வேடங்கொண்டு அவர் மனைக்கு எழுந்தருளுகின்றார். இடம் திருநீலகண்டநாயனார் இல்லம்.
2: வேட்கோவரே, வேட்கோவரே, மனையில் இருக்கிறீரா?
3: திருநீலகண்டம், வரவேண்டும், வரவேண்டும். எம்பெருமான் அடியேன் இல்லத்திற்கு திருவுளம் கொண்டு எழுந்தருளியது நாங்கள் செய்த பெரும் தவமே ஆகும்.
2: வேட்கோவரே, அதெல்லாம் இருக்கட்டும். முன்னால் யாம் நின்னிடத்தில் கொடுத்த பேரொளி மிக்க திருவோட்டினை எமக்கு அளித்துவிட்டு பிறகு மற்றதை பேசலாமே.
3: திருநீலகண்டம், தங்கள் உத்தரவு இதோ இப்பொழுதே எடுத்து வருகிறேன். திருநீலகண்டம்,

0: திருநீலகண்டம் திருவோட்டினை காணவில்லையே, இங்குதானே வைத்தேன். தேவி, இங்கு வைத்த ஓட்டினை நீ எடுத்தாயா? திருநீலகண்டம்?
1: இல்லையே, நான் அதனை எடுக்கவில்லையே.
0: திருநீலகண்டம், இது என்ன மாயம்? இறைவா, நான் என்ன செய்வேன்? வந்திருக்கும் மறையவருக்கு என்ன பதில் கூறுவேன்? திருநீலகண்டம்!
2: வேட்கோவரே, மிக விரைவில் எடுத்து வருவதாக மனையில் புகுந்த நீர் இத்துணை காலம் தாழ்ப்பது ஏன்? சீக்கிரமாக என் போட்டினை எடுத்து வாரும். யாம் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும்.
0: எம் தலைவரே, நூல் இழைகளால் அழகு பெற சேர்க்கப்பெற்ற முன்னூலை அணிந்த மார்பனையுடைய எம் முதல்வரே, நீ வீர் என்னிடத்து கொடுத்து சென்ற விரும்பத்தகும் அத்திருவோடு வைத்த இடத்தும் பிறவிடத்தும் கூட தேடியும் கண்டிலேன். பெருமானே, நும் பழைய திருவோட்டினும் புதியதாக வணைய பெற்றிருக்கும் நல்ல திருவோட்டினை தருகின்றேன். அதனை ஏற்று இப்பிழையை பொறுத்தருள வேண்டும் சுவாமி. திருநீலகண்டம்!
2: வேட்கோவரே, என்ன கூறுகிறீர்? யாம் உன்னிடத்தில் வைத்த மண்ணோடே அன்றி பொன்னால் செய்ததொரு ஓட்டை கொடுத்தாயினும் அதனை கொல்ல மாட்டோம். காப்பாற்றி தருமாறு முன்னை நாளில் யாம் கொடுத்து வைத்த ஓட்டினையே கொண்டு வா.
0: திருநீலகண்டம், கேடிலா பெரியோய், நீர் என்னிடத்து வைத்த திருவோடு காணாததாக அதனை எவ்விடத்து தேடியும் யான் காணேன். அதனில் நல்லதொரு திருவோடு மிக நீண்ட காலம் நீடித்து பயன்படத்தக்கதாய் இருப்பதொன்றை கொடுக்கின்றேன் என்று சொல்லவும், அதனை ஏற்றொருளாது தினந்து அதனையே கொடு என்று கூறியது என் உணர்வு முழுவையும் ஒழித்து விட்டது. திருநீலகண்டம்,
2: இனி உன்னிடத்து ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? உன்னிடம் அடைக்கலமாக யான் வைத்த பொருளை கவர்ந்து கொண்டு அதனை மறைத்தற்குரிய வஞ்சனையான நடிப்பை செய்து பலியான இச்செயலை செய்ததற்கு நீ சிறிதும் நாணாதவனாயிருக்கின்றாய். அதனால் இவ்வூரில் உள்ளார் யாவரும் காண உன்னை பற்றிக் கொண்டு எம் திருவோட்டை பெற்றுக் கொள்வதல்லால் இவ்விடத்தினின்றும் யாம் போக மாட்டோம்.
0: திருநீலகண்டம் ஐயா, பொருளும் அருமையும் ஆய வளங்களால் அத்திருவோட்டை கவர்ந்து கொண்டேன் அல்லேன். என் மனத்தகத்தும் அக்கல்லமில்லாமையை காட்டுவதற்கு நான் யாது செய்வேன்? திருநீலகண்டம்!
2: அப்படியா? உன் விருப்பத்திற்குரிய உன் மகன் கையை பிடித்துக் கொண்டு திருக்குளத்தில் மூழ்கியவாறு நான் எடுக்கவில்லை என்னும் உறுதிமொழியை கூறிச் செல்வாயாக.
0: திருநீலகண்டம், அடியனே, நீர் அருளி செய்த வண்ணம் அடியேன் செய்தற்கு குற்றமற்ற சிறப்பினையுடைய மகன் இல்லை. யான் என் செய்வேன்? திருநீலகண்டம்!
2: அதனால் என்ன, கற்பில் உயர்ந்த உன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு நெருங்கிய மலர்களையுடைய திருக்குளத்திற்கு சென்று மூழ்கியவாறு உறுதி கூறுவாயாக.
0: திருநீலகண்டம், என் தலைவரே, யானும் என் மனையாலும் ஒரு சூளுறவால் கையை தீண்டி முழுவதற்கு இயலாது உள்ளது. ஆதலின் நீர்மிக்க திருக்குளத்தில் யானே மூழ்கி என் உறுதிப்பாட்டை மெய்ப்பிக்கின்றேன். திருநீலகண்டம்!
2: என்ன துணிச்சல்! யாம் கொடுத்த திருவோட்டினை கொடுக்காமலும் அதனை நான் வஞ்சித்து எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை தெரிவிப்பதற்கு உன் மனைவியின் கையை பிடித்து நீரில் மூழ்கிச் சொல்லாமலும் மனத்தை வலிமை செய்து கொண்டிருக்கின்றாய். தில்லைவாழ் அந்தனர்கள் கூடியிருக்கும் பெருமை வாய்ந்த ஊர் சபையில் சென்று இவ்வழக்கினை நாம் சொல்வோம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: நல்லொழுக்கத்தில் முதன்மையாக நிற்பவர்களும் நான்மறைகளாகிய துறையில் நிற்பவர்களும் ஆகிய தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருந்த திருத்தமான ஊற்சபையிடத்து அளவிறந்த குணங்களை உடைய சிவயோகியார் தன் வழக்கினை எடுத்துக் கூறுகின்றார். இடம் தில்லைவாழ் அந்தணர்கள் சபை.

0: சபையோர்களே, இந்த திருநீலகண்ட வேட்கோவனிடத்தில் எனக்கு ஒரு வழக்குள்ளது.
1: அடியவரே, முதலில் தாங்கள் யார்? எந்த ஊர்?
0: யாம் எங்கும் இருப்போம். எம்மை அறிந்தவர்கள் வெகு சிலரே. திருநீலகண்டன் எம்மை நன்கறிவான். இருப்பினும் இப்போது அதுவல்ல வழக்கு.
1: சரி, உம் வழக்கை கூறும்.
0: இந்த திருநீலகண்ட வேட்கோவனிடம் யாம் ஒப்பற்ற திருவோடு ஒன்றினை கொடுத்துச் சென்றோம். பொன்னும் மணியும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. இவனிடம் கொடுத்த அத்திருவோட்டை திருடிவிட்டான். திருடியதை இவன் மறுக்கவும் செய்கிறான். இதுவே எமது வழக்கு.
1: திருநீலகண்டரே, இவ்வடியவர் கூறுவதென்னே? இவர் தங்களிடம் திருவோடு கொடுத்தாரா?
2: ஆமாம் சபையோரே, பெரும் செல்வம் இதுவென்று இவர் திருவோடு கொடுத்தது உண்மையே.
0: இப்போதாவது இதனை இவன் ஒத்துக்கொண்டானே.
1: திருநீலகண்டரே, அப்படியாயின் அதனை அவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டியதுதானே?
2: பெருமை மிக்க சபையோரே, இவ்வடியவர் கொடுத்த அந்த ஒப்பற்ற திருவோட்டை யான் மிகவும் பாதுகாப்பாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் தற்போது எங்கு தேடியும் காணவில்லை. மாயமாய் மறைந்துவிட்டது போலும்.
0: கல்வன், பொய்யன், திருடன், எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிக்கின்றான். இவன் மகா நடிகன் போலும்.
1: அடியவரே, சற்று பொறுமையாக இருங்கள். நாங்கள் அறிந்தவரை திருநீலகண்டர் நீர் கூறுவது போல தவறானவர் இல்லை. திருநீலகண்டரே, இதன் பொருட்டு தங்களின் கருத்து?
2: சபையோரே, நீடித்து உழைக்கும் மற்றொரு ஓட்டினை யான் தருகிறேன் என்று கூறினும் இப்பெரியோர் ஏற்க மறுக்கின்றார்.
1: பிறகென்ன? அடியவரே, தாங்கள் திருநீலகண்டர் கொடுக்கும் வேறொரு ஓட்டினை பெற்றுக் கொள்ளலாமே.
0: எமது ஓடு எப்பொருளுக்கும் ஈடு இணையற்றது, ஒப்பற்றது என்று யாம் முன்பே கூறியதை கருத்தில் கொள்ளவில்லையோ? எமக்கு எம் ஒப்பற்ற திருவோடே வேண்டும். இதில் மாற்றுக் கருத்திற்கு இடமே இல்லை.
1: அடியவரே, தாங்களோ தங்கள் உறுதிப்பாட்டில் வலுவாய் உள்ளீர்கள். திருநீலகண்டரோ யான் திருடவில்லை, ஓடு மறைந்துவிட்டது என்கிறார். அதனால்
0: சபையோரே, அவன் திருடவில்லை என்றால் எமக்கு அவன் தன் புத்திரனை பிடித்துக் கொண்டு சத்தியம் செய்து கொடுக்கலாம் அல்லவா? அதற்கும் இவன் மறுக்கின்றான்.
2: திருநீலகண்டம், எமக்கு புத்திரர் பேறு இல்லை என்பதை இச்சபையோர் நன்கு அறிவர். ஆதலின் அஃது ஆகாது என்றேன்.
0: சரியான கல்வன்தான் இவன். ஆனால் என்ன, இவனுக்கு கடமை தவறாத ஒப்பற்ற மனைவி இருக்கிறாள் அல்லவா? அவளின் அழகிய கரத்தை பற்றிக் கொண்டு திருக்குளத்தில் சத்தியம் செய்து தரலாமே. இதை ஏன் மறுக்கின்றான் இக்கயவன்?
1: திருநீலகண்டரே, இவர் கூறுவது போல தங்களின் மனைவி கரத்தை பிடித்துக் கொண்டு தாங்கள் அவருக்கு உறுதி கூற வேண்டும். இதுவே சபையின் தீர்ப்பு.
2: திருநீலகண்டம், இதுவே சபையின் தீர்ப்பானால் யான் இயன்றவாறு செய்து முடிக்கின்றேன்.
0: இப்பொழுதாவது ஒத்துக்கொண்டாயே, வா செல்லலாம் திருக்குளத்திற்கு.
3: ஓம் நமஃ சிவாய.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: திருநீலகண்டர் தம் மனைவியாரை அழைத்துக் கொண்டு மறையவர் வேடங்கொண்டு நிற்கும் சிவபெருமானாகிய சிவயோகியார் முன்பு சினம் மிக்க ஆனேற்றை ஊர்தியாக கொண்டிருக்கும் சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் திருப்புலீச்சரம் எனும் திருக்கோயிலின் முன்னுள்ள அரும்புகளும் மலர்களும் உடைத்தாகிய சோலை சூழ்ந்த அத்திருக்குளத்திற்கு அண்மையில் வந்து தம் மனைவியாரை தீண்டாதிருக்கும் உண்மையை அங்கும் காப்பாராய். மணிகள் இழைத்த மூங்கில் தண்டின் இருபுறத்தையும் தாமும் மனைவியாருமாகப் பிடித்துக் கொண்டு திருக்குளத்தில் இறங்கினார்கள். இடம் திருப்புலீச்சரம் திருக்குளம்.

0: திருநீலகண்டரே, உம் மனைவியின் கையை பிடித்து மூழ்க வேண்டும். ஏன் மூங்கில் தண்டினை பிடித்து மூழ்க முயல்கிறீர்?
1: திருநீலகண்டம், பேரடியவரே, முன்பொரு நாள் யான் ஒரு பரத்தையை அணைந்து எம்முடைய வீட்டிற்கு வந்தபோது அதை கண்டு மானம் மீதூர பொறுக்க மாட்டாமல் தம்மிடத்தினின்றும் தோன்றிய உடலால் தம்மை தீண்டக்கூடாது என்று என் உயிரினும் மேலான எம் இறைவன் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு கூறியதால் அன்று முதல் இன்று வரை எம் திருநீலகண்டத்து இறைவன் திருவருளால் அவ்வாணையை பாதுகாத்து வருகிறேன். இன்று அதனை காக்கும் பொருட்டே இம்மூங்கில் தண்டினை பற்றிக் கொண்டு மூழ்குகின்றேன். திருநீலகண்டம்,

0: தின் மூழ்கி எழும்பொழுது திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் தாம் அடைந்த மூப்புப் பருவம் நீங்கி யாவரும் வியக்கத்தக்க விரும்பத்தக்க இளமை பருவத்தை அடைந்து தேவர்களும் முனிவர்களும் போற்றிப் பொழிந்த தெய்வ மனம் மிக்க மலர்மழையில் மீண்டும் முழுகுகின்றவர்களைப் போல பொலிவடைந்து தோன்றினர். வியக்கத்தக்க இளமைப் பருவம் அடைந்த அவ்விருவரையும் கண்டவர்கள் யாவரும் இதுகாரும் தமக்கு முன்னிருந்த மறை முதல்வராகிய சிவயோகியாரை காணவில்லை. இவ்வாறு நிகழ்ந்த வண்ணந்தான் யாது என்று ஐயுற்று நின்ற திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் பறந்து நிற்கும் விண்ணிடத்து விடையின் மீது உமை ஒரு பூரனாய் இறைவர் எழுந்தருளி இருப்பதை காண்கின்றார்கள்.
1: ஐம்புலன்களையும் வென்று சிறப்படைந்தவர்களே, நம்முடைய சிவலோகத்தில் அன்போடு நீங்கள் இருவரும் என்னாலும் இவ்விளமை நீங்காமல் இருந்து வாழ்வீர்களாக.
0: திருநீலகண்ட நாயனாரும் கற்பிற்சிறந்த அவர் மனைவியாரும் சிவபெருமானின் திருவருளினால் யாவரும் செய்தற்கு அரிய செய்கையை செய்து யாவரும் பிறர்க்கரிய இளமையை பெற்று சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை பெற்றார்கள். திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குண்டல் இன்று தொழுமின் தொழுதபின் மற்றொன்றின்றி மணிவிழக்காமே என்று திருமூல தேவநாயனார் 3000 ஆண்டுகள் தியானத்தில் இருக்கிறவர், ஒவ்வொரு ஆண்டும் கண் விழித்து நமக்காக ஒரு பாடலை தந்தவர், அவரும் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அது மட்டுமல்ல, அந்த வலிதாயங்கிற தலத்தை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களையெல்லாம் பெரியவர்கள்னு சொல்லுவாங்கன்னு நம்மளை கொஞ்சம் ஊக்கப்படுத்த வேற செய்கிறார். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, வலிதாயம் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த தலத்தை பத்தி நம்ம என்ன செய்யணும், பேசணும். அவருடைய புகழ், அந்த தலத்துல பெருமானுடைய புகழை பேசக்கூடிய ஆர்வம் உடையவர்கள் தான் அடியவர்கள் என்று விரும்பப்படும் பெரியோர்கள் என்று சொல்லுகின்றார். சரி, மிக அழகாக அடுத்து இந்த பாடலின் பலன் சொல்லும் பொழுது, இந்த பதிக இசை இந்த பத்தும் கொண்டு வைகி இசை பாட வல்லார் குளிர் வானத்து உயர்வாரே என்று சொல்லியாச்சு. அழகாக வானுலக வாழ்க்கையை அடையலாம் என்று நமக்கு அதிலே வழிகாட்டி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இது ஒரு அருமையான பதிகம். அடுத்து அதிகமாக யாருமே கையாளாத ஒரு, அதாவது நம்ம பஞ்சபுராணத்தில் கூட பாடாத பாடல்கள், அது எந்த தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் திருத்தெங்கூருங்கிற தலத்துக்கு போகிறோம். நல்லா நினச்சிக்கோங்க, இந்த தலத்தில் போய் வழிபட்டீங்க அப்படின்னா அதோட பலன்களை இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க, இது இத்தனையும் உங்களுக்கு சாத்தியம். சரி, அது அப்படி என்ன தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த தலத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் நம்முடைய குருநாதர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். புரைசை வல்வினை தீர்க்கும் புண்ணியர், இறைவனை நமக்கு அடையாளம் காட்டுறாரு. அவர் என்ன செய்கிறாராம், புரைசை வல்வினை தீர்க்கும் புண்ணியர் இல்லையா. புரைசை அப்படின்னா என்னதுன்னா துன்பம் தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்ப துன்பம் தரக்கூடிய வல்வினைகள், மெல்வினைலாம் கிடையாது, வல்வினை. சில சமயம் சில நோய் நம்மளை படுத்தி எடுத்துருது, சில சமயம் சில கவலைகள் வந்து மனசை அரிச்சிருது, அதெல்லாம் வல்வினைகள் தான். அதனால அப்படிப்பட்ட வல்வினைகளை தீர்க்கக்கூடிய புண்ணியர் யாரு, சிவபெருமான் என்று நமக்கு மிக அழகாக முதல் பாடலிலே சொல்லி இருக்கின்றார். அடுத்து இரண்டாவது பாடலிலே, சித்தம் தன்னடி நினைவார் செடிபடு கொடுவினை தீர்க்கும் பிறையன் என்று சொல்லுகின்றார். கொத்தின் தாள் சடைமேல் முடிமேல் கோல் எயிற்று அறவோடு பிறையன் இல்லையா, அதெல்லாம் சூடியிருக்காரு. பக்தர் தாம் பணிந்தேத்தும் பரம்பரன் பைம்புனல் பதித்த வித்தன் தாழ்பொழில் தெங்கூர் வெள்ளியங்குன்று அமர்ந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சித்தத்தை பத்தி சிந்திச்சோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது, மாணிக்கவாச சுவாமிகள் சொன்னது, மீண்டும் நமது ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, சித்தம் தன்னடி நினைவார் அப்படின்னு சொல்றாரு. மனதை ஒன்றி, மனம் ஒன்றணும், மனம் ஒன்றாம வழிபட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க பூஜை நடந்துட்டு இருக்கோம், கை மணி அடிச்சுட்டு இருக்கோம், ஒரு கை பூ போட்டுட்டு இருக்கோம், அல்லது தீபாராதனை காட்டும் அல்லது நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா மனசு வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கும், வாய் வந்து அங்க வேற ஏதோ விவரம் பேசிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து பூஜையிலே சேர்க்கவே முடியாது. அப்படிலாம் இல்லாம மனசு ஒன்றி இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய செடிபடு, செடிபடுன்னா என்னதுன்னா நம்ம செஞ்ச பாவத்தால் உண்டான, எங்கிட்ட இருந்து வந்தது இந்த துன்பம், நம்ம செஞ்சது தானே. நம்ம இதுக்கு முந்தின பிறவிகள்ல மொத்தம் 84 லட்சம் பிறவிகள்ல எந்த பிறவியில என்ன பாவம்லாம் மனசால செஞ்சிருக்கோம், வாக்கால செஞ்சிருக்கோம், உடம்பால செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனா அது எல்லாமே அங்க சேர்ந்திருக்கு, சஞ்சிதமா இருக்கு சுவாமி கிட்ட. அவர் அதுல இருந்து நமக்கு இப்ப பிராரத்தமா கொடுத்து அனுப்பியிருக்காரு. அது ஏன் கொடுத்துருக்காருன்னா, நம்மளை பக்குவப்படுத்துறது, நம்மகிட்ட இருக்கிற ஆணவங்கிற நோய்க்கு மருந்தா தான் இதை கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு இல்லையா, நம்ம மாணிக்கவாசக பெருமான் சொல்லல, நரகம் புகினும் எள்ளேன் நின் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா அப்படிங்கிறாரு. நரகத்துல இருந்தா ஐயோ சுவாமி என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டாரேன்னு நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா அது உன்னோட திருவருள், நீ என்னுடைய ஆன்மாவை தூய்மை செய்வதற்குத்தான் இந்த துன்பத்தை தந்திருக்கின்றாய். அப்ப இப்ப நமக்கு நரகத்துக்கு போறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த பூமியில இருக்கும்போது சில சமயம் வாழ்க்கையில சில கவலைகள் வந்து நமக்கு, இந்த சிலர் சொல்லுவாங்க என் வீடே எனக்கு நரகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது, ஏன்னா அது நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிடணும். அப்பந்தான் உங்களோட வினை நீங்கும், அப்போ உங்களுக்கு ஆகாமியை ஏறாம இருக்கும். களஞ்சியத்திலிருந்து நெல் எடுத்தாச்சு, திருப்பி கொண்டு கொட்டக்கூடாது, அப்பந்தான் காலி ஆகும் நெல். அப்ப நம்ம வினை தீரணும்னா வீடு நரகமா இருக்கா இருக்கட்டும், சந்தோஷம் அது மாதிரி இருந்தா ஒரு சூழல்ல சுவாமி என்னை பக்குவப்படுத்திட்டு இருக்காரு, என் வினையை நீக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்ததுன்னா நாம் உய்யலாம். சரி, மிக அழகாக அந்த பாடலிலே அப்படி செடிப்படு கொடு வினைன்னு சொல்லிட்டாரு. அப்ப பாவத்தால் உண்டான கொடிய வினைகள் நமக்கு தெரியும், அவரவர் வினை வெளி அவரவர் அனுபவம். இந்த துன்பத்துக்கு யாரோ எல்லாம் காரணம் இல்லை. ஒரு துன்பம் வருதுன்னா நம்ம சொல்வோம், இவங்களாலதான் அந்த துன்பம் வந்துட்டு, இவங்களாலதான் அந்த துன்பம் வந்து, அவங்க சொன்ன வார்த்தையால வந்துட்டு, இவங்க பார்த்த பார்வையால வந்துட்டு, இவங்க செஞ்ச செயலால வந்துட்டு, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நாம முன்னால செஞ்ச பாவம் தான், அந்த பாவம் தான் இப்ப நமக்கு பரிசா கிடைக்கும். பாவத்தோட பரிசம் தான் இப்ப துன்பமா தான். அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாரு, அடையும் வல்வினை அகல அருள்பவன் அருள்பவர் அனலுடை மழுவாள் படையர் பாய்புலி தோழர் அப்படின்னு சொல்றாரு. இறைவனை வர்ணிக்கும் போது அடையும் வல்வினை அகல அருள்பவர், இதை விட வேற என்ன வேணும்? சுவாமி என்ன பண்றாரு ஆன்மாக்காக, நமக்காக? தனுவை கொடுத்தாச்சு, கரணத்தை கொடுத்தாச்சு, புவனத்தை கொடுத்து போகத்தை கொடுக்காரு. போகத்தை அனுபவிக்கும் போது இன்பம் வந்தா இறைவனை மறந்து, துன்பம் வந்தா இறைவனை நிந்தித்து கழித்து, இறை நிந்தையால வேற நம்ம நிறைய பாவத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கோமே இல்லையா? அப்ப அடையும் வல்வினை அகல அருள்பவர், இதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். வீட்டுல இந்த வரிகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாலே எழுதி வச்சுக்கணும், வாசகங்களா எழுதி வச்சுக்கணும். சரி, அப்ப நம்மை அடையக்கூடிய வலிய வினைகளை எல்லாம் அவர் தீர்க்கின்றவர், வினை அகல அருள்பவர் என்று அவருடைய சிறப்பை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த பாடலிலே. அடுத்து சொல்றார், பண்டு நான் செய்த வினைகள் பறைய ஓர் நெறி அருள் பயப்பார் அப்படின்னு சொல்றார். கரெக்டு, அறிந்தோ அறியாமலோ, புத்தி பூர்வமாகவோ அபுத்தி பூர்வமாகவோ, மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் நிறைய வினைய செஞ்சிட்டேன். ஆனா அந்த செஞ்ச வினைகள்லாம் நீங்குவதற்கு எனக்கு நெறி தெரியணுமே இல்லையா? அந்த நெறிய சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அப்படின்னு சொல்றார். செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே திருவாலங்காடூரை செல்வர் தாமே நம்ம அப்பர் சுவாமியும் சொல்வார். அப்ப நமக்கு நெறி காட்டக்கூடியது யாரு? சிவபெருமான். ஆனா அதுக்கு நாம பக்குவமான ஒரு ஆன்மாவாக இருந்தால் அவர் நமக்கு நல்ல நெறியை கண்டிப்பா, ஏன்னா அவர் காட்டுனா நமக்கு உணர தெரியணும். சரி, இப்ப இங்க என்ன சொல்லியாச்சு, நெறி அப்படின்னா என்ன நெறி? சிவநெறி தான், திருநெறி தான். ஆக முற்பிறவிகள்ல நான் செய்த பல வினைகளை தீர்க்கிறார், அது ஒண்ணு. அடுத்து நல்ல நெறியே எனக்கு தீ நெறியிலிருந்து நான் மீண்டு வரணும் இல்லையா, அதனால என்ன நல்ல நெறிக்கு என்னை மீண்டும் கொண்டு வருகின்றார் என்று மிக அழகாக நமக்கு இதிலே பறைசாற்றி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக தொல்லை வல்வினை தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. தொல்லை வினை, தொல்வினை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பூர்வ கர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சஞ்சிதம் இல்லையா, பழவினை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதையெல்லாம் சுவாமி என்ன செய்கின்றார், அவர் தான் தீர்க்கணும், வேற என்ன செய்ய முடியும்? நமக்கு வினை ஆக்க தெரியுது, ஆனா வினை நீக்கம் நம்மகிட்ட கிடையாது, அதுக்கு சுவாமி தான் நீக்க முடியும். ஆனா அவர் என்ன நெறி காட்டியிருக்காரோ அந்த நெறிய இப்ப பாடமா வந்து திருமுறை வகுப்புல சித்தாந்த வகுப்புல எல்லாம் கேட்கிறோம், அந்த கேட்டதை மனசுல இருத்திக்கிடணும். அந்த மனசுல இருத்தினதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ தியரி வேற பிராக்டிக்கல் வேற, வெறும் எல்லாமே தியரியாவே இருந்தா என்னைக்கு பிராக்டிக்கலுக்கு வரும்? அது பிராக்டிக்கலா வந்தா தானே பலன் கிடைக்கும். அதனால அவர் நமக்கு என்ன சொன்னாரோ, இந்த நேரம் இல்லை என்ற சொல்லை முதலில் தவிர்க்க வேண்டும். இதுக்காக எல்லாத்தையும் விடாதீங்க, எல்லாத்தையும் இதுக்காக விடுங்க. இறை வழிபாட்டுக்காக எதை வேணாலும் விடலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்துடணும். தூக்கத்தை குறைக்கலாம், தொலைக்காட்சி பார்க்கறத குறைக்கலாம், செல்போன் நல்லா தான் இருக்கு, செல்போன் கையில் இருந்தா நல்லா தான், நல்ல பல வகையான செய்திகள் நம்ம கையில் கிடைக்குது, ஃபேஸ்புக் மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கிடைக்கும். அப்படின்னா முழு நேரமாக நம்ம அதுலேயே உட்கார்ந்துருந்தோம்னா அது ஒரு ஒரு விஷயம், ஒரு அடிமை மாதிரி ஆயிடுது, அதுக்கே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. அப்ப அதுலயே இருந்து கொண்டிருந்தால் அப்ப எப்ப நமக்கு வழிபாட்டுக்கு அப்புறம் ஐயோ நேரம் போச்சா காணுமே அப்படின்னு சொன்னா எங்க பதிகம் படிக்க முடியும்? பதிகம் படின்னு சொன்ன மெசேஜை நம்ம 10 தடவை பாக்குறோம், 10 பேருக்கு ஷேர் பண்றோம், ஆனால் அதை நாம் படிக்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு அது பலன் தரும் என்பதை நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதனால அவர் வினைய தீக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு, ஆனால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, நெறிகொள் சிந்தையராகி நினைபவர் வினைகட நின்றார். யாரோட வினைய நீக்குவாரு? நெறிகொள் சிந்தையராகி அவர் வகுத்து கொடுத்த நெறியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்க வேண்டும். இதுல சொன்னதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, செய்ய முடியாதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா வகுத்து கொடுத்தது யாரு? சுவாமி. அவர் என்ன நெறியை கொடுத்துருக்காரோ அந்த நெறிய நல்ல அந்த நெறியா அதை பின்பற்றினா நெறியான மனம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அவர் நல்லெறியத்தான் நமக்கு காட்டுறாரு. நன்னெறி காட்டுவர் அப்படின்னே வருது இல்லையா, அதனால அவர் நல்ல நெறியை நமக்கு காட்டுறாரு. அதனால நல்ல நெறிப்பட்ட மனம் உடையவராய் யார் இறைவனை தியானிக்கின்றார்களோ, நினைத்தல் என்றால் தியானித்தல். அப்படி ஏன்னா நம்ம நினைக்கிறதுனா சுவாமியை நினைக்கிறதுன்னு நினைச்சுக்கிறோம், நினைத்தல்னாலே தியானித்தல், அது மனசோட வேலை. அப்போ அதை யார் செய்கின்றார்களோ அவங்களுடைய வினைகளை எல்லாம் அவர் தீர்ப்பார் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அப்ப நம்ம வேணா கிடணும் நாம நினைச்சா நெறிகோள் சிந்தையராக நாம நினைக்க வேண்டும், அவரை தியானிக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஆக இப்படியாக நமக்கு திருநெறியை சிவநெறியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அதில் நிறைவு பாடலில் சொல்லும் போது நான் சொன்ன தலம் வந்து தெங்கூர். கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தீங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க. தெங்கூர் என்ற தலத்துக்குரிய பதிகம் 2 திருமுறை, சரியா? 2 திருமுறையில் 93 பதிகம். அதில் நிறைவு பாடலில் வெந்த நீற்றினர் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரை கந்தமார் பொழில் சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்தன் சந்தமாயின பாடல் தன் தமிழ் பத்தும் வல்லார் மேல் பந்தமாயின பாவம் பாருதல் தேறுதல் பயனே அப்படின்னு சொல்லியிருக்க. ரெண்டு பலன் சொல்லியாச்சு ஏற்கனவே நமக்கு. ரெண்டு பலன், துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கம், பாச நீக்கம் சிவப்பேர். அந்த வீடு பேர் கிடைக்கணும்னா நமக்கு என்ன நீங்கணும்? பாசம் நீங்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு சித்தாந்தத்தில், அதை சொல்லிட்டே வந்தாங்க. இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெந்த வெந்நீர் அணிந்த தெங்கூர் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்குன்று, அது வந்து அந்த தல அந்த கோயில் பேர், அதில் இருக்கக்கூடிய இறைவரை மனம் பொருந்திய மலர்கள் சூழ்ந்த பொழில்கள் சூழ்ந்த சீகாழியில் உள்ள ஞான சம்பந்த பாடிய சந்த பாடல்கள் பத்தையும், ஒரு பாட்டெல்லாம் பாடக்கூடாது, பதிக பாராயணம் முழுதும் பாடணும். 10 பாட்டும் பாடினாதான் பதிக பாராயணம். கடைசி பாட்டு பலன் சொல்லும், பலன் சொன்னாலாவது படிக்கட்டுமேங்கிற ஒரு நோக்கத்திலையும், அவர் நமக்கு வடமொழியில் இருக்கிற மாதிரி பலச்சுருதின்னு சொன்ன மாதிரி அவர் நமக்கு பலனையும் கூட எடுத்து கொடுத்திருக்கின்றார். சரி, அப்போ அந்த பாடல்களை 10 பாடல்களையும் யார் ஓத வல்லார்களோ அவர்கள் மேல் பந்தமாக உள்ள பாவங்கள் நீங்கும். இப்போ நமக்கு என்ன வேணும்? பாவம் நீங்கணும் இல்லையா, கண்மம் இல்லையா, வினை, அந்த வினை நீங்கணும். அது நீங்கணும்னா என்ன செய்யணுங்கிறது தான் அந்த வலிதாயத்திலையும் இந்த தெங்கூர்லையும் இவ்வளவு அழகாக நமக்காக ஒரு குருநாதராக இருந்து நமக்கு அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, பாவம் நீங்கும், அது மட்டுமல்லாமல் தேறுதல் பயனை, தேறுதல்னா தெளிவுறுதல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெளிவை பார்த்தோம், தெளிதல் இல்லையா. அப்போ தெளிவு பெறணும் அப்படின்னா அப்போதான் தேற முடியும். அப்போ அந்த தெளிவு பெறுதல் தான் பயனாக கிடைக்கிறது. இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னா ஒரு பக்கம் வினை நீங்குது, இன்னொரு பக்கம் தெளிவு உருளாம், தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறதும் நமக்கு அதுல அழகா சொல்லியிருக்கு. இந்த பந்தமாயின பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வினை பற்று உண்டாவதற்கு ஏதுவான பாவம். நம்ம ஒரு வினையை செய்யறோம் தீவினைன்னா அதுக்கு வந்து நம்ம முன்னால செஞ்ச ஒரு பாவம் தான் நம்மளை அப்படி தூண்டும். அதனால நம்ம ஏன்னா நம்ம எங்க பிறக்கணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நம்முடைய முன்வினைப்படி சுவாமி தீர்மானித்து நமக்கு அந்த பிறவியை கொடுக்குறார். அதனால அறிந்தோ அறியாமலோ எல்லாம் நடந்திருந்தா கூட இப்போ இந்த ஞான நூல்களை பயிலுவதன் மூலமாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் தொடர்ந்து நமக்கு அதாவது இந்த அச்சு மாதிரி பிறக்காமல் இருக்கலாம். சரிதான், மறுபிறவி உண்டுங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதனால வினையை நம்ம இவ்வளோ தூரம் நம்புகிறோம். அப்போ வினை இருந்தால் பிறவி வருங்கிறது நமக்கு தெரியுது. தப்பான காரியங்கள் இருந்தால் மறுபிறவி மாறிடும். அதனால அப்படி இல்லாமல் இப்போ பாருங்க, ஒரு சான்றாக ஒரு சிலந்தி வந்து அடுத்த பிறவியில கோச்சங்கட் சோழனாக பிறக்கிறது, ஒரு எலி வந்து மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறது இல்லையா. அப்போ நமக்கு அந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த இறைவனை சிக்கனு பிடிச்சா நல்ல நிவர்த்தி கிடைக்குங்கிறதுக்கு ஒரு சான்று வந்து மார்க்கண்டேயர். அவருக்கு விதிப்படி 16 வயதுல ஆயுள்

எங்கெழுந்து அருளுவது இனியே என்று அவர் கேட்கிறார் அல்லவா? அதுபோல் நாம் அவரை சிக்கன பிடித்துக் கொண்டோம் என்றால் நமக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு பாடல், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே, கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று மிக அழகாக அதிலே சொல்லியிருக்கின்றார். அதாவது நமக்கு விவரம்லாம் தெரியுது, அவ்வினைக்கு இவ்வினை, முற்பிறவியில செஞ்ச வினையால இப்ப துன்பம் வருது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா உய்வினை நாடாது இருப்பது ஊனம், ஊனம்னா குறை. இப்ப நம்மகிட்ட இப்ப என்ன குறை இருக்குன்னா, இதுல இருந்து இது தப்புனால, முன்பிறவிகளில் செஞ்ச தவறினால் இந்த துன்பம் வந்திருக்கிறது, பாவத்தின் பயன். அப்ப இதுல இருந்து உய்வதற்கு நாம என்ன செய்யணுங்கிறது உனக்கு ஏன் தெரியல? அதான் கைவினை செய்து, இறை தொண்டு கண்டிப்பாக செய்ய வேண்டும், தொண்டராகவே வாழ வேண்டும், அரண் பணியும் செய்யணும், அடியார் பணியும் செய்யணும். தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உள்ளதோ அப்படின்னு கேட்கிறார் அப்பர் சுவாமிகள். தொண்டர்களுக்காகவே நம்ம தொண்டர்களை போற்றி தினந்தோறும் வாழணுங்கிறதுக்காகவே, திருத்தொண்ட தொகை நமக்கு தரணுங்கிறதுக்காகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுவாமி அவதரிக்க வச்சு நமக்கு அதை கொடுத்துருக்கிறார் இல்லையா? இவரை எப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மயில் செய்து மண்ணில் பிறக்குமாறு செய்தாயின்னு சொன்னார், அது மாதிரி ஆலால சுந்தரரா கைலாயத்தில் இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி ஆணையிடுகின்றார், நீ வந்து பூலோகத்துக்கு போன்னு. அப்ப மையல் மானுடமாய் மயக்கும் போது ஐயனே என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு அவர்கிட்ட வேண்டிக்கிறார். அதனாலதான் அவர் வந்து இவரை வந்து சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணோட திருமணம் நடந்தா நம்மை போன்ற ஒரு லௌகீக வாழ்க்கை தான் இருந்திருக்கும், அப்படி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவரது அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் அந்த திருமணத்தை தடுத்து அந்த கமலினி அணிந்திதை இருவரும் பறவையாரும் சங்கிலியாராவும் இருக்காங்கன்னு சொல்லி திருவாரூர்ல ஒரு திருமணமும் திருவொற்றியூர்ல ஒரு திருமணமும் அவருக்கு செய்து ரெண்டே வருடங்கள் தான், இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள், மிகுதியான நாட்கள் அந்த ரெண்டு வருஷத்துல மிகுதியான நாட்கள் சேர நாட்டில் தான் சேரமான் பெருமாள் கூட தான் இருந்திருக்காரு. அப்புறம் அவரை வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போயிட்டாரு வெள்ளை யானை மேல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் தடுத்தாட்கொள்ளணும்னு கேட்டதுனால அவரும் அவரை தடுத்தாட்கொண்டார். அவரும் இந்த அடியார் கதம், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருளன்னு சொல்வார். என்ன தீது இருந்ததுன்னா அடியார்களை வணங்காத தீது இருந்தது. அதனாலதான் கண்டிப்பா தினந்தோறும் திருத்தொண்ட தொகை பாராயணம் பண்ணணும். அடுத்து மார்கழி மாசம் அப்ப வந்து ஒரு 10 நாள் திருமுறைகளை எல்லாம் காப்பிட்டுருவாங்க, திருவம்பாவை மட்டும்தான் பாடணும்னு சொல்லும் போது அடியார்களை நாம நினைக்கணுங்கிறதுக்காகவே திருத்தொண்ட தொகைக்கு பதிலாக நமக்கு சிவஞான சுவாமிகள் இவங்களுடைய பேரெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு பாடலே தயாரிச்சு கொடுத்துருக்காங்க, அதை பாராயணம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சைவர்கள் இதுகாரம் படித்துக் கொண்டிருப்பவர்கள் சரி, இப்போது புதிதாக வருபவர்கள் இதை கேட்டு இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டு கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ கைவினை செய்து எம் பிரான் கடல் இல்லை, அந்த கைவினைங்கிறது பணியும் வரும் பூஜையும் வரும், இந்த சரியை போன்ற பணிகளும் வரும், உளவாரம் போன்ற பணிகளும் வரும், அந்த பூஜையும் கையால் தானே செய்யறோம், அதனால அதுவும் வரும். எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். செய்வினைன்னா இன்னைக்கு எல்லாரும் உலகத்துல வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நாம செய்த வினை அந்த செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டத்தின் மேல இறைவனுடைய கண்டம். அந்த கண்டத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பார்க்கடலை அமுதம் வேண்டி எல்லாரும் கடைஞ்சாங்க, ஆனா அங்க நஞ்சு வந்துட்டு, அது ரெண்டு நஞ்சு வந்துட்டு, ஆழம்னு ஒண்ணு காலம்னு ஒண்ணு, ஆலகால விஷயமா வந்துட்டு. அப்ப எல்லாராலையும் என்ன பண்ணன்னு தெரியல, உடனே தேவர்கள்லாம் சுவாமிகிட்ட வந்து கொடுக்கறாங்க. அது கூட ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க, என்ன இதை கொண்டாந்து இப்படி கொடுத்துருக்கீங்க, நஞ்சை கொண்டு இறைவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, எது முதல்ல வந்தாலும் அது சுவாமிக்கு தான், அப்போ முதல்ல அமுது வந்தால் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அப்போ நஞ்சை கொடுத்த உடனே சுவாமி வந்து அதை உகந்து தான் இல்லையா, ஆலந்தான் உகந்து அமுது செய்தான் என்று சுந்தரமுத்தி சுவாமிகள் சொல்லுவாங்க. ஆக மிக அழகாக அந்த நஞ்சை உண்டு அந்த இங்கே கண்டத்தில் அடக்கிட்டார். ஏன் கண்டத்தில் அடக்கிட்டார்னா, அவர் விழுங்கி இருந்தார், உள்ளே இருக்கக்கூடியது எல்லாம் அழிஞ்சிடும், அவருக்கு உள்ளேயும் எல்லாம் இருக்கு, அவர் தான் எல்லா இடத்துலையும் அவர் இருக்காரு, அவருக்கு உள்ளும் புறமும் எல்லாமே இருக்கு. அப்ப அது பாதுகாக்கும் பொருட்டு கண்டத்துல அடக்கிட்டாரு, அதனால அவருக்கு நீலகண்டன் என்பது திருப்பெயர். அது அந்த பிரதோஷ வழிபாடு, அதற்கு நன்றி செலுத்தும் முகமா தான் நாம செய்யறோம், வழிபாடு பண்றோம். அப்ப அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றார்,
நீங்க அந்த வேணைக்கு எனக்கு இந்த வேணை.

0: வேணா நான் என்ன வேணா செஞ்சோனோ அதனால நான் இப்ப அனுபவிக்கேன்னு பாடம் கேட்டதை வச்சு சொல்லிடலாம், பிரயோஜனம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது கைவினை செய்யணும், மலர் தொண்டு செய்யலாம், நந்தவன பணி செய்யலாம், பூ பறிக்கலாம், பூ தொடுக்கலாம், கோயிலை வந்து பெருக்கலாம், கோயிலை அலகிடலாம், மெழுகலாம், சாணம் கரைச்சி தொளிக்கலாம், கோலம் இடலாம், எல்லாமே செய்யலாம். அந்த மாதிரி பணிகள் எல்லாம் அதுல அரண்மனையும் செய்யணும், அடியார்களுக்கும் பணி கண்டிப்பா செய்யணும். அடியார்களை நிந்திக்காமல் அவங்க மனசால அவங்கள ஏதாவது அவங்க மேல ஒரு கோபப்பட்டு வாக்கால அவங்கள திட்டி செயலால அவங்களுக்கு வேண்டாத செயலெல்லாம் செஞ்சா நிச்சயமா அந்த மூணாலையும் நமக்கு பாவம் வரும். ஒரு எண்ணமே ஒரு பிறவியை தரும், ஒரு தகாத சொல் வந்து ஒரு பிறவியை தரும்னா, நம்ம முக்கரணங்களையும் இறைவழிபாட்டிலையும் முழு நேரமும் வைத்துக் கொண்டோம் என்றால் எங்கிருந்து நமக்கு வினை சேரும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்க தியானிங்க, நீங்க வந்து பாடுங்க அல்லது பேசுங்க அல்லது கேளுங்க, அடுத்து பூஜை பண்ணுங்க, பணி செய்யுங்க. இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்ப. நான் செஞ்சேங்கிற உணர்வு நமக்கு ஒரு காலத்துல வரக்கூடாது. நான் நந்தவனை வச்சிருக்கேன், நான் நந்தவனை பராமரிக்கிறேன், நானாக்கும் பூ கட்டுறேன், நான் தான் கோயிலுக்கு கொண்டு பூ கொடுப்பேன் தினம். நம்ம வாங்கியும் கட்டி கொடுக்கலாம், மார்க்கெட்ல வீட்டு வாசல்ல வாங்கியும் கட்டி கொடுக்கலாம், நான் தான் கோயிலுக்கு விளக்கு போடுதேன். இந்த எதுவுமே இந்த நான் நான்கிற தன்முனைப்பு இருந்ததுன்னா அது முழு பலன் நமக்கு தரவே தராது. அவரோட அருள் இருக்க போய் நமக்கு இது கிடைச்சிருக்கு, இந்த பணி வாய்ச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும், மேலோங்கி இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி, இது ஏதோ வெட்டி பொழுது போக்காம ஒரு நல்ல பொழுதா போகிறதுக்கு சுவாமி நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாருங்கிற ஒரு மகிழ்வு நம்மகிட்ட இருக்கணும் கண்டிப்பாக. அதனால நான் இப்ப செலவழிச்சிருக்கேன், நான் தான் செலவழிச்சேன், அன்னைக்கு கட்டளைதாரர் நான் அப்படி சில பேர் நிறைய சொல்லுவாங்க, சொல்லவே கூடாது. இந்த பணம் நம்ம பணமா அப்படின்னா போன பிரிவில நாம யாரு? நம்ம சம்பாதிச்ச பணம் எங்க? நம்ம கட்டின வீடு எங்க? நம்மளுடைய சொத்து சுகங்கள் எங்க? நம்ம வாங்கின ஆடை ஆபரணங்கள்லாம் எங்க? கிடையாது. அப்போ இந்த உயிர் குடியிருக்கக்கூடிய இந்த உடம்பு வந்து ஒரு வீடு, இது நம் சொந்த வீடு அல்ல, இதுக்கும் நமக்குமே சம்பந்தம் கிடையாது. இது வந்து இந்த பிராரத்தம் முடிஞ்சு போச்சுன்னா இது காலி. அடுத்து இந்த பிராரத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்புக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, அது வாடகை வீடோ ஒத்தி வீடோ சொந்த கட்டின வீடோ வாங்கின வீடோ, இதுவும் நம்ம சொந்த வீடு கிடையாது. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், போன பிறவியில உங்க வீடு எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கிடையாது, இதுவும் நம்ம சொந்த வீடு கிடையாது. இந்த உடம்பே நமக்குள்ளது இல்லை, இந்த உடம்பு இருக்கிற அந்த வீடே நமக்குள்ளது இல்லை. அப்ப எது நம்ம சொந்த வீடு? இறைவன் திருவடி மட்டும்தான் நம்ம சொந்த வீடு. அந்த அது மட்டும்தான் இலக்காக இருக்கணும் நமக்கு. அங்க போய் நம்ம அவர் திருவடியில இழைப்பாரணும்னு நினைக்கணும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியில போய் அப்படியே அடங்கிரணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த ஞான நூல்கள் வலியுறுத்துகின்றன. இதைத்தான் இலக்கண ரூபமாக அவ்வளவுக்கும், பதியோட இலக்கணம் என்ன, பசுவோட இலக்கணம் என்ன, பாசத்தோட இலக்கணம் என்னன்னு நமக்கு எடுத்து சொல்லி, அப்புறம் அந்த பாசத்தை நீங்குவதற்கு உள்ள சாதனங்கள் என்னது, அதான் தவம். தவம்னு சொன்னவுடனே நம்ம ஏதோ காட்டுக்கு போகணும், அந்த கழுத்தளவு நீர்ல இருக்கணும், சாத்தியமா நமக்கு கிடையாது. அடுத்து வந்து பஞ்சாகினிக்கு நடுவில், ஐந்து அக்னிகளுக்கு நடுவில் நிற்கணும், அப்புறம் ஒற்றக்காலில் தவம் செய்யணும், அப்புறம் ஆணாக இருந்தால் தாடி ஜடையெல்லாம் வைக்கணும், காவி உடுத்தணும், இதெல்லாம் தவமானு கேட்டால் கிடையாது, எல்லாம் தவத்தோட அங்கங்கள் தான். அப்போ எது தவம்? அவரை வழிபடுவது தான். சரியே கிரிய யோகம் மூணும் தான் நமக்கு தவம். அந்த தவத்தின் மூலம் நமக்கு ஞானம் கிடைக்கும், ஞானத்தால் நமக்கு வீடு கிடைக்கும், ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் ஆகமங்கள் எல்லாம் இயம்புதுன்னு நமக்கு அழகா நம்ம சாத்திர நூல்கள் சொல்லுது. அப்ப நம்ம சாத்திர நூல் கருத்துக்களை அழகாக ஞான சம்பந்த பெருமான் எப்படி இந்த சித்தாந்த கருத்துக்களை பாடல்களின் மூலமாகவே நமக்கு தந்து விட்டார். பொருளை இப்ப புரிந்து கொண்டு இந்த பதியங்களை நாம் பாராயணம் செய்யும் போது அந்த பலனை நாம் முழுதாக அனுபவிக்கலாம் என்பதில் எள்ளளவும் நமக்கு ஐயம் கிடையாது. அவரே சொல்வாரு, யாதும் ஐயுறவு இல்லையே என்று சொல்வார். அதனால நமக்கு ஐயமே வேண்டாம். இது இது இந்த பதிகம் படிச்சிருக்கோம், பலன் கிடைக்குமான்னு நம்ம நினைக்க வேண்டாம். படிக்கிறது தான் நம்ம வேலை, பலன் கொடுக்கறது சுவாமி வேலை. ஆனால் படிக்கும்போது நாம் எப்படி படிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். உள்ளம் ஒன்றில் உடனாவர்னு சொல்லப்பட்டிருக்கல, உள்ளம் ஒன்றணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும், நெஞ்சகம் நைந்து நினையணும், நினைக்கும் போது நெஞ்சகம் நைந்து நினைக்கணும், ஓதும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க. நீங்க திருமுறை படிக்கும் போது உங்க கண்ணுல கண்ணீர் வருதுன்னா நீங்க சரியா ஓதுறீங்கன்னு அர்த்தம். எப்போ உங்க கண்ணில் கண்ணீர் வருமா, எப்பா எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்த என்ன, கேவல நிலையில இருந்த என்ன, எனக்கு தனுகரண புவன போகத்தை கொடுத்து இவ்வளவு அனுபவத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பெருமானுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் நீங்க நினைச்சு பாருங்க. நம்முடைய இயலாமையும் அவர் நமக்கு செஞ்சிருக்க செயல்களோட அருமையும் நமக்கு புரியும் போது நம்ம கண்ணுல கண்ணீர் கண்டிப்பாக வரும். அப்படி நீங்க ஓதணும், அது மாதிரியே நீங்க அவருக்கு கைவினையும் நீங்க செய்யணும். அப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக தீவினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படின்னு அந்த பதிகம் பூரா மகுடமே அப்படிதான். அவர் நான் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உங்களுக்கு எந்த வினையும் வந்து உங்களை சாராது என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்திக்கணும். ஏன்னா நாம வழிபடுகிறது வந்து சாமானியமான ஒரு கடவுளை அல்ல. நிகரில் இறை என்றும் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை என்றும் சித்தாந்தம் போற்றக்கூடிய ஒரு கடவுளை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். அப்ப அந்த கடவுளை வணங்கும் போது அந்த பலன் அப்பேற்பட்டதாகத்தானே நமக்கு அமையும். அதுல நமக்கு எள்ளளவும் ஐயம் இல்லை என்பதை நீங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இன்று சொன்ன அந்த வலிதாயத்தில் சிவபூஜை செய்தவர்கள் அந்த பாடலை கண்டிப்பாக பாட வேண்டும் என்பதையும் நான் உங்கள், அதாவது எட்டாவது பாடல் அந்த பதிகத்தில், அதை நீங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும் என்று உங்களிடம் மீண்டும் விண்ணப்பித்துக் கொண்டு, இறைவன் நம்மோடு அத்துவிதமாக இருக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு முதல்ல கண்டிப்பாக வர வேண்டும் என்பதையும் நாம் மனதில் எடுத்துக்கொண்டு, அவர் வந்து எந்த வடிவத்தில் வந்து நம்மை ஆட்கொள்வார்னு நமக்கு தெரியாது, நானாவித உருவாய் நம்மை ஆழ்வான்னு வேணுபுர தலத்தில் பாடுறாரு நமது ஞானசம்பந்த பெருமான். அதனால அவர் நமக்கு வந்து எப்படி வந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு அருள் செய்வார்னு நமக்கு தெரியாது. ஆகையால் நாம் என்ன செய்யணும், இந்த பிடிச்சதை விட்டுறாதீங்க. அவர் நமக்கு ஒரு மருத்துவராகவும் மன்னராகவும் நம்மை காக்கின்றார் என்று நான் சொன்னேன் நேற்று அதற்கு முந்தைய தினங்களில். உயிரை பிணிச்சிருக்கக்கூடிய ஆணவ மல பிணிய கன்மமாகிய மருந்த மாயை என்னும் பாத்திரத்தில் வச்சு கொடுத்து நிவாரணம் செய்வதற்கும் பிறவி பெருநோயை தீர்ப்பதற்கும் ஒரு மருத்துவனா அவர் நமக்கு பேணுகின்றார் என்று நாம பார்க்கிறோம். செயல்படுகின்றார், ஒரு மருத்துவனாக செயல்படுகின்றார். கொடிய பாவ செயல்களை செய்யும் போது அதை திருந்த வைக்கணும் அந்த உயிரை அப்படிங்கிறதுக்காக அந்த உயிர்களை நரகத்துல இட்டு தண்டனையை கொடுத்து விதிக்கிறார். சரியா, அது எதுக்காக? அப்புறம் வந்து நல்ல பக்குவம் வரும்போது சிறந்த அறச்செயல்களையும் நல்வினைகளையும் செய்யக்கூடிய உயிர்களை எல்லாம் என்ன பண்றாரு, சொர்க்கத்துல கொண்டு இன்பம் அனுபவிக்கும்படியா கொடுக்கிறார். இது எப்படின்னா ஒரு மன்னன் போல, ஆக ஒரு மருத்துவன் போல நமக்கு பிணி தீர்க்க எல்லாம் செயல்படுகின்றார், ஒரு மன்னன் போலவும் நமக்கு அவர் செயல்படுகின்றார் என்பதால் அந்த மன்னவ குமாரராகிய நாம் வேடுவ இந்த ஐம்புல வேடர்களின் இடையே அகப்பட்டு துன்புறாமல் அந்த மன்னவ குமாரனாக வாழ முற்பட வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு, இந்த அருமையான சிந்தனை இன்று அமைவதற்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, மீண்டும் மீண்டும் சைவம் டாட் ஓஆர்ஜி அன்பர்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். நம்முடைய பொழுதை சிவப்பொழுதாக அப்படியே கழிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: எம் சிவாயனமே. சைவம் தாத்தார்களின் அந்நீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனமே.
1: கையில பணம் வச்சு வேலை செஞ்சேன்னா மேல மலை மேல இருந்து யானை போர் பாக்குற மாதிரி ஆகும். கையில உடனா பணம் வச்சுக்காம போய் நீ பாத்தீங்கன்னா கீழே இருந்துகிட்டு யானை போர் பாக்குற மாதிரி ஆகும். என்ன ஆகும்? யானை அப்ப எப்படி சுத்துறது? இவன ஒரு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவோம். என்ன ஓமைகள், என்ன அருமைப்பாடு! கையில பணம் வச்சுக்கிட்டு தான் எதையும் தொடங்கணும். அவர் தருவார், இவர் தருவார்னு நம்பாதே, நம்பாதே. கல்யாணம் பண்ணாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி, எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். பையனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாலும் சரி, சேர்க்கலாமா முடியுதான்னு பார்த்துக்க. இப்பவே இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கெல்லாம் 1265 1200 வச்சிருக்கு, வாங்கியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கலாம்னாலும் அதுக்கு அவன் பணம் கேட்பான், நுழையிறதுக்கே பணம் கேட்பான். அப்புறம் நுழைஞ்ச பிறகு மாதந்தோறும் வேற ஆகும், 3 வருஷம் பாஸ் ஆகணும், என்ன தெரியணும், எவ்வளவு இருக்கணும், அதுக்கெல்லாம் பெரிய திட்டம் வேணும்ப்பா. 165 வாங்கினதுனால சேர்த்துறேன்னு சேர்த்துட்டு கஷ்டப்படாதடா. திருக்குறளுக்கு எவன் இங்கில இந்த நாட்டு அந்த நாடு எந்த நாடு இல்லை, எந்த காலம்னு இல்லை, காலம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்த அறவுரை திருவள்ளுவர் அறவுரை. என்னமோ சொல்லியார் தமிழ்ல சொன்னார், நம்பினார் தமிழன் படிப்பான் என்று. படிக்கலையே. இப்பதான் கொஞ்சம் திருக்குறள் வகுப்பு நடத்தணும்ங்கிறாங்க. சிவகாசியில கூட படிக்கணும். அதனாலதான் யானை வெம்போரில் சொன்னார் திரு மணிவாசகர். ஏன்னு கேட்டா இருக்கிற சண்டையிலேயே யானை சண்டை தான் ரொம்ப கடினமான சண்டை. அதனாலதான் யானை வெம்போரில் குறுந்தூரன என்றார் மணிவாசகர். அவர் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டு உண்டாக செய்வான் வினை என்றார். இந்த யானை போர் அவருக்கு வந்து உலகியல் வழிபடுத்தினார், அந்த யானை போரை இவர் அருளியல் வழிபடுத்தினார், அருளியல் வழிபடுத்தினார். ஆனா இரண்டு பேரும் ஒரே நோக்கம், யானை வெம்போர். இப்படி எல்லாம் கூட எழுதலாம். குறை எழுதும் போது எழுதின வேற ஒண்ணு எழுதாட்டி கூட இந்த பாட்டு எழுதும் போது குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்றார் திருவள்ளுவரும். ஒத்த வரியாவது காட்டிட்டு போனா அந்த உரை ஒரே நர்த்தம். அப்பதான் ஒரே நர்த்தம். சிவம் என்ன பண்றது? எனவே இப்படி இருக்கின்ற பெருமானி ஒன்மயனி. நல்லவேளை இது சதகமா, ஏதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டின் தொடக்க அந்தாதியா இருக்கு, அதனால அடுத்தது அப்படியே தொடங்குது. ஒன்மயனி மிகச் சிறந்த சிறந்தவனி, ஒன்மயனி திருநீற்றை உத்தூளித்து ஒளிமீளிரும் பெண் வெண்மயனி. பா, திருநூற்றை உத்தூளித்து ஒளிரும் மேன்மீனர். பெருமான் திருநீற்றை எப்படி அணிவார்? அப்படின்னர் உத்து ஒளித்து அப்படியே எடுத்து நம்ம எல்லாம் படுத்து முதல்ல என்ன பண்றோம், தென்னெடுத்து முதல்ல இட்டுக்கிட்டு, அப்புறம் முதல்ல அப்படி வைத்துக் கொண்டு, அப்புறம் இங்க எல்லாம் வைத்துக் கொண்டு இட்டுக்கிறோம். உத்து உள்ளமா, உத்து உள்ளமா நான் வெறும் பொடியா இட்டுக்கிறோம். அதன் பிறகுதான் இருந்து குழைத்து என்ன பண்றோம், 16 இடங்கள்ல இட்டுக்கிறோம். ஆனா பெருமான் என்ன செய்வானா, இந்த வெறும் அந்த பொடியாகவே அப்படியே மேல பூசிக்குவான். உத்து உள்ளமா பூசிக்கிறோம், வெந்நீற்றை மெய்யில் பூசுவான். பூசுவதும் வெந்நீரே, பூண்பதும் பொங்கரவம். போய் உழ வேண்டியதாங்க. ஆனா அந்த வரியை படிக்கும்போது எப்படி படிக்கணும், முதல் 2 வரி படிக்கும் போது மூஞ்செல்லாம் சுழிச்சுக்கிட்டு அருவறுப்பா படிக்கணும். திருவாசகம் தான், ஆனால் ஏன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பாப்பா என்ன சொல்றாங்க, ஒருத்தி என்னடி பெரிய சிவபெருமான் சிவபெருமாங்கிறீங்க, ஆமா அப்படின்னா என்னடி என்ன கட்டு போச்சுன்னு பூசுவதும் வெண்ணி. அந்த பாப்பா சொல்லுகின்ற அந்த சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து பாடினால் மூஞ்சி எப்படி வச்சுக்கணும். போன்வதும் பொங்கரவம், மேல போடுகிறது பாம்பு, பெரிய சிவபெருமான. சரி, போன 4 வார்த்தை யோகிரியா பேசுறாரா மனுஷன். பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. எப்படி வந்தீங்க, சில பேர் இப்படி பேசுவான். வாங்க வாங்க, சரி மாதிரி இவன் மனசுக்குள்ளேயே பேசிக்குவேன். ஏன் வாயை திறந்துதான் பேசுறேன், என்ன புத்தா முளைச்சிருக்குது கிடையாது. இது மாதிரி இந்த மனுஷன் பேசுவாரு, என் நரி உங்க சிவபெருமான் அப்படிங்கும் போது ஏளனமா சொல்லணும். பின்னால் ரெண்டு பேர் படிக்கும் போது பலான்னு கொடுக்கற மாதிரி போகணும். பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் இயல்பான சாழலோ. நடிச்சு காட்டலாமே சுவாமி. உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து, உத்தூளித்துன்னா மேலே அப்படியே பூசுறது, அது குழைத்து இட்டுக் கொள்ளாமல் அப்படி மேலேயே பூசுறது. உத்தூளித்து ஒளிரும் ஒளி மேலிரும் வெண்மையனி விட்டெழுதி கண்டாய் என்ன விட்டுறாதப்பா. மெய் அடியவர்க்கு அண்மையனி, நல்ல உண்மையான அடியவர்களுக்கு எப்படி இருப்பாய், ரொம்ப அண்மையில இருப்பான், ரொம்ப அணுகியே இருப்பான், கூடவே இருப்பான் அண்மையனி. ஆனா மற்றவர்களுக்கு என்றும் சேயாய் பிறர்க்கு, கொஞ்சம் வந்து ஒன்றத்தில் நெருக்கம் இல்லாதவனுக்கு ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பான். சேயாய் நனியானி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி. அங்கு வெறும் சேயாய் நனியானி என்றார், இங்கு யாருக்கு சேயாய் யாருக்கு அணியன் என்று விளக்கின. ஒரு ஒரே ஒருத்தன் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய திருவாசகத்துல சிவபுராணத்துல நாற்றத்தின் நேரியாய் சேயாய்ங்கிறார், நனியான்ங்கிறார், யாருக்கு தொலைவா இருப்பான் யாருக்குனாரு. இங்க வேற அவரே ஒரு சொல்ற, நம்ம போன்றவன் கிட்ட நம்பிக்கை இல்ல. ஆமாமா, நம்ம எங்க என்ன சொல்ல போறோம். அப்போ யாருக்கு சேயாய் என்னாரு, அடியவருக்கு அண்மயனி பிறர்க்கு என்றும் சேயாய். அவன்பால் அன்புடையவர்களுக்கு ரொம்ப அண்மையா இருப்பான், அன்பற்றவர்களுக்கு ரொம்ப தொலைதூரமா இருப்பான்ப்பா. எனவே சிவபுராணத்துக்கு உரை இங்கு இங்கு சேயாய் நனியானி பிறர்கரிதாம் பெண்மையனி தொன்மை ஆண்மையனி அலிப்பெற்றியனி. ஏ அப்பா, பெண்மையனி நீ பெண்மையாவும் இருக்கிற, தொன்மையனே ரொம்ப ரொம்ப தொன்மையா இருக்கிற, பழ முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே தொன்மையனே. நீ இதுக்கெல்லாம் கூட இப்படி இப்படி போட்டு பரவாயில்லைங்கிற, தொன்மையனே ஒரு கோடு போட்டுறது, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே போதுங்க. திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை, நீ வாய் திறக்கவே வேணாம். அப்படிலாம் கூட செய்யலாம் மாட்டேங்க, முருகா முருகா செய்யலாம். பாருங்க எங்க விட்டுருக்கு தொன்மை அப்படின்னாரு பெண்.

இங்க இருக்குது திருவம்பாவ பின்னாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி அருமை. எனவே இந்த பெண்ணாகி ஆணாகி அழியாங்கிறது தண்ணிப்பட்ட பாடம் இருக்கு நமக்கு திருவாரத்துல. ஏன்னா இது பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. எனவே பெண்மயனே தொன்மை பெண்மயனே தொன்மை ஆண்மயனே தொன்மைங்கன்னு தொன்மையனே என்று வச்சுக்கணும். அன்மயனே ஆண்மயனே அலிப்பெற்றியனே இப்படிதான் அருமையா சுவைக்கலாம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் பெற்றடியே நீ விடுதி கண்டாய். பெற்றது கொண்டு என்ன பெற்றது கொண்டு பிழையை பெருக்கினர் அல்லவா. இது எந்த ஒன்றுக்கும் முயல்வதில்லை, கிடைச்சத பா வச்சுக்குவேன் அவ்வளவுதான், கிடைச்சத வச்சுக்கிறாள். சில பேர் கூட பாருங்க ஒன்னும் அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, ஏதோ அப்பா காலத்துல இருந்தது அது அப்படியே கையை இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்க பரவாயில்ல, அதுவே கூட தேவையில்லாம இருக்கிறத தொலைச்சு விடாம இருக்கிறதே. இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படியா இருக்குதே திருவாசகம் அதுக்கும் வருது. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்றாள் போகுதுப்பா, அவங்க அப்பா காலத்துல இருந்ததை ஒன்னும் விக்கல விக்கல, இவர் எப்படியோ ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு, விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதான் பெற்றது கொண்டு எனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிருக்கேன், மேல என்னால ஒண்ணு அப்படிலாம் பெருக்க முடியல பாவம். பெற்றது கொண்டு ஆனா என்ன செய்யறேன், அதை வைத்துக் கொண்டிருக்கிற நான் பிழையே பெருக்கி. ஆனா அவர் கொடுத்ததை நான் வைத்துக் கொண்டே இருந்தா பரவாயில்ல, வைத்துக் கொண்டிருக்கும் போது வேறு சில பிழைகளை எல்லாம் செய்யறாராம். பிழையே பெருக்கி, சரி எதை எதை பெருக்கணும், அன்பை பெருக்கணும். ஆனா அதை சுருக்கிறார், சுருக்கும் அன்பின். அதனால அது எப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பை இப்படியே விரித்தா நல்லது நல்லவா. அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் என்னுடையரேனும் இல்லை தீர்ந்து போயிடுவேன். அப்ப அன்பு இருந்தாதான் எல்லாம் உடையாரா இருக்க முடியும். அதை வச்சுக்கும் போது அன்பே இல்லை சுருக்கிவிட்டா என்ன பண்றதுப்பா போச்சே. அதனால 22 பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் பெற்றடியே நீ விடுதி கண்டாய். பெற்றடியே பெற்றன்ன எந்த ஒன்றிற்கும் பயனில்லாதவன், பெருமையா இருக்கிறார் அல்லவா. ஒன்று எந்த ஒன்றுக்கும் அவன் வந்து வளர்ச்சிக்கு வழி இல்லை அப்படி இருக்கிற வெற்றடியே நீ விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். சரி இப்படி விட்டுட்டா என்ன ஆகுவேன்னாரு, அவ்வளவுதான் மீண்டும் இந்த மாதிரி எனக்கு தலையெடுக்க முடியாது தலையெடுக்க முடியாது. விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை பாவம். சரி என்ன நான் தான் உனக்கு ஆப்டுட்டா, ஏன் வேற யாரும் இல்லையா உங்களுக்கு, உங்க ஜனங்கள் இல்லையா அவங்க பாத்துட்டு போறாங்க எங்க, எனக்கு எதுவும் இல்ல சாமி எதுவும் இல்ல சாமி, இருந்தா நான் ஏன் இருக்கேன் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. அதனால மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே உற்று அடியேன் மிக தேடி நின்றேன் எனக்கு உள்ளவனே. அதனால எனக்கு உற்று அடியேன் உன்னையே நான் நினைந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கிறனே மிக தேடி நின்றேன். இனிமே உன்னை மட்டும் நான் விட மாட்டேன், ஏண்டா நீ எப்ப என்னை ஆட்கொண்டாயோ அதெல்லாம் விட மாட்டேன், அதனால எனக்கு தெளிவா இருக்குது. அதனால எனக்கு நீதான் உதவி செய்யணும்ப்பா, என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு உள்ளவனே எனக்கென்று உள்ளவன் நீ தானப்பா, நான் வேற யார்கிட்ட கேட்பேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் இதுங்கிறது. உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும் மையல் துளனீ வெள்ளனவே வெள்ளனவே வெள்ளனலேனை விடுதி கண்டாய். ரொம்ப அருமை. உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும். இப்போ என்னென்னவெல்லாம் செய்ய தகுந்தது எதெல்லாம் விட தகுந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அடிக்கு சொல்லியிருக்கார். அன்பு வேணும், விருந்து வேணும் இல்லைமா, நடுநிலைமை வேணும் இல்லைங்களா, பெருநில் விளையாமை வேணும், கள்ளாமை வேணும், வெகாமை வேணும், எல்லாம் விளை சொல்லியிருக்காரு. எது எது வேணாம் பயனில் சொல்லாதே
காமம் மாமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின், இவை மூன்றை நீக்குன்னு கூட சொல்லல, இவை மூன்றின் நாமம் கடன. அந்த மூன்று பேர் கூட காதல் விடப்படாதுடா. நீங்க எங்கதான் போவீங்க பாபா, எந்த ஒண்ணு போனாலும் சரி பெயர் கூட தெரியப்படாதுன்னா. உள்ளனவே, ஆமா உள்ளனவே நிற்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டுட்டு, இல்லனவே செய்யும் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் செய்யும்படியான மையல் துடணி. மையல்னா தெரியும் மயக்கம், துடணினா ஆரவாரம். வெறும் வெற்ற ஆரவாரமும் ஒன்னு கிடக்க ஒன்னு பேசிக்கிட்டு ஒன்னு கிடக்க ஒன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன பயன்படுமாடா? பயன்படுமா? ஆனா அதுதான் சாமி எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட வேற ஒண்ணு இல்லை. அதனால் வெள்ளனல் ஏனை, வெள்ளனலேனை. என்ன வெள்ளனல் அப்படின்னா, இந்த நெருப்பு இருக்குதே நெருப்பு, அது வந்து மேல வந்து பார்த்தா அப்படியே பொடியா இருக்கும், ஆனா உள்ள நெருப்பு இருக்கும். அது போல பார்த்தா எனக்கு என்ன, மேல பார்த்தா மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்து எங்கிட்ட காமம் வெகுளி மயக்கம் எல்லாம் இருக்கு சுவாமி. இல்ல இப்படி இருக்கிற என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதப்பா.

0: வேணும். நீ எந்த யானையுடைய தோலை உரிச்சேன்னு கேட்டா, ஏதோ சாவாடு செத்து இன்னைக்கோ நாளைக்கோ போற ஒரு யானை, அந்த தோலையை நீ உரிச்சின்ன, நீ சமத்தில்லாத யானைன்னா யானை எப்படிப்பட்ட யானை? அதுக்கு பாருங்க, இவ்வளவு ஆடுவேன். பியன் மாத்தடக்கை, அதனுடைய துதிக்கை பாத்தீங்கன்னா, யானை திருவண்ணாமலையில இருந்துன்னா துதிக்கை மயிலாடுதுறையில போயிருக்கும், அவ்வளவு நீண்டம், நீண்ட தடக்கை. பியன் மாத்தடக்கை. ரெண்டாவது யானை நெருப்பு மாதிரி இருக்குது, அதுவும் கோவிச்சுட்டு இருக்கு கோபத்துல. அதனால பொல்லானலியேனி, எரிபத்தனாயனாரியான மாதிரி போகும். பெல்லே பொல்லானலியேனி, மிகுந்த கடுமையாக இருக்கும் நெருப்பை ஒத்திருக்கும்படியான அந்த வேடத்தை நீ என்ன பண்ண சொலோமா? இந்த பாவம், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக போட்டு மேல தோலை உரிப்பாங்க வெண்பாளர், அது என்ன பெரிய என்ன பண்ண, ஏன்னா அப்படியே நறுக்கி போட்டிருப்பாங்க, வெந்திருக்கும், வெந்த வந்து அந்த மேல தோலை உரிச்சிட்டு தான் பிறகு நீங்க பொரியலோ மற்றதோ பண்ணுவாங்க. அதனால மேல தோலை உரிக்க எப்படி இருக்கும், வெந்து போன உருளைக்கிழங்குல சும்மா அப்படியே எடுத்து அப்படியே உரிச்சாலே தானா வந்துடும், சிலது அப்படியே எடுத்து அப்படியே பொதுக்கினாலே அந்த உருளைக்கிழங்கு மீது போயிடும். இப்படி உரிச்சானாம் பெருமான், எதனை, அப்படிப்பட்ட பெரிய யானை. இவ்வளவு பெரிய மதமிக்க யானையை இவ்வளவு எளிமையாக பெருமான் செய்தானோ, அப்படிப்பட்ட வேடத்து உரியாய் புலன் நின்கண் போதலொற்றா மெல்லனவே முய்க்கும் அடாராடாராடா. எப்படினது இந்த ஐந்து பொறிகளும் எறும்பு மாதிரி முய்க்குது அப்படின்னு, எதை இந்த உயிரை அப்படின்னு, எது போலன்னாரு, நெய்கூடம் தன்னை எறும்பெனவே, நல்ல பசுனை முருங்கலை போட்டு காய்ச்சி வச்சிருக்கு, அதை தூக்கி உரியில வச்சுட்டோம், வச்சுட்டா எப்படியோ அந்த உரியில எதுக்குன்னா ஏனியா இருக்குது, எறும்புக்கு கிடையாது. ஆனா ரெண்டு நாள் அப்படி வச்சிருந்தீங்கன்னா எடுக்காம பூரா சுத்தி எறும்பு இருக்குமே. போன் பண்ணுச்சா, ஹலோ மீன் இது பேரு, இது எறும்புகளே இந்த உரியில் நெய் இருக்கிறது, வம்மின் நமரங்கால் அப்படின்னு அழைச்சமா? கிடையாது. எப்படியோ மூக்கல தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னு ஏறி இன்னொரு ஏறி இன்னொரு ஏறி மூணு நாள்ல பாத்தீங்கன்னா நெய்க்கூடத்துல அப்படியே சுத்தி எறும்பாகிறது. அப்படி நெய்க்கூடத்தை எறும்பானது எப்படி சுத்தி நின்று மொய்த்து அந்த நெய்யினுடைய வாடையே நமக்கு தெரிய விட்டாமல் அடிச்சுட்டுதோ, அதுபோல இந்த ஐந்து பொறிகளும் இந்த ஆன்மாவாகிய நெய்க்கூடத்தை அப்படியே மொய்த்து செயலற்று முடியா செஞ்சிட்டது பெருமானே, செயலற்று செஞ்சிட்டது. எப்படி நான் செய்ய முடியும், எவ்வளவு விதமான ஓமையன்னு ஓமைகள் எல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்கு. யார் இப்ப நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்ச உடனே நீத்தல் விண்ணத்தில் நெய் இது பொறிகள் அடிகளார் பொறிகள் தம் மனத்தை எவ்வாறெல்லாம் அடைக்கின என்று கூறுகின்றார், ஓமை உலகோடு விளக்குக, ஓமைகளையோடு விளக்குக அப்படின்ட்டு நீ தொகுக்கணும், தொகுக்கணும். இப்படிலாம் கேள்வி கேட்டு பதிலதுனா நல்லது. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுக்கு பரிமையில கூட சரியானதுல நாங்க இப்படிதான் சொல்லிட்டு, எந்த நூல் எடுத்தாலும் அந்த நூலை உவப்ப தலை கூடி மகிழ்ச்சியா படிக்கணும். பிரியும் போது அந்த நூல் கருத்து முழுது இங்க நெஞ்சில இருக்க அந்த நூலை பிரியணும். அனைத்தே புலவர் தொழில். ஆமா, எந்த நூல் எடுத்தாலும் பிளாட்டிங் பிடிச்சிடணும், உவப்ப தலை கூடணும். நீங்க படிக்கும் போது ஆமா இதை படிக்கணுமா, ஐம்பதும் பாட்டுமா, முழுசும் படிக்கணுமா, இவ்வளவு கேள்விக்கூடாது. என்ன சார் படிக்கணும், நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு தானே படிக்கிறையா கொடுங்க அப்படின்னு. ஓப்ப தலை கூடி அந்த நீத்தல் விண்ணப்பத்தை விட்டு பிரியும் போது உள்ள பிரிதல், அந்த 50 பாட்டினுடைய கருத்துக்களும் உள்ளத்துல இருக்கும்படியாக பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதான் புலவர் தொழில். பரிமையில என்ன கேட்ட, ஒரு புலவரும் இன்னொரு புலவரும் சேரும் போது ஆஹா மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பிரியும் போது என்னமோ மனுஷன் அன்னைக்கு வந்தார் எவ்வளவோ சொன்னார் இன்னைக்கு போயிட்டார் என்ற அந்த புலவர் கூடுவதும் பிரிவதற்கும் சொன்னார். நான் எனக்கு அந்த ஒரே பொருத்தப்படல. ஏன்னா ரெண்டாவது புலவர் தொழில்ங்கிறார், தொழில்னா ஒன்றையே பலமுறை செய்தாதான் தொழில்னு பேரு. ஒரு புலவரும் ஒரு புலவரும் கூடுறது எப்போ கூடுறாங்க, பிரியறாங்க, அது என்ன புல தொழில் ஆகுமா? தொழில் ஆகும். தொழில்னா இதே வேலையா இருக்கணும். அப்ப என்னன்னு கேட்டா, அப்ப புலவரை புலவரானவன் என்ன பண்ணும், தினமும் ஒரு நூல் எடுத்து படிக்கணும். படிக்கும் போது எப்படி படிக்கணும், மகிழ்ச்சியா படிக்கணும். சிந்தை மகிழ சிவ புராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். சிவபுராணம் படிக்கும் போதே முகம் தெரிய வேணாமா எப்படி இருக்குன்னு, அடார் அடார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே, ஓகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே. படிக்கும் போது அப்படியே 32 பல்லும் தெரிய வேணாமா, ஏன் சிந்தை மகிழ சிவபுர அது மாதிரி ஓப்ப தலைப்போடணும். ஒரு நூல் படிக்கும் போது மகிழ்ச்சியா படிக்கணும், உள்ள பிரிதல் அந்த நூலை விட்டு பிரியும் போது அதுல இருக்கிற கருத்துக்கள் அத்தனையும் 10 பக்கத்தில் இதுல இருக்குது, 20 பக்கத்துல இன்னது இருக்குது, 30 பக்கத்துல இன்னது இருக்குன்னு சொல்லணும். அதுதான் புலவர் தொழில். அப்படி ஒரு புலவர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் நாடு, எந்த நூல் எடுத்தாலும் அப்படியே உள்ளதுல உணர்ந்துடணும். என்ன பண்றது என்னமோ சொல்றேன், உண்மையால திருவள்ளுவரையே நோய் கேட்ட கூட இதான் குறையும் பாரு, நான் இதான்ப்பா கருதுனேன். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சேரும் போது மகிழ்ச்சியாக கூடி பிரியும் போது வருத்தமாதுங்கிறது அதை நான் சொல்லலை. நீங்க எப்போ கூடுறீங்க எப்போ பிரியறீங்க, நான் தொழில்ல சொல்லி வச்சேன். முதல்ல நீங்க புலவரா இருக்கவன் எதோட கூடணும், முதல்ல நல்ல தலை சிறந்த நூல்களோடவா கூடிக்கிட்டு இருக்கணும், அதான வேலையா இருக்கு. நீ எப்ப போனாலும் என்ன சார் புத்தகமும் கையுமா இருக்கேன், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னுரையும் சாந்துணையும் கல்லாதவாறு சாகர வரைக்கும் இல்ல படிக்கணும். யமனே வந்து கொஞ்சம் இழுக்கு வந்தா கூட தயவு செய்து ஒரே ஒரு குரல் படிச்சுட்டு வரலாம். மார்க்கண்டேயர் மாதிரி நம்ம போய் கட்டிக்கலப்பா, உங்ககிட்ட வந்த ஒன்னையே கட்டிக்கிறேன், ஆனா ஒரு குரல் படிச்சுட்டு தான் வருவேன் உட்கார், அப்படி இல்ல சொல்லணும். ஏனர் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த முண்டை முதியோர் கல்விங்குது, எங்க ஆளு கொண்டி வைக்கிற வரைக்கும் படுறான். ஆமாமா இந்த பிறகு எங்க திருவள்ளுவருக்கு இணைய ஒருவனுமே ஒரு பேச முடியாதுன்னு. நீ முதியோர் கல்விங்கிற 40 45 அடாரா சாகர வரைக்குமே படிக்கணும்னா, இதுக்கு மேல ஒன்று சொல்லுங்களேன், எதுவரை படிக்க வேண்டும் என்று ஒருத்தனை கேட்டோம்னா இதுக்கு மேல ஒண்ணு என்ன சொல்றது, சாந்துணையும் கல்லாத வாரியன் என்னமோ மனுஷன் எழுதுனா என்ன பண்றது, படிச்சாதானே. ஆகவே இங்கே நெய்க்குடந்தன்னை எறும்பனவே, அதனால நெய்க்குடத்தை எப்படி எறும்புகள் மொய்க்குமோ அது போல அடியேனுடைய ஆன்மாவை இந்த பொறி புலன்கள் எல்லாம் சேர்ந்து மொய்க்குது சாமி. எப்படி இதை நாம் மீட்க முடியும், அதனால என்னை விட்டுடாதப்பா, உன் துணை இருந்தாதான் வைத்த எல்லாம் நீக்க முடியும். அடுத்தது பாருங்க, எறும்பிடை நாங்கூடியன என்ன என்ன ஓமை சொல்றார் பாருங்க, ஓமை எல்லாம் முன்ன நெய்க்குடந்தன்னை எறும்புன்னாரு, இப்ப என்னாரு, ஒரே ஒரு சின்ன புழு ஒரு 4-5 எறும்பு சேர்ந்தது, இங்க கடிச்சது அங்க கடிச்சது, அந்த புழு துடிக்கும் பாவம் துடிக்கும் செத்தும் போடும் அவ்வளவுதான். ஒரு புழு செத்து கிடந்ததுன்னா அதுல ஒரு 200 எறும்பு அப்படியே மொய்க்கும். என்னடா இங்க எறும்பு மொய்க்குது, ஏதோ ஒரு புழு செத்து கிடக்கு சார் அது நிலைமை. அப்ப அந்த புழுவை எப்படி எறும்புகள் மொய்க்கின்றனவோ அது போல இந்த ஆன்மாவை இந்த புலன்கள் மொய்க்கின்றன. பாத்தீங்களா, இந்த பொறிகள் போய் ஆன்மாவை மொய்க்கின்றன என்பதற்கும் என்ன நெய்க்குடந்தன்னை எறும்புனர், நெய்க்குடத்துல எறும்புனர், இப்ப புழுவை சேர்ந்து இருக்கிற எறும்புகள் போல என்கிறார். இப்படி எல்லாம் காட்டப்படுற ஓமையை தொகுக்க வேணாமா, எத்தனைதான் ஓமையை தொகுத்திருக்கிறார் நீத்தல் விண்ணப்பத்தில், அந்த ஓமைகள் எவ்வளவற்றிற்காக தொகுக்கப்பட்டிருக்கிறன என்பதெல்லாம் தெரிய வேணாமா, தெரியணும்னா என் கேள்விக்கு என்ன பதில், அப்படி வந்தாதான் முடியும். தொகுத்து வைக்கணும், வச்சு பார்க்க அப்பதான் இன்னும் சுவையை ஏற்படும். அப்ப பாருங்க, முன்ன எறும்பு நெய்க்குடத்தை முயச்சுது, இப்ப எறும்பு புழுவையும் முயக்குது. அப்ப இந்த எறும்புக்கு என்ன நல்லது கட்டது தெரியாது, நெய் குடத்தையும் முயக்க வேண்டியதுதான் புழுவையும் முயக்க வேண்டியதுதான், இது தான் ரெண்டு ஒண்ணுதான் அல்லவா. அது போல இந்த 5 பொறிகளும் என்ன செய்கின்றன, நல்லதுக்கு முயச்சு கெடுதலுக்கு முயச்சா பரவாயில்ல, நல்லது மாதிரி காட்டியும் முயச்சு என்ன எழுத்துட்டு போகுது, கெட்டதை காட்டியும் என்ன எழுத்துட்டு போகுது, ஆக ரெண்டு பேர்த்திலையும் என்ன எழுக்குது பெருமா. ஆனா நீ உண்மையில என்ன, நீ என்ன ஈர்க்கணும், ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படிதான் பரவாயில்ல, எறும்புகள் என்ன ஈர்த்தா என்ன ஆகுவே சுவாமி, அதனாலதான் விட்டெடுதி கண்டாய் என்னை விட்டுவிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறாராம். எறும்பிடை நாங்கூடியன புலனால் அரிப்புண்டு அளந்த வெருந்தமியேனை வெருந்தமியேன்னர். வெருந்தமியன எனக்கென்று எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, வெறும் ஏதோ ஒரு ஆள் நடமாடிட்டு இருக்கு அவ்வளவுதான். அஞ்சரடி கைகாலெல்லாம் இருக்குது, ஏதோ நடமா இங்கேயும் இப்படி இங்க போகுது அங்க போகுது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை சாமி. அப்படி வெறுந்தமியேனை விட்டெடுதி கண்டாய் பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போது அவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போதவையே உணர்வுற்றவர் அப்படின்னாரு. ஒன்னு இப்ப யமன் வந்து தாக்கினான் யார, மார்க்கண்டேயரை. ஆனா அந்த மார்க்கண்டேயருக்கு எது தெரிந்தது எது தெரியல, பற்றி நிற்கின்ற ஒன்னை தெரிந்ததே தவிர பற்ற வந்த யமனையே தெரியல தெரியல. ஏன் அப்படி இழுக்கப்பட்டு பின்னால யாராவது மார்க்கண்டேயர் போய் கேட்ட முடியா சார், நீங்க அந்த பற்றி நின்ன போது யமன் பின்னால் நின்னாரு, எனக்கு யார் நின்னது யார் வந்ததுன்னு தெரியாதுங்க, நான் அவ்வளவுதான் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படி பிடிச்சு கட்டி விட்டேனுங்க, யார் வந்தா என்ன நின்னதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. அப்படி செய்தியப்பா, உன்னை யார் இருக பிடித்தாரோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து அவன் எங்க உன்னை அவரை பிடிக்க வந்தவனே யமனை உதச்சி இப்படி எல்லாம் செய்தி, அடியவரை காப்பதில் உன் மாதிரி யாரு பார்ப்பா, அவ்வளவு அருமையானவனாச்சு. அதனால் இப்படி உற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே, நீ அந்த அம்மாறு அடியவர்களுக்கு என்ன செய்வாய், இம்மையில இந்த மாதிரி துன்பத்தை நீக்குவாய், பிறகு அம்மையில என்ன தெரிவானாரு, இதுவரை அந்த ஆன்மா பெற முடியாத ஒன்றை தருவாய். அது எது, வீடு பேர், வீடு பேர். நம்ம இதுல கூட எட்டும் வரைக்கும் துன்பம் எட்டிவிட்டால் பேரின்பம் தட்டினாலும் போகாதடி என்ற, எட்டும் வரைக்கும் துன்பம் பெருமானம் பிடிக்கிற வரைக்கும் எட்டிவிட்டால் பேரின்பம் அப்புறம் தட்டினாலும் போகாதடி, கீழே தட்டினா கூட போகாதடி அப்படிப்பட்ட இன்பம். அது இவர் என்னோடத்துல ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமீ என்னுடைய அன்பே சுவைச்சு சொல்லியிருக்க, பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. உன்னை வந்து அந்த ஆன்மாக்களுக்கு அருளுகின்ற அந்த ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்துக்கீடாக ஒரு ஞானத்தை ஒன்னும் சொல்ல முடியாது சுவாமி, அப்படி எல்லாம் தருகின்றவனி, அதனால என்னை விட்டுவிட வேண்டாம். பெருநீரர சிறுமீன் துவக்குண்டாங்கு நினைப்பிரிந்த வெறு நீர்மையேனை விடுதி கண்டாய். பாருங்க, இது நாகப்பட்டினத்தில் இருக்கிற அங்க இருக்கிற அந்த வலைகர் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் விளங்கணும், திருவாசகம் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் விளங்கணும். என்ன பண்றதுன்னு, ஏயா இந்த கடல்லையோ கிணத்துலயோ மீன்லாம் இருக்குதே இல்ல, இந்த பெருமீன் எல்லாம் சிறுமீனை என்ன பண்ணும், என்ன பண்ணும், சாப்பிட்டுரும். அந்த பெருமீன் இருக்கிற வரைக்கும் இந்த சிறுமீன் எல்லாம் வெளியில வர முடியாது. அப்ப அந்த பெருமீன் நீங்கினாதான் சிறுமீன்கள் வாழலாம். எங்க நாகப்பட்டினத்துல போய் பாடினதா இருக்கு, பெருமீன் அற சிறுமீன் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையேனி விடுதி கண்டாய். அதுல வந்து நீங்க பெருமீன் திங்கிற மீனா இருந்ததுன்னா, தாய் மீனா இருந்ததுன்னா, தாய் மீன் என்னன்னா தாய் மீன் முன்னையே போயிட்டு இருந்ததுன்னா பின்னால என்ன பண்ண, சின்ன குஞ்சு எல்லாம் குஞ்சு குஞ்சுன்னு போயிட்டு இருக்கும். அந்த தாய் மீன் எங்கேயாவது எவனாலும் பிடிச்சி உள்ளதில் விட்டான்னு வச்சுங்க, இது சின்னது அப்படியே தவிக்கும். ஏன், தாய் மீன் இல்லாமீனால. அப்போ அந்த பெரிய தாய் மீன் வந்து அது நீங்கவே இந்த சின்ன மீனும் தானும் கொட்டாய் விட்டுருது. அது போல நீ உன்னோடு நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துகிட்டே இருந்தேன், கூடவே வந்து இருந்தேன், உன்னை பிரிந்த பிறகு ஒண்ணுமே இல்லாம போன பிறகு நீ பெருமீன் நான் சிறுமீன், அது கடல் இது அருட்கடல் என்றெல்லாம் சொல்லி சுவைக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ பெருமானை பிரிந்தமைக்கு இப்படி ஒரு ஓமை, பெருமீன் நீங்க சிறுமியின் தவிப்பது போல பெருமியின் ஆகிய நீ நீங்க அடியேன் நான் வருந்துகிறேன். சாதாரண இடதுகை பெறுவதாக வளைஞர்களுக்கும் வழங்கும்படியான சிவ திருவாசகம்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாட்டாவின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாயே நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையுள், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். எல்லாம் அல்ல, அருள்மிகு நடராஜ பெருமானின் திருவடியை மனமும் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று வரை 11 நாட்களாக தொடர்ந்து திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ள பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்களை வணங்குகிறேன். நேற்று 8 தந்திரத்தில் கூறப்பட்ட சில செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு 9 தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமூலர் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் பேசியவர். எக்காலத்திலும் பொருந்தும் கருத்துக்கள் திருமந்திரத்தில் உண்டு. எல்லா காலத்துக்குமே பொருந்தும், எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். அப்படிப்பட்ட பொதுவான கருத்துக்களைத்தான் திருமந்திரத்தில் அவர் அருள் செய்துள்ளார். இவரது இறை கொள்கை அன்பு நெறி. அது மட்டுமல்லாமல் குருவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தவர். குருநெறியே இவருடைய அடித்தளம். அந்த குருநெறியை பற்றி பேசுகின்ற பொழுது ஞான குருவுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கின்றார். ஞான குருவினுடைய தரிசனம் நமக்கு தேவை. சைவத்திலே சிவமே குரு, குருவே சிவம் என்ற நிலை உண்டு. இறைவனே குருவாக எழுந்தருளி வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருள்வார். அதனால தான் நாம் குரு நெறி என்று சொல்லுவோம். ஞானத்தை உணர்த்துவதற்கு குரு தேவை. குரு கிடைப்பதும் குருவினுடைய உபதேசமாகிய மந்திரம் கிடைப்பதும் அவரவர்களுடைய பூர்வ ஜென்ம நல்வினையை பொறுத்தது. அந்த நிலையில்தான் அவரவர்களுக்கு ஞானகுரு அமையும். இந்த ஞானகுருவினுடைய தரிசனத்தை பற்றி நம்முடைய திருமூலர் ஒரு உயர்ந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். ஒரு பாடலிலே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு, அந்த தெளிவான குருனுடைய உருவத்தை சிந்தித்தால் தெளிவு கிடைக்கும். அப்போ குருவுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. சிவஞான போதத்திலே சிவோக பாவனை என்ற ஒரு இடம் உண்டு. சிவோக பாவனை செய்து நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சிவோக பாவனையை குறிக்கின்ற இடத்தில் கருட பாவனையை உதாரணமாக காட்டுவார்கள். கருட பாவனை அப்படின்னா ஒரு ஊரில் யாரோ ஒருத்தருக்கு இந்த பாம்பு கடிச்சிடுச்சுன்னு வச்சுப்போம், பாம்பு தீண்டியது. அப்போ இந்த காலத்தில் இருக்கிறத மாதிரி அந்த காலத்தில் வந்து மருத்துவமனைகள் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு சித்த மருத்துவரோ நாட்டு மருத்துவரோ இருப்பார், விஷக்கடி மருத்துவர் இருப்பார். அப்போ விஷத்தை திருப்பதற்கு, இந்த விஷக்கடியை திருப்பதற்காக குணப்படுத்துவதற்கான விஷக்கடி வைத்தியர் ஒரு இருப்பார் ஒரு ஊரில். அப்போ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். இப்போ ஒரு பாம்பு தீண்டியது என்று சொன்னால், அந்த பாம்பினுடைய விஷத்தை தீர்ப்பதற்காக பாம்புக்கு எதிரியான கருடன், அந்த கருடனை மானசீகமாக, அதாவது தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். தன்னை கருடனாக பாவித்து கொண்டு அந்த கருட அந்த விஷத்தை திருப்பதற்குரிய மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த விஷமானது நீங்கும். அது இன்றைக்கும் அப்படிப்பட்ட விஷக்கடி மருத்துவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த விஷக்கடியை போக்குவதற்கு இந்த விஷக்கடி வைத்தியர் தன்னை கருடனாக பாவித்தார். பாவிக்கும் பொழுது அந்த பாவனை அங்கே முக்கியம். அதே போன்று ஒரு சீடர், அந்த சீடருக்கு ஒரு ஞான குரு வாய்த்திருக்கிறார். அந்த சீடருக்கு ஏதேனும் மனதில் வருத்தமோ அல்லது சஞ்சலமோ அல்லது சில கஷ்டங்களோ ஏற்படுகின்ற பொழுது அந்த சீடர் அந்த ஞான குருவினுடைய உருவத்தை, ஞான குருவை சிந்தித்து, அந்த சிந்தித்த நிலையிலே இவரிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கும், மூவினைகளும் நீங்குங்கிறார் திருமூலர். மூவினை என்று சொன்னால் திரிமலம், ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய திரிமலம், இன்னும் நுழைந்தோமானால் இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று வினைகளினுடைய கட்டுக்களுமே அங்கு நீங்கிவிடும் என்று சொல்கின்றார். கருடன் உருவம் கருதும் அளவில் அந்த சீடருடைய நிலைக்காக சொல்றார். அந்த கருடனுடைய உருவம், கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல், அந்த விஷத்தினுடைய பயம் அங்கே நீங்கிடும். அதே போல ஒரு சீடர் குருவின் உருவம் குறித்து, அந்த குருவினுடைய உருவத்தை சிந்தித்தால் போதும், குருவின் உருவம் குறித்தவப்போதே அப்போதே என்னாகும், திரிமலம் தீர்ந்து. அந்த திரிமலம் என்று சொன்னால் மூன்று மலங்கள், மும்மலங்கள், அதுதான் நம்மளுடைய சாத்திரங்களிலே ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லும். இந்த திரிமலம் நீங்குகின்ற பொழுதே அந்த கண்மம் என்ற வினையில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று மும்மலங்கள், மூன்று வினைகள் இதுவும் நீங்கும். நீங்கிய பின்பு இந்த ஆன்மா சுத்தமடையும். சுத்தமடைந்த ஆன்மா ஒளி, அதாவது இந்த ஒளி என்று சொன்னால் அங்கே வந்து சத்தினி பாதம் என்று பெயர். சத்தினி பாதம் நிகழும். சத்தினி பாதம் நிகழ்ந்த பொழுது அது அந்த திருவருள் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது. அது அந்த ஆன்மா சுத்தமடைகின்ற பொழுது சிவத்தன்மை அடையும். சிவத்தன்மை அடைந்ததனால் அங்கே முக்தி நிலை கிடைக்கும். அப்போது ஒரு குருவானவர் சீடருக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுகின்றார், அந்த சீடர் குருவை சிந்தித்தாலே முத்தி நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்று சொன்னால், அப்போ அந்த குருவினுடைய பெருமை எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்புறம் அந்த மந்திர உபதேசம் கொடுப்பார். கொடுக்கின்ற பொழுது அங்கே அந்த மந்திரத்தினுடைய உள்ளீடாக இருப்பது ஓம், அது பிரணவம் என்று பொருள். இந்த ஓம் என்ற சப்தம் இது வந்து பிரபஞ்சம் முழுவதுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, ஆனால் பூமி சுற்றுறது நமக்கு தெரியல. சுற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சவுண்டு கேட்கும். சாதாரணமாக இந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த ஃபேன் சுற்றும் போது ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது ஒரு சாதாரண ஒரு காற்றாடி, அதாவது ஃபேன் சொன்னால் தெரியும், அந்த ஃபேன் சுற்றும் பொழுது இவ்வளோ சவுண்டு கேட்குது. இதை விட பல மடங்கு பெரிய அளவுடைய இந்த பூமி சுற்றும்போது எவ்வளவு சத்தம் கேட்கும், ஆனால் அந்த சத்தத்தை நம்முடைய காது கேட்க இயலாது. ஏன்னா ஒரு இந்த காதுக்கோ ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள சத்தத்தை தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் பூமியினுடைய பூமி சுற்றுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த சத்தம் நமக்கு கேட்கவில்லை. அந்த பூமி சுற்றும் பொழுது ஏற்படுகின்ற சத்தத்துக்கு பேர் ஓங்காரம். நம்முடைய உடல் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ரெண்டு இந்த காதுகளையும் நீங்கள் பொத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்புக்குள்ளே ஒரு சவுண்டு வரும், ஓம்னு ஒரு இறைச்சல் வரும், அதுதான் ஓங்கார சவுண்டு. அந்த ஓங்கார சவுண்டு தான் நம்முடைய குண்டலிலிருந்து எழக்கூடிய சப்தம், ஓங்காரம். இது நாதப்பறைன்னு சொல்லுவாங்க, நாதம். அதனால தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் கூறக்கூடிய 36 தத்துவம், அந்த 36 தத்துவத்திலே மண் தத்துவத்திலிருந்து அதான் ஆரம்பம், மண் தத்துவத்திலிருந்து நாத தத்துவம் வரை 36, அப்படி மேலிருந்து கீழே வருவதனால் நாதத்திலிருந்து மண் ஈராக. இப்போ நாதம் என்று சொன்னால் அங்கே சவுண்ட். சிவபெருமானுடைய திருக்கரத்திலே ஒரு அந்த இது இருக்கும், இந்த பறை இந்த உடுக்கை மாதிரி இருக்கும், அந்த உடுக்கை ஏந்த திருக்கரம், அதில் வந்து சவுண்டு இருக்கும், அதுதான் உலக படைப்பு. அப்போ அந்த ஒலியில் இருந்து தான், சவுண்டில் இருந்து தான் இந்த உலகமானது படைக்கப்படுகிறது. அதுதான் நாதப்பறை அறைமின் அப்படிங்கிறாங்க திருவாசகத்தில், நாதப்பறைங்கிறாங்க. இப்போ இந்த சவுண்டுங்க பார்த்தீங்களா, இந்த சவுண்டுக்கு வந்து ஒலி அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ லைட்டுன்னு ஒன்று இருக்கும், லைட்டுனா அது வெளிச்சம், அந்த அந்த அந்த அது அந்த வெளிச்சம் வந்து அது சூரியன், அந்த ஒளி, அந்த லைட்டு என்ற ஒளி இருட்டுக்குள்ள நுழையாது. ஆனால் இருட்டும் வெளிச்சமும் பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒளி வந்தால் தான் இருட்டு அடங்கிடுமே. அப்போது அந்த லைட் என்று சொல்லக்கூடிய ஒளியால் இருளில் கலக்க முடியாது. ஆனால் ஒளி என்று சொல்லக்கூடிய சவுண்டு அந்த இருட்டுக்குள்ள நுழைஞ்சிரும். மொத்தம் 5 ஒளிகள் உண்டு. இது சன்லைட் அப்படிம்போம், சன்லைட்னா சூரியனுடைய ஒளி, அப்புறம் சந்திர ஒளி, அப்புறம் நட்சத்திர ஒளி, அப்புறம் கங்கோலி. இந்த கங்கோலிங்கிறது நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அதனுடைய ஒளி. அப்புறம் அந்த மின் ஒளி, மின்சாரத்தால் வரக்கூடிய ஒளி. இது போல் நமக்கு 5 ஒளிகள் உண்டு. இந்த 5 ஒளிகள் இந்த இருள் என்று சொல்லக்கூடியது ஒன்று 6. இந்த 6 இடங்களிலுமே, 6 இடங்களிலுமே இந்த சவுண்டு என்று சொல்லக்கூடிய ஒளி போய் ஊடுருவி செல்லும். ஆனால் தான் அந்த ஓம் என்ற சவுண்டு. அது இந்த பிரணவம்னு சொல்கிறது. அந்த சவுண்டு வழியாக நம்ம வந்து போயிடலாம், எங்கே வேணாலும் உள்ளே புகுந்து போயிடலாம். அது வந்து சப்த பிரபஞ்சம்னு பேர். இந்த சப்த பிரபஞ்சத்தை கடந்து அப்புறமேலுக்கு வந்து நுழைஞ்சோம்னா வெட்ட வெளிக்கு போயிடலாம். அது அடுத்த ஸ்டேஜ். அந்த ஓம்ங்கிற பிரணவம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து எவ்வளவோ இருக்குது. அதில் இந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஓம் என்றது அந்த அது உள்ள தான் அந்த சிவாய நமங்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, சைவர்களினுடைய அது காற்று அதுதான், சைவர்களுடைய மூச்சு அதுதான், சிவாய நமங்கிற சிவ மந்திரம். அந்த ஓமுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சிவய நம என்ற ஐந்து எழுத்தும் இருக்கும். இந்த ஓம் அந்த ஓங்காரம் அந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு, அதுக்குள்ளே ஐந்து பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இப்போ ஓங்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதம், ஓங்காரங்கிற சவுண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் உதித்த சராசரம் அண்ட சராசரம், சரம் அசரம், அதாவது அசையும் அசையாதது இரண்டு பொருள்கள், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே அந்த அண்ட சராசரம் முழுவதுமே அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி வைப்ரேஷனில் இருக்கும். அந்த சவுண்டில் தான் உங்களுக்கு வந்து அண்ட சராசரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து

கூடிய திருவைந்தெழுத்து. அப்புறம் சிவபெருமானுடைய கூத்துக்கள், 5 வகை கூத்துக்கள், 7 வகை நடனங்கள், இதெல்லாம் அவர் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா 7 வகை தாண்டவம்னு பேருது. அப்புறம் 5 வகை கூத்துக்களில் பார்த்திங்கன்னா சிவானந்த கூத்து, இந்த அண்ட சராசரத்தில் சொல்கிறேன், சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொறுப்பதி கூத்து, பொற்றில்லை கூத்து, அற்புத கூத்து, இந்த மாதிரி 5 வகையான கூத்துக்கள் சிவபெருமான் இயற்றுகின்றார். இது அண்ட சராசரம். அப்போ ஓங்காரத்து உயிர் மூன்றும் உற்றன, ஓங்காரதீதத்து உயிர் மூன்றும் உற்றன. இந்த உயிர் வர்க்கம் வந்து நமக்கு வந்து 3 கிளாசிஃபை பண்ணணும். இந்த உயிர்னு பொதுவாக சொன்னாலும் கூட அது ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு சொல்கிறது. அதை வந்து விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள், பிரளய கலர் ஆன்மாக்கள், சகலர் வகை ஆன்மாக்கள், இந்த 3 வகையான ஆன்மாக்கள், அதனால்தான் உயிர் வர்க்கம் 3. இந்த உயிர்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறோம், ஆன்மாங்கிறது வடமொழியில் சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பொருளோடு சொல்கிறதா இருந்தால் பக்குவப்பட்ட உயிருக்கு ஆன்மான்னு சொல்கிறோம். இவங்க 3 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம நில உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாருமே வந்து சகலர் ஆன்மாக்கள், பிரளயர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய போனங்களில் இருக்கிறாங்க, அதே மாதிரி விஞ்ஞானிகளர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய மேல் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மூவருக்குமே தன்னுடைய உண்மை நிலைகளை அறிவார்கள். அவர்கள் மூவருமே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தன்மையை, உண்மை இயல்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து அவர்களும் ஓங்காரமாகிய நாதத்தில் நுழைவார்கள். ஓங்காரமாகிய நாதத்தினுடைய உண்மை இயல்பை புரிந்து கொள்வார்கள், அதனுடைய இயக்கத்தை உணர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு அந்த ஓங்காரத்திலிருந்து தாம் வேறு என்று நினைத்து அதற்குள் கூடி அதோடு கலப்பார்கள். அப்போ அந்த அதாவது அதில் என்ன சொல்ல பாருங்க, உயிர் மூன்றும் உற்றன. அப்போ அந்த விஞ்ஞானர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, பிரளயாகலர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, சகலருவகை ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓங்காரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ஏன்னா ஓங்காரம் என்று சொன்னால் அங்கே இறைவன் என்று பொருள். இதுதான் நம்முடைய நம்மளோட மாணிக்க வாசகர் 51வது பதிகம், அச்சோபதிகம், அல்ல உயிர் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. இப்போ ஓங்காரத்தினுடைய உட்பொருள், ஓங்காரத்தினுடைய உட்பொருள் என்று சொன்னால் அங்கே சிவபரம்பொருள் அர்த்தம். அப்படி அறிந்த சீவன் இறைவனோடு கலக்கின்ற நிலை. அந்த அந்த சீவன் அந்த பரசிவ ரூபம், பரசிவ ரூபம்னா அந்த பரம் என்று சொல்லக்கூடிய சிவத்தோடு இணைந்து விடுவார்கள். அதுதான் ஓங்கார சீவன் பரசிவ ரூபமே. அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் ஓங்காரம் என்ற அந்த பிரணவத்துக்குள் நுழைய வேண்டும். அந்த நுழைந்தால் நாம் இறைவனை நாம் அடையலாம். இதெல்லாம் ரொம்ப அனுபவத்தில் அவர் திருமூலர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் இந்த ஓங்காரத்தினுடைய விரிவு, அது இப்போ திருவைந்தெழுத்துன்னு தமிழில் சொல்கிறோம். இதை வடமொழியில் பஞ்சாட்சரம், அச்சரம்னா எழுத்துன்னு அர்த்தம், பஞ்சம்னா 5, 5 எழுத்து, அது ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று சொன்னால் திரு 5 எழுத்து என்று சொல்லுவோம். இந்த திருவைந்தெழுத்து அந்த இது என்ன ஒரு உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால், வேதம் என்ற ஒரு மரம், அந்த வேதம் என்ற மரத்திலே உச்சியில் பழுத்த பழம், அதுதான் திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்து அது அது பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். ஆனால் சொன்னுடைய வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன நாமம் நமச்சிவாயவே. அப்போ எசன்ஸ் அதான் திருவைந்தெழுத்து. இதை என்ன செய்யணும் அப்படின்னா பலன் கிடைக்கும், ஓதினால் பலன் கிடைக்கும்.
ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க.

0: உள்ளத்தே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட. சிவஞான சித்தியார். இப்போ சிவஞான சித்தியாரில் அருளன் சிவாச்சாரியாரனுடைய பதிவு, ஓசை தரும் அஞ்செழுத்து அப்படின்னார். ஓசை தரும் அஞ்செழுத்துன்னா அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் பொருள் உண்டு. இப்போ சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவத்தை குறிக்கும். அதான் இந்த ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் இதை வந்து அந்தியும் பகலும் அஞ்சு பதம் சொல்லின்னு சொல்லுவார். தேவாரத்தில் அஞ்சு பதம் பேர் சிவாய நமங்கிற மந்திரத்துக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு பதம் அர்த்தம் உண்டும் பேர். அப்போ சிவபு இந்த குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை விதிப்படி உச்சரிக்க, விதிப்படி உச்சரிக்கன்னா குருநாதர் உபதேசம் பண்ணணும், அந்த உபதேச மந்திரத்தை அவர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த உபதேசத்தை அப்படியே சொல்லணும். அது மானசீகமாக சொல்கிறது தான் ரொம்ப பலன் அதிகமாக கொடுக்கும். அப்போ உள்ளே சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா உள்ளத்தை புகுந்து அந்த மந்திரமானது உள்ளே புகும், உள்ளே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட, அந்த அங்கே அழுக்கெல்லாம் போயிடுமா. இப்போ அழுக்கெல்லாம் போயிடும் இல்லையா, உள்ளத்தில் கூட அழுக்கெல்லாம் ஓடி போயிடும். அப்போது அங்கே என்ன கொடுக்குறாருன்னா சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கும், சிவ தரிசனம் கிடைக்கும். அதான் நம்ம வந்து அந்த இந்த சிவாய நம்மங்கிற மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஓதணும், ஓதிக்கொண்டே இருக்கணும். அதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். இதை ஓதினால் நமக்கு வந்து இறைவனிடம் நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்கும், சிவத்தொடர்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல்வினையை ஏறாமல் தடுத்துவிடும், ஆகாமியனை ஆகாமியவினை ஏறாமல் பார்த்துக்கணும். அது அப்படிப்பட்ட திருவைந்தெழுத்து. இதை வந்து நம்ம வந்து ஐந்து நிலைகளில் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாரு, ஸ்தூல பஞ்சாட்சரம். அப்படி ஐந்து நிலைகள் உண்டு, ஐந்து வகை உண்டு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு, இப்படி ஐந்து நிலைகள் உண்டு. இந்த ஐந்து நிலைகளையுமே நம்முடைய திருமூலர் ஒன்பதாம் தந்திரத்தில் பதிவு செய்துள்ளார். இப்போ ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னால் நமசிவாய, சூக்ம பஞ்சாட்சரம் சிவாய நம, அதிசூக்ம பஞ்சாட்சரம் அதுதான் காரண பஞ்சாட்சரம்னு பேர், அதுதான் சிவாய சிவ. மகா காரண பஞ்சாட்சரம் அது சிவ, மகா மனு என்பது சி. இப்போ ஐந்து நிலைகளையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஐந்து எழுத்துக்கும் ஐந்து பொருள் தெரியும் உங்களுக்கு. இப்போ ந ம, இந்த ந ம என்ற நக ந நகரம் மகரம், இந்த ந என்பது மறைப்பாற்றல், திரோதான சக்தின்னு பேர். ம என்பது ஆணவம், இந்த நம என்பது மறைப்பாற்றலையும் ஆணவத்தையும் அந்த சக்தியை முன்னால் வைத்து விட்டு நம உடுத்து விட்டு சிவாய என்ற அந்த சி வாய இந்த மூன்று எழுத்துக்களையும் நாம் பின்னால் சொல்லுதல். நம என்று ஆரம்பிக்கிறது, இதுக்கு பேர் ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் சொல்லுகின்ற மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இதை நம்முடைய பாடலில் பார்க்கலாம், அப்பர் பெருமானுடைய பாடலை கூட பார்க்கலாம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இப்போ நல்ல நெறியை வந்து காட்டக்கூடிய மந்திரம், காட்டும் அது ஆரம்ப நிலை. நமச்சிவாய வாழ்கங்கிறத அந்த மந்திரத்திலேயே நம்முடைய மணிவாசக பெருமாள் நம்ம திருவாசகத்திலே தொடங்குகின்றார். அப்போ ஆரம்பம் நிலை அது நமச்சிவாய மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அதனால் இதுக்கு பேர் தூள பஞ்சாட்சரம்னு பேர். இந்த பாடலில் அதுக்கு அதை சொல்கிறார் பாருங்கள், இந்த இந்த தூள பஞ்சாட்சரத்துக்கு நம்முடைய திருமூலர் 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், இந்த ஆதியோடு ஆதி எழுத்து 50 சொல்கிறது, சில இடங்களில் 50+1 51 சொல்கிறது உண்டு. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அறிந்த பின், 50 எழுத்தின் அடைவை அறிந்த பின் என்னாகும், 50 எழுத்தே 5 எழுத்தாமே. இந்த 50 எழுத்தினுடைய சுருக்கம் 5 எழுத்துங்கிறது. அப்பட்ட 5 எழுத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம் திருவைந்து எழுத்துன்னு போய் சொல்கிறது. இந்த திருவைந்து எழுத்துக்குள்ளே தான் இந்த பதி பசு பாசம் இருக்கும். இப்போ சிவ என்பது பதி, வா என்பது பசு, யா என்பது பசு, சிவ என்பது பதி, யா என்பது பசு, நம என்பது பாசம். இப்போ பதி பசு பாசம் என்பது பார்த்தீங்களா, சிவ ய நம, இந்த பஞ்சாட்சரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பதிப்பசு பாசம் இருக்கும். அதனால தான் 50 எழுத்துமே இந்த 5 அடக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு பாடலில் திருமந்திரத்தில் சொல்கிறார், நகார மகார சிகாரம் நடுவாய். இப்போ நகர நகரத்தில் ஆரம்பிக்கிறார் பாருங்க, நகார மகார, அப்போ நம நமச்சிவாயன் ஆரம்பிக்கிறார். நகார மகார சிகார நடுவாய், சி என்பது நடுவில் இருக்கும், வகாரம் இரண்டும் வழியுடன் கூட்டி. அப்போ நம சி வ ய, அப்போ நம சிவய. இதை ஓகார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க, மகார முதல்வன் மனத்தகத்தானே. அப்போ இறைவனை நம்ம வந்து அணுகுவதற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஆரம்ப நிலையில் வழிகாட்டக்கூடிய மந்திரம் நமச்சிவாய நமசிவாய. இந்த வாங்கிறத கவனிக்கணும், இந்த வாங்கிறத வந்து அங்கே சக்திக்கு 2 மாத்திரை நம்ம கொடுக்குறோம் அது ஆரம்ப நிலையில். இப்போ ரொம்ப ஆழமாக இறைவனோடு கலந்து இருக்கின்ற நிலையில் பார்க்கிங்கன்னா அங்கே வந்து சீக்கும் ஒரு மாத்திரை தான், வாவுக்கும் ஒரு மாத்திரை தான். அப்போ இறைவனோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக சக்திக்கு 2 மாத்திரை கொடுக்குறோம், வா என்பது சக்தி இல்லையா, அதனால் அதில் நமசிவாய நமசிவய. அதே மாதிரி சிவாய நம சிவய நம அப்படிங்கிறது இந்த மந்திரத்துக்குள்ள அந்த மாத்திரைக்காக சொன்னேன். இது வந்து நம்மளுடைய முதல்ல சொன்னக்கூடிய தூள பஞ்சாட்சரத்தின சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அடுத்தது இந்த சூக்ம பஞ்சாட்சரம். இந்த சூக்ம பஞ்சாட்சரத்தில் வந்து என்னென்னு கிடைக்கும்னா அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும். இந்த சூக்ம பஞ்சாட்சங்கிறது தான் சிவாய நம. அதுதான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இது மாணிக்க வாசகர். அப்போ நமக்கு வந்து நமச்சிவாய மந்திரம் ஓதினால் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். அது பொருள் கிடைக்கும், பொன் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டுமானால் நமக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை நாம் ஓத வேண்டும். இதை சிவாய நமங்கிறது தான் சூக்ம பஞ்சாட்சரம்னு பேர். சூக்கம்னா இன்னும் கொஞ்சம் ஆழம் நுட்பம்னு அர்த்தம். இதை நம்ம சொல்கிறார் நம்முடைய உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலில், நவம் முதலா ஓதின் அருள் நாடாது. இப்போ நம என்ற மந்திரத்தை முதலில் வைத்து ஓதுகின்ற பொழுது அருள் கிடைக்காதுங்கிறார். அருள் நாடும் எப்பொழுது, சிவம் முதலா ஓது நீ செப்பு. நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ செப்பு நீ சொல்லுங்கிற அப்ப சிவாய நம என்று சொல். இது நம்முடைய உண்மை விளக்கத்தில் சொல்லக்கூடிய பாடல். அதால் நம்முடைய ஔவையார் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அவன் மனசுக்குள்ளே சிந்திக்கணுமா, அப்போ அபாயமே இல்லைங்கிறாரு. அப்போ இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு தண்டியடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தண்டியடிகள் புராணம் தொடங்கி அங்கிருந்து நான் வரணும். தண்டியடிகள் இந்த நாயனார் திருவாரூர், எனவே திருவாரூரில் தோன்றியவர். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமைத்தவமுடையார் என திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அதனால அது அப்படியே சேக்கலா பெருமான் சொல்லி வைத்துக் கொண்டு திருவாரூர் பிறக்கும் பெருமித்தவமுடையார். திருமுறையில யார் மாதிரி நினைவுடையவராக இருக்கணும், ஜெய்குலார் மாதிரி நினைவுடையவராக இருக்கணும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இழைக்கணுமோ இழைச்சி வச்சிருக்கேன் சரிங்களா. அதனால திருவாரூர்னு வந்த உடனே திருவாரூர் பிறக்கும் பெருமித்தவமுடையார் என்று சொன்னார். அப்ப திருவாரூர்ல தோன்றும்படியான ஒரு தவம் அவருக்கு தோன்றி. அண்டவானர் மறைபாட ஆடும் செம்பர் கடல் மனத்து கொண்ட கருத்தில் அகநோக்கும் குறிப்பே என்று புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண்காணார். எல்லா வரலாற்று ஆசிரியரும் இந்த மாதிரி சரி ஒரு ஒரு அடிவர் தண்ணியலங்க பத்தி அவரை பாருனா திருவாரூர்ல தோன்றியவர் என்பாக. திருவாரூரில் தோன்றும் தவமுடையார்னு பாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன், அது திருவுரையோட உணர்வு இருந்தாதான் முடியும். சரி, அவருக்கு கண் இயல் இது பிறந்த பொழுதே கண் இல்லை அப்படின்னா பிறந்த பொழுதே கண்ணில் ஆயினார் என்றுதான் சொல்லுவார். அவ்வளவு சொல்லுவாங்க. ஆனால் இவரு சவிதாந்தம் அகநோக்கும் குறிப்பே என்று புறநோக்கு இல்லாதிருந்தார். அது என்னது அகநோக்கு? முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பது ஆனந்தம். அது ஞாபகத்துக்கு வருது வருது. முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் வெறும் முகத்துல பகவான் வச்ச கண்ணை கொண்டு எதெல்லாம் பாக்கணும், ஒலி ஒலியும் பாத்துக்கிட்டு உருப்படாத பாத்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்களா, இங்க உள்ள நோக்குங்கடா, இங்க எல்லாம் பாக்கணும், எங்கேயே பாக்குறீங்களே மூடர்கால் தெரியுது. முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் சொன்ன நமக்கு ஒண்ணு விளங்கல, என்ன அகத்தில கண் கொண்டு? அப்புறம் சுவாமி உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிடியல் உருவெழுதி தெரிய எங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு பெரிய உரை சொல்றது ஒன்னும் புலமையே வேணான. ஒன்று ஒன்று நினைச்சாப்ப இவருடைய வாக்கு அவர், அவருடைய வாக்கு இவர், இவருடைய வாக்கு இவர் அப்படி நினைச்சுட்டா தானா உடைய வருது. அப்ப உயிராவனம் இருந்து உயிர்த்தல், உயிர்த்தல்னா மூச்சு விடுதல். உயிராவனம்னா மூச்சு விடாம இருக்க வேணா, மூச்சு அளவா வாங்கி அளவாக நிறுத்தி அளவாக விடுதான் பிராணாயாமம் என்று சொல்றது. அந்த அளவாக வாங்கி வாங்கணும், நிறுத்தணும், நிறுத்தி அளவாக மெதுவா விடும். அப்படி வாங்கும் பொழுதும் நிறுத்தும் பொழுதும் மீண்டும் விடும் பொழுதும் திருவைந்தெழுத்தி நினைவார். அது பிராணாயாமம். அதான் உயிராவனம் இருந்து உற்று நோக்கி எங்க இதுவரைக்கும் சிவத்தையும் அங்க இருக்கிற ஒட்டனையும் ஒத்து நோக்கி இருந்தீங்களே ஒலிய ஒலியெல்லாம், இப்ப இங்க உத்து நோக்குங்க, இங்க உத்து நோக்குங்க, இங்க உள்ளத்துல உத்து நோக்கி. அங்க ஒண்ணுமே இல்ல சாமின்னாரு. அதுதான் இல்லாதான் என்ன பண்ணணும், உள்ளக்கிடியில் உரு எழுதி. அந்த உள்ளமாகிய திரையில உருவத்தை எழுதணும். அப்படி இதுக்கு முன்ன எழுதுனதுக்கு யாராவது முன்னுதாரணம் இருக்காங்களா சாமி? நம்மால சும்மா இருக்க மாட்டான், முன்னுதாரணம் பின்னா கேள்டான அவரு விட்டார் எழுதியிருக்காரப்ப. யாரு தொடுக்கும் கடவுள் படம் பாடல் தொலையின் பயணி நரைபடுத்த துரைத்து இந்த தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்த கிழங்கை அகழ்ந்து எடுத்து அவர் என்ன தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கியே. இந்த அகந்தையை மட்டும் அப்படியே பூரா அகழ்ந்து எடுத்துட்டு அந்த அந்த அந்த உள்ளத்துல அகந்தை நீங்கிய உள்ளத்துல அந்த அப்படியே அப்படி எழுதி பார்த்திருக்கும் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமீ குரல் சுவாமி. அதனால அந்த உள்ளத்துல எப்படின்னா அந்த அகத்தில் கண்கொண்டு அகத்தில் இந்த மாதிரி கண்கொண்டு ஆமா அந்த உள்ளக்கிடையில் உருவெழுதி என்று சொல்வது அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோடு எதி என்று அருமையா சொல்ற. அதுதான் இங்க நம்முடைய தந்தியடிகளும் என்ன செய்யறார், பூணும் அன்பினால் பரவி போற்றும் நிலைமை புரிந்து அமரர் தேனும் அறிய திருத்தொண்டில் பெரிய திறந்து உள்ளார். அதனால அவர் என்ன அந்த உள்நோக்கத்துல முகத்தில் கண்கொண்டு காணாமல் அகத்தில் கண்கொண்டு காணுகின்ற ஆனந்தத்தை பெற்றிருப்பதனால இந்த முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற அந்த அமைப்பு அவருக்கு தேவையில்லாம. ஆகவே அவருக்கு என்ன அர்த்தம், இதை நீங்க ரொம்ப லேசா சாதாரண வசன எழுதுற வேணாம்னு கேட்டா அவர் பிறவி குருடர் அவ்வளவுதான் இவ்வளவு போக மாட்டான். சாதாரண உரையடை எழுத வேணாம் கேட்டா தந்தையடிகள் திருவாரூர் தோன்றினார் அவர் பிறவி குருடர் அப்படி மேல போயிருப்பாங்க. ஆனால் இவர் அக நோக்கும் குறிப்பே என்று உள்ளத்தின் உள்ளே இருக்கும்படியான பெருமானை அருமையாக கண்டு மகிழ்கின்ற அந்த குறிப்பை தவிர இந்த புறப்பொருளை கண்டு அவற்றை எல்லாம் அதில் விருப்பமோ விருப்பம் கொள்ளாதவர் என்று அப்படி சொன்னார். அழகு சீக்கிரம் என்ன அந்த கண் பாவம் இளமையிலேயே தோண்டு போது இல்லாதவர் அப்படிப்பட்டவர் அவர். அவர் காணும் கண்ணால் காண்பதுமை தொண்டேயான கருத்துடையார். அதனால அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க புறத்தோட்டம் ஒன்னும் தெரியாததுனால அவருக்கு எப்பவுமே ஏக ஆன்மா மாதிரி இருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே இப்ப யாரு இருக்கா ஐயா யாராவது பேசுனா தெரியும் இல்லன்னா அப்ப யாரும் இல்ல உட்கார் எது பக்கம் இந்த பக்கம் தான் வடக்கு ஆமா அப்படின்னு பெருமான் நினைச்சுக்குவோம் என்று உயிராவணம் இருந்து உற்று நோக்குவார் அவளுக்கு. ஆகவே எந்த நேரம் எல்லாமும் அந்த நேரம் எல்லாம் பெருமானை உள்ளத்திலே கண்டு வழிபாடு செய்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புடையவர் அவர். பேணும் செல்வ திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடிக்கே பூணும் அன்பினால் பரவி போற்று நிலைமை புரிந்து அமரர் சேனும் அறிய அறிய திருத்தொண்டில் செறிய சிறந்துள்ளார். இந்த நிலைமையில் அவர் திருத்தொண்டு ஏதேனும் செய்யணுங்கிற ஒரு நினைப்பெல்லாம் கூட உள்ளத்தில் அவருக்கு இருந்ததாம். அப்படி இருந்ததுனால என்ன ஆயிற்று, பூவாசலில திருமுனையார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசிரியன் முன் இறைஞ்சி. பாருங்க இப்படி இருந்து கூட ஒவ்வொரு நாளும் திருக்கோயில் போவார். அது அவங்களுக்கு வந்து ஒரு நான்கு முறை ஐந்து முறை போயிட்டாங்கன்னு சொன்னா நிதானமா வந்துடுவாங்க. இங்க உன்னை இடிச்சுக்கிட்டு இல்லாம எல்லாமே அதாவது இந்த மாதிரி ஒரு இதே ஒரு ஒரு அவயம் குறைவா இருந்ததுன்னா அறிவு நல்லா வேலை செய்யும். ஆமா அதனாலதான் அவங்க எல்லாம் வாழ முடியுது. காது இதுன்னு சொன்னா ஆனா வேற ஒரு அர்த்தத்தில் அவங்களுக்கு அந்த கூர்த்தறிவு இருக்கும். அதுபோல கண் இல்லைன்னா வேறு விதத்தில் அவங்களுக்கு மற்றவங்களை விட நம்ம இருக்கிறவங்களை விட ஐந்தும் இரு வேலை செய்யறவங்களும் ஒரு கூர்த்தறிவு இருக்கும். இறைவன் இதோ அப்படி எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால இவருக்கு என்னன்னா அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் போனதுனால வந்து நேரம் வீட்டை விட்டு பிறப்பாருன்னா எங்க எங்க ஒதுங்கணும் எப்படி ஒதுங்கணும் எப்படி வளையணும் எந்த மாதிரி இருக்கணும் எது தேவாசிரிய மண்டபம் எது அதுக்கு பிறகு உள்ள போய் எது வன்னியநாத பெருமான் சன்னதி எல்லாம் தெரியும். அதனால ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்வார். திருவாரூர் பெருமானடிகள் திருவடிக்கே பூணு வன்பினால் பரவி போற்று நிலைமை புரிந்தமர் சேனும் அறிய தெரிய அறிய அறிய அறிய திருத்தொண்டில். பாருங்க சேனும் அமரர் சேனும் அறிய அறிய அப்படின்னா ரெண்டு ரெண்டு தானா அல்லவா, முதல்ல அறியன்னா தெரிந்து கொள்ள அடுத்தது அறியன்னா இயலாதனர் அப்ப தெரிந்து கொள்ளுதற்கு அரிதாய என்ற அறிய அறிய இந்த சொல்லலாம் ரொம்ப அருமையா போற போக்குல சொற்கள் எல்லாம் தமிழருடைய சொற்களை வளர்ந்து கொள்ளும்னு நினைச்சாரு. திருத்தொண்டில் சரிய சிறந்துள்ளார் என்ன செய்தார், பூவாசடில திருமுடியார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசிரிய முன்னெறிஞ்சி வலஞ்செய்வாராய். பாருங்க அதுல நேரா கோயிலுக்குள்ள போனாலே போறோம் ஆனா அது எப்படின்னா அது வெளிப்பிரகாரம் அல்லது உள்பிரகாரத்துல வரணும்னா நீங்க எங்க படி இருக்கோ இறங்கணும் அங்க இருந்து படி வரணும். ஆனா ஒண்ணும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் திருக்கோயில் மண்டபம் கட்டி எல்லாம் இல்ல சாதாரணமா அப்படி அங்க எழுந்து இருந்திருக்கு. அதனாலதான் திருவண்ணாமலை திருவானைக்காவில் சிலந்தி நூல் கட்டியதுங்கிறோம். ஏன் சிலந்தி நூல் கட்டியது என்றால் மேலே திறந்த வெளியில பெருமான் அதனால அதனாலதான் உண்மையை போய் அவர் என்னன்னா பெருமானை வளங்கொண்டு விழுந்து வணங்கினார்னு இருக்கு. இன்னைக்கு போய் நீங்க பெருமானை விழுந்து எல்லாம் ஞானசமுதர் வணங்கினாரேங்கிறதுக்காக நீங்க மூலஸ்தானத்தை வணங்கப்படாது. ஏன் கேட்டா அன்று மூலஸ்தானம் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கோயில் கோபுரம் மற்ற இதெல்லாம் இல்ல, திருமணிகள் எல்லாம் ஒண்ணு வைக்கல அப்படி இருந்தது. இன்னைக்கு நீங்க அருமையா இந்த பிறம் வணங்கினா நடராஜாவா இருக்கு, இந்த பிறம் வணங்கினா வேற துவாரபாலகரா இருக்கும், இந்த பிறகு வணங்குறது. அதனால இப்படி வணங்குறதுன்னா கொடிமடத்துக்கு முன்ன வந்துதான் வணங்கணும். அப்பொழுது அந்த மாதிரிலாம் கோவில் பெரிதாக அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே சிவலிங்க திருமேனி இருக்கும், பல பேர் போய் கும்பிட்டு வருவாங்க, வளம் வருவாங்க, அப்படித்தான் இருக்கும். அதனால தான் உள்ளே சென்று வனம் வணங்கி வணங்கி எல்லாம் சொல்வதற்கு காரணம் அந்த காலச்சூழல். அதனால் அவரை வளம் வந்து வணங்கி வளம் செய்வாராய் செம்மை புரினாவால் இன்பமுறும் காதல் நமைச்சிவாய் எனப்பதவி அருமை அருமை. சரி, அவருக்கு கண் தெரியாமையினால இந்த இலக்கண இலக்கியம் எல்லாம் ஒன்றும் படிக்கல. ஆனா இலக்கண இலக்கியம் எல்லாம் படித்தால் அதுக்கு மேல என்ன அப்படின்னா அங்கே திருவள்ளுவர் இலக்கண இலக்கியம் எல்லாம் படிச்சு எந்த மொழியும் படிச்சு என்னவா பண்றது, கற்றதனாலாய பயனன்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரனின் இரண்டாவது குறளை தூக்கி. அதனால இவ்வளவு படிச்சு அங்க வணங்கணும், அங்க வணங்காத போது இந்த படிப்பு குட்டிக்கு வரும் அர்த்தம், குப்பையில போடுறதுக்குன்னு அர்த்தம். அதனால இவர் என்ன அறிவினுடைய முதிர்ந்த பயன் எதுவோ அந்த அறிவின் முதிர்ந்த பயனை கண்ணில்லாராயினும் செய்து வந்தார். அப்ப பெருமானை வணங்கும். அதனால் நாவால் இன்பமுறும் காதல் நமைச்சிவாய நற்பதமே ஓவா அன்பில் எடுத்தோரி போற்றியோம் நமைச்சிவாய பயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோம் நமைச்சிவாய போரிடம் பிரிதொன்றில்லை போற்றியோம் நமைச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய் போற்றியோம் நமைச்சிவாய ஜெயஜெய போற்றி போற்றி. அத திருணவத்தோடு கூட்டி சொன்ன இடம் அந்த இடம் திருவாசகத்துல திருணவத்தோடு கூட்டி அந்த திருவேந்தர் சொன்ன இடம் அந்த முடிந்தா சிவபிரானம் சொல்லலாம், சிவபிரானம் சொல்லாம தொடங்கணும்னு சொன்ன இந்த பாட்டு வச்சு போற்றி ஓம் நமைச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். மயங்குதல் என்ன, உலகில் மயங்கி மயங்கி இப்படி போறனே என்னைக்கு நான் கரையேறதுப்பா. போற்றி ஓம் நமைச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்றில்லை உன்னு நான் எங்கப்பா போவேன், எனக்கு என்ன போ இந்த உயிருக்கு போக்கடை எங்க இருக்குது இல்லையே. போற்றிவோம் நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய் பெருமானி உன் திருவடியில் இருப்பதை விட்டு என்னை புறத்தே இந்த ஒலியில் என்ன தள்ளிடாதப்பா. போற்றிவோம் நமச்சிவாய ஜெய போற்றி போற்றி அருமையான நான்கே வரியில ஒரே ஒரு இது பாடல்ல திருவேந்தெழுத்தி அப்படியே சொல்லுகிறேன் அந்த ஓம் திருணவத்தோடு கூட்டி. ஆகவே அந்த அருமையான மந்திரத்தை தான் இவர் இடைவிடாமல் சொல்லிட்டு போலாம். கோவாண்டில் எடுத்தோதி ஒரு நாள் போல ஒரு நாளில் செங்கன் விடையா திருக்கோயில் குடபால் தீர்த்த குளத்தில் பாங்கு எங்கும் அவனர் பாடிகளா இடத்தால் குறைபாடு இதழால். எனவே இந்த மாதிரி நாம சும்மா போடுறதுனால அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு உரிய அல்லாதவர்கள் போய் வீடு கட்டிக்கிறாங்க. அப்படிலாம் நடுப்புற கொடுத்த சிக்கல் தான் இன்னைக்கு பெரிய பெரிய திருக்கோயில்லாம் கடினமா இருக்கு. யார் இருக்க பத்தி இல்ல, ஆனா கோவிலை சுற்றி இருக்கணும்னா அதுக்குன்னு சில என்னன்னு கேட்டா கொஞ்சம் தூய்மை இருக்க வேணாமா, தூய்மை இருக்க வேணாமா. கோவிலையும் சுத்தி உட்காந்துக்கிட்டு ஆனா தூய்மையும் இல்லைன்னு என்ன பண்றது, தூய்மை தூய்மைன்னா என்ன தூய்மை அப்படின்னு. திருவள்ளுவர் புறம் தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். திருவள்ளுவர் திருவள்ளுவர் அப்பா புற தூய்மை என்ன கேட்டீங்கன்னா நல்ல காலையில குளிச்சுட்டு வெறிதலையுமே வெந்நீட்டு மெய்யல் பூசி கோயில் சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும். குளிச்சு கழிச்சு முடிவே அது மாதிரி வந்து தூய்மையா இருக்கும், அது புறம் தூய்மை. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும், சத்தியம் தவறக்கூடாது, நேர்மையா இருக்கும். இந்த இரு தூய்மையும் எங்க இருப்பவங்களும் இந்த தூய்மை தேவை, கோயிலை சுற்றி இருப்பவங்களும் தூய்மை தான் அப்படி இருக்கணும். ஆனா இவங்க என்ன போய் இந்த ஆட்கள் போய் இவரெல்லாம் பாடி கட்டி அங்க சுத்தி இருந்தாங்களாம் இங்கே திருவாரூர் அந்த கோயிலை சுற்றி அங்க அந்நிலைமை தனி தண்டி அடிகள் அறிந்தே ஆதரவால் இங்கு நான் குளம் பெருக கல்ல வேண்டும் என்றெழுந்தார். பொதுவா அந்த அந்த அந்த சுத்தி இருக்கிறவங்களுடைய என்ன தகரணும், ரெண்டாவது குளமும் தூய்மை இல்ல அதை நாங்கள் இருக்கிறோம் என்று கருதி அது முயற்சி பண்ணார். பாருங்க தண்ணே இல்லாதவர் அது அந்த ஒரு பெரு முயற்சி பண்ணாராம். பண்ணும் போது ஊர்ல இருக்கவங்களை போய் டொனேஷன் கேட்டு கேட்டு அப்படி எல்லாம் செய்யல, அவங்க வரட்டும் வருவார் வருக அல்லது விடுவார் விடுக என்று சொல்லிட்டு தான் அந்த தொண்டில் இருங்க தான் இருங்கலாம். என்ன எப்படி இருங்கினார், செங்கன் விடையா உடனே குழிவாயதனில் குறிநட்டு கட்டும் கயிறு குளக்குலையின் இடிவாய்ப்புறத்து நடுத்தறியோடு இதைய கட்டி அருமை அருமை. பாருங்க எப்படி நம்ம வந்து நாமே தரையில நடக்கிறதே கொஞ்சம் கடினம், அதுல படியில இறங்குறதும் இறங்கி போய் கீழே சும்மா வெறும் தண்ணியில விழுங்கல, தண்ணியில கொஞ்சம் இது மண்வெட்டி எடுத்து அங்க இருக்கிற அந்த தீய பொருள் எல்லாம் இருக்கு அஸ்தமான பொருள் எல்லாம் இருக்கிறது ஒரு தட்டுக்குடையில வச்சு அதையும் தூக்கி மேல தவறாம வந்து எட்டவும் கொட்டணும். இது எவ்வளவு பெரிய வேலை, ரெண்டு மூணு பேர் இருக்குன்னு வேலை. ஆனா தனி ஏகனா இருப்பது என்ன பண்ணும் கேட்டா ஒரு யோசனை வந்து இருக்கு. என்னன்னா அந்த குளத்துக்குள்ள ஒரு பெரிய குச்சியை நட்டார், அது ஓரமா அப்படியே அது நேர மேல கரையில ஒரு குச்சியை நட்டார். நட்டு இந்த ரெண்டு குச்சிக்கு நேர அவர் கயிற்று கட்டிப்பு. எனவே மண்ணை தள்ளில தூக்கணும்னா இந்த புறம் அந்த கயிற்ற பிடிச்சுக்கிட்டே கரையேறிடலாம். வரும்போது இந்த கயிற்று பிடிச்சிட்டே இறங்கிடலாம். நம்ம ஒண்ணு காலத்தை இடறவாது எட்டவும் போக மாட்டோம். ஏன்னா அந்த படியில வந்து இப்படி இறங்கி இறங்கினா என்ன ஆகுறது, கீழே பொத்து விழுந்துருவார், அது கண் தெரியாது. அதனால அப்படி ஒரு கயிற்று கட்டிப்பு ரொம்ப அருமையா. இந்த மாதிரி ஒரு ஏதேனும் ஒரு அங்கம் குறைவுடையவர்களுக்கு அறிவு ரொம்ப கூர்த்து இருக்கும். நீங்க பாத்துருவோம் ஏனையோருக்கு இல்லாத அறிவு இருக்கு. எப்படி பாதி பண்ணி தோணுச்சுன்னா திருவுரு அப்படி என்னமாப்பா உன்னை இழந்தாய் இன்னொன்னு நான் கொடுக்கறப்பா நேரம் வச்சு வாழ்ப்பான் என்று சொல்லி அப்படி அமைப்பு. அதனால் அந்த மாதிரி அந்த கயிற்றை கட்டி ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாராம், வழியால் வந்து மண் தள்ளி எடுத்து மறித்து தடவி போய்னா அந்த கயிற்று தடவிட்டே போறது மேல. ஒடியா முயற்சியால் உயித்தார் ஓதும் எடுத்து உடனிப்பார் பாத்தீங்கன்னா அதை விடமாட்டார். இவ்வளவுக்கு என்ன காரணம் கேட்டா உள்ளிருந்து அந்த பெருமாளுடைய திருவேந்தலுக்கு இடையிலாவது ஓதிக்கொண்டு இத்தனை பணிகளையும் ரொம்ப அருமையா செய்தாராம். குளத்தை கூறெடுப்பது செஞ்ச உடனே நன்னின் ஆறு மற்றொன்ற எந்த வெறுப்பால் மிக பெருகி அண்ணல் தீர்த்தங்குளம் கல்ல கல்லன்ன குளத்தை அப்படியே மேல தோண்ட கண்ட அமனர் பொறாராகி எண்ணி தண்டி அடிகள் பால் எய்தி முன் நின்று எம்புவார் மண்ணை கல்லில் பிராணிபடும் வருத்த வேண்டாம் என்றுரைத்தார். அவங்க அப்படியே இந்த கண்ண காணா உயிர் கூட இரக்கம் தெரிவிப்பவர். போய் நீர் வந்து என்ன மண்ணை வந்து உள்ள எப்படி வெட்டுகிறீர், அதுல சின்ன பூச்சிக்குள்ளா இருக்குமே அது இறந்து விடாதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு இன்னமும் உயிரை பற்றி சொன்ன. இவ்வளவு சொல்ற நினைக்கிறவங்க யாரோ மடத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க, மதுரையில அடியெல்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல, நேர கோயிலுக்கு வந்தாங்க வாடிட்டு நேரம் போய் சாயந்தரம் அங்க இருக்கிறாங்க. எட்டு மணிக்கு என்ன பண்ணீங்க, இந்த அடியுறத என்ன பண்ணணும் நீங்க ஒழிச்சுன்னு நினைக்கீங்க, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு முதல்ல மந்திர விதியினால ஒண்ணும் முடியல. சிவகாசி நெருப்பட்டி எடுத்து ஆரம்பிச்சீங்க, சிவகாசி நெருப்பட்டி என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து உங்களை மதுரையில வந்தவங்களே ஐயா ஐயா அந்த மாதிரி வந்து அங்க இருந்து வரும்போதே இந்த காலத்துல மாதிரி சமணர் ஒழிக புத்தர் ஒழிய சத்தம் போட்டு வந்தாங்களா ஒண்ணும் இல்லையே. நேரா வந்தான் கோயிலுக்கு வந்தான், வந்த உடனே இவன் தங்கன்னு ஒரு மதத்தை தங்கியிருக்காங்க. அதே போல இங்க நாவுக்கருக்கர் உன் மதத்தை விட்டு மீண்டும் அக்கா கிட்ட போனா என்ன கேட்கலாம், என்ன பெரியவரே எங்களை ஏமாத்திட்டு இப்படி வரீங்களே, எங்க கிட்ட என்ன குறை கண்டீங்க, இப்ப அக்கா கிட்ட பாத்துட்டீங்க மேல அக்கா கிட்ட வந்தீங்களே மீண்டும் வீட்டுக்கு அங்க வரலாமல்ல என்று கேட்கலாம் இல்ல. கேட்காம அழைச்சிட்டு போன உடனே கேட்காம அழைச்சிட்டு போனதுதான் சரியா பழச்சிட்டு போனாங்க. எங்களை அங்க போன உடனே உடனே அந்த முண்டம் அரசங்கிற ஒரு முண்டம் இருக்குது, அந்த முண்டம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா இவரை என்ன செய்யலாம், என்ன ஏழு நாளைக்குள்ள எல்லாம் இது சுண்ணாம்பு கலவையில போட்டலாம், இவ கேட்ட முட்டாளும் முட்டாள், அவங்க சொன்னாலும் முட்டாள், அதை ஏற்று மீண்டும் செய்தது முட்டாள், எல்லாம் ஒவ்வொரு குலத்துலயும் முட்டாள் முட்டாள். இப்படி ஒரு முட்டாள் இருப்பாங்களா, அது ஒரு அரசனா இருந்தது அவ்வளவு தழுவிட்டானுங்க. அதனால்தான் வந்து பின்னால இது செஞ்சவன்தான் வந்து இது நாங்க சமணர் கடுவேற்றியது கடு ஏற்றுல ஏறினார்கள். ஏறியதை கண்டுதான் இருந்தாங்க காணுமாங்கதான் திருவள்ளுவர் கொலையில் கொடியாரை என்ன சேர்ந்து ஒருத்தல் களைகட்டதனோட நீண்டா நீ ஆவணி மாசம் தண்ணி வந்தவனு காவேல வந்தவனு என்ன பண்ற நெல்லு தெளிக்கிற எடுத்து மீண்டும் என்ன நடுற நட்டு அருமையான நெல்லு பயிர் வளர்ற தண்ணி ஊத்துற ஊத்தும் போது நடுப்புற இதுக்குடா வந்து ஒரு களை எடுக்கிறாது என்ன அதுவும் பயிர் தானடா பாவம் அப்படின்னா நீ உன்னையா இந்த நான் இது கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு வைக்கிறேன் இந்த பயிர் வந்து அந்த நல்ல பயிரை அழிச்சிடும் அதுக்காக எடுக்கிறேங்கிற அப்போ இதுவும் பயிர் தான் அதுவும் பயிர் தான் அந்த பயிரை வளர்க்கறதுக்கு இந்த பயிரை எடுக்கிறியடா எதுக்கிட அது போலதான் நல்லவங்களை வாழ வைக்க தீயவர்களை அழிக்க வேண்டும் பல குடிபுறம் காத்தோமி குற்றங்கடுதல் வடுவன்று வேந்தன் தொழில் திருவள்ளுவர் நிச்சிருக்கான அரசியல் படிக்கல நீங்க அரசியல் அடிச்சிருக்கீங்களே திருவள்ளுவர் எல்லா இயலும் சொன்னார் அரசியலும் சொன்னார் அமைச்சியலும் சொன்னார் மனித இயலும் சொன்னார் தென்பாலியலும் சொன்னார் உலகியலும் சொன்னார் அருளியலும் சொன்னார் உலகியலும் சொன்னார் அருளியலும் சொன்னார் யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாங்க சில்ற சில்ற சில்லன் அழியறில்ல சில்றன் அந்த உலகத்தில் வாழ முடியுமா முடியாது சார். அது போல அந்த உலகத்துக்கு போனா அருள்ங்கிறது வாழ முடியாதுல தம்பி, அப்ப இங்க வேணும்னா பொருள் வேணும் அங்க வேணும்னா அருள் வேணும் போற இந்த அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறாரு அவ்வுலகங்கிறது எந்த உலகம் அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவிடாப்பா புண்ணியவான்களா? என்ன எழுதி தொலைச்சிங்களோ குப்பை நடத்த என்ன எழுதுறது தண்டனை வேற ஏதாவது தப்பு. அவ்வுலகம் என்பது ஆண்டே இது வீடு பேர் உலகம் என்பதுதான் பொருள். நம்ம அருளிலா ஏன்னா அந்த உலகத்துக்கு பேர்ல அமெரிக்கா வேண்டும், அமெரிக்காவுக்கு அருள் மட்டும் இருந்தா போதாது. என்ன வேணும்? பொருள் இருக்கணும், முன்னே பாஸ்போர்ட் இருக்கணும், போட்டோ 5 போட்டோ எடுக்கணும், ஒன்னு அதுல ஒட்டணும், 2 அதுல வைக்கணும், இதுல வைக்கணும், அடாடாடாடாடா அதெல்லாம் வேணும், பாஸ்போர்ட்டும் அதெல்லாம் வேணும். அமெரிக்கா பொறுத்து இவர் அந்த உலகம் சொல்லி அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லைங்க, அவ்வுலகம் யாண்டையது வீடு பேர் உலகம் அல்லவா. ஆகவே அப்படி எல்லாம் இருக்கிற அமைப்பில் இவர் என்ன செய்தார், அந்த அந்த மாதிரி கயிறு கட்டி உள்ள என்ன மெதுவா இறங்கி அந்த குளத்தை தூரெடுத்து மேலே கொண்டு வருவாராம். குடிவாயதனில் குறி நட்டு கட்டும் கயிறு குளக்குலையின் இடிவாய்ப்பு. அதாவது அவர் படிக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, அந்த சமணர் என்ன சொன்னாரலாம், அப்பா நீ அந்த மாதிரி அந்த உள்ள அந்த குளத்தை தூரெடுக்கும் போது அங்க இது சிறு புல்லு பூ பூச்சி இருக்கும், அதுக்கு வந்து இடையூறு வராதான்னு கேட்டாங்க. மாசு சேர்ந்த முடை உடலார் மாற்றம் கேட்டு மறுமாற்றம் தேசு பெருகும் திருத்துள்ள செப்புகின்றார் திருவிழிகால் ஊசு நீர் சாந்தமென புனிந்த பிரானுக்கு அனபணி ஆசிலானல் அறமாவது அறிய வருமோமுக்கென்றார். அதனால நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பெருமானுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா இடையராது அவனுக்கு என்ன அபிஷேகம் பிரியர், நம்ம அனுமதி அபிஷேக பிரியர், சம்பந்தி அலங்கார பிரியர். அவர் தீவழி தீவழி குளிப்பார் அதனால, ஆனா அலங்காரமா இருக்கு. என்ன புருஷோத்தமன், புருஷோத்தம் உத்தமன் அப்படி புருஷோத்தமனா இருக்கார். இது அப்படி இல்ல, இருக்கிற ஏதோ ஒரு இடம் மேல ஒரு துண்டை போட்டிருக்கோம், ஆனா 6 காலமும் போட்டிருக்கோம். அம்மாதிரி எல்லாம் வழிபாடு நடப்பதற்கு குளம் நல்ல குளமா இருக்கு. பொய்யார் தடம் பொய்கி புக்கு புகையரன்ன கையால் புடையினு அங்க இருக்கிற குளம் குளமாடி அம்மையப்பரல என்றெல்லாம் சொன்னார்களே, அந்த மாதிரி குளம்பா, எனவே இது தூரெடுக்க வேண்டும் இவர் சொன்னாராம். அந்தமில்லா அறிவுடையார் உரைப்ப கேட்ட அறிவே அறிவில்லார் சிந்தித்திந்த அரங்கேளாய் செவியும் இழந்தாயோ என்ன. இவர் சொன்னது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கீழே இறங்கி செஞ்சாராம். ஏதா பேணும் கண்ணுதான் இல்லையானா காதும் இல்லையான்னு கேட்டான் கிண்டல் பண்ண. மந்த உணர்வும் விழிக்குறடும் கேளா செவியும் மற்றுமக்கே இந்த உலகத்துள்ளன என்று அன்பர் பின்னும் எம்புவார். ஐயா எங்க காதுக்கு நல்லா அருமையா கேக்குது, என் கண்ணு அருமையா பாக்குது, பார்க்க வேண்டியதே பாக்குது, நீ பார்க்க வேண்டாத பாத்துக்கிட்டு இருக்கிற பொய்யா, அதனால ரெண்டு பேருக்கு போடான. வில்லாலியல் மூன்றெடித்த விரான் விரையார் கமல சேவடிகள் அல்லால் வேறு கான் காணியின் யான் அது நீர் அறிதற்கார். நீங்க எல்லாம் எதை காண வேணுமோ இல்ல அதை கண்டுகொண்டே இருக்கிற உள்ளம், நீங்க எதை காணக்கூடாது இருக்கிறாரு. எதை காணணும்? சிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறப்புங்கிற வரைக்கும் என்னைக்கு அன்னை வரைக்கும் நீ முட்டாள்டா, என்னைக்கு பிறவாமை பெறுகிற அன்னைக்குதான் அறிவு அறிஞர். அரியன் அரியன் சொல்றானு திருவள்ளுவர் அரியன் யாரு சொன்னது, பிறப்பென்னும் பேதமை நீங்க நீ எது வரைக்கும் பிறகு அன்னைக்கு வரைக்கும் அடிமுட்டாள் அது நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. காண்பது என்னன்னு உணர்தல். இதெல்லாம் ஒரே எழுதியிருக்காரு, அந்த அந்த ஒரு குரலுக்கு ஒரையெல்லாம் பழமையில வரேன்னா அது யோகிதை நடத்தீங்கன்னா சரியா 1 மணி நேரம் அது என்ன சொல்ல அன்னைக்கு வந்து அவுட் டைனா சொல்லிருக்கணும். ஏன்னா பையங்க தானே வேணாரு பையன், இது வந்து அப்படியே விளங்குதா ஐயா, அப்படி ஒன்னு விளங்குதையா ஒன்னு விளங்குற ஒருமா அப்படி இருக்கேன். இன்னைக்கு இரவு நீ போய் ஹாஸ்டல்ல படிக்கணும், படிச்சுட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க அது உண்மையாக போய் படிக்கணும், படிச்சுட்டு வந்தான்னா சொல்லும்போது விளங்கும். அப்படிப்பட்ட விருகலாம் காண்கையாவது சிறப்பென்னும் செம்பொருள் காண்கையினும் காண்பது அப்படி காண்பது எது என்ன, உயிர் தன் அவிச்சை கட்டு அப்பரம்பொருளோடு இடைவராது அணைகள் எழுதணும். பரிமையில எழுதியிருக்கிறான் மனுஷன் ஒன்னு இருக்கிறான், என்ன பொருள் உண்டும்னா காண்பது காண்பது அறிவு அறிவு இது அறிவா இது உங்க உரையாடாதுல்ல சில உரையான்னு உரைய சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. காண்கையாவது இங்க காண்பது காண்பதுன்னா இதுல காண்பதல்ல, உயிர் தன் அவிச்சை கட்டு ஒத்துமையுடை அந்த பரம்பொருளோடு இடைவிடாது பாவித்தல் பாவித்தல் அதுல காண்பது. இவன் கண்ணில் காண்பதுன்னா இவனை கண்ணில் காண்பதுதான் தெரியும் உனக்கு. இது எல்லாம் திருக்குள் ஒரு எழுதுறதா, இதெல்லாம் எழுதுறது அதனால் ரொம்ப அருமை. எனவே அதெல்லப்பா வேண்டும், அந்த சிறப்பொருள் சேர்ந்தும் செம்பொருள் நான் கண்டுகொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் போன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வார், வில்லாலியல் மூண்டடித்த விரான் விரையார் கமல சேவடிகள் அல்லால் வேறு காணியான் பெருமானி மட்டுமே தான் காண்பேன். கண்ணவனை காண்க, இரு காதவனை கேட்க, வாய் பண்ணவனை பாட, பதஞ்சூழ்க, என் நிறைந்த நெய்யொத்து நிந்தானி நீளமிடற்றானி என் கைவத்து நேர் கூட்டுக. இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாத பாட்டு. நம்முடைய பிறப்பு நாம அல்ல, அந்த கடவுள் வணக்கமா இருக்குது. அவர் பண்ணதா வேற யார் பண்ண தெரியாது. ஆனா அருமையான பாட்டு. கண் அவனை காண்க, இரு காது அவனை கேட்க, வாய் பண்ணவனை பாட, பதம் சூடுக, கால் என் நிறைந்த நெய்யொத்து நின்றானி, நீலமடற்றானி, என் கையொத்து நேர் கூட்டு. ஒரே ஒரு என்பது இதெல்லாம் பரிசுக்கு வரவே வராதுதான். பரிசுக்கு வர்றதே நின்று குறிப்பிடுங்களேன். இந்த பத்து கேள்விக்கு ஆன்சர் செஞ்சுட்டா நீ மகாத்வானாயிட்டிய. அந்த பத்துங்கிறது உன்னை எப்படி இருக்கேன்னு கேக்கிறதுக்கு ஒரு பரிசோதனை கேள்வி தவிர, நீ பத்தல்ல முழுதும் இருக்கணும், முழுதுமில்ல தெரிஞ்சிருக்கணும். அதுல அவன் கேட்கறது கேப்ப பத்து கேள்விகளா, என் கேள்விக்கு என்ன பேருதான் அஸ்மா இதுக்கு இப்படி எல்லாம் இருக்குது. எனவே இந்த ரொம்ப அருமையான அமைப்புல எனக்கு தெரியும்பா என்று சொல்லிவிட்டு அவர் செய்தாராம். அப்ப சொல்லிட்டு அது கூட சொன்னார், நில்லா நிலையீர் உணர்வின்றி நும் கண் குருடாய், என் கண் உலகெல்லாம் காண்பான் யான் கண்டால் என் செய்வீர் என்றெடுத்துரைத்தார். என்ன செவிட குருடெல்லாம் பேசிட்டீங்களேப்ப, என் கண் நல்லா வெளியாக பார்க்க, ஆனா அதே நேரத்தில் உங்கள் கண்ணெல்லாம் இழக்க முடிய முடியும் தெரியுமில்ல. ஏ அது எப்படி, நீர் கண் இல்லாதவர் இல்லாதவர் தான், நாங்க உடையவர் உடையவர் தானே. உடையவர் எல்லாம் உடையவரா, திருவள்ளுவர் உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்ற அகுதி எல்லார் உடையது உடையரோ மற்ற உடையர் உடையர்னு என்னதான் அது, ஊக்கம் எழுச்சியோடு இருக்கணும் எந்த ஒன்றிலையும். அது இல்லன்னா உடையது உடையரோ மற்ற அப்பா சொத்து வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் சொத்து நடத்தமா வடா போடா ஊக்கம் உடவிங்கிறது யார் ஏ அப்பா. எனவே நீங்கள் யான் கண்டால் என் செய்வீர், நீங்க நான் குருடுங்கிறீங்க, நீங்க செய்ய அல்லங்கிறீங்க, நான் என் பரம்பொருளை என்னுடைய கண்ணால் காண, நீங்கள் காண முடியாமல் போன என்ன செய்வீங்க என்று சொல்லிவிட்டு, அருகரது கேட்டு உண்டைவ தருளால் கண் நீ பெற்றாயில், நீ அந்த மாதிரி மட்டும் உனக்கு கண் வந்துட்டுனாப்பா, பெருகும் இவ்வூரில் நாங்கள் பின்னே இருக்கிறோம், இந்த ஊரை விட்டு போயிடும்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from almighty lord shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: அருட்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே பாவவியல் என்கின்ற இயலிலே கடைசி தோத்திர பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை.
4: இப்ப நீங்க திருவாசகம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். திருவாசகம் இப்ப கேட்கணும்.
5: வச்சு கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சைக்கானார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆண்டுடுகின்றேன் அரூர் எம் பிச்சை தேவா என்னாஞ்சி என் பேசாயே
4: என்று திருவாகும். அதனால உனக்கு பிச்சை தேவன் என்று பெயர்.
5: இருவினை தீர்த்திடும் என்பவனே. அதனாலே இருவினை என்கின்ற நல்வினை தீவினை இரண்டையும் தீர்க்கின்ற தன்மையை உடையவனே. இருவினை என்பது நல்வினை தீவினை, இந்த இரண்டு வினைகளும் உயிர்களுக்கு ஸ்டாக்கா இருந்துகிட்டே இருக்கு, செய்துகிட்டே இருக்கு, இருந்துகிட்டு இருக்குது, செய்து கொண்டு இருக்கிற வினை என்பது மன வாக்கு காயங்களாலே வருகின்ற வினைகள் இருக்கிறது. அந்த வினைகளே எந்த ரூபத்திலேயே வந்துகிட்டே இருக்குது, செய்து கொண்டே இருக்கு. அந்த இருவினை என்று இரண்டு ஒளிந்தால் அதற்கு வீடு போயிரு. இருவனை தீர்ந்துச்சுன்னா இருவினமும் அளமும் அற எறவியோடு பெறவி அற ஏகபோகமாய் நின் நீயும் நானுமாய் இருந்து வகை பரம சுகாதனை அருள் எடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே இருவினைமும் மலமும் அற இருவினைமும் மலமும் அற இறவி ஒடு பிறவி அற பிறவி அதற்கு நேர் சொல்லு இறவி அருணகிரிநாதர் தனி இலக்கணம் படிச்சிருக்காரு இறவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரம சுகாதனையடை மறுதில் ஏகநாயகா லோகநாயகா இமை அவர் பெருமாளே என்பது திருவிடைமரு தூர் திருப்புகள். அதனால இந்த வினைகளை தீர்ப்பவன் சிவன்தான். வேற தெய்வங்கள் வினைகளை தீர்க்க முடியாது. வேற தெய்வங்கள் எல்லாம் வினையை உடையது. சிவன் வினை இல்லாதவன். அதனால இவனுக்கு வினைக்கேடன்னே பெயர். சிவபெருமானுக்கு வினைக்கேடன். வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லிருன்னு கேப்பார் மாணிக்கவாசகர். வினைக்கேடன் முதல்ல சொல்றாரு, பின்னாடி என்ன பண்றாரு உயிர்நுட்பத்துல, வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லிருங்கிறார். சிவனாலே வினை தீர்க்க முடியவில்லை, ஆனால் எவனாலையும் தீர்க்க முடியாது. அதனாலே வந்து சிவன் தான் வினைக்கேடன்னே பெயர். நம்ம வினை அதிகமா இருப்பதனால அவர் தாமதமா தீர்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்காரு. வினை அதிகமா இருக்கிற காரணத்தினாலே தீரலையே தீரலையேன்னு கஷ்டப்படுறோம்ல, அது காரணம் அதிகமான வினை இருக்கிறது. அது உடனே தீர்த்துட்டா சட்டத்துல இடம் இல்லை, உடனே தீர்க்க. அதனால சட்டத்தையும் அனுசரிக்கணும் இல்ல. வேண்டிய அவர் போட்டது வேண்டியவனுக்கு ஒண்ணு வேண்டாதவனுக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது இல்ல, செய்யப்படாது இல்ல. கும்பிடுறவனுக்கெல்லாம் வந்து கும்பிடுறவனுக்கெல்லாம் உடனே உடனே அருள் பண்ணிட்டான்னு வச்சுக்கா, சாமி பாரபட்சமாக ஒப்பிடுவார். மார்க்கண்டருக்கு அருள் பண்ணதுல ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா மார்க்கண்டையர் யமனுக்கு பயந்து வந்து இவரை அடைக்கலம் புகுந்தாரு. அடைக்கலம் புகுந்தவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இவருக்கு. அடைக்கலம் புகுந்து விட்டார். அடைக்கலம் புகுந்தவனை காப்பாற்ற வேணும். அதனால அந்த நீதி முறையில வந்து அவரை காப்பாற்றினாரு. அதற்கு மேல பிடிக்க வந்த யமன் என்ன பண்ணினா, சாமிய வந்து யோசனை பண்ணாம பாசத்தை போட்டுட்டான். சாமிய யோசனை பண்ணாம சாமி கிட்ட கேட்காம இப்படி வந்து உன்னகிட்ட இருக்கிறானே நான் பிடிக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுருக்கணும்ல. உன்கிட்ட வந்துட்டானே அவனை பிடிக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுருக்கணும்ல. இவனும் பூசை பண்ணித்தானே இந்த எருமை கடை எல்லாம் வாங்கினேன். சந்தையில வாங்கினதல்ல, சிவபெருமாட்டத்தான் எருமக்கடா பாசம் சூலம் எல்லாம் வாங்கினேன். அவனே சொல்றான், நானும் பூஜை பண்ணித்தாப்பா இதெல்லாம் வாங்கினேன். காசு போட்டு வாங்கல, பூஜை பண்ணி வாங்கினேன். சந்தையில வாங்கல, சிவன் கிட்டத்தான் வாங்கினேன். அதெல்லாம் நானே சும்மா ஓட்டிட்டு போட்டா சும்மா வந்துட்்டு அப்படின்னா கேட்டுக்கவனும், சாமியை கேட்டுக்கவனும், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி கேட்டுக்கணும். பெருமானே இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு, நான் போன பக்கம் எல்லாம் அங்க அழுதுகிட்டு இருந்தாங்க, அவன் ஏழை கண்ணா பண்ணு முன்ன பண்ண எழுதுகிட்டு கிடந்தேன், இவன் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறானே நான் என்ன செய்யட்டும் சாமி அப்படி கேட்டுக்கணும். இல்ல பூசையில பண்ணிக்கிட்டு இருக்கான், பவாய தேவாய நமகா சர்வாய தேவாய நமகா ஈசானாய தேவாய நம அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, இவன் என்ன பிடிக்கிறதா விட்டுட்டு போறதா சாமி அப்படின்னு நீ கேட்கவே இல்லையே. அதுவும் என்ன பண்ணிட்டேன், நீ செய்யற பூசை வந்து பாவத்தை போக்குமே தவிர நான் வீசுகிற பாசத்தை வீசுமான்னு போக்குமான்னு கேட்டுட்டேன். பாவத்தை போக்குமே தவிர நான் வீசுகிற பாசத்தை போக்குமா அப்படின்னு கேட்டுட்டேன். வீசு பாசம் விளக்கவும் வல்லதோ, பூசை வம்பவம் போக்குவதன்றி யான் வீசு பாசம் விளக்கவும் வல்லதோ, அந்த பூசைக்கு அவ்வளவு வலிமை இருக்குதான்னு கேட்டுட்டேன். அதனாலே வந்து அவனை கொன்று மார்க்கண்டனை காப்பாற்றினார். ஆகையினாலே இப்படி இருவினை தீர்த்திடும் என்பவனே நடநவிலும் துளி நல்லவனே, துளி நல்லவனே, தொழிலில் நல்லவன். என்ன தொழில்னா இந்த கூத்தாடுற வேலை தான், அதான் வேலை. கூத்தாடும் தொழில் இருக்குது, நடநவிலும் துளி நல்லவனே. இந்த நாட்டியம் கூத்து இருக்குது பாருங்க, அந்த கூத்து உலகத்து உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஆடுகிற கூத்து. உலகத்து உயிரிடுக்கு நன்மை செய்வதற்காக ஆடுகின்ற கூத்து. கூத்து ஆடவில்லையானால் அஞ்சு துளிலும் நடக்காது. படைத்தல் நடக்காது, காத்தல் நடக்காது, அழித்தலும் நடக்காது, மறைத்தலும் இல்லை, அருளலும் இல்லை. இந்த பஞ்சகிருத்தியமும் கூத்தினாலதான் நடக்கும். அவன் கூத்து ஆடுறதுனால அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அவன் ஒன்னொன்னா செய்யறது இல்ல, கூத்து ஆடுறதுனாலே அந்த தொழில்கள் செய்யறவன் செய்துகிட்டே இருக்கிறான். எஜமான் தூங்கினான்னு வச்சுக்க, வேலைக்காரன் என்ன பண்ண, அவன் அதுக்கு மேல குரட்டைட்டு தூங்கிடுவேன். கம்பெனி ஓனர் தூங்கினாருன்னு வச்சுக்க, கம்பெனி ஓனர் வந்துருவானே பயமா இருக்கணும். ஓனர் வந்துருவாரே, கோவிப்பாரு, கேட்பாருங்கிற பயம் இருந்தா தான் வேலை செய்வேன். அவன் தூங்கினான்னு வச்சுக்க, இவன் அதுக்கு மேல தூங்கிடுவேன், யாரு வேலை செய்வேன். அதனால நம்ம சாமி தூங்குறதே இல்லை, நம்ம சாமி தூங்குறதில் உண்ணாது உறங்காது இருந்தாய், போதாதே வேதம் உணர்ந்தாய். யாரு சொல்ற அப்பர் சுவாமி? உண்ணாது உறங்காது இருந்தாய், சாப்பிடுறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, உண்ணாது உறங்காது இருந்தாய். அதனால கூத்து ஆடிக்கிட்டே இருக்கிறார். கூத்து ஆடுதல் என்று சொன்னால் அசைத்தல், அசைத்தல் உலகத்தை அசைத்தல், இயக்குதல். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம், நான் அசைந்தால் அசையும் அகிலம், அசையாவிட்டால் அசையும். அதனாலே அப்படி நடன விழுந்துளி நல்லவனே, நாசமும் நாசமும் மாமய நல்லவனே, நாசமும் மாமய நல்லவனே. ஐயாலே இந்த நாசம் என்கிறது இருக்குது பாரு, உலகத்தை அழிக்கிற வேலை. அப்படிப்பட்ட வேலையே அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுதா, செய்கிறான். ஐயால அந்த நாசமும் மாமயன் அல்லவனே, ஐயால அந்த பரமா விஷ்ணுக்கள் இருக்கிறார்களே, அயன் என்கின்ற பரம விஷ்ணுக்கள், அவர்களுக்கு மேலே இருப்பவனாயிருந்து அவர்களை எல்லாம் நாசம் பண்ணுகிறான், பரம விஷ்ணுக்களையும் நாசம் பண்ணுகிறான். மடலவில் கொன்றயம் மாலையனே, மடலவில் கொன்றயம் மாலையனே, ஐயால மடல் என்கின்ற இதழ்களையுடைய கொன்றை மாலையை அணிந்தவனே, கொன்றை மாலையை அணிந்தவனே. சுவாமிக்கு மற்ற எல்லா புஷ்பங்களும் வேண்டிய புஷ்பங்கள் தான். அதுவும் ஒரு புஷ்பவிதி ஆசிரியர் எழுதினாரு, நாரும்பூவும் தேவருக்கா நாராப்பூவும் தேவருக்காம்னாரு. வாசனை உள்ள பூவும் தேவனுக்கு ஆகும், சிவனுக்கு ஆகும், வாசனை இல்லாததும் ஆகும். அதுக்கு போறான் அடையின்னு போயிருப்பா, அதுக்குன்னு வாசனை இல்லாத பூவில செய்யப்படாது, கிடைக்கலன்னா அதுல செய்யலாம்னார். வாசனை உள்ள பூ கிடைக்கலன்னு வச்சுக்க, அந்த பூல பண்ணலாம், கிடைக்காத போது. அதனாலே அப்படி நாரும்பூ வந்து எவருக்கா நாரா பூந்து எவருக்காம்னார். அப்படிப்பட்ட பூக்களிலே கொன்றை புஷ்பம் மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிற சிவருமானுக்கு கொன்றையானே வீர். கொன்றை சூடி நின்ற தேவை அன்பி ஒன்று நன்றில் ஓமை என்பது சம்பந்தர் தேவாரம். கொன்றையை பத்தி நிறைய விஷயங்கள், கொன்றை மாலையினாலதான் அபிமனனையே கொன்றானுங்க, கொன்றை மாலையை போட்டுதான் அந்த துரியோதனாதிகள் அபிமனனை கொன்றார்கள். ஆகவே கொன்றை மாலையை போட்டுதான் நம்ம சண்டேஸ்வரரை வரவழைச்சார், கொன்றை மாலையை போட்டுதான் சண்டேஸ்வரரை மாலை சூட்டி வரவேற்றார். நேத்து கூட சொன்னேன், ராத்திரி சொன்னேன்னா வேட்டுப்பட்டியில அண்டர் அண்டர்வரானும் தொண்டர்தமுக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட கதமும் உடுப்பனவும் சூடுவனவும் உமக்காக சண்டீசனுமாம் பரந்தந்தும் என்று அங்கு அவர் பொற்றடம் முடிக்கி துண்ட மதிசேர் சடைக்கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். தகுதியுள்ளவர்கள், தகுதியுள்ளவர்களுக்கு மாலை போடுதல், தகுதியுள்ளவர்கள் வந்தா அவர்களுக்கு மாலை போடுதல். அதை சொன்ன அப்படி போடுறது, போடுறவனும் தகுதி உடையவனா இருக்கணும், மாலையே போடுகிறவனும் தகுதியுடன் அதை ஏற்றுக்கொள்ளவும் தகுதியுடையவனார். சிவபெருமானே மாலை போட்டு ஒரு வரை வரவேற்றார் என்று சொன்னார். அது என்னன்னு சொல்றது ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த பெருமையே சொல்லி முடியாது. அதனாலதான் ஞானசம்பந்தர் திருச்செய்கிட்ட வந்த உடனே இறங்கிக்கிட்டார், பல்லக்கு விட்டு இறங்கிட்டார். அடாடா அடாடா, சிவபெருமான் மாலை சூட்டி வரவேற்ற பிள்ளையார் அவதாரம் செய்த ஊரு, சண்டீச பிள்ளையார் அவதாரம் செய்த ஊரு என்று சொல்லி ஞானசம்பந்தர் இறங்கி கும்பிட்டாராம். அப்படி கொன்றை மாலை அவ்வளவு சிறப்புடையது. வந்தன யாம் ஜெயும் மாலையனே, ஐயாலே வந்தன என்கின்ற வணக்கத்தை செய்வதற்கு இருப்பிடமாக இருப்பவனே, வணக்கத்தை செய்வதற்கு இருப்பிடமாக இருப்பவனே. படிதனிர் காசி பதியவனே, படி என்றால் உலகம், உலகத்திலே இருக்கின்ற தலங்களிலே சிறப்புடையதாக சொல்லப்படுது காசிப்பதி. காசின்னு இருக்குதே அது வந்து சிறப்புடைய தலம். அது ஷிகா என்பது காசின்னு வந்தது. காசிக்கு சீனா முதல்ல போட்டா ஷிகான்னு வரும். ஷிகை என்று ஷிகா மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது இல்ல, இருக்குது இல்லவா? அது போல காசி வந்து சிகையாக விளங்குது. சிகைக்கு மேல உறுப்பு இல்லை, சித்தியாருக்கு மேல நூல் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி. சிகைக்கு மேல உறுப்பு இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட காசிப்பதியிலே இருப்பவனை, காசிப்பதியிலே இருப்பவனை. காசி என்பது இறந்தவர்களுக்கெல்லாம் முத்தி கொடுப்பது. காசி இறந்தவர்களுக்கு முத்தியை கொடுப்பது. அதனாலே அதுக்கு அபிமுத்தம்னு பேர், அபிமுத்தம் என்று பெயர். அபிமுத்தம்னா அவிந்தவர்களுக்கு முத்தியை கொடுப்பதுனால அபிமுத்தம் காசி. அதனாலே அப்படிப்பட்ட பதி இருப்பவனே பல்லுயிர்க்கெல்லாம் பதியவனே. பல்லுயிர்னா உயிர்கள் எண்ணில்லாதன. பல்லுயிர் என்றால் எண்ணில்லாத உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே, உயிர்களுக்கு தலைவனாக இருப்பவனே. அதனாலதான் அவனுக்கு பசுபதியின்னு பேர். பசுனா உயிர்கள், பதினா தலைவன், பதி என்றால் தலைவன், பசுனா உயிர்கள், உயிர்களுக்கு தலைவன் பசுபதி. அதனால பையு பல்லுயிருக்கெல்லாம் பதியவனே, அவனுக்கு தான் பதியின்னு பேர். ஆகையினாலே இப்படி சிவபெருமானுடைய துதியை சொல்லுகிறார். அதுக்கு மேல இன்னொரு பாட்டும் சிவபெருமானுக்கு தோத்திரம் பண்றாரு. அவங்களுக்கு எல்லாம் பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, அதனால பாடி இருக்கிறார்கள். அதுக்கு மேல இன்னும் ஒரு பாட்டு சொல்லிருக்கா, பூதி பூடனன் வேத பாடனன் பூல சூடினன் காளியூடினன். இந்த பாட்டை பாரு. பூதி பூடனன் வேத பாடனன் பூல சூடினன் காளியூடினன். பூதி பூடனன், பூதி பூடனன் பூடனம்னா ஆபரணம். பூடனம் என்றால் பூஷணம் என்றால் ஆபரணம். அவனுக்கு ஆபரணம் அலங்காரம் எது வந்தால் திருநீர். விபூதி அலங்காரம், விபூதி காப்பு, விபூதி காப்பு. சுவாமிக்கு முருகன் முதலான மூர்த்திகளுக்கு விபூதியை கொட்டி தொடச்சு விட்டா ஜம், விபூதி காப்பு. அதனாலே பூதி பூடனன், பூதி என்கின்ற திருநீற்றையே அவன் வந்து அலங்கார பொருளாக வைத்திருப்பான். பூதி பூடனன் வேத பாடனன், வேத பாடனன், வேத பாடனன் என்றால் வேதத்தை ஓதியவன், வேதத்தை அருளிச்சவன், வேதத்தை பாடியவன். வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மீன் என்பது தன் வேதவா. திருநேற்றுக்கு பூதினு ஒரு பெயர். திருநேற்றுக்கு பூதி, பூதி விபூதி, பூதி பூதி என்றால் செல்வம், பி என்றால் மேலான, மேலான செல்வம் என்று அதற்கு பெயர். பூதியினைத்தான் கொடுக்க யார் பூதி என்னும் பேர் ஓதினர் வெண்ணீற்றனுக்கு என்று ஓர் என்பது சைவ சமயநெறி. பூதியினைத்தான் கொடுக்கையால் பூதி என்னும் பேர் ஓதினர் வெண்ணீற்றனுக்கு என்று ஓர் என்பது சைவ சமய நெறி. அதனாலே திருநேற்றுக்கு பூதின்னு பேரு. வடமொழி, வடமொழி. அதை வி போட்டா விபூதி, வினா மேலான உயர்ந்த செல்வம் விபூதி. அதனால திருநீர் நிறைய பூசவனும், திருநீர் சிந்தப்படாது, திருநீர் நிறைய பூசவனும். திருநீர் இல்லாதவனுடைய முகம் சுடுகாட்டுக்கு சமங்குது. சுடுகாட்டுல கூட விபூதி கிடக்குது, சுடுகாட்டுல சாம்பல் கிடக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி பூதி பூடனன் வேத பாடனன், வேத பாடனன் வேதத்தை அருளி செய்தவன். பூளை சூடினன், பூளை சூடினா பூளை பூன்னு ஒரு பூ இருக்குது, பூளை பூ இருக்குது அல்லவா? பூளை இருக்கு மதினாக பூணரளித்த சிறியோனே என்பது திருப்புகள். அதனாலே அப்படி பூளை பூவை சூடினவன். காளியூடினன், காளியூடின காளின்னு ஒருத்தி இருக்கிறாள், அவ வந்து தாரகாசுரனுடைய ரத்தத்தை குடிச்சு விட்டான். தாரகாசுரன் ஒருத்தர் இருந்தார், அந்த சூரபன்மன் தம்பி இல்ல, சூரபனுடைய தம்பி இல்ல, இவன் வேற தாரகாசுரன். அவன் வந்து வரத்தை வாங்கிட்டு உலகத்தெல்லாம் அழிக்க தலை போட்டுட்டான். பொல்லாதவனுக்கு பலம் வந்தா உலகத்துக்கு கெடுதல் வரும். நல்லவனை எல்லாம் கெடுத்து விடுவான், பொல்லாதவனுக்கு அதிகாரம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நல்லவர்களை எல்லாம் அழிப்பான். அதனாலே அவன் வந்து உலகத்துக்கு கெடுதல் பண்ணபடியினாலே தேவர்கள் வேண்ட காளிய விட்டாரு. அவனை போய் சங்காரம் பண்ணு விட்டாரு. அவ போய் சங்காரம் பண்ணினா, சங்காரம் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை குடிச்சு விட்டான். அவன் ரத்தத்தை குடிச்சு விட்டான். இப்ப நரசிம்மம் என்ன பண்ணாரு, இரணியன் ரத்தத்தை குடிச்சு விட்டாரு. இதே நரசிம்மம் அது ரத்தத்தை, இரணிய ரத்தத்தை குடிச்சா என்னமா இருக்கும்? சாமான சாதாரணமா இருக்கும் போதே மோசமானவனா பொல்லாதவனா இருக்கிற, அவன் ஒரு பாட்டில ஊத்துனான உள்ளுக்க என்னமா இருப்பான் அதே போ.

பயந்தில நேல் தரணி எல்லாம் ஊன் முக்க வேர்க்காலிக்கு ஊட்டாங்கான் உலகத்தையே சாப்பிட்டு பாலாம் சாடலும் என்பது திருவாதன். நீ சந்தேகம்னா திருவாதிரை எடுத்து பார்த்தலாம், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வச்சுனா திருவாதிரை எடுத்து பார்த்தலாம். விளங்குதா? காது முக்கிற வீர பத்திர காளி வெக்க, காது முக்கிற காதுனா கோபிக்கிற உக்கிர வீர பத்திர காளி வெக்க, காளி வெக்கப்படும் முடியாக காளி வெட்க மகுடாமாக ஆசமுட்ட வீசி விட்ட காலம். இந்த உருதுவதாண்டவம் திருவரங்க. காது முக்கிற வீர பத்திர காளி வெக்க மகுடாமாக ஆசமுட்ட வீசி விட்ட காலம். பத்தீமையோரை ஓது வித்த நாதருக்க ஓது வித்த முனி நான ஓரெழுத்தில் ஆறெழுத்த ஓது வித்த பெருமாளை என்பது திருப்போல். ஆகையினாலே அந்த காளியோடு வணங்கி ஆடி அவளை தோற்கடித்தான். அதுல தோற்று போய் அவளுடைய ஆணவா அடங்குச்சு. தில்லைக்காளி விசேஷம், போனா தில்லைக்காளியும் கும்பிட்டு வரணும். தில்லைக்கு போனா, தில்லைக்கு போனா தில்லைக்காளியும் கும்பிட்டு குங்குமத்தை நிறைய கூட்டாங்களும். அப்படி ஆதி நாயகன் பேதை நாயகன், ஆதி நாயகன் சிவருமான், ஆதி நாயகன் முதல் தலைவன், நாயகன்னா தலைவன், ஆதி நாயகன்னா முதற் தலைவன். தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். இப்ப இங்க நகராட்சி தலைவர், வார்டு தலைவர், நகராட்சி தலைவர், வட்ட தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர், எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காருல்ல, அது போல. அதே போல பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்கள் எத்தனை பேருக்கும் தலைவன், அதனால ஆதிநாயகன். ஆதிநாயகன் அவன் பேத நாயகனாகவும் இருக்கிறான். பேதை நாயகன் அது என்னது? அது என்ன பேதை என்ன? பெற்றமூர்த்தி என்றால் எங்கள் பேதை. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அவளுக்கு ஒண்ணுமே பேதைன்னா அறிவில்லாதவள். அற்றன் தீர்க்க அறிவிழல் ஆகிலும் கற்றை செஞ்சடையான் கடம்பந்துரை பெற்றமூர்த்தி என்றால் எங்கள் பேதை. ஒண்ணு விவரமே தெரியல. இவ வந்து அடிக்கடி அடிக்கடி பெற்றமூர்த்தி பெற்றமூர்த்தி கடம்பந்துரை நாயகன், ஆதி நாயகன், பேத நாயகன். ஆமை பூணினும் வாய்மை பேணினும் ஆமையே மார்பிலே ஓட்டுக்காரு. ஆமை ஆமை இருக்குதுல்ல, ஆமை ஓட்டை மார்பிலே இருக்கு. பன்றி என் கொம்பு கமடம்னா ஆமை, கமடம்னா ஆமை. பன்றி என் கொம்பு கமட அம்பு என் கஞ்சுரல் பண்டையன் பங்கமணி பவர்ஷே என்பது திருப்பரங்குன்ற திருப்புகள். பன்றி கொம்பு, பன்றி கொம்பு, ஆமை ஓடு, எலும்பு, இவைகள் எல்லாம் சேர்த்து மாலையா போட்டிருக்காராம். ஏனாமா எயிறு ஆமையும் எலும்பு இடு தாங்கிய மார்புடையான சுந்தரம். ஏனம்னா பன்றி, பன்றி கும்பையும் பன்றி அவதாரம் எடுத்தார் அல்லவா மகாவிஷ்ணு. அந்த அவதாரத்துல வந்து உலகத்தை நிலைநிறுத்தி விட்டு உலகத்தை அழிக்க தலை போட்டுறார். அதன் பிறகு முருகப்பெருமானை விட்டு அந்த பன்றியினுடைய கொம்பு ஒடிச்சு விட்டு வந்தார். முருகன் தான் பன்றி கொம்பு ஒடிச்சு கொண்டு கொடுத்தாரு. அதை வாங்கி மார்பில போட்டுக்கிட்டாரு அவர் மாமனார, மாமனாருடைய கொம்பு பிடிச்சு விட்டார். அதே மாதிரி கூர்மாவதாரம், கூர்மாவதாரத்திலேயே ஆமையினுடைய ஓட்டை அணிந்து கொண்டாரு. ஆகவே அப்படி ஆமை பூனினன் வாய்மை பேணினன். வாய்மை என்கின்ற சத்தியத்தை உலகத்திலே சத்தியம் இருக்கும்படியாக காப்பாற்றினவன் வாய்மை பேணினன். போதன் மாதவன் ஊடி நேடவும் பூனவே எங்கான காணோனாவரன். போதன், போதன்னா பரமாவுக்கு பேர். போதன் என்றால் பரமாவுக்கு பேர். போது என்றால் தாமரை, போது என்றால் புஷ்பம், போதுன்னா தாமரை. தாமரையில இருப்பவனுக்கு அந்த வந்து இடவாகு பெயர்னு சொல்றது இலக்கணத்துல, இடவாகு பெயர்னு சொல்றது. அதனாலே அந்த பூவில இருப்பதனால அவனுக்கு போதன் பேர். போதன், போதன் என்று சொன்னால் போது என்றால் மலர், மலர் மேல இருப்பவனுக்கு போதன் என்று பெயர். விளங்குதா? அதனாலே அப்படி போதன் மாதவன், மாதவன்னா மகாவிஷ்ணு. போதன் மாதவன் ஊடி நேடவர், ரெண்டு பேருக்கும் பிணக்கு வந்து திருமாலுக்கு மாதவன் ஒரு பெயர், மாதவன் என்று பெயர். மாதவன் என்று சொன்னால் அவன் பெண் வடிவமாக இருப்பவன். திருமாலுக்கு சிவருமானுக்கு ஒரு சக்தியாக இருப்பவன் மாது, மாதவன் மாது, அவன் அவன் மாது, மாதவன் அவன் மாது, மாதவன். புரியுதா? மாது ஸ்ரீனுடைய லட்சணம் தான் அது மகாவிஷ்ணு. சிவருமானுக்கு ஒரு சக்தி.

சிவபெருமானுடைய சக்தி. அதனாலதான் மோகினி அலங்காரம் பண்றது. மகாவிஷ்ணு ஏகாதசி இன்னைக்கு முதல் நாள் மோகினியாக வருவார். மோகினா மோகினி பெண்ணாக வருவார். பெண் தான் மகாவிஷ்ணு, பெண் தான் சிவபெருமான், ஆண் மகாவிஷ்ணு, பெண் அப்படி வழங்குதா. அதனால அது குமர ஒருவரர் மாதவன்னா இன்னொரு பொருள். மாதவன்னா பெரிய தவத்தை உடையவன் பொருள். மா பெரிய தவம்னா தவன்னா பெரிய தவத்தை உடையவன் பொருள். அந்த சொல்லு அந்த அர்த்தம் அதுக்கு பொருந்தாதவனுக்கு குமர ஒருவரர் அது அவனுக்கு பொருந்தாதுன்னாரு. அவனுக்கு தவமுடையவனா இருந்தா திருவடியை கண்டிருக்கணும் இல்ல, காண முடியாமையினால அவனுக்கு மாதவன்கிற பெயர் பொருத்தம் அல்லனார். மாதவன் என்பது அரண் என்று எந்தை தாழ்கானான் அணுக்கொடன்னு சிதம்பரம் செய்ய போவேன். மாதவன் என்பது அரண் என்று நியாயம் அல்ல, எந்தை தாழ்கானான் திருவடியை காணான் நானு கொல வெக்கப்படும்படியாக அவனுக்கு மாதவன்கிற பேரை சொல்லப்படாதுன்னார். நிறைய இருக்கிற மாதிரி. ஆகையினாலே இப்படி மாதவன் போதன் மாதவன் ரெண்டு பேருக்கும் போதனுக்கும் மாதவனுக்கும் படக்கு வந்துருச்சு. ஊடி ரெண்டு பேருக்கும் படக்கு வந்துருச்சு. நான் பெரியவன், நான் பெரியவன் என்று சொல்லி படக்கு வந்துருச்சு. ஊடி நேடவும் ரெண்டு பேருக்கும் படக்கு வந்து தேடவும் காணவன் போதன் போதன கண்ணனு அண்ணல்தன் பாதந்தான் முடி நேடியவன் வர யாதன் காண்பரிதாகி அலந்தவர் ஓது நாம நமச்சு வாயவன் என்பது சம்பந்தர் தேவாரம். போதன் மாதவன் ஊடி நேடவும் பூனவே அங்க அங்காணவரன் காதம் மாமகன் ஆறு மாமுகன் காசில் வாசகம் பேசுவாமரோ. காதன் மாமகன் அதனாலே அன்பு வடிவமாக இருப்பவன் அவனுடைய மகன் ஆறு மாமுகத்தை உடையவன். அவனுடைய மகன் ஆறு முகத்தை உடன் அப்படி ஆறு முகத்தை உடையவனாகிய முருகப்பெருமானுடைய குற்றமில்லாத வாசகத்தை பேசுவோமாக. வாசகம் என்றால் அவனுடைய புகழை பேசுவோமாக, ஆறு முகத்தினுடைய புகழை பேசுவோமாக என்று இந்த தோர்த்தந்திரத்தில் சொல்றார். பூதிபூடனன் வேதபாடனன் பூடசூடினன் காளியூடினன் ஆதிநாயகன் பேதநாயகன் ஆமி பூனினன் வாயுவேனினன் போதன் மாதவன் ஊடி நேடவும் பூனவே எங் காணோனாவரன் காதன் மாமகன் ஆறு மாமுகன் காசில் வாசகம் பேசுவாமரும் என்பது இப்படி முருகனுடைய தோத்திரத்தை இப்படி சொல்லுகிறாரு. பாவ இயல் என்கின்ற அதிகாரத்திலே கடைசி பாடல் அகத்தியன் புதி என்கின்ற ஒரு பாடல். அந்த பாடலிலே சிவபெருமானுடைய அருமை பெருமகளை அவனுடைய சிறப்புகளை எல்லாம் இந்த பாடலிலே சொல்லி அவன் கூறிய ஆகமத்தை கற்றவனாகிய அவன் கூறிய ஆகமத்தை கற்றவனாகிய அகத்தியனுக்கு என்னுடைய கண்ணும் நாவும் கோயிலாக இருக்கும் என்று அவரை துதி செய்கிறார். அகத்தியரை துதி செய்கின்ற இந்த ஆசிரியர் எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அப்படி சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லி அவனுடைய ஆகமத்தை கற்றவராகிய அகத்திய முனிவருக்கு என்னுடைய கண்ணும் என்னுடைய நாவும் கோயிலாக இருக்கும் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். அது எப்படி பாட்டுன்னா, ஆறு சூடினன் நீரும் ஆடினன் ஆறு சூடினன் நீரும் ஆடினன் ஆலன் நீளலன் மூலஞ்சாளலன் ஏறதேறினன் கூறு கூறையன் ஈரிலாதவன் தேரிலாதவன் மாறிலாவரன் வேறிலாவரன் வாய்மை பேசினன் தீமை ஊசினன் கூறும் ஆகமும் தேரும் மாதவன் கோயிலாவதன் கோவும் நாவுமே என்று அகத்திய முனிவருக்கு துதி சொல்லுகிறார். ஆகையினால இப்படி இந்த நூலாசிரியர் எல்லாவற்றிலும் சிறப்புடையவர். அதனால இப்படி இப்படி பாடலிலும் இப்படி அற்புதமான பொருளை எல்லாம் வைத்து ஒரே சொல்லு இரண்டு பொருள் படும்படியாகவும் பாடி இப்படி தோத்திரம் பண்ணுகிறார். ஆகையினால இப்படி நூல்களை படிப்பதும் கேட்பதும் அவசியம். அதை வந்து இந்த பிறவியில இந்த நூல்களை படிக்க கேட்க கிடைத்ததே என்று பெரிதாக நானும் இந்த நூல் இருக்கிறதுன்னே தெரியாத ஜென்மம் நிறைய இருக்குது. இந்த நூல்கள் இருக்கிறது சிவநூல்கள் தெரியாத ஜென்மம் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட நூல்களை வந்து படிக்கவும் கேட்கவும் இந்த பிறவிக்கு கொடுத்து வச்சதே நினைக்கும். நூல் அனந்த கோடி தேடி மால் மிகுந்து பார்வோ
கூறி நூறு செஞ்சொல் கூறி மாறி விளைதீமை நோய்கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாய். உலக நூல்கள் வாதையற்றும்பார் அருணகிரிநாதர். ஆகையினால் இப்படி சிவநூல்களை படிப்பதினாலே சிவமாவான், சிவநூல்களை படிப்பதினாலே சிவமாவான். அது சாமான்யமா அவனை படித்தவனை விடாது, அவமாக விடாது, வீணா போக மாட்டான். வீணாக அவம் என்றால் வீண், அதனால வீணாக போக மாட்டார். அதனால சிவநூல்களை கற்பதும் கற்பதும் அவசியம், அவசியம், அவசியம். நம்ம பார்வதி பஜே.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: வேத பாடாக ரிக்வேத ரதபாடக
1: ஓம் தக்ஷண்ணா சத்யாபியாம் யுவானா பிதரா நாசத்யாபியாம் தக்ஷண்ணா பிதரா யுவானா தக்ஷண்ணா சத்யாபியாம் யுவானா பிதரா நாசத்யாபியாம் பரிஜ்மானம் பிதரா புனாஹ பரிஜ்மானம் நாசத்யாபியாம் தக்ஷண்ணா புனஃ பிதரா யுவானா தக்ஷண்ணா சத்யாபியாம் யுவானா பிதரா நாசத்யாபியாம் பரிஜ்மானம் பிதரா புனாஹ பரிஜ்மானம் சுகம் புனஃ சத்யமந்த்ராஹ பரிஜ்மானமிதி பரிஜ்மானம் புனரிதி புனாஹ சுகம் பரிஜ்மானம் நாசத்யாபியாம் தக்ஷண்ணா சத்யமந்த்ராஹ புனஃ பிதரா யுவானா தக்ஷண்ணா சத்யாபியாம் யுவானா பிதரா நாசத்யாபியாம் பரிஜ்மானம் பிதரா புனாஹ பரிஜ்மானம் சுகம் புனஃ சத்யமந்த்ராஹ பரிஜ்மானமிதி பரிஜ்மானம் புனரிதி புனாஹ சுகம் ரதம் சத்யமந்த்ரா ருஜூயவாஹ சுகமிதி சுகம் சத்யமந்த்ரா இதி சத்யமந்த்ராஹ ரதம் சுகம் பரிஜ்மானம் நாசத்யாபியாம் தக்ஷண்ணா ருஜூயவ சத்யமந்த்ரா புனஃ பிதரா யுவானா தக்ஷண்ணா சத்யாபியாம் யுவானா பிதரா நாசத்யாபியாம் பரிஜ்மானம் பிதரா புனாஹ பரிஜ்மானம் சுகம் புனஃ சத்யமந்த்ராஹ பரிஜ்மானமிதி பரிஜ்மானம் புனரிதி புனாஹ சுகம் ரதம் சத்யமந்த்ரா ருஜூயவாஹ சுகமிதி சுகம் சத்யமந்த்ரா இதி சத்யமந்த்ராஹ ரதமிதி ரதம் ருஜூய

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தொண்டை நாட்டின் தேவார திருப்பதியங்கள் பெற்ற தலங்கள் 32 18வது தலமாக அமைவது திருக்கடில் என்பது. இந்த தலம் தற்போது திருக்கண்டலம் என்று வழங்கப்படுகிறது. சென்னையிலிருந்து பெரியபாளையம் செல்லும் பேருந்துகள் மூலமாக இந்த தலத்தை அடையலாம். வழியில் கன்னிப்புத்தூர் என்ற ஊரை அடைந்து அங்கிருந்து தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இந்த தலத்தை அடையலாம். சென்னையிலிருந்து வடக்கில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், பெரியபாளையத்திலிருந்து கிழக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், பொன்னேரியிலிருந்து தென்மேற்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் அமைந்திருக்கிறது. கள்ளி மரத்தை தல விருட்சமாக கொண்டபடியால் இந்த தலம் கள்ளில் என்ற பெயரை பெற்றது என்பார்கள். முள்ளி என்றும் இந்த தல மரத்தை குறிப்பிடுவது வழக்கம். முள்ளின் மேல் முதுகூகை முரளும் சோலை என்று ஞானசம்பந்தருடைய தேவாரம் இதனை குறிப்பிடுகின்றது. ஞானசம்பந்தருடைய திருப்பதியும் இத்தலத்திற்கு ஒன்று அமைந்திருக்கிறது. பிருகு முனிவர் இத்தலத்தை அடைந்து சிவபெருமானை வழிபட்டபடியால் இறைவன் அவருக்கு லட்சணாமூர்த்தி வடிவம் காட்டி அருள் அணுகினான் என்பது வரலாறு. இந்த ஊரானது மிகச்சிறிய கிராமமாக அமைந்திருக்கிறது. ஆலயமும் மிகச்சிறிய அளவில் அமைந்திருக்கிறது. ஒரே பிரகாரத்தோடு விளங்குகிறது. சுவாமி அம்பாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. இவ்விருவருடைய சன்னதிக்கு நடுவில் முருகப்பெருமானுடைய சன்னதியும் அமைந்திருப்பதால் சோமாஸ்கந்த வடிவில் நாம் தரிசிக்கின்றோம். ஆலயத்திற்கு எதிரில் உள்ள அழகிய நீர்நிலை நந்தி தீர்த்தம் என்றும் சிவானந்த தீர்த்தம் என்றும் வழங்கப்படுகின்றது. சுவாமியினுடைய பெயர் சிவானந்தேஸ்வரர் என்றும் அம்பிகை ஆனந்தவல்லி என்றும் மக்களால் அழைக்கப்படுகின்றார்கள். முனிவருக்கு காட்சி நல்கிய தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி மிகச் சிறப்பு வாய்ந்தது. இவ்வாறு பிரம்மகுமாரனாகிய பிருகு முனிவர் சிவ வழிபாடு செய்த தலம் இந்த திருக்கல்லில் என்பது. இந்த தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி பெருமானை ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். இந்த பெருமானை நினைபவர்கள் உயர்வு எய்துவார்கள் என்றும், அப்பெருமானை வழிபடுபவர்கள் வினைகள் எல்லாம் எளிதில் அகலும் என்றும், இந்த பெருமானுடைய புகழை பெரியோர்கள் அறிவர், பெரியோர்க்கும் பெரியவனாக அடியார்கள் நெஞ்சுள் இருப்பவனாக இந்த இறைவன் பெண்ணாளும் பாகனாக நூறு அணி மார்பனாக பரமயோகியாக ஆடலும் பாடலும் மேற்கொள்பவனாக அறவங்கள் கூம்பவனாக ஓடுதல்லால் கலன் மற்றும் எந்துபோவன் அல்லாதவனாக இங்கு அருட்காட்சி வழங்குகின்றான். அப்பெருமானுடைய அடியார்கள் அவனே போன்று நுண்ணுயிர் பூசுபவர்கள், எளிய தவ வாழ்க்கை மேற்கொள்பவர்கள், ஊரூர் திரும்பி பெருமானை வழிபடுவர்கள். அப்படிப்பட்ட அடியார்களை இகழ்பவர்கள் எல்லாம் ஆதர்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். மாதவம் செய்பவர்களுக்கெல்லாம் மலவாதனைகளை எல்லாம் தீர்க்கும் பெருமானாக இங்கு எழுந்தருளியுள்ளான் கள்ளில் ஈசன். அந்த பெருமானுடைய தேவி ஒரு பாகமாக வழங்குகின்றாள். அவளுடைய கண்கள் நீல மலர்கள் போன்றவை. பெருமான் புரிநூல் கொண்டவன், திருநீர் புல்கும் மார்பை உடையவன். அப்படிப்பட்ட பெருமானை பேண வேண்டும் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார் காழிவள்ளல். அந்த கள்ளில் மேயவனை பெரியான் என்று அறிவார்கள் பேசுவார்கள். அவன் ஒருவனே பெரியான் எனப்படுபவன், வேறு எவரும் பெரியார் அல்லர் என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கின்றார் இந்த பதிகம் மூலம். மேலும் சமன் சாக்கியர்கள் பேச்சுக்களையெல்லாம் ஒரு நெறி என்று கருதாமல் இந்த தலத்தை அடைமீன்கள் என்று நமக்கு ஆட்படுத்தும் வகையில் 10வது பாடலை அமைத்துள்ளார் ஞானசம்பந்த பெருமான். இந்த திருப்பதிகத்தை அனுதினமும் ஓதுபவர்கள் புகழோடும் பேரின்பத்தோடும் வாழ்பவர்கள் என்று திருக்கடைக்காப்பில் எழுச்சுகின்றார் ஞானசம்பந்த பெருமான்.

தானே விரையாலும் மலராலும் ஒழுமை குன்றா உரையாலும் எதிர்கொள்ள ஓ

தான் நல்லவலனாய மழுவாழும் வேலூவல்லான் கலனாய தலை ஓட்டான் கள்ளில் மேயான் மலனாய திற்கு எய்தும் மாதவத்தோர்க்கே ஒடியார் மீ பூசினும் புறவின் நரவும் குடியா ஊர் திரியினும் குப்பிடினும் கடியார் பூம்பொழில் சோலை கள்ளில் மேயான் அடியார் பண்பு இகழ்வார்கள் ஆதர்களே ஏ திருநீல மலர் உன் கண்.

என்றும் பெருநீளமிடற்று அண்ணல் பேணுவதேயே வரியாய மலரானும் வையம் தன்னை உரிதாய வளந்தானும் உள்ளுதற்கு அங்கு அறியானும் அரிதாய கள்ளில் மேயான் பெரியான் என்று அறிவார்கள் பேசுவாரேயே ஆட்சியப் பேய்களோடு அமணல் குண்டர் பெச்சினை நெறியல்ல போணுமின்கள் மாச்செய்த வளவைய.

0: சிம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பஞ்சபூத தலங்களுள் வாயு தலமாக அமைந்துள்ளதும் தொண்டை நாட்டில் மூவராலும் பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாக அமைவதும் சிவபக்திக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லாத கண்ணப்ப நாயனார் பூஜித்ததுமாகிய திருக்காலத்தி என்ற தலத்தை நாம் இன்றைய சிவாலய தரிசனமாக மேற்கொள்கிறோம். இந்த தலம் சென்னையிலிருந்தும் ரேணிகுண்டாவிலிருந்தும் எளிதில் அடையக்கூடியதாகும். இதற்கு புகைவண்டி தொடர் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் செல்வதற்கு வசதிகள் நிரம்ப உள்ளன. ஸ்ரீ காளஹஸ்தி என்று வழங்கப்படுகிறது இந்த தலம். இதை தமிழில் ஸ்ரீ காளத்தி என்று வழங்குவர். ஸ்ரீ என்பது சிலந்தியையும் காலம் என்பது பாம்பையும் அத்தி என்பது யானையையும் குறிப்பதாக இந்த தல வரலாறு குறிப்பிடுகின்றது. இம்மூவருக்கும் இத்தலத்து இறைவன் தன் திருமேனியோடு ஒடுக்கி முக்தி அளித்தான் என்பது புராணம் நமக்கு அளிக்கும் செய்தி. இங்கு எழுந்தொழியுள்ள சிவலிங்க திருமேனியில் இதனை இன்றும் காண முடிகிறது. இந்த மூர்த்தி சுயம்புவாக மேற்கு நோக்கிய வண்ணம் வெண்ணிறத்தில் விளங்குகின்றதை நாம் காண்கின்றோம். இவருக்கு பச்சை கற்பூரம் விபூதி கலந்த அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த பெருமானை விஷ்ணு, பிரம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி, ரோமச முனிவர், வசிஷ்ட ரிஷி, வேத ரிஷிகள், ஆதிசேஷன், யக்ஷர்கள், அகத்திய பெருமான், திக்பாலகர்கள், யோகினிகள், முசுகுந்தன், கன்னிகைகள், கண்ணப்பர், நக்கீரர், சங்கமவேந்தன், சிவகோசையார் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். இந்த தலத்தின் மிக அருகாமையில் சுவர்ணமுகி என்ற ஆறு ஓடுகிறது. இது உத்தரவாகினியாக வடதிசையை நோக்கி செல்வது தனிச்சிறப்பு வாய்ந்தது. பொன்முகலி என்று இதனை தமிழில் அழைப்பர். இந்த ஆற்றின் கீழ்கரையில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. இங்கு மகாசிவராத்திரி விழா மிகச் சிறப்பு வாய்ந்தது. இந்த திருமலையினை சுற்றி வருவதற்கு சுமார் 18 மைல்கள் நடக்க வேண்டும். சிவராத்திரியின் போதும் மாட்டு பொங்கலின் போதும் காலத்தியப்பர் மலைவாழ் மக்களுக்கும் ஏனையவர்களுக்கும் அருட்காட்சி வழங்குவதற்காக கிரிவலமாக அம்பிக்கையோடு எழுந்தருளி வருகின்றார். அப்பொழுது அடியவர்கள் பெருமானோடு பின்வரலாம். வசந்த உற்சவம் சித்திரை விகாசியில் மிகுந்த சிறப்போடு நடைபெற்று வருகிறது. அப்பொழுது ஆற்று மணல் வழியில் இறைவர் எழுந்துருளி பந்தலில் காட்சியளிப்பார். இங்கு பாதாள கணபதி 30 அடி ஆழத்தில் எழுந்துருளியுள்ளார். உள்ளே செல்வதற்கு படிகள் அமைந்துள்ளன. இந்த பெருமானுக்கு, அதாவது காலத்தியப்பருக்கு, தும்பை பூவை மாலையாக சூட்டுவது விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த மூலஸ்தானத்தில் எழுந்துள்ள இறைவனை வணங்கும் பொழுது அருகாமையில் கண்ணப்பர் நின்று வழிபடுவதை நாம் தரிசிக்கின்றோம். இதனை விநியாசமுந்தர் புராணத்தில் செக்கிழார் பெருமான் குறிப்பிடும் பொழுது அருகாமையில் உள்ள கண்ணப்பரை வணங்கினால்தான் காலத்தியப்பரை வழிபட்டதன் பயனை பெற முடியும் என்பது போக, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு விழுந்தார் என்று அருளை செய்துள்ளார். உள்பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுதும் மேடையின் மீதும் இந்த கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவம் உயர்ந்த கம்பீர வடிவத்தோடு காணப்படுகின்றது. அவரை கண்டுதொழுது நாம் ஆலயத்தை வலம் வருகிறோம். பின்னர் அருகாமையில் உள்ள மலையின் மேல் ஏறுவதற்காக படிக்கட்டுகள் இருக்கின்றன. அங்கும் ஒரு சிறிய ஆலயத்துள் ஒரு சிவலிங்க மூர்த்தியும் அருகில் திரு கண்ணப்பருடைய திருவுருவமும் அமைந்துள்ளதை கண்டு மகிழ்ந்து வணங்குகின்றோம். பொன்முகலி ஆற்றில் நீராடிவிட்டு கோவிலை இவ்வாறு நாம் வழிபட்டு பின்னர் மலைக்கு சென்று இந்த ஆலயத்தையும் கண்ணப்ப நாயனாரையும் தரிசிக்கின்றோம். இறைவியாருக்கு இங்கு ஞான பூங்கோதை என்று அழகிய திருநாமம் வழங்கப்படுகிறது. ஞானப்பிரசூனாம்பிகை என்று படமொழியில் தேவியாரை அழைக்கிறார்கள். ஞானப்பூங்கோதையாள் பாகத்தான் என்று அப்பெருபெருமான் இந்த பெயரை வாயார பரவி வாழ்த்துகின்றார். தன்னுடைய காலத்து தாண்டகத்தில் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. காலத்தியப்பருக்கு குடுமித்தேவர் என்று ஒரு பெயரும் பெரியபுராணத்தில் காணப்படுகின்றது. விநாயகப் பெருமானை ஐஞ்சந்தி விநாயகர் என்று வழங்குகிறார்கள். தலவிருட்சம் கல்லால மரம், அகண்ட வில்வ மரம் ஒன்றும் இந்த தலத்தில் விருட்சமாக கருதப்படுகின்றது. சூரிய தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சரசு தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களோடு பொன்முகலியாரும் ஒரு தீர்த்தமாக கருதப்படுகின்றது. இந்த தலத்தில் மணிகண்டேஸ்வரருடைய கோயிலும் இருக்கிறது. ஒரு விஷ்ணு ஆலயமும் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த மலையடிவாரத்தோடு ஒரு 5-6 கல் தொலைவு நடந்து சென்றால் வெயிலிங்கு கோனா என்று தெலுங்கு மக்கள் குறிப்பிடும் 1000 லிங்கமுடைய தலம் என்ற கோயிலை வணங்கி வழிபடலாம். அடர்ந்த காடை கடந்து இங்கு சென்று வழிபட வேண்டும். கடைவீதியிலும் கண்ணப்பர் நின்ற வடிவில் காட்சியளிக்கின்றார். திருக்காலத்தில் தனித்தனியாக 2 சிறு குன்றுகள் அமைந்திருக்கின்றன. ஒரு குன்றில் துர்கையம்மனுடைய கோயில் அமைந்திருக்கிறது. மற்றொரு குன்றில் குமரன் கோயில் என்று ஒரு திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இவ்விரண்டிலும் மேலே ஏறி செல்வதற்கு நல்ல படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. இங்குள்ள ராஜகோபுரத்தை கிருஷ்ணதேவராஜர் கட்டினார் என்பார்கள். கண்ணப்பர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய கண்ணை இடந்து அப்பி எவரும் செய்ய முடியாத, நினைத்து பார்க்கவும் முடியாத ஒரு செயலை செய்வதால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை

நக்கீரர் தனது உடல் பிணி செய்வதற்காக இந்த பெருமான் மீது கைலை பாதி காலத்தி பாதி என்ற ஒரு அந்தாதியை பாடியுள்ளார். இது 11 திருமுறையில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில் வைகாசியில் விழா நடைபெற்றதை கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. அந்த விழா நடைபெறுவதற்கு தேவதானங்கள் அளித்த செய்திகளும் அக்கல்வெட்டுக்களால் நாம் அறிகின்றோம். உற்சவமூர்த்தியாகிய ஜோதி விடங்கர் 8 திருநாள் திருவீதி உலா போகும்போது திருச்சாந்து பச்சைக்கல் பூரம் மணக்க வெள்ளை சாத்தி எழுந்துருள செய்வார். இதற்கு நிபந்தங்கள் வழங்கப்பட்டன. திருக்காலத்தி உடையார் கோயில் மலைமேல் ஒரு மடம் இருக்கிறது. இதில் பூஜை செய்வதற்காக நஞ்சை புஞ்சை நிலங்களை மாதவராயன் என்பவன் அளித்த செய்தியை நாம் அறிகிறோம். இங்கு தியாகேசன் என்னும் திருமடமும் ஒன்று இருந்ததாகவும், அதில் நாள்தோறும் 30 யாத்ரிகர்களுக்கு உணவும் 5 அந்தணர்களுக்கு அரிசியும் கொடுத்ததாக ஏற்பாடுகள் செய்விக்கப்பட்டிருந்தன. இந்த தலத்தின் வடக்கு வீதியில் கூற்றுரைத்தான் சோமதேவர் மடம் என்ற ஒரு மடம் இருந்ததாகவும் கல்வெட்டு மூலம் நாம் அறிகிறோம். காலத்தி உடைய நாயனாருடைய திருமலை அடிவாரத்தில் ஒரு நந்தவனம் இருந்தது. அதற்கு வீர நரசிங்க மாதவன் நந்தவனம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இது பழுதுறாமல் இருக்க வேண்டி பொன் நெல் ஆகியவற்றை அளித்து தகுந்த ஏற்பாடுகள் செய்விக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஆலால சுந்தரர் பெயரில் ஒரு நந்தவனம் இருந்தது. ஒரு பாக்கு தோட்டத்திற்கு கண்ணப்பர் தோட்டம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது. மண்டபம் தாழ்வாரம் ஆகியவை புத்தங்கையார் என்னும் அம்மையாரால் கட்டப்பட்டன. ராஜேந்திர சோழன் காலத்தில் கார்த்திகை தீப விழா இங்கு மிகச் சிறப்பாக நடத்தப்பெற்றது. இதற்கு கங்கை கொண்ட சோழ மயிலாடுடையான் என்பவன் நிபந்தம் அளித்துள்ளான். அளவு கருவிக்கு காலத்தி உடையான் மரக்கால் என்பது பெயராக இருந்தது. 3 பிரகார மண்டபத்தை சின்னையா மண்டபம் என்பார்கள். பெருமானுடைய பெயரை பட்ட பெயராக ஒரு தலைவனுக்கு திருக்காலத்தி தேவன் என்றும், திருவிளக்கு குடிகளில் ஒருவனுக்கு மன்றாடி காரிசாத்தான் திருக்காலத்தி கோன் என்றும் பெயர்கள் சூட்டப்பெற்றிருந்தன. 1438 ஆண்டு அமைக்கப்பெற்ற ஒரு தெலுங்கு கல்வெட்டின் மூலம் நூற்றுக்கால் மண்டபம் தெரிகோபனும் ஆகியவை கிருஷ்ணதேவராயர் கட்டினார் என்ற செய்தி தெரிய வருகிறது. கண்ணப்பர் அருள் பெற்ற விரிவான வரலாற்றை தலத்து புராணத்திலும் பெரிய புராணத்திலும் நான் அறிகின்றேன். நக்கீரருக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக காலத்தியப்பரை குறிப்பிடுவார்கள். அப்படி இருக்கையில் மதுரையில் தர்மி என்பவனுக்காக பாட்டு எழுதி தந்து தாமே சபையில் எழுந்தருளி நக்கீரரிடம் சோமசுந்தர கடவுள் வாதிடும் பொழுது எதிர்வாதம் செய்த நக்கீரர் முக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று கூறிய அபராதத்திற்காக பிழைக்காக வருந்தி பின்னர் காலத்தி மலையை அடைந்து இந்த கைலை பாதி காலத்தி பாதி என்ற அந்தாதியை பாடினார். அதுவே கைலாய தரிசனம் செய்வதற்கான பலனையும் அவருக்கு அளித்தது. அதனால் அவரை பிடித்திருந்த நோயும் நீங்கிற்று என்பார்கள். ஒரு பாடல் கைலாய மலையை குறிப்பது, அதற்கு அடுத்த பாடல் காலத்தி மலையை குறிப்பது. இப்படி அமைந்துள்ளது அந்த பிரபந்தம். வரமாவது எல்லாம் வட கையிலை மண்ணும் பரமா உன் பாதாரவிந்தம் சிரமாரவ எத்துடும் போதாக வந்து என் மனத்தில் எப்பொழுதும் வைத்திடு நீ.

ಕಂಡ மடனெஞ்சே கற்றைச்சடையண்ணல் காலத்தி நெற்றிக்கள் ஆறாமுதில் திருநாமும் அஞ்செழுத்தும் சோராம

இந்த தலத்திற்கு வீரை நகர் ஆனந்த கூத்தர் என்பவர் பாடிய திருக்காலத்து புராணம் என்ற நூல் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருணை பிரகாசர், சிவபிரகாசர், வேலப்பதேசிகர் ஆகிய மூவரும் சேர்ந்து பாடிய சீகாலத்து புராணமும் உண்டு. இவர்கள் மூவரும் சகோதரர்கள் என்பார்கள். கருணை பிரகாசர் இந்த நூலை கடவுள் வாழ்த்தோடு தொடங்கி சீகாலத்தி சருக்கம் வரையில் பாடினார். சிவபிரகாசர் திரு கண்டப்பர் சருக்கம் முதல் நக்கீரர் சருக்கம் வரையில் பாடினார். வேலப்பதேசிகர் தண்ணீர் சருக்கம் முதல் சிலந்தி சருக்கம் வரையில் இரண்டு சருக்கங்களை பாடினார். இந்த தலத்திற்கு சேரை கவிராஜ பண்டிதர் பாடிய திருக்காலத்தி உலா என்ற அருமையான நூலும் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் பாடியருளிய திருப்பதிகங்கள் இரண்டும், அப்பர் பெருமான் பாடிய திருத்தாண்டகம் ஒன்றும், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருப்பதிகம் ஒன்றுமாக நான்கு திருப்பதிகங்கள் அமைந்துள்ளன. இந்த இறைவனுடைய திருவடிகள் எனது மனத்தை விட்டு நீங்காது இருப்பதால் அவனை நினைந்து நினைந்து நினைந்து அவனுடைய அணியடிகளை வாழ்த்துவேன் என்பார் ஞான சம்பந்த பெருமான். அப்படி அந்த பெருமானை அழிதொழுதால் என்ன கிடைக்கும் என்பதை குறிப்பிடும் இடத்து, வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகும் என்றும், காலத்தி ஒருவனை விரும்புவார் அவர்கள் தாம் உள்ளுலகு ஆழ்வர் என்றும், ஓங்குவன் காலத்தி உள்ளமோடு உணர்தர வாங்கிடும் வினைகளை வானவர்க்கு ஒருவனே என்றும் அழகுறப்பாடி அருளியுள்ளார். அஷ்டமா சித்திகள் அனைவரும் காலத்தி என்று குறிப்பிடுவதால் இந்த பெருமானை வழிபடுவர்களுக்கு எல்லா சித்திகளும் கைவரப்பெறும் என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்துள்ளார். இந்த ஒன்புகுலி ஆறு எவற்றையெல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது. சந்தமா ரகிலோடு சாதி தேக்க மரம், ஆலமாம் அறவோடு அமைந்த சீர் சந்தனம், சாலமா பீலியும் செண்பகம் உங்கி, கோங்குமே குரவமே கொன்றையும் பாதிரி மூங்கில் வந்து நனைதரும் முகலி, கரும்பு தேன் கட்டியும் கதலியின் கனிகளும் அரும்பு நீர் முகலி, வரைதரும் மகிழோடும் மாமுத்தம் உங்கியே திரை தரு முகலி, முத்தும் மா மணிகளும் முழு மலர் திரள்களும் புத்துமா முகலி, மண்ணுமா வேங்கையும் மருதுகள் புழ்ந்து உங்கி நண்ணுமா முகலி என்றெல்லாம் இந்த அருமையான திருப்பதிகத்தில் பொன்முகலியாறு எவற்றையெல்லாம் தன்னோடு அடித்து வருகிறது என்று நயமுறப்பாடியருளியுள்ளார் ஞானசம்பந்தர். சந்தமாரகிலோடு சாதி தேக்கம்மரம், உங்குமா முகலியின் கரையினில் உமையோடும், மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி, எந்த யார் இணையடி என் மன துளவே. சிவபெருமான் எல்லாமாக இருப்பதை சகல சிவன் என்ற அற்புதமான தொடர் மூலம் அருளி செய்துள்ளார் ஞான சம்பந்த பெருமான். காலத்தி மலை வேடர்களுக்கு இருப்பிடும். இங்கு அவர்கள் எரித்த விறகில் அகில் புகை இசும்பை முட்டும் அளவுக்கு எழும்புகிறது. வேடுவர்களும் ஆடவர்களும் கரியினோடு வரி உழுவை அரியினமும் வெறுவு காலத்தி மலை என்றெல்லாம் இந்த காலத்தி மலையினை வருணிப்பார் ஞான சம்பந்த பெருமான். இந்த மலையில் இருள் என்பதே இல்லையாம். காரணம், அரவம் அதாவது பாம்பு ஒளிகுள் மாமணி உழ்ந்து அவை உலாவி வருவதால் இந்த காரிருள் நீங்கப்பெற்று பேரொளியோடு விளங்குகின்றது இந்த திருக்காலத்தி மலை என்பதால், அரவம் வாயினின்றும் வெளிப்படும் இந்த மணியின் ஒளியினால் அந்த காலத்தி மலையில் இருள் என்பதே இல்லை என்பதை அந்த வருணனை நமக்கு தெரிவிக்கின்றது. கன்றினோடு பிடி நின்று விளையாடும் காலத்தி மலை என்பது மற்றொரு வருணனை. அங்கு உள்ள காடுகளில் உள்ள மரங்களில் கூட்டம் கூட்டமாக மந்திகள் விளையாடுகின்றன. அவற்றில் வளர்ந்துள்ள மரங்களில் ஏறி கனிகளை பருகி அவ்வாறு விளையாடுவதை ஒரு பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. இவையெல்லாம் இலக்கிய சுவையை பக்தி சுவையோடு குழைத்து தருவனமாகும்.

வாயை கலசமாக கொண்டு காட்டு மலர்களை வழிபடும் மலர்களாக கொண்டு அன்பின் வடிவாக நின்று பூஜை செய்த அந்த வேடனுடைய நயனம் மலருக்கு இணையாகும். அந்த மலராகிய நயனத்தால் பெருமானுடைய திருக்கண்ணினின்றும் குருதி வழிவதை பொறுக்க முடியாமல் அக்கண்ணை அம்பினால் உடைந்து எடுத்து அப்பி அந்த கண்ணினின்று இரத்தம் வழிவது நின்றதைக் கண்டு ஆனந்த கூத்தாடியவர் கண்ணப்ப நாயனார். அப்படி அவர் செய்த பூஜையை சிறப்பிக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநள்ளாறும் திரு ஆலவாயும் வினாவுரை திருப்பதிகம் பன்னட்டபாடை திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆவடுதுறை, நாலடி மேல்வைப்பு, பண் காந்தாரப் பஞ்சமம். திருச்சி

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய மறக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம். திருநாவுக்கரசு நாயனாரை பல்லவ மன்னன் அழைக்க மறுத்து அருளிய திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது செத்திலா பத்து, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: செத்திலா பத்து

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்க இருப்பது அடைக்கல பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய்.
3: அடைக்கல பத்து.
4: செழுக்கமலத்திரளன நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மன

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பரப்பெயர் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சிறன் ஆலயர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூர் அடிகள் திருவடிகள்.

திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார், எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திரு சிற்றம்பல கோவையார். பொருள்வையின் பிரிவு முற்றிற்று பரத்தையிற் பிரிவு கண்டவர் கூறல் உடுத்த

புதுப்பட கூறி வாடியழுங்கள். அப்புற்ற சென்னியந்தில்லை உறாரின்னவர் ஊரு நோய் ஒப்புற்றேழு நலம் ஊரன் கவர உள்ளும் புறமும் வெப்புற்று

அயலறி உரைத்து அவள் அழுக்கமைதல் இரவனையும் மதியே நுதலா நோதி கோலம் செய்து குறவனையும்

செல்வனி கண்ட வாயிலவர் கூறல் சிவந்த பொன்னேனி மணி திருச்சிற்றம்பலம் உடையான் சிவந்தம் தாழனி ஊரர் குலகியல் ஆறுரைப்பான் சிவந்த பைம்போதும் செம்மலர் பட்டும் கட்டார் முலைமேல் சிவந்தம்.

இதில் எடுத்து உரைத்தல் புலவித்திரை போற சீரடி பூங்கலம் சென்னி உயிப்ப கலவிக்கடலுள் கலிங்கம் செஞ்செய்தி கதிர்குள் முத்தம் நிலவி நிறை மதுவாத்து அம்பலத்து நின்றோதருள் போன்ற உலவிய

வாயில் வேண்ட தொழிகூறல் கூற்றாயின சின ஆழி என் நீர் கண்கள் கோழி இழைத்தார் போல் தான் சரியரு.

வைவேல் அண்ணல் வாயில் வேண்ட பையரவல் பாங்கி பகந்தது. தோழி வாயில் வேண்டல்.

புதல்வன் மேல் வைத்து புலவி தீர்த்தல், கதிர்ந்த நகையை மண்ணும் சிற்றவை மார்கள் கண்பீழை பித்து எதிர்ந்தெங்கு நின்று எப்பரிதழி

0: பரத்தையர் பிரிவு முற்றிற்று, திருச்சிற்றம்பல கோவையார் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம் அணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருளடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு காயசித்தி உபாயம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் காயசித்தி.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

எனக்கு உள் குடி முழுது அடிமை வந்து ஆட்சே எனப்பற்ற அல் முரல் தேனொழு

தோழலே செல்வதற்கு தோழல் வந்தொழல் அம்பொல் அதிகம் பெரு புகழூர் முருகல்.

மற்றிடல்லு துதியா அருள் சொல்லவார் அறிவாரிடைப்பற்றவல்காய் நதியார் புனல் வயல் நாவலர் கோல் நற்றவனே நற்றவனே நல்லோர் சிவன்

மணமேர் குடிம குலச்சிறையே சிறைகள் புனல் திருநாவலூராய் செழுங்கையிலே

கற்றடவரையல் மகள் தனத்தாக்க அறையல் மகள் தனல் தாக்க குழல் தீ குழல்

திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் சண்டேஸ்வர நாயனார் புராணம். பாடியிருப்பவர்

துணைத்தாள் நிழற்கீழ் விழுந்தவரை எடுத்து நோக்கி நம்பொருட்டால் ஈன்ற தாதை விழ எறிந்தாயே.

அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணையா.

அங்கண் மாயை ஆக்கையின் மேல் அளவின் துயந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த திரு அருளின் மூழ்கி பூமேல் அயன் முதலாம் துங்க அமரரு துதிசை.

0: திருச்சிற்றம்பலம். சண்டேஸ்வர நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: காவ்யா, இப்ப நாம அடுத்ததா பார்க்க போற வடிவம் கால சம்ஹார மூர்த்தி. அதாவது காலனை சம்ஹாரம் எரித்த சிவபெருமானுடைய பெருமையை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். காலன்னா யார் தெரியுமா? காலன் அப்படின்னா யம தர்மருக்கு இன்னொரு பேர் வந்து காலன். அதாவது யம தர்மனையே உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் அழிக்கக்கூடிய வேலையை செய்யறது இந்த யமதர்மன். அந்த யமதர்மனையே பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நாள் அழிச்சிட்டாரு. அந்த ரூபத்தினுடைய பெருமையும் யாருக்காக அப்படி யமனையே அழிச்சாரு? அப்ப யமதர்மரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற பெருமான் எந்த உயிருக்காக அந்த வேலையை செய்தாருங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த யமதர்மனுடைய பெருமையை சொல்லலாமா? யமதர்மன் வந்து அவர் ஒரு தர்ம தேவதை. அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் பாவங்கள் செய்யறோம், புண்ணியங்கள் செய்யறோம் இல்லையா? நிறைய பேர் வந்து ஒரு எறும்பு கொன்னாலும் பாவம் தான், ஒரு எறும்புக்கு வந்து அரிசி போட்டா கூட அது புண்ணியம் தான். ஒவ்வொருத்தரும் செய்யற பாவங்கள் புண்ணியங்கள், அடுத்தவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருறது, இந்த மாதிரி பாவங்கள், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறது, இறைவனை வணங்குறது, இந்த மாதிரியான புண்ணியங்கள், இந்த எல்லா கணக்கு வழக்கும் யமதர்மன் கிட்ட இருக்கும். ஆமா, அவர் வந்து சிவபெருமான் நியமிச்ச ஒரு வேலையாள் சரியா? அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் ஒரு வேலையாள் வச்சிருக்காரு யமதர்மன். அவருக்கு பேர் வந்து சித்திரகுப்தன். அவர் தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறவரு. அது இல்லாம அவர்கிட்ட கீழே வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க. யாருன்னா காலன், அப்புறம் வந்து மற்ற வேலையாட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து யம தூதர்கள், அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இறைவன் சொல்ற, அதாவது யமன் சொல்ற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவங்க. அப்படி எல்லாரும் இருக்கும்போது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெய்வம் வந்து சிவபெருமான் தான். அவர் சொல்ற வேலையை தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கில் இந்த சித்திரகுப்தன் தான் எழுதி பெரும் யமதர்மனுக்கு வந்து காட்டுவார். அப்பப்ப அதுபடிதான் அவங்களுடைய செயல் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாரும் இறந்துதானே ஆகணும். இப்ப ஒரு பிறந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தா, புதுசு புதுசா பிறந்துட்டு இருக்காங்க, யாருமே இறக்கவே இல்லைனா இந்த பூமி எப்படி இருக்கும்? கண்டிப்பா அப்படியே மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கும் இல்லையா? ரொம்ப வெயிட் ஆயிடும். அதுவும் வயசானவங்க எல்லாம் ரொம்ப வயசான காலத்துல தன்னால முடியாத இருக்கிறாங்க, உடம்பு தளர்ந்துரும். அப்ப ஆனா இறப்பு வரல அப்படின்னா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்ப வந்து இறப்புங்கறது வந்து நம்மள நாமே புதுப்பிச்சுக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே நிரந்தரமா இறந்து போயிடுறது இல்ல. அவங்க திருப்பி அடுத்த அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ஆத்மா இருக்கும், அது வந்து அடுத்த உடம்புக்கு போகும். சோ இதுதான் சூட்சமம். பிறக்கறாங்க, வளர்றாங்க, இறக்குறாங்க. இறந்த உடனே அவங்க ஆத்மா வந்து திருப்பி அவங்களுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவி எடுக்கும். இந்த சூட்சமா நடக்குது. இப்படி இருக்கும்போது அந்த இறப்புங்கிற முக்கியமான தொழிலை செய்யற தர்ம தேவதை தான் வந்து இந்த யம தர்மர். இவர் வந்து என்னன்னா, யாருக்கும் தயவு தாட்சணியம் பார்க்க மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரே நீதி. யாருக்கு என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த ஆயுள் படி அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு வர்றது இவருடைய வேலை. பிடிச்சிட்டு வந்து அந்த ஆயுளுக்கு அந்த உயிருக்கு ஏத்த புண்ணிய பலன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாரு, பாவ பலன்னா நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. அந்த ஓரளவுக்கு அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திருப்பி உடனே அவங்க

0: பிறந்த நாள் கொண்டாடுறீங்க இல்லையா, அப்ப என்ன எல்லாம் செய்வீங்க? காலையில எழுந்து என்ன பண்ணுவோம்?
1: காலையில எழுந்து நல்லா தலை குளிப்போம், தலை குளிச்சு கோவிலுக்கு போய் கும்பிடுவோம், கும்பிட்டு வந்து இனிப்பு சாப்பிடுவோம்.
0: அப்புறம் உங்களுடைய நண்பர்கள், பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருக்கும் போய் இனிப்பு தருவ. இப்ப எல்லாம் புதுசா நம்ம இன்னொன்னு செய்யறோம் இல்லையா, கொஞ்ச காலமாவே என்னது, கேக் வெட்டி எல்லாருக்கும் கொண்டாடுறோம். இந்த பழக்கமும் இப்ப நமக்குள்ள நிறைய இருக்கு. இப்ப கேக் வெட்டாதவங்களே இல்ல இல்லையா, பிறந்த நாள்னா. சரி, இதை இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்ப ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் வரும்போதும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் தானே, கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றோம், தீர்காயுசா இருக்கணும்ட்டு. அப்ப பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தீர்காயில், உனக்கு தீர்காயுசு, மார்க்கண்டே ராய்ஸ் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த ஆசீர்வாதம், அந்த மார்க்கண்டேயர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மார்க்கண்டேயருக்காக தான் என்னது பெருமான் வந்து இந்த யமதர்மனை உயிரையே வந்து எடுத்தாரு, யமதர்மனையே அழிச்சாரு. அந்த மார்க்கண்டேயர் வந்து இது இப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுற போதும், ஆஹா எனக்கு வயசு ஏறிட்டே இருக்கு, நான் பெரியவளா ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே. அதே போல நாங்களும் சந்தோஷப்படுவோம், என் குழந்தை வந்து பெரியவள் ஆயிட்டு இருக்கா, வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா இங்க ஒரு குழந்தை பெருசாகி வளர்ந்துட்டு இருக்க அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப கவலையா இருக்கான். ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் வரும்போதும் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்களாம். அந்த குழந்தை தான் இந்த மார்க்கண்டேயர். ஏன் அப்படி கவலைப்படுறாங்க, அப்படி என்ன மார்க்கண்டேயர் செய்தாரு, அவருக்காக ஏன் யமதர்மனையே பெருமான் எரிச்சாரு, யமன் வந்து அவருடைய கடமையை தானே செஞ்சாரு, அவரை ஏன் ஏன் பெருமான் வந்து அழிச்சாரு, இந்த காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆவல் வந்திருக்குமே. அவள் வந்துருச்சா? சரி சொல்றேன். அதாவது ஒரு முறை மிருகண்டு மருத்துவதி அப்படிங்கிற ரெண்டு முனிவர்கள், அதாவது மிருகண்டுங்கிறவர் வந்து ஒரு முனிவர், மருத்துவதிங்கிறவங்க ஒரு முனிவருடைய மகள். இவங்க வந்து ரொம்ப சிறந்த இறை பக்தியில சிறந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செஞ்சு அவங்க வந்து இல்லறத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் புத்திர பேர், அதாவது குழந்தையின்மை இருந்தது. அவங்களால அவங்க ரொம்ப மனசு வருந்தி காசி இருக்குல்ல, காசி மாநகரம் வடக்கு, வடக்கு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவரை வந்து வேண்டி வணங்குறாங்க. அதாவது கங்கையில போய் நீராடி அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்கத்துல உட்காந்து, எங்களுக்கு புத்திர பேர் வேணும், எங்களுக்கு வந்து குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான வேண்டி ஒரு வருஷம் கடுமையான தவம் இருக்கிறாங்க, ஓராண்டு காலம். அப்ப அவங்களுடைய கடுமையான தவத்துக்கு மிச்சி சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய குறைய நீக்கணும்னு அருள் செய்யறாரு. அவங்களுடைய விதிப்பயன் வந்து அவங்களுக்கு குழந்தை இன்மைங்கிறது இருக்கு. அவங்க பெருமானை துதிச்சு அந்த விதியவே மாற்றணும்னு நினைச்சாங்க. நினைச்சு பெருமானை துதித்த உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருடைய அவங்க கனவுல வந்து கேக்குறாரு, நீங்க வந்து தீய குணம், அறிவின்மை, ஊனம், செவிடு, உடம், குருடு, நோய் மிகைமை, நிறைய நோய், அது இல்லாம என் மீது அன்பே இல்லாத ஒரு பையன், அன்பே இல்லாத ஒரு குணம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா. இறைவன் சிவபெருமான் மேல அன்பு கிடையாது, அவங்களுக்கு குருடு, செவிடு, முடம், நல்லவங்க கிடையாது, தீய குணம், அறிவின்மை, நோய் மிகைமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா. அது இல்லாம உடல் அழகு, உறுப்புல எந்தவித குறைபாடின்மை, நோயின்மை, சிவபெருமான் மேல அன்புடைய, பல கலைகளையும் பயிற்சி பெற்ற, இந்த மாதிரி எல்லா விதமான குணங்கள், நல்ல குணங்களும் பொருந்திய, ஆனா ஆயுசு வந்து 16 வயசு தான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா, இல்ல இப்படி இருக்கக்கூடிய 100 புதல்வர்கள் வேணுமா அப்படின்னு பெருமானி கேக்குறாராம். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பெருமானே, ஏன்னா அவங்களும் பக்தியானவங்க தானே, அவங்க பெருமானே உங்களை துதிக்கக்கூடிய குழந்தை, இந்த நல்ல பலன்கள்லாம் இருந்தாலும் உங்களை துதிக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் எங்களுக்கு வேணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 16 ஆயுள இருந்தாலும் பரவாயில்ல.

0: இருக்கக்கூடிய பிள்ளை தான் எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்களாம். சரி அப்படியே உங்களுக்கு கிடைப்பாரு அப்படின்னு சிவபெருமான அருள் செய்துட்டாரு. அப்ப உடனே இந்த முனிவரும் முனி பத்னியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு சீக்கிரம் குழந்தை வரப்போகுதுன்னு நினைச்சி இருந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அதே மாதிரியே வயிறுல வந்து கர்ப்பம் தரிச்சு குழந்தை உருவாகுது. உருவாகி ஒரு நாள், அதாவது என்ன நாள் அப்படின்னா பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல மிதுன லக்னத்துல சூரியன் குரு இதெல்லாம் சுப கிரகங்கள் உச்ச நிலையில இருக்கும் போது இந்த மருத்துவதி இருக்காங்க இல்லையா, அவங்க மணி வயிற்றுல ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறக்குது. அதோட குரலை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு அளவில்லா மகிழ்ச்சியா, நிறைய தான தர்மம் எல்லாம் செய்யறாரு. அந்த குழந்தை பேர்பட்ட குழந்தையா இருக்குதான், அறம் வளர, அந்த பூமியில அறம் வளரவும் நம்மளுடைய வைதீக சமயம் வாழவும் வைதீக சைவம் வாழவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கறதுக்கும் யமபயத்தை போக்குறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையே வந்து பூமியில பிறந்த மாதிரி இருந்துதான். அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க, மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. 5 வயசு வந்தோடனே அவங்க வந்து இந்த உபநயனம்ங்கிற ஒரு சடங்கு அவங்களுக்கு செய்யறாங்க, செஞ்சு வேதம் இந்த மாதிரி பல கலைகளையும் கத்துக் கொடுக்கறாங்க. கத்து கொடுத்து சிவபெருமானே பரம்பொருள் அப்படிங்கிற உண்மையையும் அவருக்கு நல்லா சொல்லி தராங்க. சொல்லி கொடுத்தோடனே அந்த குழந்தை 5 வயசுலேயே சிவபெருமான் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டு அவருடைய திருவடிக்கே அன்பு செலுத்தி பிரம்மச்சாரிய விரதம் எடுத்து சிவபெருமானையே வணங்கிட்டு இருந்ததான். ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைக்கு வயது ஏறும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டே இருப்பாங்களாம். அதுவும் 16 வயசு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அன்னைக்குதான் 16வது வயது ஆயிடுச்சு. அன்னைக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருக்காங்களாம். அப்ப அந்த குழந்தை அந்த பையன் வந்து கேக்குறாராம், அம்மா அப்பா ஏன் வந்து இப்படி கவலையோட இருக்கீங்க, என்னோட பிறந்த நாள் அதுவுமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ரொம்ப நாளா நீங்களும் வந்து இருக்க இருக்க என்ன பார்த்து கவலைப்படுறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அவங்க அம்மா அப்பா சொல்றாங்களாம், ஆமா மகனே எங்களுக்கு ஒரு மிகுந்த கவலை இருக்கு, இத்தனை நாளா உங்ககிட்ட நாங்க அதை சொல்லல, எங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம், இப்ப வந்து கண்டிப்பா நாங்க சொல்றோம். என்னன்னா சிவபெருமான் வந்து இப்படி வரவும் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரி குறை இருக்கக்கூடிய 100 குழந்தைகள் வேணுமா இல்ல இறைவனுடைய பற்று இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டாரு. நாங்களும் வந்து உன்னை வேண்டி வாங்கி வரமா வந்து நீ என்ன எங்களுக்கு பிறந்த, ஆனா நீ என்னன்னா உன்னுடைய அறிவாற்றலையும் உன்னுடைய அழகையும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய எல்லா நல்ல குணங்களையும் பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனா உன்னோட பிறந்த நாள் வர்றதை மட்டும் ஒவ்வொரு வருடமும் வரும்போது எங்களுக்கு மனசு கவலை வந்துடும், அடடா 16 வயசுல உனக்கு இறைவன் வந்து ஆயுள் 16 வயசு தானே கொடுத்தாரு, நீ அதுக்குள்ள எங்களை பிரிஞ்சு போயிடுவியன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அது இன்னைக்கு இப்ப பார்த்து உனக்கு 16 வயது ஆயிடுச்சு இன்னைக்கு, அதனால எங்களுக்கு வந்து அளவில்லாத துக்கம் வந்துருச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்தி சொன்னாங்களாம். உடனே கவலைப்படாதீங்க, இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, சிவபெருமானை ஏத்தி அர்ச்சனை செய்து வாழ்ற நானு கண்டிப்பா என்ன வந்து பெருமானவன் காப்பாத்துவாரு, நான் வந்து இந்த கூற்றுவன் இந்த யமன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு உங்ககிட்ட சீக்கிரம் வருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மணிக்கர்ணிக்கை ஆலயம் இருக்கு இல்லையா அங்கேயே திருப்பி போயிட்டு காசில போயிட்டு ஈசனுடைய திருவடிகளை முடிக்கணியாக பணிந்து பலவாறு தோத்திரங்கள் பல பாடல்கள் தேவார திருமுறை பல வேதங்கள் மூலமா பாடல்கள்லாம் பாடி சிவபெருமான துதிச்சு லிங்கத்துக்கு பக்கத்திலே இருந்து அவர் பக்கத்திலே தெற்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கத்தையே அவரே உருவாக்கி ஸ்தாபிச்சு வேத விதிப்படி சிறந்த பூஜையெல்லாம் செஞ்சு வச்சு வணங்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த சிறந்த நம்பிக்கைக்கும் பூஜைக்கும் பெருமான் என்ன செய்யறாரு, நேரடியா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாராம். உடனே இவர் என்ன செய்யறாரு, இவருக்குரிய சந்தோஷம் பெருமானே நேராண்டுறேன்னு, உடனே என்ன செய்யறாரு, பெருமான் காலில் விழுந்து, அப்பா என்ன நீங்களே வந்துட்டீங்களே, இனிமே எனக்கு என்ன கவலை, இந்த யமதர்மன் வந்து என்னை வந்து கவராத வண்ணம் நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. உடனே பெருமான், அந்தகனுக்கு நீ அஞ்சேல், அதாவது அந்த யமதர்மனுக்கு நீ பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி திருவடிகளை காட்டி தீட்சை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இறைவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, 16 வயது நிரம்பிருச்சு, இப்ப விண்ணிடை மேகம் போல ஒரு யமதூதன் வந்து வராரு வானத்துல இருந்து கருப்பா வந்து சிவபெருமான் கிட்ட இவர் உட்காந்து பூஜை செய்யறத பார்த்தோன்னே அவரை இவருடைய கால்வன் நெருங்கிடுச்சு, இவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை உயிரை எடுத்துட்டு போனான்னு கிட்ட வராரு. அவரால் கிட்டே வர முடியலையா அந்த யமதூதனால. அவருடைய தவ கனல் வந்து அவர் கிட்டேயே போக முடியலையா. உடனே என்னடா அது, எந்த மனிதர்களையும் நாங்கள் ஈஸியாக பிடிச்சிருவோம், இவனை என்னால் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி போய் யமதர்மன்ட்டு போய் சொல்கிறாராம். உடனே யமதர்மனுக்கு ஒரே கோபம், யாரா அது, அப்படி ஒரு சின்ன பையன் என்னோட தூதன்கிட்டயே வந்து இவ்வளோ வேலை கட்டுறாரா, சித்திரகுப்தா இங்கவா அப்படின்னு சொல்லி அந்த சித்திரகுப்தனை நோட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. உன் நோட்டை எடுத்துட்டு வா, உன் கணக்குல வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாராம். சரி, சித்திரகுப்த நோட்டை எடுத்துட்டு வராரு. வந்தோடனே அந்த மார்க்கண்டேயனோட ஆயுசு எவ்வளோன்னு பாரு அப்படிங்கிறாராம். என்ன செய்யறாரு, ஆயுள் எவ்வளோன்னு பாரு. மார்க்கண்டேயனுடைய ஆயுள் எவ்வளோன்னு பார்த்தா, எஜமானே அவருக்கு ஆயுள் வந்து 16 வயசு தான் சிவபெருமான் கொடுத்துருக்காரு, அதுவும் இனியோட முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து இனிமே அவர் உயிரை கவர்ந்துட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாராம். அப்படியா, சரி சரி, இந்த குட்டி பையன் இவ்வளோ வேலை பண்றானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு காலன்கிற அவருடைய இன்னொரு வேலையால அனுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு, போய் இந்த மார்க்கண்டேயர எரி கிட்ட போனா காலனாலையும் வந்து என்ன செய்ய முடியல, உயிரை எடுக்க முடியல. அவரும் போய் சொல்றாரு, உனக்கு உன்னோட வயசு வந்து முடிஞ்சிருச்சு, இனிமே நீ எங்க கிட்ட வரணும், உன் உயிரை நாங்க கவர்ணும்னு சொல்லி எனக்கு யமதர்மன் ஆணையிட்டு இருக்காரு, உன்னால உன்னோட உயிரை வந்து நான் இப்ப எடுக்க போறேன்னு சொன்னோடனே அதை என்ன செய்யறாரு, நான் வந்து சிவபெருமான பணிந்து போற்றக்கூடிய அடியவன், நீ வந்து என்னுடைய உயிரை வந்து கவர முடியாது, நான் உன்னோட வர முடியாது அப்படின்னு சொல்லி போன் சொல்லி துரத்தி விட்டுருவாராம். உடனே இந்த காலனுக்கு ஒரே கோவம் வந்து என்ன செய்யறாரு, போய் யமதர்மன்ட்ட போய் சொல்லிடுறாரு. ஐயா பிரபுவே, இந்த பையனுக்கு வந்து பயங்கரமான அகங்காரமா இருக்கான், என்னையவே வந்து மதிக்காம பேசிட்டான், நீங்க உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அவனை வந்து என்னால பிடிக்க முடியல, அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, அவர் கிட்டே நெருங்க முடியல அப்படின்னு வந்து சொன்னோன்னு யமனுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சான். இவன் வந்து இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட உயிரை நானே கவர்ந்து வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவருக்கு ஊர்தி என்ன தெரியுமா, அவருடைய வாகனம் என்ன தெரியுமா, எருமைக்கடா, எரும மாடு இருக்கு இல்லையா, ஆமா எருமைக்கடா தான் அவருடைய வாகனம். ஆனா நம்ம ஊர்ல போற மாதிரி அது ரொம்ப ஸ்லோவாலாம் போகாது, பயங்கரமான எருமைக்கடா, என்ன வேகமா போகுமா தெரியுமா, அந்த எருமைக்கடா மேல நல்ல கொம்பு, பெரிய கொம்பு வச்சு நல்ல பெரிய ஒரு எருமைக்கடா, அதை பார்த்தாலே பயங்கர கோவத்தோட அப்படியே முகத்துல பெரிய அக்னி சுரூபத்தோட அந்த எருமைக்கடா, அது மேல வந்து யமதர்மன் உட்கார்ந்துருக்காரு. அவர் எப்படி தெரியுமா இருக்காரு, கருப்பா நல்ல கரேர்னு இருப்பாராம், அவர் கண்கள்லாம் எப்பயுமே அப்படியே கோபத்தீல இருக்குமா, அப்படியே பார்த்தாலும் செவந்து அப்படியே கோபத்தோட இருப்பாராம், அவர் முகத்துல துளி அளவு கூட இறக்கங்கிறதே இருக்காதாம், அவர் வந்து அவரோட வேலையில கரெக்டா இருப்பாராம், யார் அழுதாலோ புலம்னாலோ இறக்கமே காட்ட மாட்டாராம், கண்கள் வந்து எரிக்கிற கண்களோட, கையில வந்து பாசம் பாச கயிறு தண்டம் சூளம் அப்படிங்கிற ஆயுதங்கள் வச்சிருப்பாராம் அவர், அப்படின்ற இதோட அப்படியே பயங்கர ஒரு கொடூரமான ரூபத்துல இருப்பாராம், எலும்பு கூடு இந்த மண்டையோட எல்லாம் கழுத்துல போட்டுட்டு இருப்பாரு, அப்புறம் வந்து நல்ல பெரிய மீச வச்சிருப்பாரு யமதர்மன், இந்த மாதிரி பாக்குறதுக்கே பயமா இருப்பாராம். அப்படி இருக்கிற அந்த யமதர்மன் வந்து தன்னுடைய வேலையில வந்து அவர் சரியா இருக்கணும், அதனால யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டாரு. அவர் அப்படின்னு எரும மேல வராரு, வேகமா இந்த காசியை நோக்கி வராராம். வந்து இந்த குட்டி பையனா எப்படியாவது இன்னைக்கு பாத்துடுறேன்ட்டு வராராம். வந்தா அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு, யாரு நம்ம மார்க்கண்டேயர் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து சின்ன பையன் மைந்தனே, உன்னோட பூஜை வந்து என்னோட பாசத்தை கூட வந்து பாச கயிற கூட விளக்கிடுமா, உன் பூஜை யார் உன்னை காப்பாத்தினாலும் பரவாயில்ல, நீ நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை உயிரை இப்ப நான் கொண்டுட்டு தான் போக போறேன், நீ ஈசனை வணங்கினாலும் சரி யார வணங்கினாலும் எனக்கு கவலை இல்ல, உன்னை விட மாட்டேன், இப்ப என்கிட்ட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கூப்பிடுறாராம், தென்புலத்துக்கு வா அப்படிங்கிறாராம், அதாவது யமனுடைய இருப்பிடம் வந்து தெற்கு பகுதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். உடனே அவரு என்னுடைய இறைவனுடைய, மார்க்கண்டேயர் சொல்றாரு, என்னுடைய இறைவனுடைய அடியவர்கள் திருக்கையிலே அடையறதுதான் எங்களுடைய வேலை. உன்னோட உலகத்தை நாங்க அடைய மாட்டோம், ஏன்னா உலகத்துக்கு வந்தா நீ உன்னி எங்களை நரகத்துக்கு அனுப்புவ, இல்லாட்டி சொர்க்கத்துக்கு அனுப்புவ. நரகத்துக்கு அனுப்புற அளவுக்கு நாங்க கொடிய பாவங்கள் செய்யல, எங்களுடைய புண்ணியத்தெல்லாம் நீ வந்து எங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவ, அதுக்கும் நாங்க போக மாட்டோம். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். எப்படி சொர்க்கமும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்க, அது எப்படி நாம சொர்க்கம் போகாம திருக்கயிலாயம் போறதுங்கிற ஒரு சூட்சமத்தை நான் கடைசியா சொல்றேன். அதனால உன் உலகத்துக்கு நாங்க வரமாட்டோம், சரியா? நீ வேணா எங்க, நாங்க வந்து இந்திரன், திருமால், பிரம்மன் இவங்களையே நாங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டோம், எங்களுக்கு சிவபெருமானை தவிர வேற யாருடைய இதுவும் தேவையில்லைன்னு நினைப்போம். அப்படிமா உனக்காக நாங்க போய் பயப்படுவோமா? என்னோட உயிருக்கே நீ தீங்கு நினைக்கிறியா? உன்னோட தலைமைக்கும் உன்னோட உயிருக்கும் இது நல்லதுல, ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லாட்டி நீ இந்த இடத்துல இருந்து ஓடி போறேன்னா அவ்வளவுதான், நான் உனக்கு எச்சரிக்கை செய்யறேன், என் பேச்சு கேளுன்னு மார்க்கண்டேயர் வந்து யம தர்மனிய மிரட்டுறாரு. யமதர்மனுக்கு என்ன ஆயிடுது, கூட கொஞ்சம் கோபம் வந்துது, ஏயா குட்டி பயணி என்னையே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட கை பாசம், அந்த பாச கை இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மார்க்கண்டேயர் மேல வீசுறாராம். உடனே மார்க்கண்டேயர் என்ன செய்யறாரு, பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சிவபெருமான தியானிச்சு அவருடைய அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கு வரான். போயிட்டு இவர் மேல அந்த வீசின பாசக்கயிறு என்ன ஆயிருது, சிவபெருமான் இவர் பிடிச்சிட்டு இருக்கறனால பெருமான் மேல இருக்க லிங்கத்து மேலயும் பட்டு அந்த முனி, அந்த மார்க்கண்டேயர் இப்படி இழுத்த உடனே லிங்கமும் சேர்ந்து இழுக்கிற மாதிரி, சாமியவே இழுக்கிற மாதிரி ஆகுதான், புரியுதா? இவர் மேல போ, இவர் வந்து சாமி இருக்கு கட்டி பிடிச்சிட்டாரு, அப்ப அந்த பாசக்கயிறு வந்து இவர் மேல போட்டது ஆட்டோமேட்டிக்கா எங்க படுது,
1: படுது.
0: உடனே அவரையும் சேர்த்து இழுத்த உடனே பெருமான் உடனே என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு உடனே தோன்றி என்ன செய்யறாரு, மைந்தனே பயப்படாத, உன்னோட துன்பத்தை நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த யம தர்மனை நோக்கி தன்னோட இடது காலால ஒரே உத, லேசா, பெருசா கூட அவர் உதைக்கல, அவரோட இடது காலால ஒரு லேசா அப்படி ஒரு உந்தி அப்படி லேசா ஒரு உத கொடுத்தாராம். அவ்வளவுதான், அந்த யம மேல வானத்துல இருந்து கீழே விழற மாதிரி போய் விழுந்து அங்கேயே டமான்னு செத்து போயிட்டாராம். அப்படியே அந்த எருமக்கடான்னு செத்து போச்சு, ஏன்னா எருமை மாதிரிதானே போய் இழுக்கிறாரு, உட்ட வகையில எருமையும் யமனும் சேர்ந்து ஒரே நேரத்துல செத்து போய் விழுந்து கீழே இறந்து போயிட்டாங்களாம். உடனே என்ன ஆகுது, உன்னுடைய இறந்த உடனே சிவபெருமான் வந்து யாருக்கு, மார்க்கண்டேயருக்கு வந்து வரம் கொடுக்கறாரு, உன்னுடைய பூசையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் பார்த்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு முடிவே இல்லாத ஆயுள் தரோம், உனக்கு எப்பயுமே மரணமே கிடையாது, நீ என்னைக்கு 16 வயசோட இருப்ப, உனக்கு தனி உலகம் இருக்கு, அந்த உலகத்துல இருந்து நீ வாழ்ந்து வருவாய் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து அவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, முழு ஆயுசை கொடுத்து இப்ப அவரை வந்து என்னைக்கும் வந்து மார்க்கண்டேயருக்கு என்ன செஞ்சா, என்றும் 16 வயசு கொடுத்துட்டாரு. இது என்ன ஆயிடுது, உடனே அவரு சந்தோஷமா சிவபெருமான எப்பயுமே தியானம் பண்ணிட்டு அந்த மார்க்கண்டேயர் சந்தோஷமா இருந்தாராம். பின்ன காலனியே மிதிச்சனால, அப்ப எரிச்சனால இவருக்கு அது வந்து கால தகன மூர்த்தி, அதாவது கால சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்துருச்சான். காலன சம்ஹாரம் பண்ணால கால சம்ஹார மூர்த்திங்கிற பேர் வந்துருச்சு. இப்ப இந்த காலனைய வந்து உழைச்சிட்டாங்கல்ல, இப்ப இந்த வயசானவங்க, முடியாதவங்க, இவங்களை இந்த மாதிரி நிறைய உயிர்கள்லாம் வந்து இப்ப என்ன ஆகுது, யாருமே இறப்பே இல்லை, எல்லாரும் பிறந்துகிட்டே இருக்காங்க, உலகத்தோட பாரம் தாங்க முடியல, ஏன்னா இந்த யமனோட வேலை அங்க இல்லாம போச்சு இல்ல. உடனே பூமாதேவி போய் என்ன செய்யறாங்க, யம தர்மனுடைய இறப்புனால பூமியில வந்து இறப்பே ஏற்படல அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் மறுபடியும் முறையிடுறாங்க. ஏன்னா வேற வழி, திருப்பி அவர்கிட்ட தானே போகணும், அவருடைய தீர்ப்பை யாராவது மாத்த முடியுமா? உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, அந்த யம தர்மன் இருக்கார் இல்லையா, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து திருப்பி எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாரு, நீ வந்து திருநீரும் ருத்ராட்சமும் தரித்த என்னை தியானிக்க கூடிய அடியோர்கள்ட்ட நீ கூற்றுவன் யமன் அப்படிங்கிற முறையில போகக்கூடாது, அப்படிங்கிற முறையில நீ போக கூடாது, அவங்க கிட்ட நீ ஆணவத்தோட நடந்துக்க கூடாது, அவங்கள சாதாரண மனுலகு மனிதர்கள் போல நினைக்காத. அவங்க வந்து எம்மா என்ன எப்படி நீ நினைக்கிறியோ அது மாதிரி நீ அவங்கள நினைக்கணும், சரியா? அவங்களோட புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சொர்க்கமோ நரகமோ இதெல்லாம் நீ மத்தவங்களுக்கு தான் தர முடியும், என்னுடைய அடியவர்களுக்கு நீ தர முடியாது. அதனால நீ அத மனதுல வச்சு இனிமே செயல்படணும், அப்பதான் நீ இனிமே ஒழுங்கா இருக்க முடியும் சொல்லி அவரை வந்து சொல்லிட்டு அவருக்கு உயிர் கொடுத்து அனுப்பிடுவாராம். அதுல இருந்து இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை படிக்கிறவங்களுக்கோ இல்ல அதை கேக்குறவங்களுக்கோ இல்ல இந்த மார்க்கண்டேயர் பேரை சொல்றவங்களுக்கோ பெருமானுடைய பேரை சொல்றவங்களுக்கோ ருத்ராஜம் திருநீர் அணிந்தவங்களுக்கு நமக்கு எம பயமே இருக்காது. ஆமா
1: அம்மா, நீங்க சொர்க்கத்துக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு நீங்க அர்த்தம்
0: சொல்றேன்னு சொன்னீங்க. சரியா கேட்டியே. ஆமா, அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சொர்க்கத்துக்கு ஏன் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யறோம், அதுக்கான பலன் நமக்கு என்ன கிடைக்குது, புண்ணியம் கிடைக்குது. இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு தீமை செய்யறோம், அதுல பாவம் கிடைக்குது. ஆனா நம்ம இறைவன் கிட்ட அடியவரா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தீமைகள் வந்து அதிகம் நம்ம செய்யறது கிடையாது. ருத்ராஜம் திருநீர் அணிஞ்ச உடனே நம்ம எந்த உயிரையும் கொல்றது கிடையாது, புலால் சாப்பிட மாட்டோம் இல்லையா, எந்த உயிரையும் கொண்டு சாப்பிட மாட்டோம், தேவையில்லாம யாருக்கும் பொய் சொல்றது இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா எந்த உயிருக்காவது நம்ம நன்மை செய்யறோம்ல, அதாவது யாருக்காவது பணம் கொடுக்கறது இல்ல பொருள் கொடுக்கறது இல்ல உணவு கொடுக்கறது, மத்த உயிர்களுக்கு நாம நன்மை செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நாம நினைக்காம இறைவன் சொன்னாரு, இறைவனுக்காக கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்காக கொடுத்த மாதிரி நாம நினைச்சோம்னா அதெல்லாம் என்னவாயிடும் தெரியுமா, சிவ புண்ணியமாயிடும். நான் செஞ்சேன் நான் கொடுத்தேன்னு நினைக்க ஆரம்பிச்சா அது என்னவாயிடும், நம்மளுடைய புண்ணியமாயிடும். அப்படி புண்ணியம் கிடைச்சதுன்னா நம்ம உடனே சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துல போய் அங்க நல்லதெல்லாம் அனுபவிப்போம், அந்த புண்ணிய பலன் தீர்ந்தோடனே திருப்பியும் மனுஷனா பிறப்போம். இது ரொட்டீனா நடந்துட்டே இருக்கும், இதனால திருப்பியும் ஒரு ஏதாவது தப்பு செய்வோம், திருப்பி நரகத்துக்கு போவோம், இப்படியே நடக்கும். அதுக்கு பதிலா பெருமான் கொடுத்தாரு, சாமி செய்ய சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் செய்ததா நினைச்சோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், சிவ புண்ணியம் கிடைக்கும். அப்ப நாம சொர்க்கத்துக்கும் போக தேவையில்ல, நரகத்துக்கும் போக தேவையில்ல, நம்மளுடைய சிவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிவலோகம் போயிடலாம். இப்ப புரியுதா? ஆமா, அதான் கைலாயம், சிவபெருமான் இருக்க இடத்துக்கு போய் சாமி பக்கத்திலேயே இருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எந்த பயமும் இல்ல வாழ்க்கையில, அதை விட சிறந்த சொர்க்கம் எங்கேயாவது இருக்கா? இப்ப புரியுதா? இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை கேட்டோடனே நீ பயப்படவே கூடாது, எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்க எல்லாம் இனிமே பயப்படுவீங்களா, எனக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம், பயப்பட மாட்டீங்க தானே? இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளை செய்த திருவான்மியூர் திருக்குறுந்தொகை 8 பாடல் ஆதியும் அரணாய். பாடியிருப்பவர் திருமதி காயத்ரி வீரநாராயணன் அவர்கள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணியடியோம்

சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி உடை ஒழிந்தும் சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 45வது திருப்பதிகம் யாத்திரை 10 தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவாதீதம் உரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகமானது நாயனார் தாம் முக்தி பெறக்கூடிய சமயத்தில் இப்பதிகத்தை நிறைவாக பாடினர் என்பர் அருளாளர்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 46வது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் பிரபஞ்சப்போர் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாரியது அருளியது. இது சாமராகத்தில் பாடப்பெறுகின்றது.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். எழுந்தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: ராகத்தினுடைய வித்தியாசம் புரியட்டோ. இது கேதார கோள ராகம். பண்ணுன்னு வரும்போது காந்தாரம் பஞ்சமம்.

Thor.

0: அரண் அஞ்சாடுதல்
1: அஞ்சாடுதல்
0: ஆவினுக்கு அருங்கரம்
1: ஆவினுக்கு அருங்கரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: மற்ற

0: வந்து எழுதினேன்
1: வந்து எழுதினேன்
0: கற்றவர் தொழுதேற்றும்
1: கற்றவர் தொழுதேற்றும்
0: கற்றவர்

0: ஓம் நம சிவாய.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் நம சிவாய். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

ஆரிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறிச்சு தெரிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மங்கி வாழ்க ஆனிதன் அடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்செவிகள்

கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்கு.

0: சிவஞான தேனிசை பாமாலை முற்றிலும் பார்வையற்றோர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட தமிழ் இசை தொகுப்பு. இத்தொகுப்பிற்கு சிவஞான தேனிசை பாமாலை என்று பெயரிட்டு எங்களை ஊக்கப்படுத்திய கூனம்பட்டி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ நடராஜ சுவாமிகளின் ஆசி உரை.
1: சிற்றம்பலம் உலகெலாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவியே நிர்மலி வேணியன் அழகிச்சோதியன் அம்பலத்தாடுவாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தில்லை சிற்றம்பலவனின் திருவருட்சத்தினாலே அவதரித்த மகான்கள் அடியவர் பெருமக்களாவார்கள். அவர்களுக்கு எவ்வளவோ பல இடர்பாடுகள் வந்தும் கூட அதனை அவர்கள் பெரிதாக கருதாமல் இறையருள் ஒன்றே கதி என திருத்தொண்டின் உரைப்பில் வாழ்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. ஆகவே இறைவனை எந்த அளவிற்கு பக்தியோடு அன்போடு வழிபடுகின்றோமோ அது நமக்கு நல்வினையை உருவாக்கும். இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே நல்வினையை அடைவதற்கு ஆகும். நல்வினையை அடைய பிறவா நெறியை பெற, வீடு வேட்டி நெறி கிடைக்க அடியார்கள் பரம்பொருளை குறித்து திருமுறைகள் பாடினார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகள், திருஞான சம்பந்த சுவாமிகள், ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஸ்ரீ மணிவாதக பெருந்தகை ஆகிய அருளாளர்கள் ஆவார்கள். அப்படி ஜீவன் நிறைந்த பாடல்களை நமக்கு பயன்படும் வகையில் நம் அன்பிற்குரிய சீடரும் பன்னிசை மணியுமான ஈரோடு சிவத்திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் பன்னோடு பக்கவாத்திய இசையுடன் முறையாக நம் ஆசி பெற்று பாடி குறுந்தகடு மூலம் திருமுறைகள், திருப்புகள், அபிராமிந்தாதி ஆகிய தெய்வீக பாடல்களை வழங்கியுள்ளார்கள். இக்குறுந்தகட்டிற்கு ஆன்மீக தொடர்புடைய பல தனவந்தர்கள் பொருளுதவி செய்து சிறப்பு செய்துள்ளார்கள். ஆகவே இக்குறுந்தகட்டை அனைவரும் வாங்கி பூஜை காலங்களில் ஒழிக்கச் செய்து அவனருளாலே அவன்தாள் வணங்கி இன்ப நிலை எய்து சிவச்செல்வங்களை பெற்று மீண்டும் பிறவா நெறி அடைய நீடு இணைந்து வாட திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்
0: தள்ளாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயனாக இருக்கும் என்னை திருமுறை என்னும் ஒளி கொண்டு வாழ்வில் விளக்கேற்றிய எனது அருமை குருநாதர் கோவை சைவத்திரு சுவர்ணா சோமசுந்தரம் அம்மா அவர்களின் வாழ்த்துறை.
2: திருச்சிற்றம்பலம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழண்ட பரமன் என்று நம்முடைய தமிழ் ஞான சம்பந்தர் அருளியிருக்கிறார். ஆரியம் தமிழோடு இசையானவன் என்று அப்பர் பெருமானும், ஏழு இசையாய் இசைப்பயனாய் இந்நமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று சுந்தரர் பெருமானும், தமிழ் இசை என்பதை பற்றி அருளியுள்ள திருமுறைகள் நமக்கு கிடைத்ததொரு மாபெரும் பொக்கிஷம். ஞானசம்பந்தர் தேவாரத்தை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவது வழக்கம். ஞானசம்பந்தர் தேவாரத்தை பாடினாலோ அல்லது படித்தாலோ இடர்கள் நிச்சயமாக களையப்பட்டுவிடும். அடுத்ததாக திருநாவுக்கரசர் பெருமான் அருளியது தேவாரம். அந்த தேவாரம் அந்த மகாதேவனுக்கு ஹாரமாக மாலையாக அமையப்பெற்றது. அப்பர் பெருமான் நம் வாழ்வில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை, ஒரு தந்தை எப்படி ஒரு குழந்தைக்கு வழிகாட்டுவாரோ அப்படி காட்டுவது அப்பருடைய வழக்கம். திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறி இலே நாம் இருந்து வாழ்வதற்கு நம்மை பழக்குவார். அவர் சுந்தரர் பெருமானோ நம் பெருமானுடன் தோழமை கொண்டு சரிக்கு சரியாக எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நண்பனை உரிமையுடன் கேட்பது போல நம்மையும் தோழமை யோகத்தில் பழக்கச் செய்பவர். இவர் அருளியது திருப்பாட்டு. கடைசியில் வரும் நம்முடைய மாணிக்கவாசக பெருமானோ ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குபவர், அறிவால் சிவமே ஆனவர். அவர் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தி அழுத்தி இணை கடிபவர். இவர்கள் நால்வரும் அருளிய திருமுறைகள் மிகவும் பிரபலமானவை. அடர்த்தாற்போல் வந்த திருவிசைப்பா திருவாசகத்துக்கு நிகரானது. 9 பேர் பாடியது 9 திருமுறை. அதிலேயே பல்லாண்டும் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு பாடியவர் நம்முடைய சேந்தனார். 12 திருமுறையிலே ஸ்தோத்திரமாய் உள்ள பாடல்களிலே சாத்திரமாக அமைந்தது 10 திருமுறையாகிய திருமந்திரம் திருமூல பெருமான் அருளியது. 11 ஆலவாய் அழகன் சேரமானுக்கு எழுதிய திருமுக பாசுரத்தை முதலாக கொண்டு நம்மை பேணும் அம்மையாகிய அம்மையார் பாடலையும் தம்பிரான் தோழர் சுந்தரருடைய தோழர் சேரமான அருளிய பொன்வண்ணத்து அந்தாதி, இன்னும் சங்கநூலில் உள்ள திருமுருகாற்றுப்படை இந்த 11 திருமுறையிலும் இடம்பெற்றிருக்கிறது. நக்கீர தேவனார் அருளியது, பட்டினத்தார் அருளிய பரதனங்கள் எத்தனையோ, நம்பியாண்டார் நம்பிகள் அருளியது. நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகையை வகையாக கொடுத்தார். திருத்தொண்டர் திரு அந்தாதி அதை விரித்து பாடினார் நம்முடைய குன்றை முனிவர் செட்டிடார் பெருமான். 12 திருமுறை பெரிய புராணம். பெரிய புராணம் சிவஞான போதம் 12 சூத்திரத்தை மையமாக கொண்டது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றார் அவை பாட்டி. திருத்தொண்டர் புராணத்துடன் நம்முடைய திருமுறைகள் 12 என்று வகுக்கப்பட்டன. இவை எல்லாம் இசைப்பாடல்கள். இவற்றிற்குரிய பண்கள் உள்ளன. நல்ல இசையுடன் பொருள் தெரிந்து மன உருக்கத்துடன் பாடினால் திருமுறை நம்மை இறைவனுடன் இணைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதன் பெருமையை உணர்ந்த என்னுடைய அருமை மாணவன் ஆனைமலை ஞானப்பிரகாசம் 12 திருமுறையும் பாடுகிறேன் என்று வாழ்த்துரை கேட்டதற்காக அவனை பாடச்சொல்லி கேட்டு மகிழ்ந்து இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பாடி குறுந்தகடுகள் வெளிவந்து திருமுறையை எப்படி உணர்ச்சியுடன் பொருள் தெரிந்து

கல்லை இல்லிய மலரே நல்லா

உடைய ஜீவிய நல்ல துணவியோடு, ஓடுடைய ஜீவிய நல்ல துணவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி தன்னை நாடுடைய கண்டு மிக நாட்டம் உள்ள நாதாந்த நாடகத்தை நன்றாய்க்காரடைய மணிமந்தில் நடனம் செய்ய பெரிதுணருள் பதஞ்சலி மாமுனிவன் பாதம் மாடுடைய விழா கிரந்தன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ் மருவி வாழ்வா கொள்வது பாவம் குறித்தவன் சிவனேயாகும். கொள்வது பாவம் என்று குறித்தவன் சிவனேயாகும். கொள்வது உங்கள் ஜாதி குறித்திடும் தொழிலாகும். கொள்வதை உனது அன்பின் மிகுதியில் மறைத்து விட்டார் கல்லினை உருக்கும் எங்கள் கண்ணப்ப போற்றி போற்றி கண்ணப்ப போற்றி போற்றி

வயல்கூட அரைக்கணி பழ

திருக்காலத்தி புராணம் பரம வரம்பற்ற அத்தியாயம் 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர்கள் என்பது மலம் மாய கண்மங்களோடு கூடிய காரணத்தினாலே, மல மாயை கண்மங்களோடு, மலம் என்கின்ற அணுமலம், கண்மல மாயாமலம் என்கின்ற குற்றத்தோடு கூடிய காரணத்தினாலே அது குற்றம் செய்யும்.

0: உயிர்களுக்கு இயல்பு. உயிர்கள் எப்படிப்பட்டதென்றால், குற்றமாகிய குற்றத்தையே உடையதாயிருக்கிற மல மாயை கண்மங்களோடு கூடிய பலகாலம் இருப்பதினாலே அது குற்றம் செய்வது அதற்கு இயல்பு. குற்றத்திலிருந்து விடுபட்டு நன்மையான காரியங்களை செய்வது அது வந்து செயற்கை. குற்றம் செய்வது இயற்கை, குற்றத்தை நீங்கி நல்ல காரியங்களை செய்வது செயற்கை. அந்த உயிர்கள் பிரம்மன் முதலான சகலமும் உயிர்களே. பிரம்மன் முதலான தேவர அத்தனை பேரும் உயிர்களே. உயிர்கள் என்று சொன்னால் மனத்தை உடையது. உயிர்களுக்கு பசு என்று பெயர் பட முறையில பசு என்று பெயர். பசு என்ற சொல்லே கட்டுப்பட்டது, வாசத்தினாலே கட்டுப்பட்ட உயிரினாலும் இது பசு என்று வாசத்தோடு கூடியபடியே அது பசு என்று பேர். பசு என்றாலும் கட்டிதான போட்டிருக்கோம், பசுவை கட்டிதான போட்டிருக்கோம். அதனாலே எதனால அதுக்கு பசு என்று பெயர் வந்தது என்றால், வாசத்தினாலே கட்டப்பட்டதுனால இது பசு. அது வாசத்தினாலே கட்டப்பட்ட உயிர்களுக்கு குணம் எப்படி இருந்தால், வாசத்தினுடைய குணம் தான் அந்த பசுவுக்கு இருக்கும், வாசத்தினுடைய குணம் தான் பசுவுக்கு இருக்கும். அது உயிரானது எப்படிப்பட்டது என்றால், சேர்ந்ததனுடைய தன்மை. சார்ந்ததன் வண்ணம் உயிர்கள் சித்தாந்தத்துல முக்கியமான அடிப்படை. சார்ந்ததன் வண்ணம் உயிர். அது பாசத்தோடு கூடியிருந்தால் பாசத்தின் குணமும், பதியோடு கூடினால் பதியின் குணமும். இயல்பா வெளியப்படையா இப்ப சொல்ல போனா, நல்லவனோட உணவு நல்லவனா இருக்கிறேன், கெட்டவனோட கெட்டவனா. மனத்தானா வாழ்ந்தது குணர்ச்சி, எனத்தானா இன்னான் என குறைஞ்சது. எந்த எனத்தோடு சேர்ந்து இருக்கிறானோ அந்த எனத்தை வச்சு அவனுக்கு பயிர். அதனாலே உயிர்கள் குற்றம் செய்வது அது தீயும். அது வரதுரார்கள் ஒரு பாட்டில் சொல்றார், குற்றம் செய்தல் எனக்கு இயல்வே, குணமாக்குள்ளல் உனக்கு இயல்வே. குற்றம் செய்தல் எனக்கு இயல்வே, குணமாக்குள்ளல் உனக்கு இயல்வு. சித்திரம்பலவா இனிச்செறியன் சிப்பு முகமன் யாதுள்ளது என்று வடலூரார் பாட்டு. வடலூரார் தெரியுது இல்ல. அதனாலே உயிர்கள் குற்றம் செய்வது என்று சொன்னால் தவறு இல்லை. குற்றம் செய்வது தவறுதானே, தவறு இல்லை. என்ன காரணம் என்றால், அது குற்றமாகிய மதமாகிய கண்ணங்களோடு கூடியிருப்பதனால குற்றம் செய்யும். இதை ஞான சாஸ்திரங்களாலே விசாரித்து, எதனாலே இந்த உயிர் குற்றம் செய்கிறது என்று விசாரித்து, ஞான சாஸ்திரங்களாலே ஞானிகள் மூலமாக விசாரித்து, இந்த குற்றம் செய்வதற்கு காரணம் என்ன என்று விசாரித்து, அந்த மலமாயா கண்ணங்களிலிருந்து நீங்குகின்ற முறையை தெரிந்து, நீக்குவதற்கான செயலை செய்து, அதிலிருந்து மலமாய கண்ணங்களை நீக்கினால் அது பதியோடு சேரும் என்று தெரிந்து, அந்த பதியின் குணத்தை பெற வேண்டும் என்கின்ற அவாவில் இருக்கிற உயிர்கள் குற்றத்திலிருந்து நீங்கும். மற்றைய தீய வழக்கங்கள் இல்லை இல்ல, புகைப்பிடித்தல் முதலான தீய வழக்கங்கள் ஒண்ணும் இல்லை இல்ல இல்லப்பா. என்ன காரணம், ஞான சாஸ்திரங்களை கற்றதினால் கெட்டதினால் பெரியோர்களுடைய சகவாசத்தினால் அப்படித்தான் இருக்கு புத்தி உரிமை தவிர இயல்பாக புத்தி இயல்பாக அது புத்தி இருக்க. ஞான சாஸ்திரங்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் கேட்டு தெரிந்து பழகி அதன் மூலமாக அதுக்கு நல்ல புத்தி உரு நல்ல புத்தி. அதனால மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே என்பார் அருள்வார். அப்படி நல்ல புத்தி வந்து பதியின் தன்னை அறிந்து பதிய அடைய வேண்டும் என்கிற விருப்பம் வந்தவனுக்கு இந்த தீய வழக்கங்கள் இருக்க. யாருக்கு பரமா முதலாக பரமா வரம்பற்ற அத்தியாயங்கள் புரியுது. ஏ வரம்பற்றாரு என்றால் தவறு செய்து விட்டார், தவறு செய்து விட்டார். அது தவறு எதனால வந்தது தெரியுமா, ஆசையினாலே முகத்தினாலே. அதனாலே அந்த ஆசை முகத்தினாலே வந்த காரணத்தினாலே பொல்லாத விட பல குத்து விட்டாராம். ஒருவனுக்கு நல்ல பேர் வருவது பெருமை கிடைப்பது என்றால் மனைவியினாலையும் பிள்ளையினாலே இருந்தார். ஒருவனுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது என்ன, மனைவியினாலையும் பிள்ளையினாலும். மனைவியும் பிள்ளைகளும் நல்லா அமையவில்லை, ஆனால் அவனுக்கு நல்லது வர அவன் நல்லவனா இருக்கலாம், அவனுக்கு நல்லது. ஆனா மனைவி உள்ளகட்ட நல்லது வாங்குறேன்னு அதிசயம் உலகம். மனைவி கிட்டையும் உள்ளகட்டையும் நல்லது வாங்குறவன் அதிசயம். அவன் வாங்கினானால் அவன் தான் சிவபெருமான். நீங்க சிவபெருமான பார்க்க முடியுது. மனைவி கிட்டையும் உள்ளகட்டையும் நல்லது ஒருத்தர் வாங்கி இருக்கிறான்னா அவன் கட்டாயம் சிவபெருமான். விஷ்ணு அல்ல, பரமாவும் அல்ல, சிவனி. இப்ப மகாவிஷ்ணு மனைவி கிட்ட நல்லது வாங்கல, பரமாவும் வாங்கல. நீங்க கதைகள்ல பாக்கலாம் பாருங்க. சிவபெருமான் ஒருத்தந்தான். இப்ப அந்த அம்மா வீட்டுக்காரன குத்தம் சொன்னதாக வரல, அகிலாண்டே சரி சம்பு குத்தம் எங்க பார்த்தாலும் அப்ப பூசை பண்ணா பூசல பூசை பண்ணா பூசை பண்ணாருதான் ஊர் எழுது. பூசை பண்ணானா அப்ப நல்ல உதவியா பூசை பண்ணிருக்க. அதனாலே பரமேஸ்வரன் ஒருவன் தான் தன்னுடைய மனைவி உள்ளகளுக்குல நல்ல உருவாங்க. அப்போ ஒரு நாள் சின்ன பையன் புனைங்கிட்டு போட்டேன், விட்டாலும் அப்புறம் சரி பண்ணிவிட்டாருன்னு வச்சுருங்க. அதனாலே மனைவி மக்களுக்குலயும் ஒரு நல்ல உரு வாங்கினாரால அந்த பரமா அல்ல, விஷ்ணு அல்ல, இந்திரன் அல்ல, சிவபெருமார். அதனால பரமாவானவர் உலகியல் இன்பங்களிலே ஈடுபட்டு சவத்தையும் சிவத்தையும் மறந்து அதன் மூலமாக புள்ளவிடப்பட்டார். ஆனா புள்ளவிட பெறும்போது சிவன் நினைவோடு புள்ளவள் வரவு, மோகத்தினால புள்ளவள் வரக்கூடாது. அதை பெரிய புராணத்துல சொல்றாரு சேர்க்கல, மலையரத்தில் இன்பமுறும் அகப்பெருவான் விரும்புவார் அணைய நிலை தலைநின்று ஆடிய சேவடி கவல நினைவுற. அது செவ்வாதுங்கிறதும் பகவதியம்மையார் வில்லாட்ட வாழ்ந்தவர்கள் ஆடிய சேவடி கவலத்தை நினைந்து பிள்ளை வர எழுதார்கள். இதை நினைந்து அதை பிறகுகிறார். அதை இதை நினையாமலே உள்ளவர்கள் உலகத்தில் எத்தனை பொப்பா ஆடிய சேவடி கவல நடைபுறமும் பரத்தமையை நிராகரித்து நீராக்கும் பொனைமணி பூர் காதலனை பெறப்போற்றும் இருந்தார் என்பது உரிய புராணம். அதனாலே அப்படி பிரம்மாவாரன் பொல்லாத புள்ளகளை சொல்ற, அதனாலே அந்த பொல்லாத புள்ளகள் செய்த அக்கிரமத்தினால் தாங்க முடியாம அப்பரூர் புத்திரனை சொல்ற, அவன் மூலமா அந்த புள்ளகள் எல்லாம் கங்காரமாகி அந்த பாவம் இந்த பாவம் எல்லாம் பிரம்மாவுக்கு சேர்ந்து போச்சு. பிரம்மாவுக்கு பாவம் எல்லாம் சேர்ந்து அதன் பிறகு இந்த பாவத்தை எல்லாம் நான் துவைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி திருக்காட்சி வந்தார். பாவத்தை துவைப்பவன், பாவத்திலிருந்து விடுபடை செய்பவன், புண்ணியத்தை தருபவன் சிவன் ஒருவனை. சிவருமானு தான் புண்ணியன்னு, சிவருமான் ஒருவனு தான் புண்ணியன். முன்னுலகாடுகின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொடப்படும் புண்ணியரை ஒரு வயது தெளிவா சொன்னார். முன்னுலகாடுகின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று போதும் தொடப்படும் புண்ணியரை கன்னிமயாதன முன்புடையும் கடகடைந்தும் தென்னிய தீவிரை தென்னப்பரா திருநிலவரம். அதனாலே சிவருமான் ஒருவன் தான் புண்ணியம் என்று பாவ நாசம் என்று. அதனால பாவத்தை நாசம் செய்யணும், புண்ணியத்தை உயிருக்கு சேர்த்து வைப்போம் சிவருமான ஒருவர். அதே சித்தியாலோசனால் புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே என்ன, புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தின். அதனாலே புண்ணியம் என்பது எதனால செய்து வந்தால் புண்ணியனை பூஷிக்கிறதுனால புண்ணியம். அதே புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நிறுவனம் சொன்னார் புண்ணியமா வருது பத்தியா. அதனாலே அப்படி பாவத்தை நீக்கி புண்ணியத்தை வரவேண்டுவதற்கு சிறு வழிபாட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று பரமா தீர்மானித்து திருக்காட்டியிருந்தார். அப்படி திருக்காலத்தில் வந்து சிவருமான பூஜை பண்ணுகிறார். அது சொல்றாரு, தன்னடைந்தவர் தங்கட்டு உருதுணை அண்ணவந்தனை அஞ்சி மத்தில், தன்னை அடைந்தவர்களுக்கு உருதுணையாக இருப்பவன் சிவருமானை தவிர வேறு ஆறு கிடையாது. துணை என்று சொன்னால் அவன் தான் அருந்துணையை அடியாதம் அல்லது இருக்கும் அருமருந்தை அரண்யாக தகத்துள் தோன்றி வருந்துணையும் குற்றமும் பற்று விட்டு வான்புலங்கள் அகத்தடைக்கு வடவாரூரும் பொருந்தனமே வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தரநிலைய வல்லாறு சென்று பெருந்துறையை பெரும்பற்ற புலி ஊராரை பேசாதனால் எல்லாம் பரவாயில். அதனாலே துணை என்று சொன்னால் சிவருமந்தன், துணை என்று சொன்னால் அது திருவாதனத்துல நீச்சல் உணவத்தில் சொன்னார், தனித்துணை நீ நிற்க யான் தருக்கு தனையால் நடந்த விரைத்துணை என்று தனித்துணை ஒப்பற்ற துணைவன் யார் என்றால் சிவருமான ஒருவர். உயிருக்கு துணையாக இருப்பவன் சிவருமான ஒருவர். அப்பெல்லாம் துணை என்பது அற்ப துணை, இந்த துணையெல்லாம் துணையாக இருக்க, துணையெல்லாம் துணையாக இருக்க. அதுக்குன்னு ஜனங்களை வச்சு இருக்க முடியுமா? கொண்டே சண்டை போட கூட மனைவி துணை துணைதான் இருக்கும், என்னுடைய துணைவியாது அப்படி சொல்றாங்க, என்னுடைய துணைவியாது கேள்விப்பட்டீங்களா, என்னுடைய துணைவியாது அவர் துணையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற. அதனால இருக்கிறவர்களையும் துணை துணை சொல்லிட்டு தான் இருக்கணும். அதனால திருவருள் தான் மித்துணைன்னு மித்துணை. ஆகையினாலே இப்படி தன்னடைந்தவர் தங்கட்குருதுணை அன்னவந்தனை அஞ்சிவற்றில்லன இன்னெடுங்கிறி எய்தி அர்ச்சனை உன்னதும் தவத்தோடு உயர்த்தினான். மாசித்திங்கள் மகத்தூர் மைந்தனை நேசித்திங்கொரு நில்வரதத்துடு மாசத்திங்கள் அருகடை அண்ணலை பூஷித்தங்களும் போற்றினாங்க. மாசி திங்களிலே மக நட்சத்திரம் தொடங்கி தலத்தை தொடங்கி அப்படி செய்த தலத்தை எப்படி செய்தார் என்று சொல்கிறார். தோற்றும் தேற்றுரு எழுத்து ஓர் ஐந்தும் மறைவினில் சிரித்து, தேற்றுரும் எழுத்து ஓர் ஐந்தும் தெரியாலே உயிர்களை தேற்றுவதற்கு உரியதாயிருக்கிற ஐந்து உயிர்களை தேற்றுவது, தேராமல் இருக்கிற உயிர்களை தேற்றுவது, திகைத்தால் தேற்ற வேண்டாம்ங்கிறார்களவா மாணிக்கவாசு. அதனால உயிர்களை தேற்றுவது, தேற்றுதல் என்று சொன்னால் தேற்றுதல் இல்லாமல் திகைத்து இருக்கின்ற உயிர்களை தேற்றுதலுக்கு நேர் எதிர்த்தில் திகைப்பு, திகைத்தால் தேற்ற வேண்டாம். அப்படி திகைத்து இருக்கின்ற உயிர்களை தேற்றுவதாயிருப்பது ஐந்து. அது ரொம்ப அழகா சொல்றார். அந்த ஐந்தலுக்கு அடைமொழி இருக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, தேற்றூரும் எழுத்தூர் ஐந்தும் மரபியில் திவிப்பு, ஐந்தலுக்கு திவிப்பது மரபிலே திவிப்பது, குருமரபு குருமரபு சைவ மரபு ஆகம மரபுப்படி திவிப்பு. ஜெபிப்பது என்று சொன்னால் ஆச்சாரியத்தில் உபதேசம் பெற்ற மந்திரத்தை ஜெபிப்பது, அதான் உபதேசம் மந்திர பொருளாலே உரைநாதன்களும் உருவியது. ஜெபித்தல் என்று சொன்னால் ஆச்சாரியன் உபதேசம் மந்திரத்தை அந்த பதம் மாறாமல் தவறாமல் முறையாக செவித்தல், செவித்தல் பெரிய வேலை, செவித்தல் தெரியும், இப்படித்தான் ஜெபிக்க வேணும் என்று. அந்த முறையில் அர்த்தம் சொல்றாரு, விருப்பி சொல்றாங்க, சேற்றூரும் எழுத்தூர் ஐங்கும் மறவி நிறுத்திவிட்டு தேவை நூற்றுடன் இரு நான்காக வளஞ்செய்து மூல வேண்டி. வேலை நூற்றுடன் இரு நான்கு, நூற்றி எட்டு வளம் மலைய நூற்றி எட்டு வளம் வருவாராம். உபரமம் செய்து நூனமின்றி, நூனம்னா குறைவில்லாமல், ஏற்று அத்துடை விடாத வணக்கமும் இல்வி நாட்டி நூற்றி எட்டு தரம் உழுது உழுது உழுவாராம். அது பரமா போற்றினன் தொழுதுனன் தான் பொது சுடல் பொழுது. இப்படியாக திருக்காலத்தில் வந்து சிவபெருமானை பூஜித்து ஐந்தெழுத்தை ஜெபித்து நூற்றெட்டு வளம் செய்து நூற்றெட்டு வணக்கம் செய்து இப்படி தவத்தை கொள்கிறார். சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்பது அவைவாக, சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு. தவம் என்று சொன்னால் அந்த தவத்துக்கு உரிய பொருளாயிருப்பது எது என்று கேட்டால் சிவம். தவமே உரிந்திரன் தன்மலகுக்கு முட்டாது இறைஞ்சேன், அவனே பறந்த அருகனையேன், உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே வெறும் திரு எய்தேன் திருவடிக்காம் பவமே அது வந்தால் அடியிருக்கியம் பரம்பரனை என்று திருவார்கள். அதனாலே தவம் என்று சொன்னால் அது சிவத்தை நோக்கி செய்வார்கள். அறப்பையா துரில் தீரினை விளக்குதில் சிவனை உண்ணியே மாதவன் செய், மற்றது அன்றியே ஏதுள்ளது ஒரு பொருள் ஏற்றத்தக்கது. காட்சி முனிவர் சூரமன் கடைசியே சொல், காட்சி முனிவர் உபதேசப்படல அந்த புராணத்துல கருது ஆதாரால் மைந்தார்கள் அறப்பை ஆற்றி புண்ணியத்தை செய்யும் தீரினை விளக்குது. சின்ன பாட்டு ஆதாரால் மைந்தார்கள் சூரபன்மன் சிங்கமுகன் தாரகாசகன் மூணு பேர்த்தையும் வச்சு உதவி பண்றாரு. ஆதாரால் மைந்தார்கள் அறத்தை ஆற்றி தீரினை விளக்குது சிவனை உண்ணியே மாதவம் முடிவுது மற்றது அன்றி ஏதுள்ளது ஒரு பொருள் ஏற்றது. இதை விட செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது அப்படி தெளிவா கடைசியில் ஒரு வாக்கு. அதனால இப்படி சிவத்தை நோக்கி தவத்தை செய்தார். அப்படி அந்த தவத்துக்காக சிவபெருமான் அருள் பண்ண வந்தார். இம்முறை அரிசி சேர்த்து எல்வை ஏழ்மையில் எழுதோனாத அம்மரை அவனைக்காக அகம் மகிழ்ந்த அகலம் என்ற கொம்மையன் கொங்கை செவ்வாய் ஞானப்பூங் கோதையோடும் ரொம்பள விடையொன்றாய வெள்ளி என்று தெரிகின்றது. எப்படி இவனை தருள் செய்ய சுவாமி எழுந்தவினார். வெள்ளி வெப்பினும் மரகத குடியோடு வந்தார். வெள்ளி வெப்பின் மேல் மரகத குடியோடு எழுந்தவினார். சேட்டிளம் பரிதி ஓடி திறந்தெழுந்தலைய சூரி, சேட்டிளம் பரிதியாகிய இளமச்சு இளஞ்சூரியனை போல கோடி சூரியன் திறந்தெழுந்தா போல சோதி சோதி வீட்டாமான் செய்யவே நீ கருமிட திரை வந்து வந்து பாட்டடி முரள பைந்தேன் குளித்தட பதுமேலோய் கேட்டவை யாகும் நீ வாக்கு என்று விளக்கியவர். இப்படி காட்சி தந்து பதுமத்தில் இருப்பவனாகிய பரவனே நீ என்ன கேட்கிறாய் என்ன போகணும் அப்படின்னு சுவாமி கேட்டார். அப்பறமா பேசுறாரு, பற்றிய முகத்தாலே பழிபடு பாவம் செய்தி எற்று நீர் பறவை ஞானம் இரு விசும் பகட என்பார். உற்றுள பாவம் தன்னை ஒழித்தலும் புரிதல் வேண்டும் மற்றது வந்து இன்னும் வரும் வந்து கற்பண்டும். அதனாலே பாவம் செய்வது அதிகபட்ச ஆசையினாலதான் வரும். பாவத்துக்கு மூல காரணம் ஆசை, பாவத்துக்கு மூல காரணம் ஆசை மோகம். அதனால அப்படி பாவங்களை வந்து செய்யாமல் இருப்பது புண்ணியத்தை செய்வது. அது செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானது என்பது திருப்பொருள். செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானது. செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விட்டாலும் விட்டு போவார், செய்யக்கூடாததை செய்தாலும் விட்டு. அதனால அந்த பாவத்தை ஒழித்த உள்ளது நான் செய்த பாவத்தை தொலைக்கவும் சொல்லும் மதியின் என்னோடு ஒத்திவிடும் போயோனாய் எல்லையில் உலகுக்கெல்லாம் இனி உபக்காரியாகி. அதனாலே சொல்லுதற்கு அருமையாக இருக்கிற ஞானத்திலே ஒன்னோடு ஒத்தவனாகி பரமா கேட்கும் உன்னோடு ஒத்தவனாகி சௌகரமான போலவே இருக்கணுமா புத்தாடி தூயோனாய் எல்லையில் உலகுக்கெல்லாம் இனி உபகாரியாகி உலகத்துக்கு உபகாரியாகி வல்ல ஓர் புதல்வந்தனை வடங்கிடல் வேண்டும் மற்றது அல்லது வரமுன்று அறைகுவன் அமரரேரே. அதனாலே ஞானத்துல உன்னை போல ஒரு புத்தரனை எனக்கு வழங்குவது நல்ல புத்தரன் உண்டாயிட்டான்னா அவனுக்கு கிடைக்காது ஒண்ணு, பொல்லாத புத்தரை உண்டாயிட்டானா அவனுக்கும் கிடைக்காது ஒண்ணு, அவனுக்கும் எல்லாம் கிடைக்கும் உனக்கும் எல்லாம் கிடைக்கும். வேற தவத்தடவை ஆகுமா வியாக்கரபாதர் ஒரு பிள்ளைய பட்டாரு, வியாக்கரபாதர் ஒரு பிள்ளைய பட்டாரு. அந்த பிள்ளை பேர் என்ன உபமன்யம் நமக்கு ஆச்சாரியர் அவர் தான் சுந்தரமுக சுவாமியை கும்பிட்டவர் எல்லாத்துக்கும் பெரிய புராணத்துக்கு சொன்னது. அப்பவே அவருக்காக தான் துர்பார கடமையை வளர்த்து கண்ணபுராணத்துக்கு தீக்க முடியும். யாதவன் துவரைக்கரையாகி மாதவன் முடிமேல் அடிவு
1: பெரியவரான்
0: பேரெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லையே. செய்தி கூட அந்த பேர்லாம் இல்லையா, பதஞ்சலி உமன்னி வியாக்கரவாதரண்ணி ஒன்னெல்லாம் பேசு. இப்ப நான் தான் சில பேருக்கு கூடி வச்சுருக்கேன். இத்திரு நகரின் என்ன யார் சிலர் இங்கு வச்சு புத்திரன் வேண்டி வந்து புகன்றனர் அரையனுக்கெல்லாம் வச்சியெல்லாம் அடித்தருவார்கள். இந்த தரத்திலே புத்திரன் வேண்டு வந்து யாரு வரம் கேட்டாலும் அவர்களுக்கு நீ புத்திரவங்களை தருவோம் அப்படின்னு அகல் விசும்போ தத்தினை வரைப்பையாமல் விதித்த போது கவிஷன் மேகம் இயன்றிவை நவீந்த போது இது வந்து இறையோன் சொல்வான். மந்தனன் கமல புத்திரன் வச்சு நீ மயக்கத்தாரை ஒன்று நீ உணர்வில்லாத நுகர்த்திய பாவம் போயிட்டு இருந்தது தளத்தை ஆற்றி இருந்தவை படிந்த ஞாண்டு. அதனால நம்மை குறித்து தவத்தை செய்த பொழுது உங்களுடைய பாவனை எல்லாம் தொலைந்து போயிச்சு. மைந்தனை விளைவுற்றமை வளம் செய்து வணக்கம் செய்தாய் அந்த மலரின் மேலோ யாதலால் அருமஞானம் சந்ததம் விளங்கி ஞானம் தகமகா தவத்தில் தூய குந்தி மேல் அவரை குந்தி வேலவனாய் இங்கோர் புதலும் அற்புணக்குண்டாக. அதனால நீ செய்த தவத்திற்காக ஒரு புத்திரனை தருகிறேன், அவன் ஞானம் உள்ளவனாக பிறப்பான் என்று சொன்னார். வீசிவன் தரங்க மொத்தம் கொடுக்கும் விருதியாற்றில் மாசிமா மகன் தொடங்கி மற்ற மா மகத்தின் மாசி மாத மகத்தில் தொடங்கி அடுத்த வருஷம் மாசி மாத மக வருகிறவரையும் ஒரு வருஷம் இங்கிருந்து தவத்தை செய்வாயாக. நேசமாய் சங்கற்பித்து மகந்தோ நெறியின் மொழி ஆசிரா நயமசீலன் ஆகிய இங்கு எடுத்து ஒண்ணி உன்னதும் காதலோடு வளம் வரா போன்றுதாண்டு தன்னுடன் பெயர்ந்தவாறு தயவுடு தானம் செய்து மண்ணு வருடம் இவ்வாறு இணைத்திட வல்லார் என்ன அன்னதோர் வருடத்தீட்டில் அவருக்கு நன் மகம் உண்டாகும். இப்படி யாரு ஒரு வருஷம் மகன் தொடங்கி மகம் முடிகிற வரையிலும் அடுத்த மகம் வருகின்றவரையும் அடுத்த மாசி மகம் வருகின்றவரையும் தவஞ்சியிருந்தார்களோ அவருக்கு புத்திரம் தருகிறோம் அப்படின்னு பரமாவுக்கு வரம் கொடுத்திருக்காரு. அரும்பரர் புகழ்வனாய ஆயவன் அதிக வானா நிரம்பி நல் உடம்பு பெற்று நீடுதன் செல்வம் ஓங்கி பெரும்புகளை எய்தி நாடும் சுகத்தினை பெற்று வாழும் இரும்பு மதிக்க என்ன மறைந்தவன் கழுவான். அர்ஜுண்டையனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் புத்திரவரம் கேட்ட போது சாமி வந்தார். அப்படி சாமி வந்து என்ன வேணும்னாரு, புத்திரம் வேணும்னாரு. நம்மகிட்ட ரெண்டு வகையா புத்திரம் இருக்குன்னாரு. ஒரு வகை வந்து வியாதியா இருப்பான், ஞானம் இல்லாமல் இருப்பான், ஊனமா இருப்பான், 100 வயசு இருப்பான், அப்படி ஒரு புத்திரம் இருக்கான். அதுக்கு மேல ஞானமே அவனுடைய ஒரு குணமாக இருப்பான், அழகாக இருப்பான், உண்மையில் பக்தியோடு இருப்பான், அதுல புத்திரன். அப்படிப்பட்டவன் 16 வயசு.
1: நீ ரெண்டு புள்ளை இருக்கு, ரெண்டு வகையில் உனக்கு எந்த புள்ள கேட்ட
0: அப்படி கேட்டபோது சொல்றாரு, மாண்டது தவத்தின் மேலா மறைமுனி அவத்தையோரா தவம் அழகில்லாத தவத்தை உடையவராகிய பேசுறார. மாண்டது தவத்தின் மேலா மறைமுனி அவத்தையோரா ஆண்டவை குறுகினால் வயசு வாங்கியால் அறிவுடனாகி யாக்கைக்கு இருந்தொரு தவறு நின்று எம்பிரான் என்பால் அன்பு பூண்டதோர் பாலந்தானே வேண்டி நம்பியும். அதனால வயசு குறைஞ்சிருந்தாலும் சரி, நல்ல உத்தவனாகிய அழகுடையவனாய் உண்மையில் பக்தி உள்ளவனாய் கல்வி உள்ளவனாய் ஞானம் உள்ளவனாய் இருக்கிற புத்திரன் வரணும்னு சொன்னாரு. அதே மாதிரி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த புத்திரன் தான் யமனைய சங்காரம் பண்ணேன், அந்த புத்திரன் தான் யமனைய சங்காரம் கேட்கும் போதே வர அப்படி கேட்கறது. இப்ப வேற ஆளா இருந்தா சுதா அது தவம் இல்லாதவனா 100 வயசு 16 வயசுனா என்ன வயசு பிறந்தா இருந்தா நடந்தா அப்புறம் தீர்ந்து போச்சுல போயிடும் ஐயோ என்று தவத்திலே இருந்தவராகிய மிருகந்த மகிழ்ச்சி இப்படி கேட்டாரு. அப்புறம் கொடுத்தாரு அவரு 16 இல்ல எப்போதும் 16 ஆயிட்டாரு. நம்ம அப்பரசாமி சொன்னாரு, மேல போனா அவன் பார்க்க முடியல, பரமா கீழே போனா அவனும் பார்க்க முடியல. திருவடியே ஒரு பக்தன் மேல கோபமா பிடிக்கலாமனு வந்தவனுக்கு திருவடி கிடக்குது. மாலும் அறிந்திலன் கீழிடன் மாலும் அறிந்திலன் மேலும் அறிந்திலன் நான் முதல் மேற்கின்ற பாலன் மிகச்சென்று பாச விசிறி மறிந்த சிந்தை காலன் அறிந்தான் அறிதற்கரியான் கடலடியே. அதாவது பக்தனை பிடிக்க வந்தவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா பக்தனை போற்றுகிறவனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும். பக்தனை கோபித்து பிடிக்க வந்த எவனுக்கே திருவடி கிடைச்சதுன்னு சொன்னா பக்தனை போற்றுவனுக்கு ஏன் திருவடி கிடைக்காது? அந்த குறிப்பில் சொல்றாரு அது அப்படிதான். அதனாலே இப்படி நம்ம சைவத்துல மார்க்கண்டேயனுடையவர்களாறு ரொம்ப நமக்கு பெரிய ஒரு ஆதாரம், பெரிய ஒரு சிறப்பு. மார்க்கண்டேயனுடைய வரலாறு பெரிய சைவத்து சிவபூஷையினாலே எவனை வல்லாரா கூற்றம் குதித்தலும் கைகூடும், கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோக்கல் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று அதனாலே கவத்தினாலே எவனையும் வல்லலாம், சிவபூஷையினாலே எவனையும் வல்லலாம், விதியை வல்லலாம். எத சிவபூஷையினால் அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் அருள் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்னா அந்த அளவுக்கு அவன் பண்ணணும். அதனாலே இப்படி நல்ல புத்திரனை பெற்றவர்கள் நல்ல பேச்சை அடைகிறார்கள், நல்ல புத்திரனை பெற்றவர்கள் அதுவும் சந்தேகம். புத்தரன் தாய் தந்தைக்கு ஜோலகத்தை வாங்கி கொடுக்கலாம். புத்தரன் தாய் தந்தைக்கு ஜோலகத்தை வாங்கி புத்தரன் தவ அதிகம் செய்தார்னா எங்க அப்பா அம்மாவுக்கு ஜோலகத்தை கொடுக்குவாய். இப்ப நம்ம இதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் வச்சுக்கோ, இப்ப நமக்கு ஃப்ரீ பாஸ் வாய்ப்பு எங்க வேணாலும் ரயில்ல காசு இல்ல போலாமா. அதனாலே இப்படி பிரதமர் கேட்டபடி வரத்த கொடுத்து ஜாய் மறைந்துள்ளது. அந்த நன்றாக இருக்க புதல்வரை அடைத்ததாக சிந்தினம் பாவம் குறைந்தது. அதன் பின்னாலே சிவபரன் அருகினாலே அந்த பரமஞானி யாகவே ரிகு என்றான் போல் வைந்தனை பயந்தான்றாரோ வாழ்ந்தவர்கள் வச்சிருந்தேன். அப்படி பாவம் குறைந்தது பிரமாவுக்கு. அதன் பிறகு சிவபரான் அருள் செய்தபடியே ஒரு புத்தகம் சொன்னா அந்த புத்தகத்துக்கு ரிபு என்று பெயரா, ரிபு என்று பெயர். ரிபு கீதை கூட ஒரு நூல், ரிபு கீதை என்று கூட ஒரு நூல். அந்த ரிபு என்கின்ற மகிழ்ச்சி சொன்ன ஞானம் அது எனக்கு கைக்கு கிடைக்கல, கேள்விப்பட்டிருக்கிறேன் கைக்கு கிடைக்கல. சிவகீதை பகவத்கீதை இல்லவா, அதுக்கு முன்னது சிவகீதை. சிவகீதையை யார் சொன்னா தெரியுமா, சிவபகவான் ராமர் உபதேசி. அதை கேட்டதான் அதை பகவத்கீதையா மாத்தி அர்ஜுன் உபதேசம் பண்ணார். அதே சரக்கத்தான் மாற்றி ஒரு காரியத்துக்காகும் அது. குறை உணர் கங்கை வேணி குலகன் தொற்றவாறே தரையினர் யாவரை தளத்திலின் ஒன்புதன்மை மரபுலி வளாமல் ஆட்சி வணங்குனர் அவருக்கு வாய்ந்த அரியனர் புதல்வர் தாமந்த அவதில் திருவரந்தே விஷயங்கள் பரமஞான விளங்கிய ரிபுவும் மேலால் வரையில் சீர் நிசாகன் என்னும் அறையவன் தரத்து வந்திங்கு அசகிலா அணைய ஞான உபதேசி தரும் செய்தேக திசைப்புகள் நிதானன் தானும் சரகநாதிய திசைப்பம். அதனால் அந்த ரிபு என்கிற புத்தகத்தை பரமா பெற்றாரு. அந்த ரிபு என்கின்றவன் நிசாகன் என்கின்ற ஞானிக்கு உபதேசம் பண்ணினான். அந்த நிதாகன் ஜனகாதிமியுக்கு உபதேசம் பண்ணார். அப்படி ஒரு வரலாறு அல்லவர் தானும் வானூருக்கு அருடன் உணர்த்தார். அந்த ஜனகாதி சொன்ன இம்முறையே ஞானம் வழி வழி தொடர்ந்து போந்த இன்னது ஒரு பெருமத்தாய் இத்தர இவைக்கு மேலா உன்னதும் சேவை செய்வோருக்கு எளிதில் உயிர் பார்த்தார், எளிதினில் உயிர் பார்த்தார் என்றவை பரத்துவாக நயம்புரை செவிமடுத்த மண்டலம் துடையல் மாறியும் வரிசல விதயம் சொல்வான். அன்று தன் கைலையாகி அகல் இரு விசும்பு தோய்ந்து நின்றது திருக்காடத்தி ஆயதன் நிகழ்த்து வந்தான். திருக்காடத்தி என்று எப்படி பெயர் வந்தது அதற்குண்டான காரணத்தை சொல்ல ஒன்று வந்து விஜயன் கேட்டான். அதற்கு பரத்வாசன் சொல்றார், என்னென்ன முனிவன் பார்த்து கிணிதரிகித்தகாரை நன்னறி அறியவண்ணன் நைமிசாரணி என்றில் மன்னிமு புரியும் என்ற மாதவ கிழவரியாருக்கும் தொன்முறை உடையத்தால் தூய சூதமாக உயர்ந்தாரோ என்று சொல்லி அந்த பரமா வடம்பற்ற அத்தியாயம் முடியும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

தலம் கொடிமாடச் செங்குன்றூர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம். கொடிமாடச் செங்குன்றோரில் பிள்ளையார் இருந்து அருளிய பொழுது பனிக்காலத்தால் குளிர்மிக அடியவர்களுக்கு அக்குளிர் நோய் முழுவது போல் முடுகுதலைக் கண்ட பிள்ளையார், குளிர் பிணி இந்நிலத்தின் இயல்பெனினும் நமக்கு அப்பிணி நணுகாது எனப் பெருமானை நினைந்த வண்ணம் பதிகம் பாடி அருளினார். திருநீலகண்ட பதிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: இறைவரை பிரியமாட்டாதவராக போதுவார் மீண்டு செல்வார் புல்லுவார் மீளப்போவார் காதலின் நோக்கி நிற்பார் கன்று அகல் புனிற்றா போல்வார். அத்தகைய தின்னனார் இறைவர் சாலப் பசித்திருப்பாரே என்று இறங்கி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்த நாதனாகிய அந்த நாதனாருக்கு திரு அமுது ஊட்ட விழைந்த பேரார்வத்தால் தாம் வீழ்த்திய அந்த பன்றியின் இறைச்சியை எடுத்து பெருமானுக்கு அமுதூட்ட பொன்முகலி ஆற்றின் கரையிலே காடன் பன்றி சமைத்திருக்கும் இடத்திற்கு வருகின்றார். இடம் பொன்முகலி ஆற்றின் கரை.
3: தலைவரே, தாங்கள் வேட்டையாடிய பன்றியினை சிறப்பான முறையில் சமைத்து வைத்திருக்கின்றேன். ஆமாம், மலைக்கு சென்ற நீங்கள் திரும்பி வர ஏன் இவ்வளவு காலதாமதம்?
4: காடா, தின்னன மலையில் குடும்பித்தேவரை கண்டு வங்கினை பிடித்துக் கொண்டு விடா வழிய உடும்பை போல நீங்காதவரை விட்டார். குடும்பித்தேவர் உண்ணுவதற்கு இறைச்சி கொண்டு செல்லவே இங்கு வந்துள்ளார். குடும்பித்தேவர் காலான இவர் நம் குலத்தலைமையே விட்டு விடுவார் போல உள்ளது.
3: தலைவரே, என்ன காரியம் செய்தீர்கள்? குடும்பித்தேவர் என்பால் அப்படி என்ன மயக்கம் கொண்டீர்கள்? வேடுவராகிய எங்களுக்கு தாங்கள் முதல்வர் அல்லவா?
2: காடன் இவ்வாறு கேட்க திண்ணனார் அவன் முகத்தை கூட நோக்காதவராய் பன்றியின் மிக்க சுவையுடைய தசைகளை சுவைத்து பார்த்து இனியவற்றையெல்லாம் குடும்பித்தேவருக்கு என எடுத்து வைத்தார். திண்ணனார் தன் வயிற்று பசியை சற்றும் உணராதவராய் திரு காலத்தி கண்ணுதலாருக்கே அமுது செய்விக்கும் நோக்கிலேயே இருந்தார்.
3: நானா, திண்ணனார் தெய்வமயக்கம் கொண்டுள்ளார், இதனை நாம் எவ்வாறு தீர்ப்பது?
4: நாம் ஊருக்கு சென்று தேவகாட்டி மற்றும் நாகனோடு வந்து இதனை தீர்க்க வேண்டும். வா செல்வோம்.
5: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் வெல்லுமா மிகவல்லார் மீப்பொருள் நாயனார் நாடகம். நன்மை மிகுந்த சேதி நாட்டின் மேன்மை பொருந்திய தலைநகரம் திருக்கோவல் ஊர். திருக்கோவல் ஊராம் வீரட்டானத்து உமையம்மையாரை உருவாகம் வைத்தருளும் சிவபெருமானிடத்து பக்திமை செய்தொழுகும் மலையமான் நாட்டின் அரசர் மெய்ப்பொருள் நாயனார். நன்மை மிகுந்த மறை வழியில் உலகம் விளங்குதற்கு ஏதுவான பெருமை மிக்க நற்குணங்களைத் தாங்கி பெருவிருப்போடு சிவபெருமானின் அடியவர்கட்கு அவர்தம் திருவுள்ளக் குறிப்பு உணர்ந்து பணிவிடை செய்து வருகின்றார். இதோ சேதி நாட்டு அரசவை.

0: சேரி நாட்டு மன்னர், திருநீற்றின் நன்குளை காக்கும் அரசர், மெய்ப்பொருள் வேந்தர், வாழ்க வாழ்க.
1: சிவசிவ அமைச்சரே, நம் சேதி நாட்டு மக்கள் சைவமாம் சமயம் சார்ந்து, சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் திருநீற்றின் அன்பு நெறியில் வாழ்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இருப்பினும் நம் மக்களின் தேவைகளை முன்னமே அறிந்து அவர்களுக்கு ஆவண செய்ய வேண்டியது நமது தலையாய கடமையாகும்.
2: அலை வீசுகின்ற கங்கையை தாங்கி திருச்சடையுடைய சிவபெருமானின் அடியவர் திருவேடத்தையே சிந்தை செய்யும் வேந்தே, நல்லாட்சி செலுத்துவதற்குரிய அரசியல் நெறியில் நின்று வழி வழியாக போற்றி வரும் அறநெறியை தவறாமல் பாதுகாத்து மலையணைய நெடிய தங்கள் தோல்வழியா பகைவரை வென்று தாங்கள் கூறிய சொற்களினின்றும் வேறுபடாது நன்னெறிகளை போற்றி வரும் குணங்களால் உயர்ந்திருக்கும் தங்கள் அருளாட்சியின் கீழ் வாழ நம் சேதி நாட்டு மக்கள் அனைவரும் பெருந்தவம் செய்துள்ளனர்.
1: சிவசிவா அமைச்சரே, திருக்கோவலூர் வீரட்ட முறையும் நம் இறைவருடைய திருவருளே நம்மையெல்லாம் இயக்குகின்றது. விடையேறும் இத்தகரின் கருணையின்றி ஓர் அணுவும் அசையாது. நம் ஈசனாரின் அருளாணையின் வண்ணமே எம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த திருநீற்றின் அன்பு நெறியில் என்றும் வலுவாது நம் சேதி நாடு திகழ்கிறது. அமைச்சரே, நம் நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் விதிமுறைப்படி பூசைகள் நடைபெறுகின்றதா?
3: ஆம் அண்ணா, நம் சிவபெருமான் வீற்றிருந்தருளும் திருக்கோவில்கள் அனைத்திலும் தங்கள் ஆணையின்படி நித்திய பூசைகளும் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் தவறாது நடந்து வருகின்றன. அரசே, தங்கள் அருளாட்சியில் நம் சேதி நாடுக்கு மேன்மைக்குள் திருநீற்றின் ஒளி நிறைந்து விளங்குகின்றது. நம் நகர வீதிகளில் எங்கு பார்க்கினும் சிவநெறியார்கள் நிறைந்துள்ளனர். திருநீறு உடுத்திராகும் அணிந்த திருவேடத்தினராய் அன்பர்களை காணும் போது இது சேதி நாடா இல்லை திருக்கைலாயமா என்று என்ன தோன்றுகிறது.
1: சிவாயன அமைச்சரே, தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையே. நம் இறைவர் அடியவர்கள் தாங்கும் திருவேடத்தில் நீக்கமர நிறைந்திருப்பார். அடியவர்கள் கொண்டுள்ள தவவேடம் சிவமாகவே எண்ணி வழிபட வேண்டியதாகும். இதுவே சைவ நீதியும் ஆகும். அமைச்சரே, தங்களுக்கு எவ்வாறு நம் நகரம் கைலாயமாக காட்சியளித்ததோ அதுபோலவே திருநீற்றின் மாரவேடத்தை காணும் போது மஞ்சள் நடம்புரியும் எம் வள்ளலின் அருட்கோலமே அடியேனுக்கு நினைவருகின்றது. சிவசிவா, நாம் தேடிய செல்வங்களும் நம் முன்னோரால் ஈட்டப்பெற்று வழிவழியாக காத்து வரும் மற்ற செல்வங்களும் தில்லை பொன்னம்பலத்தில் ஆடல் செய்தருளுகின்ற எம் பெருமானின் அடியவர்களுக்கே உரியனவாகும். எம்பெருமானின் அடியவர்களுக்கே உரியனவா? இறைவா, சிவசிவா.
2: வேந்தே, சிவனடியார்களின் குறிப்பறிந்து அவர்கள் வேண்டுவனவற்றை விரும்பிய மனத்தினோடும் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் குறைவர கொடுத்து உவக்கும் தங்களின் திருத்தொண்டின் பெருமை எங்கள் உரையில் அடங்குமா? சிவசிவ சிவசிவ.
0: சேரி நாட்டு மன்னர், திருநீற்றின் அன்பு நெறி காக்கும் அரசர், வாழ்க வாழ்க.
4: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் .org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
3: மெய்ப்பொருளே பற்றி சைவ நன்னெறியில் வாழ்கின்ற நம் நாயனாருக்கு பகையும் கொண்டு ஒரு மன்னன் ஒழுகி வந்தான். அவன் பெயர் முத்தநாதன். தீரத்தில் வல்லவராகிய நம் நாயனாரை பலகாலும் வெல்வதற்கு போரிட்டு தோல்வியே உற்றான். அழுக்காறு உடைய அவனுடைய மனம் பொறாமையால் பற்றி எரிந்தது. இதோ முத்தநாதனின் அரசவை.
5: அமைச்சரே, அமைச்சரே, நான் என்ன செய்வேன்? சேதி நாட்டின் மேல் பலமுறை போர் தொடுத்தும் நான் தோற்றுவிட்டேன், தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். இதைவிட பெரிய அவமானம் எனக்கு வேண்டுமா? வெக்கம், வெக்கம்.
6: தாங்கள் சொல்வது உண்மைதான் அரசே. போர்க்களத்தில் மெய்ப்பொருள் வேந்தனின் வாள் மற்றும் தோள் வலிமையை கண்டு நம் படைகள் புறவது விட்டு ஓடியது நமக்கு தீரா பழியை தந்து விட்டது என்று நான் கூறவில்லை அரசே, ஊரார் கூறுகிறார். மேலும் பக்கத்து நாட்டவர்களுக்கு நம் வீரம் கேலிப்பொருளாக எள்ளி நகையாடுகின்றனர். ஓரிடுவதை விட நம் படை வீரர்கள் புறமுது காட்டி ஓடுவதில் இப்போது கைதேர்ந்தவர்கள் என்று பெருமையாகவும் பேசிக் கொள்கிறார்கள்.
5: படை வீரர்களை சொல்கிறீரா இல்லை, என்ன சொல்கிறீரா?
6: அரசே மன்னிக்கவும், நான் தங்களை சொல்லவில்லை, நம் படைகளின் தற்போதைய நிலையைத்தான் கூறினேன். அரசே, தற்போதுள்ள சூழ்நிலையில் சேதி நாட்டுடன் போரிட்டு வெல்வது என்பது இயலாத காரியம்.
5: அப்படியா? என்று காட்டுகிறேன் அமைச்சரே, என்று காட்டுகிறேன். மெய்ப்பொருள் வேந்தனிடம் போரிலே தோற்றாலும் அவனை ஏதாவது சூழ்ச்சி செய்தாவது வெல்வேன். சேதி நாட்டு அரசன் சைவ சமயத்தின் மேல் அதிகப்பட்டுக் கொண்டவன் அல்லவா? இது போதும் எமக்கு அவனை சூழ்ச்சியால் வெல்வதற்கு.
6: ஆமாம் அண்ணா, சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அளவு கடந்த காதலை கொண்டவர் சேதி நாட்டு அரசன். சிவனடியார்களை கண்டால் சிவமாகவே கொண்டு வணங்கி அவர்கள் வேண்டுவதையும் வரையாது கொடுப்பவனாம் அம்மன்னன்.
5: ஓ அப்படியா? நன்று சொன்னீர் அமைச்சரே, நன்று சொன்னீர். யான் அவன் அரண்மனைக்கு சென்றாலும் எமக்கும் அதே போல் கொடுப்பான் அல்லவா?
6: மன்னா, போர்க்களத்தில் மெய்ப்பொருள் வேந்தன் கொடுத்ததை நானும் நம் படை வீரர்களும் மறக்கவில்லை, தாங்கள் மறந்து விட்டீர்களோ?
5: அறிவில் அமைச்சரே, நீர் எமக்கு அமைச்சரா இல்லை செய்தி நாட்டு அமைச்சரா? விதண்டாவாதம் பேசுவதில் நம் அமைச்சர்கள் கைதேர்ந்தவர்கள், அதில் நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? நான் முத்தநாதனாக சென்றால்தான் மெய்ப்பொருள் வேந்தன் என்னை எதிர்ப்பான். அவ்வரசன் விரும்பும் சிவவேடத்தை தாங்கிச் சென்றார் என்னையும் சிவமாகத்தான் பார்ப்பான். தக்க தருணத்தில் அவ்வரசனை வென்று விடுவேன். எப்படி என் திட்டம்?
6: அண்ணா, தாங்கள் கூறியதை கேட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. இது அரசியல் நெறிக்கும் தர்மத்திற்கும் புறம்பானதாக உள்ளதே. வேறு ஏதாவது வழியில் தாங்கள் முயற்சி செய்யலாம் அல்லவா?
5: அமைச்சரே, உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. மெய்ப்பொருள் வேந்தனை யாராலும் நேருக்கு நேர் போரிட்டு வெல்ல முடியாது என்று சிவவேடம் தாங்கி அவரை வெல்வதைத் தவிர வேறு வழியே இல்லை. ஆகையினால் இப்பொழுதே நான் செய்தி நாடு புறப்படுகிறேன்.
7: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
8: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

எல்லோருக்கும் வணக்கம் செலுத்தி, நம்ம நாட்டில் ஆறு விதமான மதங்கள், ஆறு விதமான தெய்வத்தை அடிப்படையாக கொண்டது, விநாயகரை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், முருகனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், அம்பிகையை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், சிவனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், மகாவிஷ்ணுவை கிருஷ்ணனையோ ராமனையோ அங்க நான் குறிப்பிடலை இல்லையா? ஆமா, மகாவிஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம், சூரியனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம். ஆக எத்தனை ஆச்சு? ஆறு. இந்த ஆறு மதம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தம். இன்னைக்கு காணப்படுகிற ஏகப்பட்ட மதங்கள் இதெல்லாம் இறக்குமதி சரக்கு இல்லையா? ஆமா, இந்த ஆறு மதம்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அதுலேயும் தமிழ்நாட்டில் சிவன் கோயில்கள் தான் ஜாஸ்தி. ஆமா, அடுத்தபடியாக பெருமாள் கோயில் ஜாஸ்தி. இந்த சிவன் கோயில்லையே முருகனும் பிள்ளையாரும் அம்பிகையும் அடக்கம் இல்லையா? ஆமா, சில கோயில்ல மகாவிஷ்ணுவும் உள்ளே இருக்கும். இப்ப சிதம்பரம் கோயில்ல கூட மகாவிஷ்ணு கோயிலே இருக்கு இல்லையா? ஆக சிவன் கோயில்ல இந்த ஆறு அடக்கம்னு அர்த்தம். விநாயகர், முருகன், அம்பிகை, பெருமாள், சூரியன் எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். ஆமா, ஆக தலைவன் யாரு? சிவபெருமான் தான். அதனாலதான் ஊருக்கு நடுமத்தில சிவன் கோயில கட்டினாங்க. இப்ப கூட சில இடங்கள்ல தேடுறாங்க பாருங்க, அங்கெல்லாம் சிவலிங்கம் கிடைக்குத இல்லையா? இப்ப சமீபத்துல ஆரணியில ஒரு கோயில் கும்பாடுத்துக்கு என்ன கூப்பிட்டுறாங்க, பாரத்துக்கு போனேன். அங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த கோயிலுக்கு பேரு புதுசா ஒருத்தர் நிலம் வாங்கி தோண்டினா ஒரு சிவலிங்கம் கிடைச்சது. அந்த சாமிக்கு பூமிநாதர்னு பேர் வச்சான், ஒரு அம்பாள் வச்சான், முருகன் வச்சான், கோயில் கட்டினான், கும்பாபிஷேகம் பண்ணான். என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் போயிருந்தேன். அப்ப எப்பவோ அது புதைப்பட்டு போனது தானே இந்த சிவலிங்கம் இல்லையா? ஆமா, எனக்கு தெரியும். இந்த திருமழிக்கு பக்கத்துல ஒருத்தர், அவரு நிலத்துல அப்படிதான் ஒரு சிவலிங்கம் கிடைச்சது. நீ எத்தனையோ நாடுகள்ல பாத்தீங்கன்னா தோண்டுனா சிவலிங்கம் கிடைக்குது, எல்லா தெய்வமும் கிடைக்குது, சிவலிங்கமும் கிடைக்குது இல்லையா? ஆமா, இப்படி இருக்கிற நாட்டுல வேற்று மதங்கள் வந்து குடியேறுச்சு. சமணம், சாக்கியம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்டியன், இப்படி மதங்களும் வந்து குடியேறுச்சு. அதுல இந்த சமணன், சாக்கியன், பௌத்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மதம் பிற மதங்களுக்கு தீங்கு நன்றாக செய்து கொண்டிருந்தது. இப்ப கூட பாத்தீங்களா, ஒரு மதம் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, பொறுத்துக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, எந்த மதம்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏழாவது நூற்றாண்டுல இந்த சைவ சமயத்தை, இந்த சிவனை வழிபடுகிற மதத்துக்கு சைவ சமயம்னு பேர், சிவ மதம் அல்லது சைவ மதம்.
இத பெரும்பகுதி எதிர்த்தது. சமணமும் சாக்கியமும் பௌத்தமும் ஏழாவது நூற்றாண்டுல, அதாவது இன்னைக்கு ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முந்தி, அவன் எதிர்த்தவன் என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டா கோயில் அடிக்கிறது. இப்பவும் கோயில் அடிக்கிறான் பாத்தீங்களா, பாக்கணும்ல, கை வைக்கிற இடம் முதல்ல கோயில் தான். கோயில அடிக்கிறது உடைக்கிறது, சிவலிங்கத்தை அடிக்கிறது உடைக்கிறது, அங்க இருக்கிற சாமிகளை எல்லாம் தூக்கி கொண்டு போட்டு புதைக்கிறது, இப்படிதான் பண்ணானுங்கள். அது பௌத்தர் தான், புத்தர் தான் அதுக்கு ஆதாரமான தெய்வம். அதுல இருந்து பிரிஞ்சதுதான் இந்த சமணம் சாக்கியம் எல்லாம். இப்பவும் கிறிஸ்டியன்ல பல பல பிரிவு இருக்கு இல்லையா, முஸ்லீம் கூட இருக்கு, வைணவத்திலயும் இருக்கு, சைவத்திலயும் இருக்கு, பல பிரிவு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி அவனும் என்ன பண்ணா, இந்த பௌத்தத்திலிருந்து பிரிஞ்ச சமணம் சாக்கியம் அப்படின்னு சொல்லுகிற மதங்கள் சைவ சமயத்துக்கு பெரிய தீங்கு இழைத்தது. சிவன்கோயில் அடிக்கிறது உடைக்கிறது, சிவலிங்க தூக்கி போட்டு உதைக்கிறது, யாராவது விபூதி பூசிட்டு போனான்னா அவனை அடிக்கிறது, இப்ப கூட அப்படி அடிக்கிறானுவோ. என்ன கூட இந்த அது என்னது குரல சொல்ற ஒருத்தன், ஏய் அவன் யாரா விபூதி பூசிட்டு போடுறது அப்படின்னா, நான் பேசாம போயிட்டே இருந்தேன், இவனோட போய் நமக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு. அங்க பக்கத்துல இருக்க ஒருத்தவன், என்னடா என்னடா அவரை கூப்பிடுற அப்படின்னு நான் பாருங்க வாய முடிக்கணும், அவன் இல்லாட்டி நான் என்ன அடிச்சிருப்பான் இல்லையா. ஆமா, இது ரொம்ப தப்பு இல்லையா. நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ஒருத்தன் இருக்கான், அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அட எப்படியோ சம்பாதிக்கிறான், அதை வச்சுக்கோ, அதை அப்புறமா பாத்துக்கோ. உனக்கு என்ன, நீ பேசாம உன் காரியை பார்த்துட்டு நீ போக வேண்டியதானே இல்லையா. ஆமா, அவன் தப்பாவும் சம்பாதிக்கலாம் ரைட்டாகவும் சம்பாதிக்கலாம், நீ தப்புன்னு நினைக்கிறே அவன் ரைட்டாகவும் சம்பாதிச்சுட்டு இருப்பான். ஆமா, இந்த மாதிரி தெருவில் போறவனெல்லாம் கூட அடிக்கிறது உதைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு, இந்த சமணன் சாக்கியன் பௌத்தன் இந்த கூட்டம். இப்பவும் என்னமோ என்ன பெல்லா என்னமோன்னு ஒரு ஊர் பாருங்க, சரவண பெல்லான்னு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஆடையே கட்டாம இருப்பான், அவன்லாம் சமண, ஆடையே கட்ட மாட்டான், ஆனா பேசுறது பூரா கொல்லாமை அப்படி இப்படிலாம் பேசுவான். கொல்லாமைன்னு பேசிக்கிட்டு அந்தாண்ட போய் மீனை தின்னுட்டு இருப்பான், ஆட்டுக்கறியை தின்னுட்டு இருப்பான். சொல்றது ஒண்ணு செய்யறது, இந்த வேளையில தான் சிவங்கோயில் எல்லாம் அடிக்கிறான் உதைக்கிறான்னு சொன்ன உடனே அப்ப இருந்த சின்ன சின்ன மகாராஜாக்கள், சேர சோழ பாண்டியர்களை விட்டுடுங்க, சின்ன சின்ன மகாராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க, நரசிங்க முனையர், போச்சோழர், அப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்க பாருங்க அவங்கெல்லாம், அவங்களால இந்த சமணர்களை எதிர்த்து நிக்க முடியல. இப்பவும் நமக்கு சில மதங்களை எதிர்த்து நிக்க முடியல, நம்மளால முடியுதா? ஆமா முடியல, தினம் கொண்டு வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கான், அதெல்லாம் தப்பு, அது தப்பான வழி அது. ஆமா, அப்படி தப்பான வழியில போனா கடவுள் தீப்பு கிடைச்சி போயிடும், மனிதன் தீர்ப்பு கிடைக்காது, கடவுள் தீர்ப்பு கிடைச்சு போடும், ஒண்ணும் பண்ண முடியாது. தினம் 7 பேரையும் 8 பேரையும் சுட்டுக்கிட்டு இருந்தான், ஒரே நிமிஷத்துல அடிச்சு லட்சக்கணக்கான கொண்டு கொண்டு போயிடுது பாத்தீங்களா ஒரு நாட்டுல. யார் தீர்ப்பு? கடவுள் தீர்ப்பு. தெய்வம் நின்று கொள்ளும்,
அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று. அப்ப இது அநியாயம் ஜாஸ்தியா போச்சு. சீர்காழியில சிவபாத ஹிருதயர்னு ஒரு பிராமணர், அவர் மனம் நொன்று போனார். இப்படி எல்லாம் செய்யறான் உடைய, இது என்னத்துக்கு செய்யணும், செய்ய வேண்டாமே இல்லையா? அவன் வீட்டுல அவன் வளர்ந்து போறான், இவன் வீட்டுல இவன் வளர்ந்து போறான், இந்த நாட்டுல இவன் வளர்ந்து போறான், அந்த நாட்டுல அவன் வளர்ந்து போறான். இதுக்கு அடிக்கிறதோ உதைக்கிறதோ குண்ட தூக்கி போடுறதோ தப்பு இல்லையா? அந்த பிராமணர் என்ன பண்ணாரு, சீர்காழியில திருத்தோணிபுரம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. உலகமெல்லாம் தண்ணியில மூடிய போது சிவன் ஒரு தோணி மேல இருந்தானாம். இப்ப சுனாமி வந்தது மாதிரி அதுக்கு தோணியப்பர்னு பேரு. இன்னும் இருக்கு அந்த சாமி, இன்னும் இருக்கு. அந்த சாமியிட்ட போய் இவர் முறையிட்டாரு, யாரு இந்த சிவபாத ஹிருதயர்னு சொல்ற அந்த பிராமணன், அவர் பேர் என்ன, சிவபாத ஹிருதயர். இவர் தான் திருஞான சம்பந்தரோட அப்பா. சாமி சாமி, எல்லா மதமும் உயர்வுதான், எல்லா மனிதனும் உயர்வுதான், எல்லா நாடும் உயர்வுதான். இவன் ஏன் அவன் அடிக்கணும், அவையே இவன் அடிக்கணும், இது தேவைதானா? இதற்கு ஒரு தீர்ப்பே கிடையாதா? அடுத்த வீட்டுக்காரன் உன்னை தும்பப்படுத்திக்கிட்டே இருந்தான். என்ன நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. கடைசியில போலீஸ் அளவுக்கு போச்சது. அவன் பண்றதுக்கு தான் தப்பு, பிடிச்சிக்கிட்டான் போலீஸ்ல, அவனே திருப்பி பிடிச்சிட்டான். நீ பண்றது தான் தப்பு, அவர் சாமியார் பேர்ல தப்பு சொல்லி என்ன அப்படின்னு நடந்தது. ஆமா, அப்ப சாமியிட்ட போய் முறையிட்டார் அவர், சாமி சாமி இப்படி நடக்குது, சிவன் கோயில் எல்லாம் அடிக்கிறானே, சிவனடியார்கள் எல்லாம் அடிக்கிறானே, விபூதி பூசிக்கிட்டவன்லாம் அடிக்கிறானே, இத கேட்கறதுக்கு நாதி இல்லையா, இத நீயும் கேட்க மாட்டியா? எங்களால் எல்லாம் கேட்க முடியல, இது கேட்கக்கூடிய பிள்ளையா நீ ஒன்னு கொடுன்னு கேட்டார். இந்த சமண பசங்களையும் சாக்கிய பசங்களையும் பௌத்த பசங்களையும் அடிச்சு உடைக்கிறாப்புல எனக்கு ஒரு பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்டார். என்னால ஒன்னும் செய்ய முடியல. பிறந்தான் திருஞான சம்பந்தர் பிறந்தார். திருஞான சம்பந்தர் பிறந்தார். திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. தெய்வமே அனுப்பிச்ச குழந்தை, சிவனே அனுபவிச்சு அனுப்பிய குழந்தை. 3 வயசுல இவங்க அப்பா கோயில் இருக்கிற குளத்துல குளிக்கிறதுக்காக போனார். இந்த கதை உங்களுக்கு தெரியும், நான் நினைவூட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு. இந்த குழந்தை நானும் வருமேண்டு சரி அப்படின்னு ஆச்சும் போய் குளத்து நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா? ஆமா, இப்பவும் இருக்கு அந்த குளம் சீயாழி கோயிலுக்குள்ள. இவர் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு ஒரு ஜபம் பண்ணுவாராம். யாரு? திருஞான சம்பந்தரோட அப்பா. தரையில இருக்கிறவன ஜெபம் பண்றது இல்ல, அவர் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு ஜெபம் பண்ண வரும். அந்த ஜெபங்கிறது என்ன, கடவுளை நினைக்கிறது, அவன் நாம அவை சொல்றது அப்படின்னு வச்சுக்கோ.
இப்ப ஜபம் பண்றோம்னு சொல்றோம், என்ன சொல்றோம், பஞ்சாட்சர ஜபத்தை சொல்றோம், நமச்சிவாய மந்திரத்தை சொல்றோம், 108 தடவை சொல்றோம், 1008 தடவை சொல்றோம், அதுதான். ஒரு தண்ணியில மூழ்கிட்டு அத சொல்லியிருக்காரு. அந்த ஜபத்துக்கு பேரெல்லாம் கூட எழுதுறாங்க, அகமருடன ஜபம் என்று பேர் அப்படின்னு அதுக்கு விளக்கமா எழுதியிருக்காங்க. தண்ணியில மூழ்கின அப்பாவை காணும்னு சொல்லி அம்மையே அப்பா அம்மையே அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மான்னு அந்த குழந்தை கத்துது. அப்ப உனக்கு குழந்தைய குழந்தை அப்பா அம்மா காணும்னு கத்தும் இல்லையா? எல்லா உயிருக்கும் அம்மையே அப்பா அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறவன் யார்? கடவுள். அவன் தான் காப்பாத்துறான் இந்த குழந்தைகளை. இந்த அம்மா ஒண்ணும் காப்பாத்தல, இந்த ஐயா ஒண்ணும் காப்பாத்தல. இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் காப்பாத்திருந்தாக்கா 8 வயதுல ஒரு குழந்தை சாகுதுன்னா ஏன் சாகுது? சாவாம இருந்திருக்கணும்ல. யாரோ ஒருத்தன் காப்பாத்திருந்தா அவன் விட்டுட்டான், இது போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப எங்க அண்ணன் ஒருத்தன் இருந்தான், 16 அவர் போயிட்டான். எங்க அப்பாவும் இருந்தாரு, எங்க அம்மாவும் இருந்தாங்க. ஏமாண்ணா எங்க அப்பாவும் அம்மாவும் காப்பாத்தாம விட்டாங்களா? இல்ல, காப்பாத்தினவன் வேற ஒருத்தன், அவன் கை விட்டுட்டான், அவ்வளவுதான். என்ன காப்பாத்திட்டு இருக்கிறான் அவனே? 84 இல்லையா? அவன் காப்பாத்தினான், அவ்வளவுதான். இந்த அப்பாவையும் அம்மாவையும் காணும் சொல்லிட்டு இந்த குழந்தை அழுது. இதான் சந்தர்ப்பம்னு அங்க வந்தான் பரமசிவனும் பார்வதியும். குழந்தை அழுகுறான், நாம தானே அவனை அனுப்பிச்சோம், இங்க வந்து பிறந்திருக்கிறான். அவர் கேட்டாரு இப்படி ஒரு குழந்தைய கொடுன்னு, நான் கொடுத்தேன். இப்ப அவர் தண்ணியில மூழ்கிட்டு இருக்காரு, இவன் அழுகுறான். அழுகுற குழந்தைக்கு ஓம் பாலை கொடுன்னு சொன்னார். அழுகிற குழந்தை ஏதேனும் ஒண்ணு கொடுத்தா அழுக நின்று போடும் இல்லையா? சாதாரணமா ஒரு குழந்தைன்னா அது தின் பண்றதுக்காக அழுகுது, அப்பாவை காணும்னு அழுகுது, அம்மாவை காணும்னு அழுகுது. இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த குழந்தை அழுகுது இல்லையா? ஆமா, இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் அவர் கேட்டு வாங்கினாரு, அதுக்காக தான் அழுகுது. அதத்தான் மாணிக்கவாதர் சொன்னாரு, அழுதால் உன்னை பெறலாமே. நான் சிதம்பரத்துக்கு போனேன், ஒரு பெரிய பணக்காரன் அவர்கிட்ட போய் நின்னேன். என்ன, அவருக்கு நல்லா தெரியும் தேவாரம் பாடுமேன்னு தெரியும். எங்க வந்தேன்னு கேட்டார். எங்க வந்தேன்னு கேட்டோம்னா நான் அழுதேன். அவர் பெரிய பணக்காரர், நிலத்து வந்தார், நான் அழுதேன். அழுத ஒண்ணு சொன்னாரு, சாமிநாதா ஏன் அழற, சொல்லு உன் குறைய, என்னால முடிஞ்சத செய்யறேன் அப்படின்னு. நான் ஏழை, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இசைக்கல்லூரியில 4 வருஷம் படிக்கணும், என்னால ஹோட்டல்லையோ அங்கேயோ நான் தங்கி படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க தர்மஸ்தாபனம் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் சோறு போடுறீங்க, எனக்கும் சோறு போட்டா அதை பறிச்சுக்குவேன் சொன்னேன். இவ்வளவுதானே?

நாலு வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிவிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் பண்ணிருக்கேன்னு வந்த கடிதத்தை கொண்டு அவர்கிட்ட காட்டினேன். நீ படிக்கும் போதே தெரியும் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு. சந்தோஷம், இப்படி ஒரு நல்ல பையனுக்கு நான் சோறு போட்டேனேங்கிற சந்தோஷம் எனக்கு. சௌக்கியமாருன்னு சொல்லிட்டார் அந்த பெரியவர். அவரை மறுபடியும் என் வீட்டில் வந்து சாப்பிட்டார். என் மனைவிட்ட சொல்லிட்டேன், அவர் என் தாப்பனார் மாதிரி அவர் வந்தாருன்னா அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் நீ செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டேன். அவர் மெட்ராஸ் வந்தாருன்னா என் வீட்டில் வந்து தங்குவார். அவர் வந்து தங்குனார்னா கடவுளே வந்த மாதிரி நினைப்பேனும். ஏன் சோறு போட்டு வளர்த்தானே? ஆக இந்த குழந்தை அழுதுதா? நாம தானே அனுப்பிச்சோம், இப்ப அழுகுறான். பாலை கொடுத்துட்டு தாய்ப்பாலை சாப்பிட்டுட்டே ஒருத்தன் 100 வயசு வாழறான். இந்த 100 வயசு தாங்குது இந்த தாய்ப்பாலினுடைய வெயிட். அதனால தான் இப்ப தாய்ப்பால் கொடு, தாய்ப்பால் கொடு, தாய்ப்பால் கொடுன்னு அடிச்சுக்கிறாங்க. அதான் எங்க அம்மா படத்துக்கிட்ட போய் நின்ன. எனக்கு 84 வயசு, விசாக நட்சத்திரம். எனக்கு கையில 4 பூ வச்சிருக்கேன். 1 பூ போட்டேன் அவ திருவடியில. 84 வருஷத்துக்கு முந்தி நீ என்ன பெத்தெடுத்தாயே அப்படின்னு. இந்த 1 பூ போட்டா போருமா? போறாது. இந்த நாடு தெரிஞ்சது என்ன சாமிநாதனா? குடிக்காதவன் சாமிநாதனா? சூதாடாதவன் சாமிநாதனா? பிற பெண்களை பார்க்காதவன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்தாயே நீ என்னத்தை கண்ட? உனக்கு 1 பூ போருமா அப்படின்னு 4 பூவும் எடுத்து அவ காலில் போட்ட. இதைத்தான் செய்ய முடியுமே தவிர, நான் அவளை கூப்பிட்டு வடை பாயசம் போட முடியுமா? இல்ல போட்டாதான் சாப்பிடுவாள? இந்த 4 பூவுக்கு ஈடு கிடையாது. போட்டு விழுந்து கும்பிட்டுட்டு உலகத்தை எல்லாம் காப்பாத்துக்கிறப்பா பரமேஸ்வரி கண் முறைப்பால கறந்து சிவஞானத்தையும் அதோட குழைத்து இந்தாடா குடி அப்படின்னு கொடுத்தா. யார் சொல்ற? தெய்வ சேக்கிடர். என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எது நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அழித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார் என்பது பெரிய புராண பாட்டு. இந்த வரலாறு நமக்கு எழுதி வச்சது தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, நமது முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தர்மம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுமா? இந்த அற்புதமான வரலாறை எழுதி வச்சவர் இதோ இருக்கிற குன்றத்தூர்ல தான் அவர் பிறந்தார். அவர் சமாதி அவருடைய இருந்த இடம் இருக்கிறது. அவர் இருந்த இடம் கோயிலாக இருக்கிறது. அவர் ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காரு, கோயிலாக இருக்கிறது. நமது முன்னோர்கள் செய்த தர்மம் நினைச்சு பார்க்கிறோமா நாம? பெரிய புராணத்தை போல ஒரு நூல் உண்டா? கிடையாது. கிடையாதுன்னு பெரிய மகா புலவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாதான் அதுக்கு பெரிய புராணம்னு பேர் வந்தது. அதுக்கு பேரு திருத்தொண்டர் புராணம்னு தான் பேரு. படிச்சு பார்த்தவங்க பெரிய புராணம்ட்டாங்க. இப்ப என்ன கூட என்ன சொல்றாங்க, யார் பாடுறான்னு கேங்க? தர்மபுரம். அவ்வளவுதான் பேர் கூட சொல்றது. பொற்கிண்ணம் அழித்துன்னா பொன்கிண்ணம்னு நம்ம பொருள் பண்ணலாம். பொன்னை போன்ற கிண்ணம், பொன் போல போற்றுகின்றவன், பொன் போல போற்றுகின்ற கிண்ணம் என்று பொருள் பண்ணிடலாம். என்னையா பிரமாதம்?

0: பொண்கள் நான் கூட பண்ணுவேன் ஐயா அப்படின்னு சொல்லிவிடலாம்ல. இல்லை, கடவுள் அருள் பெற்ற கிண்ணம், பாலை குடிச்சாரு, பால் குடிச்சா அந்த குழந்தைகளுக்கு மேல எல்லாம் ஊத்தும் இல்லையா, நமக்கு கூட ஊத்தும் இல்லையா. அப்பா எந்திரிச்சு வந்தாரு, தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிச்சு வந்து பார்த்தாரு, பையன் ஏதோ பால் குடிச்சுட்டுனா அனாவசியமா ஒரு வீட்டுல தமிழர்ல கூட தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு காலத்துல. அப்ப அப்பா கேட்டாரு, யார் கொடுத்த பாலடா குடிச்ச, யாரோ கொடுத்துருக்குறாங்க பால், அதை குடிக்கலாமா? இந்த குழந்தை ஞான குழந்தை, அந்த பாலை குடிச்ச உடனே அது என்ன ஆச்சாம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் அன்பிய அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: விடுதி கண்டாய் விட்டுடாதப்பா, வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின

அப்படின்னு பெருமானுடைய திருச்சடையில ஒரு ஒரு ஒரு அழகு என்னது, தலையில கங்கை இருக்குது, எப்பவும் நிறைஞ்சிருக்கிற தண்ணி கங்கை. இதுல போய் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அந்த பிறை இருக்குது, அது என்ன இப்படி இப்படி வளைவா இருக்குதா, இது தோணி மாதிரி இருக்குதான், தோணி மாதிரி. அதனால இது என்ன பண்ணுன்னு கேட்டா, ஒருத்தர் யாரும் இல்லாத போது கங்கையில இறங்கி நான் தான் தோணி அப்படின்னு இப்படியே போய் போய் வருதான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு, இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார். அது மாதிரி இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கான் தலையில கங்கை, இது பிறை ஒரு தோணி மாதிரி இருக்கான். யாரு இல்லாத போது இந்த தோணி இந்த பிறை என்ன பண்ணது கேட்டா, தோணி மாதிரி அதுலயே அந்த கடலை போய் போய் இப்படி இப்படி வர்றது அல்லவா, அப்படி வந்து வந்து இருக்கான். இப்படி இருக்கும்படியான தலையலங்காரம் உடையவனே, இப்படிப்பட்ட அருமையான திருச்சடை உடையவனே, நீ என்னை விடுதி கண்டாய் என்று சொல்ற. பெருமையனே குறுநீர் மதிபொதியும் சடைவான கொடுமணியே, கொடுமணியே நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமடியே நீ விடுதி கண்ட. இது என்ன, பெண்பாலாருடைய அந்த இன்பத்துறையில ஈடுபட்ட என்னை விட்டுவிட வேண்டாம். முன்னே சொல்லியிருக்கிறேன், இப்படி சொல்வதெல்லாம் நம் போன்றவர்கள் நிலையை எடுத்து வைத்து சொல்றாரே தவிர, அவர் அந்த மாதிரி அனுபவத்துக்கு போனவர் அல்ல. யாரு, மணிவாசன். இந்த அனுபவத்தோடு இருந்த ஒரே ஒரு பெரியவர் சுந்தரர் தான். கொடுமணியே கொடுமணியேர் நகையார் கொங்கை குண்டிடை சென்று குண்டி விழுமடியேனி, அதுக்காக சொல்ல வந்தேன். அவர் இந்த பெண்பால் வயப்பட்டவர் அல்லவர், பெண்பால் வயப்பட்டு பல ஆன்மாக்கள் அடியறதை வைத்து தன்னுடைய அனுபவத்தில் வச்சு பாடத்தவர, அவர் நல்ல தூய்மையை தூய்மையானவரே. விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி. ஏப்பா என்ன அடியோரோடு கூட்டணும், எந்த மாதிரி அடியோரோடு கூட்டணும்னு கேட்டா, ரொம்ப அருமை, முழுதும் ஆமா மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடை ஆர்த்து வைத்து. யார்னா தன்னை மறந்து ஒன்னு நினைச்சு அழணும், அது மாதிரி தன்னை மறந்து யாரெல்லாம் அழுகிறாங்களோ அந்த அடியார்ல அடிய என்ன கூட்டுவீங்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இல்லையே ஆர்வலர் புங்கன் நீர் பூசல் தரும். அந்த பெருமான் மீது நல்ல அன்போடு வைத்து பாடும்போது தானா கண்ண தண்ணி வரும். அது மாதிரி அழுபடி அழுகின்ற அடிவரோடு கூட என்னை கூட்டி வைக்கிறோம்ப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையா வேண்டிக் கொள்கிறார். இதெல்லாம் அழுமடியாரிடை அப்படி உன்னை நினைந்து அழுகின்ற அடிவள் இருக்காங்களே, அதில் வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே. அருமை அருமை, நீ அந்த மாதிரி அந்த மாதிரி அழுகின்ற ஆயுளோடு சேர்த்தா தான் இந்த நான் ஒரு கழுமணினர், நான் இப்ப கழுவாத மணி. என்னன்னா இந்த பிறவி கடல் மற்ற வீட்டுலாம் சேர்ந்து இருக்கிற தூசி எல்லாம் படிஞ்சிருக்கிற மணி, அந்த மாதிரி அழுகின்ற அடிவரோடு சேர்த்துட்டா அந்த தூசி எல்லாம் நீங்கி எது இந்த பிறவி ஆகிய தூசி மனமாசுகள் தூசி இதெல்லாம் நீங்கி நான் உண்மையான அடியவராக வருவேன். அதுக்காக தான் அந்த மாதிரி அடியாரோடு என்னை கூட்டணும் என்று வேண்டிக் கொள்கிறார். என்னென்னமோ வேண்டார். இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கடலே, எனக்கு அது மட்டுமல்ல நிறைவாக உன் திருவடியும் காட்டணும்ப்பா, திருவடியும் காட்டணும்வா, அதுதானே முக்கியம் இல்ல. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. அந்த திருவடியை வைத்து வைத்து வைத்து அவருக்கு அவ்வளவு அமைப்பு, அதனால் அந்த திருவடியை காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்.

யானும் தேய்க்கிறேன். எப்படி இருக்குன்னா, இந்த பொறிகள் எங்கெங்க போகுதோ அதோட நானும் கூட போயிட்டா என்ன அர்த்தம், தேய்த்து தேய்ச்சிடுறேன். அந்த பொறி வழி போகாது நெறி வழி நின்றால் அல்லவா நல்லது. அந்த நான் புலன் வழியே போயிட்டா நெறி வழி இல்லாமல் போகுது. அப்படி இருக்கிற என்னை விட்டுவிட வேணாம்ப்பா, விட்டுவிடக்கூடாது. மெய் விண்ணும் மண்ணும் கலங்க முன்னீர் நஞ்சமுது செய்தாய். நீ நஞ்சு உண்ட போது எல்லாரும் நடுங்கிட்டாங்களாம், விண்ணும் நடுங்கிட்டு மண்ணு நடுங்கிட்டே, ஐயோ அது விஷமாச்சு பெருமான் அருந்துகிறாரே என்று துடி துடிச்சுட்டாங்க. நீ ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்து அப்படி மனசுல வச்சு விட்டீங்களா. அப்படிப்பட்ட பெருமை உடையவன் நீ, அருளுடையவன் நீ. ஆதலால் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சமுது நஞ்சமுது செய்தாய். கருணாகரணி துலங்குகின்றேன் அடியேன் உடையாயின் தொழுகுலமி. தொழுகுலமி அப்படின்னர் அல்லவா, என்ன தொழுகுலம்னாரு, நான் தொடத்தக்க குலம் நீ. அப்ப என்ன கேட்டா, அடிவனாகிய நான் தொழுகின்ற குலம். அப்ப பெருமான் எப்படி இருக்கிறான், குலமாகவும் இருக்கிறான், குடியாகவும் இருக்கிறான், அப்புறம் தாயாகவும் இருக்கிறான், தந்தையாகவும் இருக்கிறான், எல்லாமாக இருக்கு. அதனால இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமானி எனக்கு இன்னதை செய்ய வேண்டும்.

பிறந்தாய் அப்படின்னாரு. எனக்கு நான் முன்ன கேட்டீங்கன்னா ஒரு குலத்தில் பிறந்தவன், எந்த இதோ ஒரு என்ன குலமோ அவருக்கு விளங்கல, நமக்கு விளங்கல. அவர் அமைச்சராக இருந்தார், போனார்னு தெரியுது, வர அப்பா அம்மா பேரோ அப்புறம் அவருடைய என்ன குலம் என்பதோ எல்லாம் தெரியல. என்ன ஆகவே இதெல்லாம் குலம் களைந்தாய், எனவே சிறந்த குலத்தில் பிறந்திருக்கார் தெரியும். ஆனால் அவற்றை எல்லாம் பெருமான் திருவருள் பெற அதை பற்றியே சிந்தனை இல்லாமல் போச்சு. அதெல்லாம் என்ன செய்யும்? குலங்களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம், என்கிட்ட குற்றமெல்லாம் கூட நீக்கினாய். இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் குற்றம் இல்லாதனா இருக்க முடியாது சுவாமி. இவற்றை எல்லாம் நீக்கினாய். கொற்ற சிறையாம் விலங்கல் எந்த, நீ எப்படிப்பட்டவனாரு, வெற்றி புரிந்திய மலையா இருக்கிறார். நீ ஒரு பெரிய மலை அல்லவா பெருமான், பெருமானை எப்படி எல்லாம் சொல்லலாம், இங்க ஒரு பெருமை பொருந்திய மலையாகவும் சொல்லுகிறார். கொற்ற சிலையாய் விலங்கல் எந்தாய் விட்டெடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலம் தாமரை மேனி அப்பா. இல்ல பொன் மாதிரி மேனி மேல என்ன போட்டிருப்ப, அலங்கலம் தாமரை, நல்ல தாமரை பணிந்திருக்கிற பெருமானி என்று சொல்லுகிறார். அப்ப பெருமானுக்கு எல்லா மலர்களும் உண்டு, தாமரையும் உண்டு, தாமரையும் உண்டு. அலங்கல் எந்த தாமரை மேனியப்பா, தாமரை போன்ற மேனி உடையவனாம் பாருங்க. அலங்கலம் தாமரை மேனி இப்படி வச்சுட்டோம் வச்சுங்க, நல்ல அருமையான தாமரை போன்ற மேனி உடையவன் என்று சொன்னார். என்னது, வெண்தாமரையா செந்தாமரையா? செந்தாமரை. ஏன் செம்மேனியம்மா, செம்மேனியம்மா. நம்ம மணிவாசர் கேட்டா, சுவாமி நீங்க நாங்கெல்லாம் பார்க்கல, பெருமானை நீங்க பார்த்தவங்களாச்சேன்னு. ஆமாப்பா, எப்படி இருப்பாரு, சொக்கச்சவேன்னு இருப்பாரு. எப்படி

சாந்தி. சாமி உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் இருந்தது. ஆமாடா, நானேயோ தவம் செய்தேன். என்ன சாமி செஞ்சீங்க? சிவாய நமயன பெற்றேன். நல்ல புண்ணியமுடையவர். அதனால அப்படியே மேனியை காட்டி, கோயிலை காட்டி, குருநாதனாக காட்டி என்னை ஆட்கொண்டார்ப்பா என்று சொன்னார். அப்படிப்பானவர். அதனால நல்லாப்பா சிவப்பா இருப்பார். எனவே இங்க தாமரை மேனியனேங்கிறார். பரிமேலகர் போன்ற ஒரு எழுதினாங்களால தாமரை என பொதுவையால் கூறினாரேனும் செந்தாமரையே கொள்க, என்னை செந்தளல் பொறிதிரு மேனியும் காட்டி என்றாராகலின். எனவே

0: அருமை அருமை. ஐந்து மலங்களினாலும் நான் இந்த ஆன்மா சுழல்கிறது. எது போல எது போலங்கிறது? தயிரில் பொறுமத்தனவே, தயிர் குடத்துல போட்ட மத்த, அந்த மத்த போட்டு கடைஞ்சா அங்க உள்ள இருக்கிற தயிர் என்ன ஆகும்? அப்படியே செதறி செதறி செதறி செதறிடும். சரி, செதறி வெளியில போய் தொலையலாம்னா அது பானைக்குள்ள இருக்குது, அதனால அதுக்குள்ளேதான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. செதறது செதறி ஓடி போடலாம்னா ஓடலாம். இதுதான் பானை எப்படி இருக்குது. எனவே இந்த ஐந்து பொறிகள்னாலே நான் அப்படியே செதறேன், தயிர் செதற மாதிரி. எங்கேயாவது ஓடி போடலாம்னா இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறேன், அப்புறம் எங்க நான் வெளியில போக முடியும்? வருத்தப்படுற சாமி, நீ தான் மாத்தணும் அப்படின்னு. இப்ப தயிரில் பொறுமத்தனவி, தயிர் கடையும் போது தயிர் என்ன பாடு படுகிறதோ அது போல நான் ஆன்மா படுகிறது. இதெல்லாம் பொருத்தி காட்டணும். இங்க ஆன்மா தயிராயின் பானை எது? இந்த உலகம். கயிறு எது, மத்தெது? சொல்லுனதெல்லாம் பழைய முறையெல்லாம் சொல்லியிருப்பாங்க சாமி, ஆனா அப்படிலாம் ஒரே எழுதணும் சாமி, திருவாச ஒரே அப்படி வரணும். ஆமா, நீங்க தயிரில் பொறும் மத்தன வேண்டிய மத்து எது, கயிறு எது? மத்து பொறிகள், கயிறு புலன்கள், சுவை ஒளி ஊர்வோசின அந்த புலன்கள். இந்த பொறியை இந்த புலன்கள் போட்டு ஆட்டு ஆட்டு. இப்படி எல்லாம் ஒரே எழுதுனால நல்லா இருக்குது. மலங்கள் ஐந்தார் சுழல்வன், இங்க ஒரு அருமைப்பாடு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், இங்கேயே கூட சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சித்தாந்த கருத்துக்களை மிகுதியாக எடுத்துக்கொண்ட திருமறைகள் திருவாசகமும் திருமந்திரமும் தான் சொல்லியிருக்கேன். திருமந்திரத்துல ஏறத்தாழ இப்ப இருக்கிற சித்தாந்த கருத்துக்கள்ல 90% மேலேயே இருக்குது, 90% விழுக்காட்டுக்கு மேலேயே இருக்குது. ஏறத்தாழவே எல்லாம் சொன்னதுதான். இன்னைக்கு நமக்கு திருவாசகம் சைவ சித்தாந்தத்துக்கு முதல் நூல் எதுன்னு கேட்டா திருமுறையில திருமந்திரம் தான். அடுத்த ஒரு நூல் இருக்குமா நம்ம திருவாசகம். ஏன் இங்க மலங்கள் ஐந்தால் சுழல்வன், மலம் ஐந்து, விரித்தா ஐந்து, தொகுத்தா மூணு. மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள், மும்மை மலம். அப்ப அங்க மும்மை மலம் என்றார், இங்க ஐந்து மலம் என்றார். எனவே தொகுத்தால் மூன்று, விரித்தால் ஐந்து. இந்த மலக்கொள்கைகள் திருவாசகத்தில் இருக்கின்றன. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற திருமுறைகளிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிரம்ப கொட்டிப்பட்டு கொட்டப்பட்டிருக்குன்னா திருமந்திரம். அதை அடுத்து சொன்னால் நம்முடைய திருவாசகம் தான். மற்ற நூல்கள் அப்படியே இருக்கு, இல்லாம இல்ல, சும்மா அப்படி ஆரச பரசல இருக்கு. இது ரெண்டுலதான் அதிகமா இருக்கு. அதனாலதான் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நூல் எழுதணும். திருமந்திரத்தில் காணும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள், திருவாசகத்தில் காணும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் ரெண்டு எழுதணும். இதுக்கு இந்த பாட்டு மலங்களைந்தால் இந்த வரி எனக்கு பார்க்கும்போது அப்படியே நான் கண்ணில் ஒத்திக்கிறது. ஏன்னா மலங்களை மும்மலம் என்று சொன்ன நம்முடைய மணிவாசகர் இங்கு ஐமலம் என்று சொல்லுகிறார். எனவே மலக்கோட்பாட்டை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரே என்ற ஒரு மனசு நினைப்பு அல்லவா. மகிழ்ச்சி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. மத்துரு தந்தையில் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துரு வேணை விடுதி கண்டாய், மத்துரு தந்தையில் புலன் தீக்கதுவ கலங்கி. பாத்தீங்களா, மீண்டும் இந்த தயிரில் பொறு மத்தனவேன்னு சொன்னார்ல, அதை மீண்டும் வாங்குறார், வாங்கி அடுத்த பாட்டின் சொல்றாரு. தயிரில் மத்த போட்டு கடைஞ்சா எப்படி தயிரானது சிதறி சிதறி அப்படியே தாண்டி விடுகிறதோ அது போல நீ புலன் தீக்கதுவ கலங்கி. பாத்தீங்களா, அப்போ மத்து எது, பொறி. இந்த கையு எது, புலன், புலன் அல்லவா. இந்த புலனாகிய தீமை அப்படியே அது வந்து போட்டு அந்த இது ஆன்மாவை சுத்துவதனால அதனால அந்த உலகம் உலகம் உலகியலாக இருக்கிற இதுல சிதறி போய்விட்டோம். உலகியலாக இருக்கிற இன்ப வாழ்க்கை சிதறி போகிறது அப்படின்னா, இப்படி இருக்கிற என்னை வித்துருவேனை, வித்துருவேன்னா விதுவிது பொருகின்றவனை, அதாவது கலங்குகின்றவனின் அர்த்தம். இந்த மாதிரி போட்டு கலக்குவதனாலே நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்குகின்றேன். அப்படி கலங்குகின்ற வேனை வித்துரு வேனை விடுதி கண்டாய், வெண்தலை மிளச்சி கொத்துரு போது மிளைந்து குடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆறச் செஞ்சாந்தனி சச்சயனே. அப்பா பெருமானை பற்றி அப்படியே அருமையா செஞ்சிட்டார். என்னன்னு கேட்டா, வெண்தலை மிளைச்சி, நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய அலங்காரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வெண்மையான தலையை கழுத்துல கட்டி வச்சிருக்கிற, ஒரு அஞ்சாறு தலையை எடுத்து கட்டி வச்சிருக்கிற. வெண்தலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து, நல்ல அருமையா கொன்றை ஆகிய கொத்தினை தலையில வச்சிருக்கிற. குடர் நெடுமாலை சுற்றி, சில குடர்களை எல்லாம் எடுத்து மாலையா சுற்றி இருக்கிற. ஏன் என்ன கேட்டா, எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தவறான முறையில இருந்து இறந்து போனாங்களோ அவங்க மாலையெல்லாம் தூக்கி கழுத்துல போட்டிருக்கு, அவங்க தலையெல்லாம் தூக்கி கழுத்துல போட்டு வச்சிருக்கு அல்லவா. ஏன்னாரு, எங்கேயும் வைக்க முடியாத ஒண்ணு கழுத்திலையும் காதலையும் போட்டு வச்சுக்கிட்டு. யார் அதை கேட்கறது, ஏன் அதை போட்டுக்கிறேன்னு கேட்டு கேட்டா ஒரே ஒரு ஆன்மா கேட்கலாம், அந்த ஆன்மா கேட்காது. யாரு, கொண்ட மனைவி கேட்கலாம் இல்லவா, பதுசது, அதனால அதை கேட்கவே கேட்காது. நாம எல்லாம் கேட்ட முடியுமா, கேட்க முடியுமா. சுந்தரர் போய் கொஞ்சம் கேட்டார் சிலதெல்லாம், செட் டவுன் அப்படின்ட்டார். ஆனா கேட்டார் இதெல்லாம், ஏய் அதெல்லாம் அணிஞ்சிருக்கே, இதெல்லாம் போயிருக்கேன்னு, போட நீ தான் கேட்கறதான்ட்டார். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், அதில் பேசிக்கிட்டாங்க. போடான்னு சொன்னதுனால அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு, இவரும் அந்த மாதிரி கேட்டானேன்னு வருத்தப்பட மாட்டார். யாரு, நம்ம சுந்தரம் தானே அப்படின்னு இப்படி. எனவே இது மாதிரி எல்லாம் தலையிலும் மார்பிலும் நிலைத்துக் கொண்டிருக்கும்படியான பெருமானி, தத்துரு நீருடன் தலையில கங்கை, ஆற செஞ்சாந்தனி சாந்தி சச்சயனி, செஞ்சாந்து நல்ல சந்தனம் எல்லாம் பூசியவன் இல்லவா. சச்சயன், சச்சயன்ன இந்த செச்சைங்கிற ஒரு மாலை, அந்த மாலையை அணிந்தவனாம் இல்ல, இப்படி எல்லாம் இருக்கு. சச்சயனி மிக்க தன்புணல் விண்கால் நிலம் நிருப்பாம் விச்சயனி, எல்லா இது பொருளாகவும் நீ இருக்கிறாய். விட்டெடுதி கண்டாய் வெளியாய் கரியாய், இது என்னது, பச்சையனே செய்யமேனியனே, என்ன வெண்மையாவும் இருப்ப கருப்பாவும் இருப்ப பச்சாய் பச்சையாயிருப்ப செம்மையாயிருப்ப அப்படின்னு. நிறங்களோர் ஐந்துடையாய், என்ன பச்சையா இருக்குங்கிறாரு, சிவப்பா இருக்குங்கிறாரு, வெள்ளையா இருக்குன்னா, சீவே சீவே இன்னும் ஒன்னு விட்டுட்டாரு, நிறங்களோர் ஐந்துடையாய் மின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். உனக்கு ஒரு நிறமா ரெண்டு நிறமாப்பா, ஐந்து நிறம் இல்ல, ஐந்து நிறம் எங்கே, உடம்புல இல்ல, உடம்புல அஞ்சு நிறம் இருந்ததுன்னா விகாரமா இருக்கும், விகாரம் இருக்கு, தலையில தான். தலை எத்தனை இருக்கு, அஞ்சு, அஞ்சு தலை, ஆறு தலை தான், அஞ்சு தலை தெரியும் எல்லாருக்கும். ஒரு தலை இந்த கீழ் நோக்கி இருக்கிற தலை, அதோ முகம்னு பேரு, அது எல்லாருக்கும் தெரியாது, ஞானியருக்குத்தான் தெரியுமா. இந்த மற்ற அப்ப அஞ்சு முகம் எல்லாருக்கும் தெரியுமா, உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும். ஆகமத்தை எப்படி சொன்னானா, ஐந்து முகங்களாலும் சொன்னானா, ஐந்து முகங்களாலும் ஆகமத்தை சொன்னான். திருமந்திரத்துல தான் இருக்குது, என்னென்ன முகத்துல எந்தெந்த ஆகமத்தை சொன்னான், திருமூல திருமந்திரம் தெரியுமில்ல. அப்ப ஐந்து முகங்களாலும் ஐந்து ஆகமத்தை சொன்னான். அந்த ஐந்து முகங்களும் ஐந்து நிறமுடையன, ஐந்து நிறமுடையன, ஒன்னு பச்சை ஒன்னு வெள்ளை ஒன்னு சிவப்பு அப்படி. எனவே உடல் சிவப்பு தான், முகம்தான் அவ்வாறு ஐந்து நிறமுடையது. நிறங்களோர் ஐந்துடையாய், இத பலரும் சொன்னாங்க. யாரு, நம்ம ஞானசம்பந்தர், பச்சை மேனியர் இச்சை கொள்பவர் பல்லவ நீச்சரத்து, பவளமேனியர் தவள நீட்டினர், நல்லா சொல்லியிருக்காங்க. சும்மா ஆங்காங்க சொன்னா, இந்த அஞ்சையும் தொகுத்து சொன்னது திருவாசகம் தான். நிறங்களோர் ஐந்துடையாய், எவனும் பையன் கேட்டிருக்கிறான், சாமி ஒவ்வொருத்தரும் பச்சைங்கிறாங்க சிவப்புங்கிறாங்க எத்தனை நிறம் தான் உண்டு அப்படின்னாரு. அப்படியாடா ராஜா, அஞ்சு நிறம் அதான் கேட்டேன், குறிச்சுக்கிட்டான். எங்க புத்தி எங்களை விட்டு போகல பார்த்தீங்களா, பையனுக்கு பாலம் நடத்தியே புத்தி, அதே தான் இப்போ. அவன் யாருக்கு யாரு கேட்டாங்களோ, கீழ உறையூர்ல இருக்கிற சாமிக்கு பெயர், ஆமா, ஏன் நம்ம தமிழன், அதனால ஐ நிறம்னு சொல்றோம்ல, நிறம் என்பதை வர்ணமாக்கணும், அஞ்சுங்கிறத பஞ்சமாக்கணும், பஞ்சவர்ணேஸ்வரர். எங்க திருச்சியில உறையூர்ல இருக்கிற ஆண்டவனுக்கு பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். நாங்களும் அங்கெல்லாம் நல்ல வாழ்வழிபாடெல்லாம் நடக்குது, ஆண்டு விடாதான் நடக்குது உறையூர்ல. எத்தனையோ தரம் சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏய் செய்ய மேனி பச்சையனே, செய்ய மேனியனே, ஒன்பட அறவ கச்சையனே, கடந்தாய் தடந்தாள அடற்கரியே. நீ அருமையா யானையெல்லாம் அழித்தவன், அப்படிப்பட்ட பெருமான் என்னை விட்டெடுதி கண்டாய். அடற்கரியேரைம்புலன்களுக்கு அஞ்சு அழிந்த என்னை விடற்கரியாய், அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி. முன்ன சொன்ன அந்த யானை தான், அங்க யானைனார், இங்க கரியினார். கரியினா இது சின்ன அரியனா போட்டா யானை, பெரிய அரியனா போட்டீங்கன்னா மிளகு. இந்த கறி வல்லினம் போட்டுட்டீங்கன்னா மிளகு அல்லது காய்கறி அதுல வந்துடும். இந்த சின்ன அரியனா போட்டீங்கன்னா சான்று. சான்று கரீன சான்றுங்கிற பொருள். அப்புறம் எனவே அடற்கரி போல் இங்க அடுகின்ற கரீனா யானை, யானை போல ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டெடுதி கண்டாய். விழுத்தொண்டற்கல்லால் தொடர்கரியாய். ஏப்பா உன்னை யாராவது தொடரணும் தொடணும்னு சொன்னா முழுமையான தொண்டர்களா இருக்கணும், நல்ல முழுமையான தொண்டர்களா இருக்கணும். அரவுற தொண்டர்லாம் உன்ன பக்கத்துல கூட இருக்க முடியாது. கண்டது செய்து கருணை மட்டும் பருகி கழித்து மிண்டுகின்றேனி விடுதி கண்டாய். மிண்டுகின்றேனி கண்டது செய்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு வரையறுத்துக்கணும். ஆனா கண்டது செய்யற எது மனசுல என்னப்பட்டதெல்லாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது உருப்பட முடியுமா? உருப்பட முடியாது. கண்டது செய்து கருணை மட்டும் பருகி கழித்து மிண்டுகின்றேனி. ஆனா அவப்பொழுது உன்னுடைய கருணையும் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், எப்படி உன்னுடைய கருணையும் நான் அருந்துகிறேன். ஆனா உலகில் வழிபட்டு இந்த கண்டதையும் செய்கிறேன். ஆக ரெண்டாம் கட்டியா இருக்கிறேன். இல்ல இப்படி இருக்கிற எண்ணெய் இரண்டும் கட்டா நான் இருக்கிற எண்ணெய் மிண்டுகின்றேனி. இதுலயே வலிமையாக இருந்து நான் இப்படி உலகிலே நான் போகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய். நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தாற்போல் பணித்து. முன்ன எனக்கு ஒரு தரம் உன்னுடைய திருவடியை காட்டி எனக்கு ஆட்கொண்டையே, அது மாதிரி இன்னொரு தரம் காட்டுப்பா காட்டு. அந்த மாதிரி பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்ன பண்ணும்? ஏ இங்க வாங்க, இன்னைக்கு என்ன காலையில செய்த? ஒண்ணு செய்யல. நாளையில இருந்து சரியா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். 6 எல்லாம் உங்களுடைய அனுஷ்டானம் அந்த சிவ பூஜை எல்லாம் பண்ணிக்கணும். 6 ஆச்சுன்னா கூட எடுத்துக்கணும், நந்தவனத்துக்கு போகணும். விடுதலையுமே வெந்நீட்டை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோட கோவணம் தட்டு கையில பூ கொடுத்துட்டு பூ பறிக்கணும். அங்கிருந்து வந்து மலை மாலை கட்டணும், அங்கிருந்து எனக்கு போடணும், தெரியுதா? ஆமா அப்படின்னு இதையும் என்ன பணிப்பா. இன்னும் செய், இன்னும் செய், இன்னும் செய்யன்னு எனக்கு பணி, இல்லைன்னா அப்படியே போயிடுவோம்ப்பா அப்படிங்கிற பாவம். என்னை விடுதி கண்ட கூவித்து, என்னை வந்து பணி செய்ய கூவி, நீ இங்க வான்னு கூப்பிடு, கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பணிகள் எல்லாம் தொடர்ந்து எனக்கு கொடுப்பா. என்னை கொண்டு என் எந்தாய், கொண்டு என் எந்தாய், களையாய் களையாய குதுகுதுப்பே. குதுகுதுப்புனா குதுகுதுப்புனா பரபரப்பு. என்ன பரபரப்பு? நீ அது பண்ணும், நீ அது போகணும் என்று அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கே. அங்க வேகம்னார், இங்க குதுகுதுப்புனர். சீக்குவல் டு பொருள் ஒன்றுதான். அந்த வேகத்தை கெடுக்கணும், உலகியல் வயப்பட்ட வேகத்தை தடுத்து அருளியல் இதுப்பட்ட வயப்பட்ட வேகத்தை கொடுக்கணும். அதை தடுக்குன்னு இதை கொடுக்கணும். இப்படி செய்தாதான்ப்பா நான் உருப்பிடுவேன் என்றெல்லாம் சொல்லி சொல்லுகிறார். என்ன பண்றது, இவரெல்லாம் அவருக்கெல்லாம் இப்ப இது தேவையா? நமக்கு தான் தேவை. நம்ம தேவையைத்தான் அவர் வாங்கி சொல்லுகிறார். குதுகுதுப்பின்றி பரபரப்பு இல்லாம விரைவில்லாம நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனி விடுதி கண்டாய். பாத்தீங்களா படிக்கிறது ராமாயணம் இருப்பது பெருமா கோயில் அடிவரே. நான் என்ன பண்றேன்,
1: உலகியல் வயப்பட்ட அளவிலேயே என்னுடைய எண்ணத்தை எல்லாம் செலுத்திக்கிறேன். ஆனா உன்னிடத்துல மட்டும் எனக்கு அருள் தான் அருள் தான் கேக்குறேன். அதுக்கு நடக்குமாப்பா? நான் செய்யறதோ ஒண்ணு, ஆனா கேட்கறது ஒன்னா இருந்தா முடியுமா? கேட்பது எதுவோ அதுக்கேற்ப செய்ய வேணாமா? செய்யல சாமி, செய்யும்படியா நீ செய்யணும் அல்லவா என்று சொல்லி பாவம் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விதுப்பேணி விடுதி கண்டாய் விரையார்ந்து இனிய மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனங்கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரணி. அருமையா சொன்னார். மது மது போன்று எந்தன்னை வாழைப்பழத்தின் மனங்கணிவித்து அப்படினாரு. மது மதுன்னா ரொம்ப விரைவா அல்லவா, விரைவாக எதை போல என்ன கனிய வைக்கணும்னா வாழைப்பழத்தை போல கனிய வைக்கணும்னு. சிவ சிவ, இது இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது. இப்ப பிள்ளைகளை போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வரனா வாழைப்பழம் வாங்கிட்டு வர்றதுக்கே நீ ஒரு பயிற்சி கொடுக்கணும். மாட்டிருக்கு ஒன்னு பச்சை காயா வாங்கிட்டு வர்றது. மிகினும் குறையினும் நோய் செய்யும், எந்த ஒண்ணு மிகுந்தாலும் நோய் செய்யும் குறைஞ்சாலும். ஒரேடியா பழுக்காட்டியும் தப்பு, ஒரே பழுத்து அப்படியே ஒழுகுனாலும் தப்பு. இப்ப வாழைப்பழம் பார்த்து பார்த்து வாங்க தெரியலையே. வாழைப்பழத்தின் கனிவித்து, வாழைப்பழம் எப்படி கனிவா இருக்கணுமோ அது பக்குவமா இருக்கணும் சாப்பிடறது. புட்டா கிடுகிடு புட்டு கையெல்லாம் ஒழுகிடக்கூடாது. புட்டா புடவே முடியாம கத்தி உண்டான்னு இருக்கக்கூடாது, அது வாழைப்பழம் இல்ல அல்லவா. அப்படி பக்குவமா இருக்கணும். அது போல வாழைப்பழம் போல் கனிவித்து அருமையா அப்படி ஒரு ஓமை சொன்னார். அப்ப மூன்று பழத்துல இந்த கனிவு செய்யணும்னா வாழைப்பழம் தான் சரியான தகுதி. மாம்பழமும் சரியில்லை, பலாப்பழமும் சரியில்லை, முக்கன் இல்ல. அப்ப எது சரியா இருக்கு? இது ஒண்ணுதான். இப்ப நீங்க பழக்கடை வியாபாரிய ஐயா, இந்த கனிய வைக்கிறதுல எது வந்து விரைவா கனியும் நல்லா கனியும்னு ஒரு நாளைக்கு கேளுங்க. இது நம்மளால முடிவு பண்ண கூடாது, பழக்கடைக்காரங்கிட்ட கேட்கணும். கேட்டா கேட்டோம்னா ஐயா பலாப்பழம் அது கனிவிக்கிறது எப்படி இருக்கும், எப்படி எவ்வளவு அனுபவம் வேணும், மாம்பழம் எப்படி சரி, இது வாழை எப்படி சரியும், எது வந்து கனிய வச்சா நல்ல பக்குவமா இருக்கிற கனிவா இருக்கும், அது எது, மூன்றுல எது அப்படின்னு கேட்டு வாழைப்பழம்னு சொன்னாதான் மணிவாசருக்கு இருக்கிற பேரறிவு விளங்கும். இந்த பாட்டு வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது, எங்க இருக்கிற நீ பெருமான், பயில் விக்கையிலை பரம்பரணி, எப்பொழுது நீ கங்கையில் கைலாயத்தில் இருக்கின்ற பரமானி பெருமானி நீ எனக்கு எப்பப்பா அப்படிலாம் செய்வாய் வாழைப்பழம் போல என்றார். பரம்பரணி நின் பல அடியாருடன் என் படிது விரும்பரணி விட்டெழுதி கண்டாய் மென் முயற்கரையின் அரும்பரநேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய்.

மேலாயவர்களுக்கெல்லாம் மேலானவனாக இருக்கிறான். பணின் பழடியாரோடும் என் படிறு விரும்பரனே. பாவம் ஐயா பெருமானே, உனக்கு எத்தனையோ நல்ல பழடியார்கள் பழுத்தடியார் இருக்கிறாங்க. அந்த அடியாருக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை, இருந்தாலும் அந்த அடியார் பட்டியல்ல என்னையும் சேர்த்து விரும்புறப்பா, அது உன் கருணை. நான் அந்த அடியாரெல்லாம் ஆக மாட்டேன், இருந்தாலும் அந்த அடியார் பட்டியல்ல அடியேனையும் வைத்து நீ ஆட்கொண்டிருக்கிற, அதனுடைய கருணை அல்லவாப்பா என்று இடையிலே அந்த கருணை கேட்டிருக்கிறது. விரும்பரணி விட்டிடுதி கண்டாய் மென் முயற்கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய். எது மேல வந்து சந்தரனை ரொம்ப அருமையா தலையில வச்சு சூடியிருக்காயாம், சூடியிருக்கிறான். பிறவி ஐவாயரவம் பொறும் பெருமான். இந்த பிறவியாக இருக்கிற பாம்புனர் அது எப்படிப்பட்டவன, அஞ்சுதல நாகம்னர், அஞ்சுதல நாகம். இந்த பிறவியாகிய ஐந்தலை நாகம், அந்த ஐந்தலை நாகத்தையும் நீதான்ப்பா வேற இருக்க முடியும். ஆதலால் ஐவாயரவும் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும் உறவே. என்னுடைய வினையும் நீக்கி அந்த பிறவியும் நீக்க வேண்டும்பா என்கிறார். பிடிச்சோம்னா ஐந்து பாட்டு நிறைவுபடுத்திடும், 40ல நிறுத்துவோம்.

0: குருதி போல் பொதும்புனா காடு, காட்டு தீ மாதிரி இருக்கான். இந்த ஐந்து பொறிகளும் நமக்கு தாக்குவது என்னன்னு கேட்டா, காட்டு தீ எவ்வளவு வேகமாகவும் வன்மையாகவும் நம்ம அதை அழிக்குமோ அது போல இந்த ஆன்மாவே காட்டு தீ போல பரவுதான். அந்த ஐந்து பொறிகளும் பொதும்புருதி போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ வெறும்புருவேனை, அப்படி அடிகின்ற எண்ணெய் விடுதிகண்டாய் விட்டுவிட வேண்டாம்பா. விரையார் நரமும் ததும்பு மந்தாரத்து தாரம் பயின்று மந்தம் உரல் வண்டு அதும்பும் கொடுந்தேன் அவிசலைவானத்து அடல் அரசி. அடியே அப்பா, பெருமானுடைய திருச்சடை, திருச்சடையில கொண்டை இருக்குது, கொண்டையில என்ன இருக்குது, வண்டுகள் இருக்குது. வண்டுகள் என்ன பண்ணுதான், அருமையா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ராகம்பாடுதான் வண்டுகள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் என்று சொல்லுவது மாதிரி.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் பார்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு அறிமுக உரை, வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமூலருடைய திருமந்திரம் ஒரு வாழ்வியல் நூல். இதுல வந்து சொல்லாத கருத்துக்களே இல்லை. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் பயன்படக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை பற்றி நான் ஒரு முன்னுரை சொல்லணும். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் வந்து 3047 பாடல் இருக்கு, திருமூலரால் அருளப்பட்டது. இந்த 3047 நூல் மட்டுமே கிடையாது, இதில் 300 ஒரு நூல் இருக்கு. திருமந்திரம் 300 ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை நம்ம கொஞ்சம் ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அது எல்லாருமே. அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட இருக்கலாம், அவ்வளோதான். திருச்சியிலேயே 4 பேர்கிட்ட இருக்கும், தஞ்சாவூரில் 2 பேர்கிட்ட இருக்கும். அந்த 2 பேரில் அது நான் ஒன்று, அவ்வளோதான். வேறு யார்ட்டும் கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட இருக்குது திரு தஞ்சாவூரில், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே கிடைக்காது. உரையோட அது ரகசியத்தோட அப்புறம் மூலன் செய்தது 30 உபதேசம்னு ஒன்று இருக்கு. அந்த 30 உபதேசம்ங்கிறது இந்த 3047 இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்த்தோம்னா 30 உபதேசம் 30 நூலுங்கிறது தனி ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 30 இருக்கு. திருமந்திரத்தில் வந்து மணி மந்திர ஔஷதம் சொல்கிறோம் இல்லையா, மூணுமே இதில் அடக்கமாகிடும். எல்லா மந்திரங்களும் உண்டு, தந்திரங்களும் உண்டு. அதே மாதிரி சில வானியல் நுட்பங்களும் உண்டு, மருத்துவமும் உண்டு. ஆன்மீக மருத்துவ வானியல் எல்லாமே கலந்துருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நம்முடைய திருமூலரோட பெருமை சொல்லும் பொழுது, நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன். இப்போ இந்த திருமூலரோட திருமூலர் வந்து 63 நாயன்மார்களிலையும் வருவார், நல்லா கேட்டுக்கணும். இந்த திருமூலர் சித்தராகவும் வருவார், சிவயோகியாகவும் வருவார், சிவஞானியாகவும் வருவார். எல்லா நிலைகளிலும் வரக்கூடியவர் திருமூலர். இவருடைய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நண்பர் வந்து அகத்தியர். சுருக்கமான வரலாறு மட்டும் சொல்லுவோம், ஏன்னா இப்போ நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, அப்பப்போ நிறைய சொல்லிக்கலாம். இந்த நண்பர் அகத்தியர் வந்து பொதிகை மேல் இருக்கும் பொழுது திருமூலர் வடக்கிருந்து தென்னாட்டுக்கு வந்தார். இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன். திருமூலர் சொல்றாரு, மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம் அப்படின்னு. அப்போ இது தமிழ் பேர் தான், தமிழ் பேர் தான் அது. அது வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு சோதனை கிடைக்குது. சிவயோகியாக இருந்த அந்த சுந்தரநாதர் இங்கே மாணாக்கராக இருந்தார், நந்தியம் பெருமானுடைய மாணாக்கராக இருந்தவர், சிவபெருமானுடைய மாணவர். தென் திசை நோக்கி வருகின்ற பொழுது அவர் திரு கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருப்பதம், காளகஸ்தி, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், சிதம்பரம் அப்படியே வர்றார். வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் அவருக்கு கூட கிடைச்சது. இந்த திருவாவடுதுறைங்கிற ஊர் இருக்கு பார்த்தீங்களா, திரு ஆ வடுதுறை, அப்படி பிரிக்கணும் அது. ஏன் இந்த திருமந்திரத்தில் வந்து உங்களுக்கு 3047 பாடல்களில் எந்த இடத்தில் சந்தேகம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இறைவன் திருவருளால் விளக்கம் கொடுக்கிறேன், கவலைப்படாது. நம்ம இது இந்த ஒரு வகுப்பு மட்டும் கிடையாது, நாம் நிறைய செய்ய சொல்ல வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது அங்கே இந்த பசு கூட்டம் அழுகிறது. அப்படி அழும் பொழுது ஒரு அருளாளருக்கு என்ன இலக்கணம்னா, பிற உயிர்களை பார்த்த உடனேயே இரக்கம் வரணும், அதுதான் அருளாளருக்குள்ள இலக்கணம். அவர் திருமூலர் பார்க்கும் பொழுது ஒரு எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த பசு கூட்டங்கள் அழுகின்ற பொழுது அந்த அந்த துயரை நீக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு நினைச்சார். அவருக்கு சித்தர் நிலை தெரியும், அட்டமா சித்தின்னா உங்களுக்கு 3வது அந்தத்தில் நான் பேச போகிறேன். ஒரு உடம்புலிருந்து இன்னொரு உடம்புக்கு உயிரை மாற்றிக்கலாம், அதே மாதிரி அது கூடு விட்டு கிடு கூடு பாயுதல்னு சொல்கிறது. நம்மளால் முடியுமான்னு கேட்காதீங்க, நான் அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அந்த சித்துக்கள் உள்ள நிலை கொஞ்சம் அப்படியே 3வது தந்திரம் பேசும்போது அந்த நிலைகளை கொஞ்சம் தொட்டு காட்டுவேன். நீங்கள் அதை வாய்ப்பு இருந்து கடவுள் துணை இருந்ததுன்னு சொன்னால் கெட்டே பிடிச்சிங்க. என்ன அத்தமா சித்தியெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணினா கிடைப்பதற்குள்ள வாய்ப்பு உண்டு, இந்த காலத்திலே உண்டு. யோசனை பண்ணலாம், இதை திருமூலர் அந்த காலத்தில் தான் இருந்தாங்க, இப்போ இப்பெல்லாம் முடியுமாலாம் கேட்காதீங்க, எப்பொழுதும் முடியும். அன்றைக்கும் சித்தர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், நாளையும் இருப்பார்கள். அப்படி அந்த சித்தர் திருமூலர் சுந்தரநாதன் தானே, இயல்பான பேர் சுந்தரநாதன், யோகி தான். அவர் வருகின்ற பொழுது பசு கூட்டங்கள்லாம் அப்படியே அழுகுது. இப்போ அழும் பொழுது ஏன் அழுகுதுன்னு கேட்டால், அந்த பசுமாடுகளினுடைய தலைவர் மூலர்னு இருக்கார் இல்லையா, மூலன், அவருக்கு இறந்துடுறார். அப்போ தன்னுடைய தலைவனை நோக்கி அந்த பசுமாடினுடைய முதலாளி இல்லையா, அதற்காக அந்த பசு கூட்டம் அழுகுது. உடனே என்ன செஞ்சிடறாரு, அவர் யோகியாக இருந்ததுனால சித்தர்களுக்குள்ள தகுதி அவர்கிட்ட இருக்கு, அத்தமா சித்தியும் தெரியும். யோக நிலை கொஞ்சம் சின்னது, சித்தர் நிலை கொஞ்சம் அதிகம். ஒரு நாளில் அவரை சொல்ல முடியுமா அவ்வளவுன்னு சொல்லிடுறேன். அப்போ அவர் என்ன செஞ்சிடறாருனா, தன்னுடைய உடம்பிலேருந்து தன்னுடைய உயிரை பிரிக்கிறார். உடம்புலேருந்து உயிரை பிரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல, பிரிக்க முடியும். உடம்பையும் உயிரையும் பிரிக்க தெரியணும். மாணிக்க வாசகரே இந்த இடத்த சுட்டி கட்டுறார், உடம்புக்கும் உயிருக்கும் நினைச்சா உடம்புலேருந்து உயிரை பிரிக்க தெரியணும், நினைச்சா உடம்பையும் உயிரையும் சேர்க்க தெரியணும். அதை கற்றுக் கொடுக்காத கல்வி என்ன கல்விங்கிறார், சொல்றா இல்லையா, செத்திடவும் பிறந்திடவும் இனி சாவாது இருந்திடவும் அத்துணையும் அறியாதார் அறியும் அறிவு எவ்வறிவோ. ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ. அப்போ உடம்பிலிருந்து உயிரை பிரிக்கவும் தெரியணும், அந்த உடம்புல திரும்ப உயிரை நம்ம வச்சுக்கவும் தெரியணும். அந்த மாதிரி யாராவது தேடி பார்க்குறீங்களா, அது அட்டமா சித்தில அது ஒரு நிலை, கூடு விட்டு கூடு பாய்தல்னு பேர். இப்போ அந்த காலத்து சித்தர்கள்லாம் வந்து இந்த ஆகாய மார்க்கமாக வருவாங்க, ககன மார்க்கம்னு பேர். இப்போ நம்ம எப்படி நம்ம உங்களுக்கு வந்து பெரிய உயரத்தில் வந்து பறந்து பறக்கிறது இல்லைங்களா, அது மாதிரி சித்தர்கள் பறந்து வருவாங்க. போகர், கருவூரார், அகத்தியர், இந்த மாதிரி சித்தர்கள் வந்து ககன மார்க்கமா வருகின்ற பொழுது அவர்கள் பறந்து வருவாங்க. ஆழமா கேளுங்க, எல்லாம் புதுசாவே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. அப்படி வரும்பொழுதுதான் இந்த காட்சி அவர் பார்க்கிறார், இந்த சுந்தரநாதன் என்ற பெயரில் உள்ள யோகி அந்த பசுவினுடைய அழுகையை பார்த்த உடனேயே அந்த மூலன் என்ற இடையருடைய உடம்பில் புகுறார். புகுந்த உடனேயே அந்த உள்ள இருக்கிற உடம்பு மூலருடைய உடம்பு, உள்ள நுழைஞ்ச உயிர் யோகியினுடைய உயிர். சிறுமூலரை வந்து யோகியிலையும் சேர்த்துக்கணும், சித்தர்லையும் சேர்த்துக்கணும், ஞானியிலையும் சேர்த்துக்கணும், அருளாளர்லையும் சேர்த்துக்கணும், நாயன்மாரையும் சேர்த்துக்கணும். எல்லா வரிசையிலையும் வரக்கூடியவர் அவர், அவர் மட்டும்தான், வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உயிரை வச்சு தானங்க உடம்பு, உடம்புக்கு மரியாதை எதனால, உயிருக்கு தான் மரியாதை. உள்ள இருக்கிற உயிர் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல, அப்ப அந்த உயிரினுடைய அனுபவம் தான் அங்க பேசும். உள்ள இருக்கிற யோகியினுடைய உடம்பா இருக்கிறதுனால, உயிரா இருக்கிறதுனால செயல்பாடு மாறி இருக்கு. அந்த பசுமாடெல்லாம் வீட்டுக்கு போகுது மாலையில, அதை கண்டுபிடிச்சு ஒரு வீட்டுக்கு போற, இன்னும் தெரியாது இல்ல வீடு தெரியாது, அதான் வீட்டுக்கு போற. போன உடனே அந்த அம்மா வழக்கம் போல வரவேற்கிறாங்க. இவர் ஒதுங்குற உயிர்ல உங்களுக்கு உடம்பு வேற உயிர் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்னும் ஒரு தப்பு, திருமந்திரம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு சைவ சித்தாந்தம் உள்ள நுழைஞ்சிடும். திருமந்திரம் 14 சாஸ்திரங்களை படிக்கிறதுங்கிறது முறைப்படி படிக்கிறோம். ஆனா இங்க திருமந்திரம் படிக்கும் பொழுதே சாஸ்திர கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள் அந்தந்த பாட்டில் வந்து விடும். அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவர் யோக நிலையில இருந்ததுனால அந்த அவருடைய மூலனுடைய மனைவி தடுமாறுறாங்க, என்னமோ மாற்றம் இருக்கு அப்படின்னு. இவர் ஒதுங்குற அப்புறம் ஊர்ல கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்தா அந்த காலத்துல பஞ்சாயத்து தானே, ஊரு கூடி 5 பேர் சேர்ந்த பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல எத்தனை பேர் இருக்கணும், குறைந்தபட்சம் அம்பேத்கர் முடிவு பண்ணிட்டாங்க. ஆஹா, இது உடல் வேறு உயிர் வேறங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்டாங்க. சுருக்கமா சொல்றேன் வரலாறு, மூலனுடைய உடலில் அமர்ந்து அதனால திருமூலர்னு பேர் இருந்துச்சு. இந்த திருவாவூர் துறையில படர அரசுன்னு இன்னைக்கும் இருக்கு. அந்த மரத்துல உட்கார்ந்தார், சிவ யோக நிலையில் உட்கார்ந்தார். நான் இப்ப யோக நிலையை பத்தி நான் பேசணும்னா அது ஒரு மணி நேரம் ஆகும். அந்த யோகத்துல உட்கார்ந்தாருங்க பல ஆண்டுகள், எண்ணற்ற ஊழிகாலம், பல்லூழி காலம்ங்கிறார். யோகத்திலே இருந்தார், எப்ப கண்ணா முழிக்கிறாரோ அவருக்கு தெரியாது. அவர் பரவாயில்லையே, நல்ல வாழ்க்கையா இருக்காது. உட்கார்ந்தவர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார். அது பேர் திருமந்திர மாலைன்னு பேர், திருமந்திர மாலை. ஏன் மாலைன்னு பேர் வைக்கணும், ஒரு பூ கடம்பத்துல பல பூக்கள் இருக்கும் இல்லையா, ரோஜா பூனா ரோஜா மட்டும் இல்ல கதம்ப மாலை, இதுல பல செய்திகள் இருக்கும். ஆனா காலையில சொன்னது மாதிரியில வந்து எல்கேஜில இருந்து பிகேஜி வரைக்கும் உள்ள சிலபஸ் உள்ளது. யாரு வேணாலும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எப்படிப்பட்ட வயதிலையும் அதுக்கு பொருள் தேட முடியும். அது திருமந்திர மாலை என்ற ஒரு நூலை அருளினார். இது ஏன் அருளினார்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அவர் என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா கேட்கிறார், உலகத்தார் உய்ய பிறவி பிணி நீங்க, திருமந்திரம் ஏன் அருளப்பட்டது ஒரு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், உலகத்தவர்கள் உய்வதற்காக. பிறவியில் இருக்கக்கூடிய பிறவி என்ற பிணி, பிணினா பிணிக்கப்பட்டது பிணி இல்லையா, எத்தனாவது பிறவி இது நமக்கு தெரியல. வெளியிட்டு என்னை நன்றாக இறைவன் படைத்தான், நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இப்ப ஒன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, நோக்கம் இருக்கு இல்ல. இப்ப திருமந்திரத்தை திருமூலர் ஏன் அருளினார், ஒரு கேள்வி கேளுங்க. அப்படின்னா திருமந்திரத்தை அருள்வதற்காகவே திருமூலர் இறைவனால் படைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட அவர் ஒரு இறைவனுடைய திருவருளை பெற்றவர். இவரே தன்னுடைய வரலாறு சொல்றாரு பாருங்க, நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இப்ப நந்தி வழிகாட்டன, நந்திங்கிறது யார குறிக்குதுன்னா குரு. நந்தி என்பது அவருடைய குரு சிவன் வச்சுக்கிற, சிவனுக்கும் நந்தி என்ற ஒரு பெயர் உண்டு. நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன் அப்படின்னு அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்றார். இப்படித்தான் அவர் வந்து இந்த திருமந்திரத்தை அருளினார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அது உள்ள அகத்தியர் வந்து கைலாய போயிட்டார். எல்லாம் கேட்டேங்க, கைலாயத்துல இருந்தவர் இல்லையா, அவர் அங்க போயிட்டார். திரும்பவும் போய் உதகைக்கு போயிட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி காரு ட்ரெயின் எல்லாம் போறது கிடையாது, அவங்க அப்படியே கூப்பிட்டா வருவாங்க போவாங்க. ஆகாய ககன மார்க்கம்ல வருவாங்க அவங்க. இது நம்ம படிக்க போறோம். திருமந்திரத்துல வந்து இப்ப நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு வார்த்தைக்கும் நான் பொருள் சொல்லித்தரேன். எத்தனை வார்த்தைகள் எண்ணி பார்த்துங்க சொல்லி. அப்புறம் முடிச்சிட்டு திரும்ப கேளாம போயிட்டார். நமக்கு கிடைச்சது என்ன, திருமந்திரம். இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டா, தேவாரம் மறைக்கப்பட்டதை போல திருமந்திரமும் மறைக்கப்பட்டு மீண்டும் திருஞான சம்பந்தரால் எடுக்கப்பட்ட நூல். இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த திருமந்திரத்தில் பதி பசு பாசம் இந்த மூன்று உண்மைகள், மூன்று பொருள்கள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மைகள், இதை முதன் முதலாக சொன்ன நூல் திருமந்திரம். அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு இலக்கணம், சைவத்துக்குள்ள இலக்கணம். நான் பேசும்பொழுதே உங்களுக்கு புரியும். சில பேருக்கு வந்து படித்தவங்க இருப்பாங்க, சமய துறையில் உள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து திருமுறையில் ஊன்றியவர்கள் இருப்பார்கள், பல பேர் சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்தவர்கள் இருப்பாங்க, சில பேர் வந்து இது என்னதான் திருமந்திரத்தில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு புதுசாக வர்றவங்களும் வருவாங்க. அதனால இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்ப சொல்லும் பொழுது புரிஞ்சுங்க, சொல்லும்போது புரிஞ்சுங்க. அது புரியலன்னா அதை வச்சிருங்க. அது எது என்ன, எந்தெந்த பகுதி புரியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தானா புரியும். அது அந்த அளவுக்கு நம்ம சொல்லிடுவோம், கவலைப்பட வேண்டாம். இதுல முத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரு இறைவனுடைய திருவடியோடு கூடுதல். அது இந்த உடம்புலே பூந்துடலாம், இந்த உடம்பு இருக்கும் பொழுதே அந்த முத்தியை வாங்கிடலாம், கடவுள் கொடுத்துருவார். அப்படி கடவுளே கொடுக்க தவறினாலும் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், உரிமையை கேட்கலாம். நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறார். ஒரு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட்டாலும் சிவபெருமானுக்கு வேற போக்கிடம் கிடையாது, நம்மளுக்கும் அவரை விட்டா போக்கிடம் கிடையாது. அப்ப அவரு நம்மளை சிந்திக்கணும், நம்ம அவரை சிந்திக்கணும். இதுதான் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது. இப்படித்தான் இந்த பாடம் படிக்க போறீங்க. இப்ப அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், கொஞ்சம் உரிமையாவும் கேட்கலாம். நான் ஏன்னா பக்தர்கள் அடியார்கள்னா அவர் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு. மரியாதைக்கு உள்ளவர்கள் இல்லையா, வாங்கிக்கலாம். இப்படி முத்தி பெறுவதற்கு தமிழில் ஒரு நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம். வேலை எங்கேயும் போக வேண்டாம், இங்கே கிடைக்கும். இந்த 9 தந்திரங்களாக இது பிரிக்கப்பட்டதுங்க. மந்திரம், திருமந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. மந்திரம்னா என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்கள் தான். நம்ம தொல்காப்பியத்துல ஒரு வரி வரும், நிறைமொழி மாந்தர் ஆணையிருக்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப, மறைமொழிதானே மந்திரம். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொன்னது மந்திர வாக்கா எடுத்துக்கிட்டேன், வேத வாக்கா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னது இப்ப மந்திரங்கள், அதாவது மந்திரம் என்பது வேறு, மந்திரம் என்பது வேறு. இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் போது குறிச்சு வச்சுங்க, பின்னடி தானா விளக்கம் புரியும். மந்திரம்ங்கிறது ம என் இத்து ரயும் போடுறோம், மந்திரம் போடுறோம், மந்திரம் அது வேற. திருமுறை பாடல்கள் எல்லாம் மந்திரங்களை சேரும். திருமுறை பாடல்கள் அது ஒரு அந்த ஒரு பதிகத்தை ஒரு விட படிச்சா போதும், அதெல்லாம் மந்திர வகையை சேர்ந்தவை. அருளாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் மந்திரம். இந்த தந்திரம்னா பிரிவுன்னு சொல்றது, டிவிஷன்ஸ். 9 வகையான உபாயங்கள், 9 வகையான வழிகள், இதெல்லாம் தந்திரம்னு பேர். இல்ல 9 தந்திரங்கள் உண்டு, மெயினா பிரிச்சு வச்சிருக்காங்க. பெரியார் 28 ஆகமங்களினுடைய பிழிவை 9 தந்திரங்களாக பகுத்து சொல்லியிருக்கு. பெற்றனல் ஆகமம் காரணம், காமிகம், உற்றல் வீரம், உயர் சிந்தம், வாதுளம், மற்ற வியாமலம், ஆகும் காலோத்திரம், சுற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. மகுடாகமோ சுப்பராகமோ காலோத்திராகமோ வியாமலாகமோ வாதுளாகமம் சிந்தாகமம் வீராகமம் காமிகாகமம் காரணாகமம், 9 ஆகமா பிரிச்சாச்சு. 28 ஆகமங்களையும் நாம் தமிழில் படிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லை. அந்த 28 ஆகமங்களையும் பிரித்து 9 ஆகமங்களை படித்தால் போதும் அப்படிங்கிற நிலையில 9 ஆகமமும் 9 தந்திரங்களாக அனைத்து செய்திகளும் உள்ளது. இந்த திருமந்திரத்திலே இந்த 9 பிரிவுகளும் என்னென்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்த்துப்போம். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நேரடியாக நம்ம பாடத்துக்கு போயிடலாம்.

இதெல்லாம் ஒன்னா தானே நினைச்சிட்டு இருந்தோம். கடவுள் வேற, தெய்வம் வேற. நாம எல்லாரும் தெய்வமா மாறிடலாம், முயற்சி பண்ண. முயற்சி பயிற்சி கடவுள் அருள் எல்லாம் இருக்கணும். எல்லாம் இருந்து எல்லாம் கூட்டி வைத்தால் நாம் இறைநிலைக்கு கொண்டு போவோம். கடவுள் என்ன நிலைக்கு வருகின்ற பொழுது, கடவுள் ஒன்னே ஒன்று, ஒரே கடவுள் தான், ஒன்றே குலம், ஒன்றே கடவுள், ஒன்றே ஒரே ஒரே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே கடவுள் தான். எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் எளிமையா நான் பாரதம் நடத்திடுவேன். முதல் தந்திரம், ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு, அறங்களை பற்றிய செய்திகள் நாம் பார்த்தான் முதல்ல படிக்கணும். அது முதல் தந்திரம் முழுக்கதான் அப்படிதான் வரும். எல்லாருமே அறத்தான் முதல்ல சொல்லுவாங்க. அடுத்த இரண்டாவதா பார்க்கும் பொழுது, புராணத்தில் வரக்கூடிய சில செய்திகள் வரும். புராண செய்திகள் ஏன் வருதுன்னா, சிவபெருமானை பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய அட்ட வீரட்டானம் பேசணும், அட்ட வீரட்டானம் பேசணும்ல. ஏன்னா இறைவனுக்கு வந்து 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லையா, வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் 25. புரிஞ்ச வரைக்கும் சரிங்க. சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் புரியும். அப்படி சைவ சித்தாந்தத்தை நேரடியாக படிக்காதவர்களுக்கு சொல்றத மட்டும் காதல வாங்குங்க போறோம், போக போக விளங்கிடும். ஆனா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். வழிபடுவதற்குன்னு ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு, சிவபெருமானுடைய வடிவங்கள். அந்த வழிபடக்கூடிய மூர்த்தங்களிலே வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம்னு மூணா பிரிக்கணும். இப்ப அகோர வீரபத்திரர் அப்படின்னு சொன்னா அவர் வேக வடிவத்துக்கு வருவார், தட்சிணாமூர்த்தின்னு சொன்னா யோக வடிவத்துக்கு வந்துடுவார். சோமாஸ்கந்தன் எடுத்தீங்கன்னா போக வடிவத்துக்கு வந்துடுவார். அப்ப அந்த 25 உள்ளேயே தான் வருவார். அப்ப சிவபெருமானை பற்றிய செய்திகள் நமக்கு தேவை. அதனால அவருடைய அட்ட வீரத்தானம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சொல்றேன். நிறைய செய்திகளை சொல்றாங்க இரண்டாம் தந்திரத்துல. மூன்றாவது தந்திரம் ரொம்ப நாள் நம்ம பேசணும். இன்றைக்கு நடத்தக்கூடிய யோக பயிற்சி மையங்கள் ஸ்ரீரங்கம் இருக்குங்க இல்லையா, அவங்க எல்லாரும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் தந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர ரகசியங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே வைத்துக் கொண்டு யோக பயிற்சியை அளிக்கிறார்கள். சரி, தெளிவா புரியுதா? அப்ப நிறைய இருக்கு, சின்ன ஏரியாவை வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய மையங்கள் பயிற்சி கொடுக்கறாங்கும் போது அப்ப திருமந்திரத்தில் எவ்வளவு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 12 யோகங்கள் சொல்ல போறோம். இறைவனை அடைவதற்கு உள்ள மார்க்கம் யோக மார்க்கமும் ஒன்று. யோகத்தாலும் இறைவனை அடையலாம், அதாவது சரியை நிலையில் அடையலாம், கிரியை நிலையில் அடையலாம், யோக நிலையில் அடையலாம், ஞான நிலையில் அடையலாம். இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறது, திருமுறை படிக்கிறது, அது எல்லாம் ஞான வழியில் இறைவனை அடையும் நெறிகள். இறைவனை உள்ளத்தில் வைத்து மூலாதாரத்தின் மூண்டெழுதனலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து

0: விநாயகர் அகவல் எல்லாம் படிக்கிறீங்க, முழு விநாயகர் அகவல் தான் மூணாம் மந்திரம். அதை சொல்லும்போது உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். அன்றாலும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க, அதுலேயே நான் யோகத்தை சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு. எப்படி உட்காரணும், எப்படி வந்து மூச்சு மாறுது, மூச்சை மாற்றவே கூடிய கலை சொல்லித்தரேன். எங்கேயுமே கிடைக்காது, ஞாபகம் வச்சுங்க. 15 ஆண்டுகள் தேடின மூச்சை மாத்திர கலைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கஷ்டம், எங்க மூச்சா மாத்தணும், வலது பக்கம் ஓடுறத இடது பக்கம் மாத்தணுமே, இடது பக்கம் ஓடுறத வலது பக்கம் மாத்தணுமே, கண்டே பிடிக்க முடியல. என்னால சொல்லி தரத்துக்கும் கிடைக்கல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பெரிய புத்தகத்துல எடுத்து பழைய புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல ரகசியம் தெரிஞ்சது, கப்புன்னு பிடிச்சேன். உட்கார்ந்து இருக்கும் போதே மாத்திக்கலாம், மூச்சா மாத்திக்கலாம், மூச்சு இந்த பக்கம் ஓடுதா வலது பக்கம் ஓடுதா, உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு சொல்லுவேன். மூச்சு இந்த பக்கம் ஓடுது உங்களுக்கு, மாத்தி மாத்தணும், உடனே மாத்தி காட்டுவேன். சரவோட்டம்னு பேரு. அது எல்லாமே வந்து யோக சாதனங்களை குறிக்கும். இந்த யோக ரகசியங்கள் அத்தனையுமே மூணாம் தரம் தாங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது ஆகும் நினைக்கிறேன். பாப்போம் என்னன்னு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்ல முடியும், இப்ப இவ்வளவு வேகமெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மெதுவா சொல்லுவேன். மூணு மஸ்ட், ரொம்ப மஸ்ட். 4வது தந்திரம் தான் உங்களுக்கு யந்திர வழிபாடுகள், மந்திரம் யந்திரம் தந்திர வழிபாடுகள். அது வந்து ரகசியமா தான் வச்சிருக்காங்க எல்லாரும், அதை யாருன்னு வெளிப்படுத்தல, யாருன்னு வெளிப்படுத்தல. வந்து கூடுமான வரைக்கும் நல்லதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு உறுதியை வாங்கிக்கிட்டு, சத்திய பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வழி நிறைய இருக்கு அதில். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கிட்டு சொல்லித்தரேன். 5வது தந்திரம், இறைவனை அடைவதற்குள்ள வழிகள். கடவுள் வந்து எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் நிறைந்து செறிந்து இருக்கக்கூடிய பொருள். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க உட்காரல, கடவுளுடைய வியாபகத்தில் தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப கடவுளும் கேட்டுட்டு இருக்கார், கடவுளும் உள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். நாங்க வந்து கடவுள் வந்து என்ன ஒரு மைக்கா பயன்படுத்துற, உள்ள இருக்கிறது யாரு, கரண்ட் உள்ள இருக்கு, இது வெறும் மைக்கு. அப்போ உள்ள இருக்கிறது யாருங்க, அப்ப இறைவனை விட்டு நம்ம எப்பொழுதும் நீங்கள அந்த அப்படிப்பட்ட அந்த இறையை, இறைவன தங்கி இருத்தல் அர்த்தம், இறைவன் இறைனா தங்கி இருத்தல். இப்ப இந்த மைக் இருக்குன்னு வச்சீங்களேன், இதுல வந்து இறை தத்துவம் தங்கி இருக்கிறது, தங்கி இருக்கின்ற நிலையில் இறைவன் பேர். எல்லா பொருள்களிலும் கலந்து அதே நேரத்தில் கடந்தும் இருக்கக்கூடிய நிலையில் கடவுள்னு பேர். இன்னும் சொல்ல போனா இந்த கடவுள்ங்கிறதே வந்து அனுபவ பொருள், நவுன் இல்லது. அது ஒரு அந்த அந்த கடவுளை வந்து நம்ம நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு வழிமுறைகள் சொல்லக்கூடியது. அதுதான் நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லி சைவ சித்தாந்தத்திலையும் சரி திருமுறைகளிலும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நம்ம நிறைய பேச போகிறோம். அடுத்ததுல சிவகுரு, இறைவனே குருவாக வரணும். ஞானத்தை, உண்மை ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவனே நமக்கு குருவாக வந்து அருள் உபதேசம் செய்வதை குறிக்கிறது தான் 6வது மந்திரம். 7ல சிவபூஜை, குரு பூஜை, செய்ய வேண்டிய தன்மைகள், எப்ப செய்யணும், யார் செய்யணும், இதை பற்றிய செய்திகள். அடுத்த தந்திரத்தில் வந்து பஞ்சகோஷங்கள், அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு ஐந்து கோஷங்கள்னா உரையின் அர்த்தம். ஐந்து வகையான உடம்புகளை பத்தி பேச போறோம். அப்புறம் சைவத்தினுடைய மணிமுடியாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, நடனம், முத்திநிலை, இப்படி அதையெல்லாம் பேசக்கூடியது ஒன்பதாவது தந்திரம். முத்தி வரை கொண்டு போயிடலாம். இப்படி எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் உங்களுக்கு வந்து திருமந்திரமாக இருக்கிறது.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எம்பிரான் திவனே எல்லா பொருளும் என்றெழுதும் ஏட்டில் தம்பிரால் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்கப்பாட அம்புய மலரால் மார்வன் அனவாயன் என்னும் தீர்த்தி செம்பியன் செங்கோலன் தன்னன் கூன் நிமிர்ந்ததே. அருமை அந்த பாசுரத்துல வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குகன்னு ஒரு தொடர். அது இந்த ஞான சம்பந்தர் இறைவன் திருவருளால் எண்ணி பாடியதல்ல, தாமே வந்தது. அங்க வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னது இங்க கூட இருந்த அந்த கூன்பாண்டியனுக்கு ஆசீர்வாதமாச்சு. இது வரைக்கும் கூணா இருந்தான், நிமிர்ந்துட்டான். அப்ப அவருக்கு இருந்த அருமையான அந்த நோயை போக்கியது, வெப்பு நோய் போக்கியது மட்டுமல்ல, இந்த இதுவரையிலும் அறியாமையினால் சில சமயத்துல இருந்த அந்த அறியாமையை நீக்கியது மட்டுமல்ல, உடம்பில் இருந்த கூணும் நீங்கிச்சான். கூண் நீங்க பாண்டியன். எதனால வேந்தனும் ஓங்குகிற ஒரு சொல் அந்த பாட்டுல இடையிலா வந்தது, அது பலன் இவருக்கு. அப்ப பாண்டியன் இப்பொழுது கூண் நிமிர்ந்தவனாக இருக்கிறான். ஏடு நீர் இருந்து செல்லும் பொழுதிமையோர்கள் எல்லாம் நீடிய வாழ்த்தில் போற்றி நிமிர்ந்த பூ மாடி தூர்த்தார் ஆடியல் யானை மன்னன் அற்புதம் எய்தி நின்றான் மாடு சேர் அமனர் அஞ்சி பதைப்புடன் பணிந்து நின்றார். இவங்க அருமையா மகிழ்ச்சி படுறாங்க. ஆனா அமனர்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுறாங்க. ஏன், இதில் தோற்றோமானால் நாங்கள் எதில் ஏறுவோம், கழிவில் ஏறுவோம் என்றார். நெருங்கி கொண்டிருக்கிறது காலம் அல்லவா, அதனால ஆற்றின் மேல் செல்லும் ஏடு தொடர்ந்து எடுப்பதற்கு வேண்டி காற்றென விசையச் செல்லும் கடும்பரி ஏறிக்கொண்டு கோட்டொழில் திருத்தவல்ல குலச்சிறை ஆர்வின் சென்றார் ஏற்றிய கொடியினாரை பாடினார் ஏடு தங்க. இந்த பாடல் எதிர்த்து போவதில்ல, எதிர்த்து போனத குலச்சிறையார் நல்ல அமைச்சர்லவா, தான் போய் அதை எடுத்துட்டு வந்துடணும் பாக்குறாரு. போனாராம், அது எதிர்த்து போற வேதத்துக்கு இவர் குதிரையே போக மாட்டேங்கிறது. ஆற்றோட போறதுக்கு இல்ல, ஆற்றை எதிர்த்து போகுதான் அது. அந்த வேகத்துல இந்த குதிரையே போக முடியும். ஞான சம்பந்த பெருமான் அந்த ஏடு நிற்பதற்கு ஒரு பாட்டு பாடினாராம், வன்னின்னு தொடங்குற பாடம். பாட்டு பாடின உடனே அந்த ஏடு அப்படி ஒரு பக்கம் ஒதுங்கிட்டான். இவரும் சென்றார், எடுத்தார், தலையில வைத்து போட்டி கொண்டார், மீண்டும் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த ஏடு தங்கிய இடம் தான் ஏடகம் என்று சொல்லுகிறோமே, திரியேடகம் என்று சொல்றாங்க. எடுத்துக்கொண்டு வந்தாராம் வன்னிங்கிற அந்த பாடல் பாடுன்றது. தலைமிசை வைத்துக் கொண்டு தாங்கரு மகிழ்ச்சி பொங்க அலைவுணர் கரையிலேறி அங்கு இனி தவர்ந்த வேறு சிலை உடையவர்தால் போற்றி மீண்டும் தன் தலைவார் தெய்வ மலைமகள் குறைத்த ஞானம் உண்டவர் தம்பால் வந்தார். எடுத்துக்கொண்டார், எடுத்துக்கொண்டு நேர ஞானத்தை கொண்டு வந்து கொடுத்தாராம். மற்றவர் பிள்ளையார் தம் மலரடி வணங்கி போற்றி கொற்றவன் முதலாயுள்ளோர் காணமுன் குணந்த ஏடு பற்றிய கையில் ஏந்தி பண்பினால் யாருக்கும் காட்ட அற்றருள் பெற்ற தொண்டர் அறவழி எழுந்ததென்றே. பாருங்க, வாதம்னா வாதமா காட்டணுமல்ல, அதனால அது கொண்டாந்து கொடுத்தாராம். கொடுத்தவன் ஞானசம்பந்தரும் காட்டினாராம். ஏதோ திருவருளால் இந்த ஏடு எதிர்த்து சென்றது, அடியனால் அல்ல திருவருளால் எதிர்த்து சென்றது எல்லாத்தையும் காட்டினாங்களாம். அப்ப என்ன, அப்ப வென்றது எது, ஞானசம்பந்தரோட வென்றார். அதனால எல்லாரும் வென்றாருங்கிறதுக்கு வெற்றி வாழ்கங்களை என்ன பண்ணாங்க, அறவொலி செய்தார்தான். அரகரணம் பார்வதி பதவி அரகர மகாதேவ. எனவே வெற்றிக்கு அப்படித்தான் சொல்லணுமே தவிர நாம் மாதிரி கைதட்டுவதெல்லாம் கூட அப்படி செய்தாரலாம் அந்த அன்பர்கள் எல்லாம். ரொம்ப அருமை. மன்னவன் மாறன் கண்டு மந்திரியாரை நோக்கி துண்ணிய வாதில் ஒட்டி தோட்டையை சமர்தாங்கள் முன்னமே பிள்ளையார்வார் அனுசிதம் முற்றச் செய்தார் கொல் நுனை கடிவில் ஏற முறை செய்க என்று கூற. பொன்னையாரு பாண்டியன் என்ன சொன்னார், அரசர் எப்பா தோற்றம் என்றால் கழிவில் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க, என்ன அமைச்சர் அப்படின்ட்டு. ஏன்னா தானே இருக்க முடியாதுல, அமைச்சர் தான் அதை நிறைவேற்றணும் அமைச்சர்னு சொன்னாரான். சொன்ன உடனே புகழியில் வந்த ஞான புதங்கவர் அதனை கேட்டு இகழிலர் எனினும். இங்கதான் எல்லாரும் கேள்வி வைப்பான் என்னன்னு கேட்டா, சரி அவங்கதான் அப்படியே கடவுள் ஏறினா கூட இவர் ஏன் தடுத்திருக்க கூடாது? யாரு? ஞானசம்பந்தர். இந்த கேள்வி என்ன கேக்குறீங்களே, சுண்டைக்கா எங்க செய்கிறார் எடுத்திருக்கார் அந்த கேள்வி எல்லாம். பதில் சொல்றாரு, கேட்க, புகலியில் வந்த ஞான பூங்கவர் அதனை கேட்டும், எதனை கேட்டும், அமைச்சரை கொண்டு கடுவில் ஏற்றுக என்று சொன்னதை கேட்டும் கூட நம்ம ஞானசம்பந்தர் என்ன எப்படி இருந்தாராம்? இகல் இளறியனும், இகல் இளறியனும், தனிப்பட்ட முறையில இவருக்கு அந்த சமணர்களுக்கும் எந்தவித கருத்து வேற்றுமையும் இது இது இல்லை, சண்டை இல்லை, வம்பு இல்லை. எனினும் என்ன செய்தாமே, இருந்து வாழ் மடத்தில் தீங்கு தகவிரா சமண செய்த தன்மையால் அண்டர்லைன் பண்ணணும். தனக்கல்ல, தான் அறிவரோடு கூட அந்த முதல் முதல் எங்க தங்கியிருந்தா ஒரு சத்திரத்துல தான், அந்த சத்திரத்துக்கு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த விவரம் எல்லாம். அப்ப ஒன்னும் ரெண்டு பேரும் தகராறு இல்ல, ஒண்ணும் இல்ல, இயல்பா இது இதுல இருந்து திருமறைக்காட்டில இருந்து வருது, வந்து வேற ஒண்ணு உங்களை ஒண்ணு கப்படாங்களே, இப்ப நேரம் கோயிலுக்கு போச்சு, நேரம் அந்த மடத்துக்கு போய் தங்கிச்சு, வேற எதுவும் ஒண்ணும் செய்யவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பயன்படுத்தினா, காலையில் சொன்ன மாதிரி சிவகாசி பயன்படுத்திட்டாங்க இல்ல, சிவகாசி பயன்படுத்த அந்த இருந்து வாழ் மடத்தில் யாரு வச்சாங்க, தீ வச்சாங்க. ஆதலால் இது தகும் என்று கருதி வாழா இருந்தார். எது தகும்? இது செய்யறது ரைட்டு. உடனே திருவள்ளுவர் அங்க இருந்து என்ன அப்படின்னு இங்கே கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூல் கலையத்தனுடைய நேர் வணக்கம். ஆமா, நீங்க பயிரெல்லாம் நடுறீங்க, செடியெல்லாம் நடுது, நடும்போது நல்ல செடி வளர்க்கறது, சல்பேட் எல்லாம் வைக்கிறீங்க, அங்க கொஞ்சம் களை அங்கங்க இருந்ததுன்னா என்ன பண்றீங்க? அடியோட பிச்சுறீங்களா? ஏன் அதை போய் பிக்கிறீங்க? அதுவும் பயிர் தானே என்ன? அல்லடா, பயிர் மாதிரி இருந்து பயிரை கெடுக்கிறது தெரியுத, அதனால நாங்க எடுக்கிறோம். விவசாயி திருவள்ளுவர். அதனால பைங்கூல் களைகட்டதனுடைய நேர். ஏண்டா நமக்கு ஏதாவது காணி இருக்கானா, ஏதோ ரெண்டு ஏக்கர் இருக்க, என்ன போடுவீங்க? நெல் போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? நெல் போட்டா ரொம்ப ஜாக்கிரதையா தண்ணி பாய்ச்சுவோங்க, ஆனா அப்பப்ப களை எடுத்துருவோங்க. களை எடுக்கலன்னா போடுமுடா, விவசாயிக்கு வழங்க முடியாது சொல்லுங்களா? சரி, அப்படியானால் இப்ப நான் ஒரு கருத்து ஒப்பீடு. நாவுக்கரசர் நான்கு தீங்கு செய்தும் ஒன்றுமே செய்யவில்லை. ஏன்? என இது எங்கேயா போய் கேட்பான், அதை நான் இங்கேயே கேட்டு பதில் சொல்லிவிடுறேன். ஆமா, ஞான நாவுக்கரசர் நான்கு தீங்கு செய்தாங்க. என்ன முதல் தீங்கு? என்ன முதல் தீங்கு? சுண்ண நீச்சரை ஏழு நாள் வச்சு போட்டியாச்சு. ரெண்டாவது தீங்கு, ரெண்டாவது தீங்கு என்ன? நச்சு கொடுத்தாங்க, நஞ்சு. மூன்றாவது தீங்கு, யானையை விட்டு இடர வச்சுட்டாங்க. நாலாவது தீங்கு, கல்ல கட்டி கடல போட்டாங்க. ஒரு மனுஷன் இப்ப என்ன செஞ்சுட்டார் நாவுக்கரசர்? இல்ல இதெல்லாம் கேக்குறாங்களே, சமுதிர கடுவேத்துறது என்ன, நாவுக்கரசருக்கு ஏன் துன்பம் கொடுத்தான்னு ஒரு வயலும் கேக்குறது இல்ல. ஆமா, அவ்வளவு நாங்க மக்காடா நாங்கெல்லாம். ஏண்டா நீ கேட்டு நாங்க பதில் சொல்ல வேண்டியது எங்களுக்கு தெரியாதுல, திட்டாவன் உக்கார் தெரியுதுல்ல, நீங்க நீங்க ஒண்ணு பதில் சொல்லல, நீ கேட்கலையே சொன்னது வேற, இதை கேக்குற அதை ஏன் கேட்க மாட்டேங்கிற? என்ன செஞ்சுட்டா மனுஷன்? வயிற்று வலின்னு நீங்க நீக்க முடியல, என்ன பண்ண? அக்காவும் அதுவும் வந்து வான்னு சொன்னாங்க. அக்கா நாங்க வரமாட்டோம்ப்பா அப்படின்ட்டு, எனவே தான் வந்தேன். அக்கா நீக்கினாங்க. ஏண்டா தம்பி, இனிமேல் சௌகரியமாறா தென்னையில் வச்சுருந்தா? ஆமாக்கா அப்படின்னு. ஹலோ, இங்க இருந்துட்டு என்ன நாட்டுக்கோ மொழிக்கோ உங்க சமயத்துக்கோ தனிப்பட்ட முறையிலோ அல்லது பொது முறையிலோ செய்த தீங்கு என்ன? அப்படி ஒரு தனிநபரை எத்தனை விதத்துல கொள்றது? நீச்சரை வரலாற்றே இல்லையப்பா, வரலாற்றே இல்லையே. விஷம் இது வரைக்கும் துணிச்சு வச்சு யானையை விட்டு இடறுதல். நாலாவது கல்லையே கட்டி துணி போட்டே விட்டீங்களப்பா. ஆயினும் அந்த பரம சாது சாதுவாகவே இருந்தது. ஏன் அந்த அறத்தை நம்ம ஞானசம்பந்த கடைபிடிக்கவில்லை? அவனு கிடக்குறான் இது. ஏன் ஞானகல்வி? இதெல்லாம் திருக்குறள் தான் தீர்வுன்னு. ஆமா, ஞானசம்பந்தர் ஏன் இதுக்கு பேசாம இருந்தார்னு கேட்டா, சமணர்கள் தனக்கு செய்த தீங்கல்ல, தம்மோடு இருந்த அடியவர்களுக்கு செய்த தீங்கு. அதனால் அடியவர்களுக்கு செய்த தீங்கை தலைவன் காப்பாத்தணும், அந்த தலைவன்கிற பொறுப்புல அது சரியின்னர். இது தனக்கே செய்த தீங்கு. நாவுக்கரசர் திருவள்ளுவர் மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். அந்த குரல் யாரு? நாவுக்கரசர். தனக்கு செய்தார் தான் பொறுத்து விட்டார், ஆனா அங்கே அடியவருக்கு செய்தார், அதனால இதை நான்கு பரவாயில்லைன்னு விட்டார். தாஞ்சியில தீங்கு பரவாயில்லைன்னு விட்டார். இல்ல என்ன தெரியுது, நான் வகுப்புல நடத்தும் போது சொல்றது, நான் தனியா இருந்து என்ன யாராவது தீங்கு செய்தா நாவுக்கரசர் போலதான் இருக்கணும். நான் ஒரு நாலு பேருக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்லும் போது அந்த நாலு பேர் ஒருத்தருக்கு இடையூறு செய்தா சுந்தரமூர்த்தியை எடுத்து தாழ்த்தணும். ஏ உங்கில இருக்குவன் பொறுப்பு நீ. அந்த ஒரு மணி நேரத்துக்கு வகுப்பிடத்துல ஒரு மணி நேரத்துக்கு நீ பொறுப்பு. ஆனா அவனே என்ன சாத்த வந்தான்னா, மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியால். அப்ப தனிநபர் அறம் வேறு, சமுதாய அறம் வேறு. நான் ஞான சம்பந்த செய்தது சமுதாய அறம், நாவுக்கரசு செய்தது தனிநபர் அறம். அதனால தனிநபர் அறம் வேறு, சமுதாய அறம் வேறு. நம்ம ஞான சம்பந்த செய்தது சமுதாய அறம், அங்கீழ் வாழ்வதன் போது இப்ப 100 பேர் இருக்கும் போது நெருப்பு வைக்கிறான்னா அந்த 100 பேர் போயிடுவாங்க. அதனால் பையவே சென்று பாண்டியர் காரவே என்று சொன்னார். இவர் தன்னுடைய தனக்கு மட்டும் செய்ததுனாலே பொறுத்துக்கிட்டார். மிகுதியால் மிக்கவே செய்தாரி தாம் தம் தகுதியால் தகுதியால் வந்தார். என்ன தகுதி? நீ போட்ட 7 நாள்ல வந்து 1 நாள்ல 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவர் இருந்தா எப்படித்தாரு அருமையா? அது 7 நாள் என்னன்னுச்சான், ஏய் அந்த ஒரு கூடையும் முரம் எடுத்துட்டு வரான்னா, ஏன் உள்ள சாம்பலா இருக்கு வாரி கொட்டி விடலாம்னு நினைச்சான். சரி இப்ப வந்தது இதெல்லாம் ஒலியும் ஒலியும் சாவி எடுத்து அதெல்லாம் கண்டு அதை திண்டுக்கல் பூட்டு பழைய கால பூட்டு நல்ல பூட்டு, ஏன்னா அவர் வந்துருவாருங்கிறதுக்காக உள்ள வச்சு நல்ல பூட்டி தொங்கி பார்த்துட்டு வந்திருக்கிறான். அந்த சாவியை எக்கிலேயே வச்சிருந்துருக்கிறான் 7 நாளும். ஆமா எவன் எடுத்துடப்படாதுங்க. அந்த சாவியை கொண்டாந்து போட்டு திறந்தான். மடக் மடக் திறந்து பார்த்தா கூடையெல்லாம் வாழலாம் வாரலாம்னு நினைச்சான். அது என்னமா இருக்குது? மாசில் வீணையும் மாலை மதியமும். ஏன் மாலை மதியம்னாரு? மதியம் என்னாது மாலை மதியம் நிறைமதி நாள் பௌர்ணமி. அதனால பௌர்ணமி என்னைக்கு என்னன்னு கேட்டா சூரியன் மறையதோ இல்லையோ உடனே சந்திரன் தோன்றும். அப்பவே எனவே அந்த நிலவுதானும் நிறைமதி நாளின் நிலவு என்பார் அந்த மாலை மதியம். ஏன்னா நிறைய முழு நிலா தான் எப்படி இருக்கும், நல்லபடியா இருக்கும். மாலை மதியமும் வீசு தென்றலும். வீசுனா நல்லது, காற்று அடிக்கப்படாது, தலையும் கலைஞ்சு போடும் மண்ண வாரியும் போட்டும் இல்ல. வீசு தென்றலும் அளவா தலையும் கலையாம மண்ணவாரி போடாம ஆனா உடம்பெல்லாம் காட்டு வீ

0: அருமையான வண்டுகள் அப்படி மொய்க்குதான். ஏன் மொய்க்குது? வெறும் தண்ணி இருந்தா வண்டுகள் மொய்க்காது. பைங்குமலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் எங்கள் பிற ஆட்சியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கும் மடு. அப்படி பொண்ணு அப்படி இருந்ததுன்னு சொன்னார் அவர். சரிங்களா? அப்ப அதை எப்படி சார் முடியும்? தம் தம் தகுதியால் வென்று விட, அவருக்கு இருந்த தகுதியினால் அதை வென்றார். அதனால் தனிநபர் அறத்தினாலே திருநாவுக்கரசர் அந்த தமிழர்களுக்கு எந்த தீங்கும் செய்யல. சமுதாய அறத்தினாலே ஞானசம்பந்த பெருமான் தான் தீங்கு செய்யல, தானுக்குத்தானே சபதம் பண்ணிட்டு இப்போ தோற்றா நான் இறப்பேன் விட்டுட்டார். எனவே இது சமுதாய அறம், அது தனிநபர் அறம். இப்படிலாம் தம்பிக்கு பையங்களுக்கு சொன்னாதான் எப்படி தெரியும் ஒண்ணு வழங்க. அதனால ஏன் அவன் சொல்லாட்டியும் நம்மளே வினாவை எடுத்துக்கிட்டு விளைக்கணும். திருநாவுக்கரசர் நிலை வேறுப்பா, இவர் நிலை வேறு. நீ பாட்டு திருநாவுக்கரசரும் பட்டிமன்றம் போட்டுறத, திருநாவுக்கரசர் அப்படி சாந்தமா இருந்தா இவர் விட்டு விட்டான்னு ஆரம்பிக்காத. இந்த திருமுறைகளில இதெல்லாம் பட்டிமன்றம் போடவே கூடாது. ஏன்? கருத்துக்காவது அடுத்து வர தாக்கணும், தாக்கக்கூடாது, மூச்சு பறிவிடாது. கருத்தரங்கு வைக்கலாமே தவிர பட்டிமன்றம் வைக்க கூடாது. கருத்தரங்கு தன் கருத்தே வலியுறுத்துவது, பட்டிமன்றம் மற்றவங்களை மறுக்கணும், பேச்சுக்காவது மறுக்கணும். அதனால பட்டிமன்றம் கருத்தரங்காய் அந்த அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி திரைவெளியில இந்த அருமையா வாழ்கந்தனர் வானவரானினும் ஒருவர், வீழ்க தன்புணர் இன்னொருவர், வேந்தனும் ஓங்குக ஒருவர், ஆழ்க தீயது எல்லாம் அறம் நாமமே சொல். சரியா 20 நிமிஷம் அப்படி கொடுத்துட்டா நேர நெருங்கி போனாதான் முடியும் அந்த 20 நிமிஷத்துல. அதை என்ன பண்ணுவாங்க, இந்த 20 நிமிஷம் ஆனவொடனே அந்த பேச்சாளருக்கு மட்டும் தெரியும்படியா ஒரு ப்ளூ லைட் தெரியும். 22வது மணிக்கு எல்லாரும் தெரிய சிவப்பொழி தெரியும். ஏன்? நிமிஷம் முடிஞ்சு போச்சுக்கிறது எல்லாரும் தெரியணுமா? சத்தியம் இப்படித்தான் நடந்தது திருநெல்வேலியில. அந்த திருநெல்வேலியும் அதுக்கப்புறம் தானும் ஒரு காலத்துல சிலர் இருந்தாங்க, சிங்கங்கள்லாம் இருந்தாங்க. மாத்திட்டா இந்த கல்லூரி இங்க இருந்தது, நம்ம இதுகிட்டே இப்ப டவுனுகிட்டே ஜங்ஷன்ஸ், இப்ப எல்லாம் எங்கேயோ கூட்டுது. ரொம்ப அருமையானதெல்லாம். எனவே அது போட்டோம். என்ன சொன்னோம்? எந்த பாட்டியா? ஆமா. எனவே அப்போ ஏன் வந்து இவர் விளக்கவில்லைன்னு சொன்னா, தன் கீழ் வாழ்வாருக்கு மடத்துல வந்த உடனேயே எந்த வித தீங்கு செய்யாது இருந்த போது நெருப்பு வைத்ததுனால இந்த இந்த தண்டனை அவர்களுக்கு தேவைதான் என்று எங்க ஞானசம்பந்தர் வாழாயிருந்தார். அதுக்கு என்ன குரல்? கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூல் களைகட்டதுண்டு. நல்ல வேலை ஞான சம்பந்தரோட அந்த அடிவர் இருந்ததுனால தப்பிச்சாங்க. ஞான சம்பந்தர் இல்லாத அந்த அடிவர் மட்டும் இருந்தா அத்தனை ஆற்றல் உங்களுக்கு கிடையாது, அத்தனை பேரும் இல்ல போயிருப்பான். அப்ப கொலையில் கொடியாறு தானே, எனவே பைங்கூல் களைகட்டதுண்டு என்று பேசினார் சிவம். எனவே இப்படியாக இருக்க, புண்புடை பண்புடை அமைச்சனாரும் பாருளோர் அறியமாற்றால் கண்புடை பட்டு நின்ற கழுத்தறி நிறையில் ஏற்ற நண்புடை ஞானம் உண்டார் மடத்து தீ நாடியிட்ட என் பெரும் குண்டத்து எண்ணாயிரவரும் ஏறினார்கள். உடனே அவர்கள் சொன்ன சொல் மாறாமல் அந்த ஏறி ஏறினார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவுதான். தோற்றவர் கடிவில் ஏறி தோற்றிட தோற்று தம்பம் ஆற்றடைய முனரோலை அறிவினால் ஆந்த தம்பம் வேற்றொரு தெய்வமின்மை விளக்கிய பதாகை தம்பம் போற்று சீர் பிள்ளையார்தாம் போல் செய்ய தம்பமாகும். அதனால இப்ப அவங்களுடைய அந்த தோற்றதும் அது மாதிரி கழிவேறியதும் அல்லவா. ஆனா எனவே இதன் வழியாக என்ன? சைவ சமயம் ஞான சம்பந்தருக்கு ஏற்ற வெற்றி கொடி, வெற்றி கொடி என்றெல்லாம் சொல்லி ஜெயிக்கிறார் பாராட்டினார். தென்னவன் தனக்கு நீர் சிறப்புற செல்வர் தந்தார். அப்பா, இத்தனை நாளா பாண்டி மன்னன் திருநீரே அணியில நடுப்புற சமணர்களை சார்ந்ததுனால இந்த வைத்தொழி வந்த போது இவர் கையினால தரவுனது முதல் முறை. இப்பொழுது திருநீரே தந்தார். வாங்கினா திருநீர் வாங்கினா எப்படி இடணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு. திருநீர் வாங்கி இந்த கையில வச்சு அப்புறம் எடுத்து இடக்கூடாது. அப்படியே வாங்கினோம்னா இதுல ரெண்டு பேருக்கும் தகுதி இருக்குது, கொடுக்கிறவரும் ரொம்ப அளவா கொடுக்கணும். சிவ சிவ ஆகு ஆறு அளவு இட்டிதாயினும் கேடில்லைனார திருவள்ளுவர். அது மாதிரி இவ்வளவுன்னு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இவங்க வாங்கி அப்படியே நிறைய கொடுத்தா எழுதிக்கு வரணும், இங்க வரணும், அங்க வரணும். இது யாருக்கு எல்லா விதி இந்த விதி தெரிஞ்சிருக்குல்ல? தெரிஞ்ச நான் என்ன கையில தான் வாங்குறேன், இடது கையில வைக்கிறேன், ஏன் வைக்கிறேன்? எனவே அப்படி அந்த திருநீர் எல்லாம் கொடுத்தார், இட்டுக்கிட்டாராம். யாரு? நம்முடைய பாண்டி மன்னன். தூய நீர் அணிந்து கொண்டு மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். இதனால மன்னவனே நீர் அணியாத போது மன்னவன் எப்படி குடிகள் அப்படியா இருந்தான். இவருக்கு இந்த பாண்டி மன்னன் அங்க திருநீரை வையக்கரையில கொடுத்து வாங்கினவற்றே அங்க இருக்கிற அத்தனை பேரும் அரகரா அரகர மகாதேவ மகாதேவான மன்னன் எப்படி குடிகள் அப்படியா இருந்தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எனவே பாண்டி நாட்டிலேயே ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு.
1: பூதி வைக்கணிந்து வேந்தன் புனிதனாய் உயிந்த போது நீதியும் வேதநீதி ஆகிய திகழ்ந்ததெங்கும் மேதினி புனிதமாக வெண்ணீற்றில் விரிந்த ஜோதி மாதிரம் தூய்மை செய்ய அமனிருள் மாய்ந்ததென்றே. இந்த வெண்மை வந்தது அமனாய இருள் மாய்ந்தது. மீனவர்க்கு உயிரை நல்கி மெய் நெறி காட்டி மிக்க ஊனமாம் தமணி நீக்கி உலகலாம் உய்யக்கொண்ட ஞானசம் பந்தர் வாய்மை ஞானத்தில் பெருகி ஓங்க தேனல் கொண்டையாரம் திரு நடந்ததென்றே. அந்த முதல் கொண்டு பார்த்தா நல்ல வேதனை தலைத்தோங்க மீர் தெய்வ துறைவிளங்க பூதபரம் வரை பொலிய புனித வாய் மலர்ந்திருந்து சீதவர் வயப்புகளை திருஞான சம்பந்தன் பாதமலரை மதுரையெல்லாம் அந்த பாண்டி நாடெல்லாம் தலை கொண்டு போட்டியதாம். மறையவர் வேள்வி செய்யவானவர் மாறிய நல்க இறைவண்ணன் நெறியில் ஓங்க இகத்தில் அவனி இன்பம் குறைவிலதனினும் கூற்றை உதித்தவர் நாமங்கூறி நிறைகடல் பிறவி துன்பம் நீங்கிட பெற்றதென்றீர். இந்த திருநீரு பிறவியும் போக்கும் எல்லாவற்றையும் ஆக்கும். அதனால் அந்த பிறவி நீக்கத்தையும் செய்ய முடியாததான். அங்கையற்கன்னிதன்னோடு அளவாய் அமர்ந்த எண்ணல் பங்கைய செய்ய பாதம் பணிவன் என்றெழுந்து சென்று பொங்கொடிக்கு வெகையேறி புகழியார் வேந்தர் போந்தார் மங்கையற்கரசியாரும் மன்னனும் போற்றி வந்தார். இவற்றுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்று கந்த புராணம். அதனால இவ்வளவு செய்தது ஞான சம்பந்தராயிருந்தாலும் இல்லை இல்லை இவையெல்லாம் நிகழ்த்தியது ஞானனின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயிலுடையும் அதியே என்று போற்றி வந்தார். இப்போ யாருடைய புகழ் மிகுந்தது? அந்த பாலவாய் பெருமான் போல் மிருந்தது என்று கருதினாரே தவிர தான் இவ்வளவு தூரம் எல்லாம் வெற்றி பெற்றோம் என்று அந்த முனைப்பு வரல. எனவே நேர சொக்கநாதர் திருக்கோயிலுக்கு சென்றாரலாம். சென்று என்னரும் பெருமை தொண்டர் யாவரும் மகிழ்ச்சி எய்தி புண்ணிய பிள்ளையாரை போழ்ந்தடி போற்றி போத மன்னலாம் உய்ய வந்த வல்லலா தம்மை கண்டு கண்ணினால் பயன் கொண்டார்கள் கண்ணின் ஆட்டவர்கள் எல்லாம் செல்கின்ற பொழுது பாண்டி நாட்டவர்கள் எல்லாம் ஞானசம்பந்தரை கண்டு வணங்கினாரலாம். ஆலவாய் அண்ணல் கோயில் அங்கன் முன் தோன்ற கண்டு பாலராவாயர் மிக்க பண்பினால் தொழுது சென்று பார்த்தீங்களா பாலராவாயர். ஏன்னா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பால் சாப்பிட்டது 3 வயசுல எங்க சீர்காழியில. ஆனா அவருக்கு பெயரே பால் அராவாயர். அது எப்படி? ஏன்னா அன்னைக்கு அந்த 3 வயசுல கொடுத்த பால கடைசியிலே வச்சுக்கிட்டார. அந்த பாலினால் பெற்றது என்ன? ஞானம். எனவே ஞானம் அறாத வாயர் பரிமேல் ஒரே இருந்தார்னா பாலராவாயர் என்றார். அப்பாலினால் பெற்ற ஞானம் தன்பால் என்றும் நீங்காமை பற்றி அவ்வளவுதான். அது மேல் அதுமேல் எழுதக்கூடாது. அது உரை பால் நீங்கிட்டு ஆனா பாலினால் வந்த ஞானம். ஆதலால் தான் பாலராவாயர் இந்த அருமையான சொல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் வச்சது பரணவடிவேலு முதலியார் தனக்கு இருந்த ஒரு பையனுக்கு வச்சார் பாலராவாயன் வைத்தது அவர் பெருமை. நான் சொல்லிட்டு தான் வரேன். அவர் இறந்துட்டார் பாவம் பையன் இருக்கிறார். அப்படி இருந்த பெயர் அருமையான. ஏன்னா இந்த பாலராவாயன்கிற பெயர் இனியானும் வைக்கணும். எனவே பாலராவாயர் மிக்க அன் பண்பினால் தொழில் சென்று மாலினான் முகனும் போற்ற மன்னினார் கோயில் வாயில் சீலமாதவத்தோர் முன்பு சிவிகினின் திணிந்து புக்கார். இதோ பெரும்பால் திரு திருக்கோயில் நமக்கெல்லாம் எல்லாரும் மதுரைக்கு போயிருக்கிறோம். எனவே அருமையான திருக்கோவில் திருக்கோவில்ல அப்படி இறங்கினார். அதுக்கு முன்னையே இறங்கி கோபுரத்தை கண்டவுடனே இறங்கிட்டார். தென்னவன் தானும் எங்கள் செம்பியன் மகளார்தாமும் நன்னறி அமைச்சனாரும் நன்ற செய்ய பொன்னடி கமலம் போற்றி உடன் புக. இவங்க எல்லாம் 3 பேரும் பின்னே போறாங்க. புனித கோயில் தன்னை முன் வளங்கொண்டு உள்ளால் தன்பெயர் தலைவர் புக்கார் ஒரு நெறி எல்லாரும் கடைபிடிச்சிருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லிருக்காங்க. முதல்ல உள்ளே சென்றால் அந்த கொடிமரத்துல இருந்து வணக்கம் தெரிவித்துட்டு வணக்கம் செலுத்தி விட்டு பலம் வந்துதான் உள்ள போயிருக்கிறாங்க. இந்த குறிப்பை சேர்க்கிறார் விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே நாமும் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு வளம் வந்து அவங்க 3 முறை வந்திருப்பாங்க 5 முறை கூட வந்திருப்பாங்க. குறைந்தபட்சம் நம்ம 1 முறையாவது வளம் வந்து மீண்டும் போனாங்க. எடுத்தவொடனே நேர உள்ளே போகாமல் வளம் வந்து செல்லுதல் நல்லது நல்லது என்று. எனவே இவர்கள் என்ன வளம் வந்து உள்ளே போனாலாம். கைகளும் தலை மீதேற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யலாம் பொடிய வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே அரியனேனே அஞ்சலன் தருளவல்ல மெய்யனே என்று வேடல் ஆளவாய் விளம்பருகிறார். இப்படி பாருங்க. இப்ப மதுரையில அவர் பாடிய பதிகம் 1-க்கு மேற்பட்டன. ஆனாலும் எந்தெந்த பதிகத்தை எப்பொழுது பாடினார் என்று இடங்கூறி விளக்கிய பெருமை நம்முடைய சேக்கிழார் பெருமானதான். பையவே சென்று பாண்டியர் காவியங்கிறது அந்த மனத்துல தீ வைத்த பொழுது நீலமாமட தாளவாயினான் பாலதாயினார் என்பது வந்தவுடன் பெருமான பெருமானை வணங்கிய பொழுது இந்த வீடராளவாய் பாடியது பாண்டி நாட்டில சமண சமயத்தெல்லாம் வென்று தம்பின்னே மூவரும் வர பாண்டி மன்னன் மங்கையர்க்கரசியா குலச்சியா வர பாடியது என்ற இந்த இடங்கூறி விளக்கி இருக்காரு. இது அவருக்கே உரிய அவ்வளவு தரம் படிச்சிருக்காரு. அதனால் திருமுறை எப்படி படிக்க என்று கேட்டால் சேக்கிடார் அவர் படிச்சது திருமுறை தான். இருந்தாலும் சேக்கிடார் படித்தது போல் படிக்க என்று சொல்லிட்டோம். அப்படி படிச்சிருக்க இல்லைன்னா எப்படி தெரியும்? தெரியாது. எனவே அது போல நல்ல பலம் உள்ளே சென்று வேடல் அளவாய் பண்ணலாம். ஒன்று வேறுணரும் இல்லேன் ஒடிவர நினைந்த கோலம் மண்டில் நான் மறைகள் ஏத்த மாண்ட உய்ய வேண்டி நின்று நீ ஆடல் செய்ய நினைப்பதே நியமம் என்று பூம்புகலி மன்னர் நின்று தின்தமிழ் பதியம் பாட பாருங்க. நின்று நீ ஆடல் செய்க நினைப்பதே நியமம் ஆகும் என்று அந்த பாட்டுக்கு பொருள் விளக்கம். நினைப்பதே நின்னை நினைப்பதே நியமமேனு பாடுகிறார். அந்த அந்த முதலடியும் வீடலாளவா என்ற முதலடியும் இங்கே உன்னுடைய அந்த நினைப்பதே நியமமே என்ற ஈட்டடியும் எடுத்திருக்க. இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். தம்பியெல்லாம் எழுதுறாங்க கூட கூட இருந்து தெளிவு கொடுக்குறாரு. எனக்கு எழுதுறது நான் எழுதுறது எனக்கே தெரியாது, பிறகு எனக்கு விளங்காது அப்படி இருக்கு. எழுத்து இது போலதான் இது இருக்கும். இவ்வொருத்தர் சொல்லி எழுதணும். அப்படிதான் தொல்லாப்பியம் எல்லாப்பையும் எல்லாமே எழுதணும். ஒரு 50-60 நூல் எழுதணும்னா சொல்லிட்டே வரணும், ஒருத்தர் எழுதிட்டே வரணும். நானா முடியாது, அது ஏன் தலையெழுத்து. அதை ஒரு ஒரு தலைப்பிட்டு மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு என்று ஒரு தலைப்பு. எப்படி மூவர் தமிழை சேர்க்கிறார், எவ்வாறெல்லாம் முகந்து தருகிறார், அதுதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். முதல்ல மூவர் தமிழ்ல எத்தனை தமிழ் முகந்தெடுக்கப்படுகிறது, இனி அந்த அந்த தமிழை எவ்வாறெல்லாம் ஏற்று போற்றுகிறார். எழுத வேணாமா, எழுத வேணாமா, அதான் செய்துட்டு நம்முடைய தர்மயாதீன பதிப்பில் வெளிவரும். எனவே இப்ப பாருங்க, இந்த பாடலை எப்படி முகந்திருக்கிறார், வீடலாளவா என்பதை முதல் குறிப்பை முகந்தார். எடுத்துட்டு நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமமாகும், அது ஈட்டடி. எனவே முதலடியும் ஈட்டடியும் இப்படி எல்லாம் தென்னவன் பணிந்து நின்று திருவால வாயில் மேவும் மன்ன நியமனதங்கள் மாயால் மயங்கியானும் உன்னையான் அறிந்திலேனி உருவினி தீர்த்தாட்கொள்ள இன்னொரு பிள்ளையாரி தந்தனை இறைவன் என்றான் பாண்டி மன்னனும் ரொம்ப நன்றி உணர்வோடு. பெருமானே, உன்னை மறந்திருந்தேன், ஆனால் இந்த ஞானசம்பந்த பிள்ளையினால உன்னை மீண்டு நினைகின்றேன், என்னை மன்னிக்கணும் என்றெல்லாம் சொல்லி பெருமாண்டத்திலே விண்ணப்பம் செய்து கொள்கிறாராம். ஏன்னா அவர் ஒரு நாயனார் ஆகிறாரே. நின்றத்தீர் நெடுமாறன் சீருடை பிள்ளையாரும் சிறப்புடை அடியாரோடும் காரில் பொழிந்த கண்ட திரைவர்தால் வணங்கி காதல் ஆறுள் வெற்றி போற்றி அங்கு நின்று அருதி நீங்கி ஏரியல் மடத்தில் உள்ளார் இனிதிருந்தருளிப்புக்கார். நேர மடத்துக்கு போனாங்க. நீடு சீர் தென்னர்கோனும் நேரியன் பாவையாரும் மாடுசன் திரைஞ்சி நோக்கி மாளிகை தண்ணில் போக அருமை. அந்த முறை மரபெல்லாம் ஒரு அடிவர் வந்தாருன்னா அடிவர் போகும்போது அடிவர் மடத்துல கொண்டு விட்டுட்டு அவங்களை எங்க இங்கெல்லாம் சௌரியமா இருக்கலாம் என்ன. ஏன்னா இந்த மடத்துல தங்கினது முன்ன மங்கையர்கரசிக்கும் குலச்சியாரையும் தெரியும், பாண்டிவனனுக்கு தெரியாது. ஆனா இப்பொழுது அவரே வருகிறதுனாலே இங்க தங்கிறீங்களா, சிவ சிவ சிவ சிவ, ஏ இங்க அப்பா ஒரு கம்பளம் ரத்தன கம்பளம் கொண்டாந்து போட்டிருப்பா, இங்க உங்களுக்கு வேற என்ன வசதி வேணும் அடியேன் எல்லாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் சிலது சொல்லியதும் சொல்ல நினைந்ததும் நம்ம பலரும் இல்ல அடியேனுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்ல இல்ல இப்படி இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் செஞ்சிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த மடத்துக்குள்ள போனது சென்று பிறகு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் சொல்லி ரெண்டு பேரும் அமைச்சருமாக எல்லாம் எங்க வந்தார், தன்னுடைய அரண்மனைக்கு வந்து விட்டாராம். வந்து வந்து விட நீடு தீர் நீடு தீர் தன்னர் கோணும் நேரியன் பாவையாரம் மாடு சென்றிரஞ்சு நோக்கி மாளிகை தன்னில் போக கூடிய மகிழ்ச்சி பொங்க கும்பிடும் இருப்பினாலே நாடி அங்கிருந்தங்கள் நாதரி பாடலுற்றார். பாருங்க, அந்த மடத்தில் இருந்தவாறே சிலது பாடியிருக்காராம். அதெல்லாம் என்னன்னாரு, திரு இயமகத்தின் உள்ளும் திருநீல கண்டப்பானர்க்கு அருளிய திறமும் போற்றி. இந்த இயமகம்னா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வருது அல்லவா, ஆள ஆள நீழல் உகந்தது இருக்கையே என்று பாடுருக்கு. அது இருக்கையே இருக்கையேன்னு ரெண்டு தடவை வரும், அது ஒரே சொல் மீண்டு வருவது யமகம்னு பேரு. அந்த பதியத்தை பாடினார்கள். அப்போ இந்த பதியம் பாடிய இடம் எங்கே, நம்முடைய எல்லா அடங்கல் முறையிலேயோ மற்றதுலயும் எங்க போட்டிருக்கோம், திரு ஆலவாய்னு போட்டிருக்கோம். ஆனால் வரலாற்றின்படி எழுதினா என்ன பண்ணும், வீடலாளவாய் சமணரை அழித்து மீண்டும் தம் திருமணத்தில் தங்கிய பொழுது அருளியது என்று சொன்னதான் உண்மையான இடம் கூறி விளக்கம். அப்படி ஒரு பதிப்பை போட்டிருக்கிறோம், ஞானசம்பந்தர் பதிப்பு. திருஞான சம்பந்தர் திருமுறைன்னா ஒண்ணு தலைவரலாறு அல்லது பன்முறை, ரெண்டும் அல்லாத வரலாற்று முறைன்னு ஒரு பதிப்பு. ஏன்னா அந்த முத்துவதல் பண்ணதுனாலதான் வந்த விளைவு. சிவகாசியில பதிவிச்சு ரொம்ப அருமையா இருக்கு. 200 ரூபாய் 3 திருமுறையும் சேர்ந்திருக்கு. திருஞான சம்பந்தர் திருமுறை கீழே வரலாற்று முறை, எந்த பதியும் எங்கே பாடப்பட்டது. அதனால இந்த வீடலாளவாய் பாடப்பட்ட திருவாலவாயின் தான் இதுக்கு முன்ன எல்லா பதிப்புலயும் இருக்கும். ஆனால் திருவாலவாயில் திருமடத்தில் மீண்டும் ஒவ்வொருமாக வந்து அவர்கள் வழியனுப்பிய பிறகு மடத்தில் இருந்து அருளியது தானே சேக்கலார் தருகிற விளக்கம். அப்படி ஒரு பதிப்பு வரணுமா, அதனால மண்ணில் இனித மறந்திருந்தார் என்றே கூடியன் மதுரையில்லார் புறத்துளார் அமரசேரும் பாடியும் அருகர்மேவும் பள்ளியும் ஆனவெல்லாம் கீழுற பறித்து போக்கி கடல் ஒளி தூய்மை செய்து வாடிய பதிகள் எல்லாம் மங்களம் பொலிய செய்தார். பார்த்தாங்க அந்த அருகில் இருந்த மடங்கடம் போக்குவரத்து எதுவுமே எல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் எல்லாம் நீக்கி அருமையா தூய்மை செய்து நல்ல வெண்டிகோள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்றார் என்று சொல்வது போல மதுரை மாநகரம் வெண்டிகோள் திருநீற்று ஒளியினில் விளங்குமாறு செய்தார். அருமையான அமைப்பு செய்ய மீனவன் தேவியாரும் குலச்சிறையாரும் மிக்க ஞான சம்பந்தர் பாதம் நாள்தோறும் பணிந்து போற்ற அருமை அருமை. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க, ஞான சம்பந்தருடைய இருக்கைக்கு மடத்துக்கு அந்த ரெண்டு பேரும் அரசனும் அறுத்தி வருவாங்க. ஆமா, பெரிய ஞானிய இருக்கு அரசன் அறுத்தியெல்லாம் தூச்சில் சின்ன விஷயம். அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு போகலாம், வந்து வணங்கி வணங்கிட்டு போகலாம். போக ஆனதன் பெயர் போனார் மாலவாய் அமர்ந்தார் பாதம் ஊனமர்ந்துருகையேத்தி உளங்களின் துறையும் நாளில் செய்தவத்தால் திருபாத இருதேர்தாம் பெற்றெடுத்த வைதிக சூடாமணி மாதவத்தோர் பெருவாழ்வை வைதிகளும் திருவிடத்தார் அல்பெற்ற வான்பொருளை எய்திய பூம் புகழிலே இருந்த நாள் மிக நினைந்தார். அப்பா இந்த ஐந்தாம் தலை யாத்திரைக்கு வரல கூட, இல்லைன்னா கூடவே அப்பா வருவாங்க. இந்த ஐந்தாவது தலை யாத்திரைக்கு அந்த மாதிரி வரல, இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து இவர் பல நாட்கள் ஆயின, ஏனத்தால ஒரு மாதங்கள் கூட ஆயிருக்கலாம். ஏன்னா இந்த ஐந்தாவது தலை யாத்திரை தான் நீண்ட யாத்திரை, நீண்ட யாத்திரை. ஆனா நீண்ட யாத்திரையினாலே பிள்ளைய பாக்கணும்னு அப்பாவுக்கு ஞாபகம் வந்துட்டு. எங்கே சீர்காடியில ஆன புகழ் திருநாவு கரசர்பால் அவன் செய்த மானமிலாமனுடன் வாது செய்து வெல்வதற்கும் மீனவந்தன் நாடுய வெந்நீர் பெருக்குதற்கும் போனவர் பார்ப்பு உந்தபடி அறிவன புறப்படுவார். உடனே பார்த்தார், தம்பி இப்ப எங்க இருக்குது? அப்ப போன்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு, இப்ப இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் அந்த மூவர் காலத்துல இருந்தது. கைலாசம் என்பது வேற எங்குமே சத்தியம், தமிழ்நாடே கைலாசம் ஆயிருக்கும். ஒரு வசதி இல்லாத காலம், ஏதேனும் ஒண்ணுன்னா ஒருவர் தான் போய் நேரா சொன்னாதான் தெரியுமே தவிர இல்லைன்னு தெரியாது. இன்னைக்கு நாளிதழ பார்த்தோம்னா காலையில டெல்லியில என்ன நடக்குது, ரஷ்யாவில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் நடக்குதுன்னு தெரியுது. அப்ப என்ன தெரியும், ஒருவர் வந்து சொன்னாதான் நேரடியா தெரியும். அதனால் அந்த காலத்துல நேரா அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார், சீர்காழில இருந்து புறப்பட்டு வர்றாராம். துடியடையா தன்னோடும் தோணியில் வீட்டிருந்த பிரான் அடிவணங்கி அலசன்பி அதனின்றும் படிக்கொண்டு படியின்மிசி மிக்குளவாம் பரன் கோயில் பணிந்தேத்தி வடிநடுவேல் மீனவந்தன் வளநாடு வந்தடைந்தார். ஆமா, பாட்டு வேகமா போகணும் இல்ல, முடிக்கணும் இல்ல போட்டு. அதனால என்னன்னு கேட்டார், சீர்காழியில புறப்பட்டு பெருமானி வணங்கி புறப்பட்டார் வந்தார். இதோ மதுரை ஆலவாய் தங்களை வருக வருக என்று வரவேற்கிறது வந்துட்டாருங்க. ரெண்டும் செய்யலாம், நம்ம விரைவும் செய்யலாம். எனவே வந்தார், வந்து மாமரை ஓர்வளம்பதியன் இடைத்தங்கி வடிச்செல்வார் தேவரும் நரம்பைந்தார் தென்னமன் தன் திருமதுரை தாமணிந்து திருவால வாய்வன் தனிநாதன் பூமரவு சேவடி கீழ் புக்க ஆர்வத்துடன் பணிந்தார். வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு தம்பி சம்பந்தன் பேரு சின்ன பையனா இருக்கு, அவர் எங்க தங்கி இருக்காருன்னு முதல் அதுல கேட்கல, முத முத திருவாலவாய் பெருமானி வணங்கினா. அதெல்லாம் தான் நம்ம குறித்துக் கொள்ளணும் இல்லவா. அங்க போனவன் போய் சென்று அங்க நரை பணிந்து போந்த அருணை அருகணிந்தார் தம் இவனவ இங்கம்மை கண் விடுத்த காடியார் இளையேறு தங்குமிடம் திருநீட்டு தொண்டர்குலாம் சாருமிடம் செங்கமல திருமணம் இது என்றே தெரிந்துரைத்தார். பார்த்தார் பெருமானை வணங்கின பிறகுதான் கேட்கிறார், ஐயா இந்த மாதிரி சீர்காழில இருந்து ஒரு தம்பி கூட சில அடிவரை கூட வந்திருப்பாங்க, இங்கதான் இருக்கிறதா கேள்வி எங்கய்யான்னு கேட்டார். அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழைச்சு கொண்டு போய் வைத்தான். அப்ப கோவிலுக்கு அந்த மரத்துக்கு இப்ப இருக்க திருஞான சம்பந்த 70 தெற்காவணி மூல வீதி மதுரை என்று இருக்குதே, திருஞான சம்பந்த திருமணம்னு பேருப்போம். அதுல இப்ப ஆதீனமே இருக்கிறாங்க, அந்த திருமணம் தான் அவர் தங்கியதுன்னு சொல்லுகிறார். அப்படியானால் நம்ம கோயிலுக்கு ரொம்ப பக்கம் அது, தெற்காவணி மூல வீதி இந்த புறம், வடக்காவணி மூல வீதி அந்த புறம், நடுவில் கோயில். இந்த ரெண்டு ஆவணி மூல வீதி எங்களுக்கு ரொம்ப சொந்தம். ஏன்னா தெற்காவணி மூல வீதியில ஞான முன்னே இருந்த சுவாமிகள் நம்ம திருப்பணந்தாளுடைய எண்டோமெண்ட் எல்லாவற்றிற்கும் தலைமை வைப்பாங்க. திருவிழையாளர் புராணம் அங்கே 24 நடத்தணும்னு அடைஞ்சு போனவங்க செஞ்சிருக்காங்க. எங்கே மதுரை சொக்கநாதர் சரியா 6:00 பூஜை பண்ணும், அடைஞ்சு போன சன்னிதானம் மதுரை ஆதீனம். 6:30 சாப்பிடும் கேக்கு நம்ம அறையில இருந்தா, இப்ப சாப்பிட்டா புலவர் சூட சாப்பிடலாம், பிறகு சாப்பிட்டா 6:00 சாப்பிடணும். அப்படி பரவாயில்ல, நான் பின்ன சாப்பிட்டுக்கிறேன் பேசிட்டு சரி அப்படின்ட்டு போய் சாப்பிடும். 6:50 பிளஷர் நிற்கும் ஏறுங்க, ஏறுனா 6:55 சொக்கநாதர் கோயில். சும்மா அப்படி பக்கம் தானே, உடனே வரும் வந்து அருமையா முன்னுரைனா ரொம்ப நேரம் பேசாது. திருப்பணந்தால் காதிமடத்து சுவாமியில் அவருடைய இதனாலே இது அறக்கல் நடக்கிறது, பேசுபவர் பேராசிரியர் என்னார் பேசுங்க அப்படின்ட்டு. அப்படி இருந்த இடம் தெற்காவணி மூல வீதி. வடக்காவணி மூல வீதி என்ன, ஒரு பட்டர் சுந்தரேச பட்டர் இருந்தார், அவர் நம்ம மடத்துக்கு வேண்டியவர், அவர் தாம் வீட்டுக்கு வாங்க. எனவே ரெண்டு ஆவணி மூல வீதியும் அருமையான. எனவே தெற்காவணி மூல வீதியில அந்த திருமடம் இருக்குது. அந்த மடத்தை காட்ட செப்புதல மது கேட்டு திருமடத்தை சென்ற இது அப்பர் எழுந்தருளினார் என கண்டோர் அடிவணங்கி ஒப்பில் போட்பிள்ளையா தமைக்கு ஓகை ஒரு செய்ய எப்பொழுது எழுந்தருள் தின்றதிலே எழுந்தருள அருமை அருமை. அப்பர்னா யாருன்னா அப்பான்னு அர்த்தம், அப்ப சுவாமிகள் அல்ல. காரணம் என்ன, அப்பன் நீங்க அப்பன்னு சொன்னா இன்னன்னா போடணும், தப்பு அது பெரியவங்களுக்கு, அதனால அப்பர்னே சொல்லு. ஆகவே அப்பாவே அப்பர் என்ற சொல்லால் சொன்னார். உடனே போனோன்னு அவரும் எழுந்து நின்று வரவேற்றாராம். ஆமா அப்பாவுக்கு உதவி செய்யணும் இல்ல, அப்பா வந்தாங்கன்னா இவன் உட்காந்தபடியே வாங்கன்னு கேட்கப்படாது, எங்கேயாரு போனா எழுந்து நின்று வாங்கப்பா வணக்கம்னு சொல்லணும். அவங்க கையில எதேன்னு வச்சிருந்தாங்கன்னா அதை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கடமை அல்லவா. அதனால் எழுந்துட்டு இருந்து எழுந்தருடன் சிவபாதையிருந்தேதான் முன்தொழுது சென்றனைய தவமான நெறியணையும் தாதையார் எதிர்கொள்வார் அவர் சார்பு கண்டருளி திருத்தோணி மருந்தருடன் பவபாசம் அறுத்தவர்தம் பாதங்கள் இணைவுற்றார். இவர் இந்த அப்பாவை பார்த்த உடனேயே அந்த அப்பா ஞாபகம் வந்துதான். இது சேக்கலாருக்கு தான் தெரியணும், யார் யாருமே தெரியாது. இது உடலுக்கு தகுந்த அப்பா. இந்த அப்பா வந்த உடனே அன்னைக்கு அழுதமே 3 வயசுல அப்பா கீழே குளிக்கும் போது அம்மே அப்பா அப்படின்னு அழுதமே. அப்ப அந்த அப்பா ஓடி ஓடி வந்து அம்மாவோட வந்து ஞானப்பால் தந்து ஆனடா ராஜா ஆனராஜ கொஞ்சம் குடிதா அப்படின்னு ஊட்டினாங்களே என்று அந்த அப்பா ஞாபகம் வந்து. எனவே உடல் அப்பாவை கண்ட உடனே உயிரப்பா ஞாபகம் வந்து. எல்லாம் சேக்கிடாருடைய அப்படியே கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்லுவா ஞாபகம் வந்த உடனே என்ன இருந்தாராம். மண்ணில் நல்ல எந்தெடுத்து மனத்தெடுந்த பெருமகிழ்ச்சி உன் நிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொழுக அண்ணலார் தமை வினவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும் பூஞ்செங்கமலத்தாரன் இந்த தமிழ் வீரகர். அருமை அருமை. மண்ணில் நல்லவன் நம்கிற பாடல் இப்பொழுது பாடப்பட்டிருக்கு. எங்கே? மதுரையிலே மடத்தில் இருந்தபடி பாடியது. நமக்கு இருக்க முன்னால அடங்கல் முறையில் இருக்கிற பதிப்பு எல்லாம் எங்க இருக்கும்? எங்க இருக்குது? கழுமடம்னு போட்டிருக்கு. எனக்கு இப்படி இருக்கு. இந்த மண்ணில் நல்லங்கிற பாடலை எங்க சொன்னார்? இப்போ இது வரைக்கும் இருக்கிற அடங்கல் முறை பதிப்பிலையோ பன்முறை பதிப்பிலையோ என்ன இருக்கும்? சீர்காழியில் பாடியதுன்னு தான் இருக்கும். ஏ பாடிய பெருமான் பாடப்பெற்ற பெருமான் சீர்காழி, ஆனா இருந்து பாடிய இடம் மதுரை அல்லவா? அதனால் தான் நான் வரலாற்று முறைன்னு ஒரு பதிப்பு வேணும்னு சொன்னேன். நான் கூட முதல்ல என்னையா இதுக்கு முன்ன அந்த மாதிரி ஒரு பதிப்பு போடல அப்படின்னு. ஆமா சுவாமி, நீங்க முற்றோதல் பண்ண சொன்னதுனாலதான் இந்த ஞாபகமே வந்தது எனக்கு. உண்மையா தான் அவங்க சொன்னதுதான். இந்த முற்றோதலை இந்த மாதிரி அமைக்கணும்னு தர்மயாதீனம் மட்டும் சொல்லிடாவிட்டால் எங்களுக்கு இந்த ஞானம் வந்திருக்காது. அவங்க தான் இதை செய்து இப்படி செய்யுங்க. அது என்னமோ சொன்னது அடியே நோக்கி சொன்னாரு. அதனால நல்ல வேலையா முத முத நம்ம திருச்சியில மூக்க பிள்ளைகிட்ட சொன்னேன். இதுக்கு என்னையான்னு செஞ்சு அருமையா செஞ்சுட்டார். அதான் முத முதல் நடந்த முற்றோதல். இதே மாதிரி ஓதுவார் பாட ஒரே சொல்ல. இரண்டாவது நம்முடைய அருமையான இந்த இது. இதுக்கப்புறம் முதல் நடந்த முற்றோதல். இதே மாதிரி ஓதுவார் பாட ஒரே சொல்ல. இரண்டாவது நம்முடைய அருமையான இந்த இது. இதுக்கப்புறம் இது ஈரோடு ஈரோடு அப்புறம் இப்ப சிவகாசி. எனவே தமிழகத்தில் 4 இடங்கள் நடக்குது இந்த மாதிரி முற்றோதல். அந்த முற்றோதலால் தான் இந்த விளைவெல்லாம் வந்தது. ஏன் இப்படி ஒரு பதிப்பு இருக்கக்கூடாது? வரலாற்று முறை என்று. அதனால இப்ப மண்ணில் நல்லவன் நம்முடைய பதிப்புல எப்படி இருக்கும் அருமையா கேட்டா, மதுரையில் தாம் இருந்த திருமடத்தில் இருந்த பொழுது தன் தந்தையார் வர, அது பொழுது அந்த பெருமானின் நினைவுக்கு வர திருவுள்ளம் கொள்ள, அது பொழுது அவருடைய பாடல் மண்ணில் நல்லவண்ணம் என்று இருக்கு. மதுரையில் பாடியது என்று இருக்கு. ஏன் பெரிய பிராணத்துல இருக்கப்பா? நோக்கிய நோக்கம் சீர்காழியானாலும் ஆனா இருந்து பாடியிடம் மதுரையே, அதுவும் திருமடத்தில் தான் என்றெல்லாம் தெரியும். அது எப்பொழுது? தன் தந்தையாரை கண்ட பொழுது. அப்ப எவ்விடத்தில் யாரை கண்ட பொழுது எது எப்படி பாண்டது? இந்த மாதிரிலாம் எழுதணும். ERC எழுதணுமே அந்த காலத்துல, இடங்கூறி விளக்குன்னு ஒண்ணு வரும், அதுக்கு 20 மார்க் உண்டு. 5 கொடுத்துட்டு 4 எழுதணும்பாங்க. ரொம்ப சாய்ச்சி கொடுக்க மாட்டாங்க. அதுல என்ன எழுதுனா, முதல்ல இது யார் யாருக்கு எப்பொழுது கூடிய எழுதணும், அப்புறம் அந்த 2 வரிக்கு விளக்கம் எழுதணும். ஆங்கிலத்தில் இருந்தது, நம்முடைய தமிழ் இருந்தது. அது நீங்க யோகிதையா படிச்சாதான் எழுதலாம். ஏன்னா இது எங்கே யாரு எப்பொழுது என்று விளக்கம் எழுதணும்னா. இப்ப பார்த்தா யோகிதையா படிச்சா அறிவு வளர்ந்துடும், அறிவு வளர்ந்தா நாடு வளர்ந்துடும். எடுத்துப்படாதே ஆண்டவன் தான் காட்டும். எனவே மண்ணில் நல்ல எந்தெடுத்து மனத்தெழுந்த பெருமகிழ்ச்சி உள் நிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொடுக அன்னலார் தமை வினவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும்பும் செங்கமல தாரணி இந்த தமிழ் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7ஆம் திருமுறை 59வது பதிகம் 3வது பாடல் கார் குன்ற. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் தலம் திருவாரூர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு இன்புறு நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் இரண்டாம் திருமுறை 106வது பதிகம் 10வது பாடல் அறிவிராதவன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவலஞ்சுழி பண் நட்டராகும். திருச்சி

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை ஐந்தாம் பதிகம் ஐந்தாவது பாடல் துண்ணாக. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பழமொழி திருப்பதிகம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 42 பதிகம் 4 பாடல் நிழலோடு. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருப்பேணு பெருந்துரை. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி திருச்சிற்றம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 5ஆம் திருமுறை 50ஆம் பதிகம் 6ஆவது பாடல் யாதை செய்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருவாய்மூர். திருநாவுக்கரசு நாயனார் திருவாய்மூரை அணுகிய அளவில் இறைவன் மறைய அதுபொழுது பாடியருளிய பதிகம் 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அஞ்செழுத்தருநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4வது திருமுறை 95வது பதிகம் 5வது பாடல் வைத்த பொருள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திருப்பாதிரிப்புலியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4வது திருமுறை திருவிருத்தம், திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.